0: could not be ruled out. He also asserted that all donated ornaments and valuables are safe, properly accounted for, and that details of donated items are available with the trust. External Affairs Minister S. Jaishankar met with King Hamad bin Isa Al Khalifa in Bahrain and discussed ways to further strengthen bilateral partnership. Dr. Jaishankar arrived in Bahrain from Qatar on the second leg of his four-nation visit to the Gulf. In football, Spain stormed into quarterfinals of FIFA World Cup, beating Portugal 1-0 in the round of 16 clash at the Dallas Stadium last night. And that is the end of this news bulletin.
1: நேரம் காலை 6:10.
2: ஆகாஷ்வாணி எனைத்தானும் நல்லவை கேட்க வழங்குகிறார் நா விஸ்வநாதன் அவர்கள்.
3: சான்றோர் கேண்மை என்பது சான்றோர் வாசகங்களை தழுவிக்கொண்டு நிற்பதுதான். அவற்றை திரும்ப திரும்ப சொல்லிக்கொண்டே இருக்க வேண்டிய காலத்தில் இருக்கிறோம். சான்றோர் சொற்கள் எல்லாம் இலக்கண இலக்கிய அகராதிகளிலிருந்து கிடைப்பவை அன்று. பட்டறிவின் விளைவு மௌனமாயிருத்தல் கூட பெரிய உரையாடல்தான். இருத்தல் கூடுதலாக தியானம் இருக்கிறது. பிறர் குறைகளை அறியும் போது பொறுமை காத்தல், வாய்மை, எப்பொழுதும் உண்மை பேசல், அடக்கம், கல்வி கற்றாலும் பணிவோடு இருத்தல், இது ஒரு தியானம். இந்த தியான மனநிலையிலிருந்து பிறக்கும் வாசகங்கள் உயிர்த்துடிப்புள்ளவை, உலகு புறக்கவல்லவை. சான்றோர் யார், அவரது நல்லவை என்பவை யாவை என்பதற்கு நீண்ட விளக்கங்கள் தேவைப்படாது. சால்விற்கு கட்டளை யாதனின் தோல்வி தொழிலால் கண்ணும் குழல். சான்றாண்மையை உரசி பார்க்கும் உரைகள் எதுவெனில் தன்னினும் தாழ்ந்தவரிடத்து தன் தோல்வியை ஒப்புக்கொள்ளும் மனப்போக்குவோமே. சான்றாண்மை என்பது வெறும் புத்தக அறிவன்று. இது வெல்லும் சொல். வாய்மை என்பது வெல்லும் சொல். அறம் என்பது வெல்லும் சொல். நான் வீழ்வேன் என்று நினைத்தாயோ என்று சுப்பிரமணிய பாரதி பேசியது வாழ்தல் ஈடுபாடுதான். அதன் ஆக்ரோஷமான வெளிப்பாடுதான். சதா உணர்ச்சிகளில் வாழ்ந்த கவிஞனின் கோர்மம் உண்மை சார்ந்தது. நான் வீழ்வேன் என்று நினைத்தாயோ. சரியோ தவறோ, வாழ்கின்ற ஒரு வாழ்வை நமக்கு பிடித்தபடி மனசாட்சியோடு வாழ்வ தீர்வுகள் சொல்ல என்றும் விளக்கலாம். இங்கு யாரும் நல்லவரும் இல்லை, கெட்டவரும் இல்லை. இந்த மனப்பான்மை சரியன்று என்றாலும் ஒரு தீர்வு வேண்டியிருக்கிறது. இதில் மனம் தயாராகிவிட்டது என்பதுதான் பொருள். வாழ்க்கையை நாமேதான் சிக்கலாக்கிக் கொள்கிறோம். பொருள் தேடும் வாழ்க்கையின் அலைச்சல் நம் சுயத்தை அசைத்து பார்க்கிறது. மனம் தடுமாறுகிறது. இந்த தடுமாற்றத்தை அகற்ற என்ன செய்வது? எளிய அறங்கள், எளிய சொற்கள், எளிய மனிதர்களின் அழகிய வாழ்க்கையை அனுசரித்து வாழ்தல் இதில் இருக்கிறது சிறப்பு. இது சான்றாண்மை. இதுவே வாக்கு, இதுவே தியானத்தின் விளைச்சல். இன்றாள் பசிகாண்பாள் ஆயினும் செய்யற்க சான்றோர் பழிக்கும் வினையன்பார் வள்ளுவர் பெருந்தகை. கடும் பசியால் தாய் அலற்படுவதை பார்த்து பொறுக்காமல் சான்றோர் பழிக்கும் செயலை செய்து பசிபோக்க நினைக்கக்கூடாது என்பது கருத்து. நெஞ்சுக்கு நீதியும் தோளுக்கு வாழும் நிறைந்த சுடர்மணிப்பூன் பஞ்சுக்கு நேர்பல துன்பங்களாம். இவள் பார்வைக்கு நேர் பெருந்தி வஞ்சனையின்றி பகையின்றி சூதின்றி வையக மாந்தரெல்லாம் தஞ்சமென்றே உரைப்பீர் அவள் வேர் சக்தி. ஓம் சக்தி, ஓம் சக்தி, ஓம் சக்தி ஓம். ஒரு கூடை நிறைய பூக்கள் என்பது மாதிரி சான்றாண்மையை முதலில் பற்றிக் கொள்கிறது. நெடுகிலும் நறுமணம் கைப்பிரம்பை வைத்துக்கொண்டு நீதிபோதனை பாடம் நடத்தும் ஆசிரியராக வள்ளுவர் ஒருபோதும் இல்லை. மெல்லிய வருடல்தான். குரு சிஷ்ய பரம்பரையை பேணாமல் சக தோழராய் நின்று வள்ளுவர் உரையாடுகிறார். இன்ப துன்பம், லாப நஷ்டம், வெற்றி தோல்வி எல்லாவற்றையும் சமமாக கருதும் மனநிலையை பெற்றுவிட்டவர்கள் எல்லா இருமை பண்புகளையும் பிரிவு பிளவுகளையும் கடந்து வாழ்பவர் ஒருமையையும் ஒத்திசைவையும் வளர்த்தவர். அந்த இடம் சொர்க்கம். அதை ஆள்பவர் தேவர். நாம் இவற்றை உன்னிப்பாக அவதானிக்க வேண்டும். அறிவியல் வளர்ச்சி, நுகர்வு கலாச்சாரம் போன்றவற்றினால் மாறுதல்கள் நேருமே என்ற கேள்வி வரும். ஆனால் நல்லன என்று அடையாளப்படுத்தவிட்டவை ஒருபோதும் மாறாது. குறைகள் என்பதை வெற்றுச் சொற்கள்தான். வாழ்தலே கலைதான். வாழ்வோம்.
2: எனைத்தானும் நல்லவை கேட்க வழங்கியவர் நா விஸ்வநாதன் அவர்கள். படைப்பு திருச்சிராப்பள்ளி வானொலி நிலையம்.

ஆண்டுகள் போக போக ஒலிபரப்பின் அழகு கூடும். வயது எண்தான் என கூற தோன்றும் ஒரே ஊடகம். நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது ஆகாஷ்வாணி திருச்சி.

மனம் அமைதியாக நேர்மறை எண்ணங்கள் நிறைவாக இருக்கும்போதுதான் மகிழ்ச்சி என்ற உணர்வையே நாம் பரிபூரணமாக அனுபவிக்க முடியும். நாம் மகிழ்ச்சியாக இருக்க பெரிய பெரிய காரணங்கள் தேவையில்லை. நம்மை சுற்றியுள்ள எல்லாவற்றையும் நாம் நேர்மறை எண்ணங்களோடு அன்போடும் பார்க்கும்போது மகிழ்ச்சி எப்போதும் நம்மை சுற்றியே இருக்கும். புதியதொரு காலை இணையற்ற இறைவனை இன்னிசையால் பாடி மகளும் வேளை. திருச்சிராப்பள்ளி வானொலி அலைவரிசைகளில் இனி இசைந்து வரும் இது ஆனந்த ராகம். ஆனந்த ராகத்தில் வரும் பாடல் சிறுகழை டாக்டர் எஸ் கோவிந்தராஜன் குரலில்.

பேசாமல் இருப்பது மட்டுமே மௌனமாகாது, அவசியமில்லாதவற்றை மனதில் சிந்திக்காமல் இருப்பதும் மௌனம்தான். தெய்வீக கானங்களின் சங்கமமாய் இதமான கீதங்களை கேட்டிணைந்திருக்கிறோம். இது ஆனந்தராகம், திருச்சிராப்பள்ளி வானொலி அலைவரிசைகளில். ஆனந்தராகத்தில் இனிவரும்

சிக்கனம் என்பது நாம் பணத்தை எவ்வளவு குறைவாக செலவு செய்கிறோம் என்பதை பொறுத்தது அல்ல, அதை எவ்வளவு உபயோகமாக செலவு செய்கிறோம் என்பதையே பொறுத்தது. ஆனந்த ராகத்தில் இனி வரும் பாடல் சுஜாதா குரலில்.

எப்படி இது நடக்கும் என்று தெரியாமல் நினைக்கும் பல விஷயங்களில் எப்படி இது நடந்தது என்று வியக்கும் அளவிற்கு ஒரு வழியை உண்டாக்குபவர் இறைவனே. ஆனந்த ராகத்தில் நிறைவாக வரும் பாடல் என்னார் ஈஸ்வரி குரலில்.

0: திருச்சிராப்பள்ளி வானொலி அலைவரிசைகளோடு. திருச்சி எஃப்எம் ரெயின்போ 102.1 இனி நேரம் காலை 6:35.
1: வேளாண் பெருமக்கள் அனைவருக்கும் இனிய காலை வணக்கம். இன்று பராபவ ஆண்டு ஆணித்திங்கள் 23 செவ்வாய்க்கிழமை. இப்போது இளம் உழவரின் வெற்றி கதை. நிமிர்ந்த நன்னடை நேர்கொண்ட பார்வை யாருக்கும் அஞ்சா நெஞ்சம் வேண்டும் என்ற மகாகவி பாரதியாரின் வரிகளுக்கு ஏற்ப மெத்த படிப்பு, நேர்மையான சிந்தனை, சமூக அக்கறை, விவசாயத்தில் ஆர்வம், பெண்கள் முன்னேற்றத்தில் தொலைநோக்கு பார்வை, இப்படி பன்முகத்தன்மை கொண்ட இளம் பெண் உழவர் நாமக்கல் பி சுகந்தி அவர்களின் அனுபவ பயணம்தான் உங்களின் செவிகளுக்கு விருந்தாய்.
2: வணக்கம் சுகந்தி.
3: வணக்கம்.
2: இப்பல இருந்து சுகந்தி, நீங்க இது மண்புழுவரம் தயாரிக்கணும் அப்படின்ற ஒரு சிந்தனை உங்களுக்கு வந்தது?
3: என்னோட குவாலிபிகேஷனுக்கும் நான் ஒர்க் பண்ணிட்டு இருக்கிறதுக்கும் சம்பந்தமே இல்லைங்க. எனக்கும் வந்து விவசாயத்தை பத்தின ஒரு நாலேஜ் இல்லாம தான் இருந்தேன் நானு. அதுக்கப்புறம் நான் சோசியல் ஆக்டிவிட்டியில கொஞ்சம் வந்து ஸ்ரீலங்கா ரெஃப்யூஜிஸ் இருக்காங்க இல்லைங்களா, அவங்களுக்கு, அதுக்கப்புறம் நிறைய சிஎஸ்ஆர் ஆக்டிவிட்டிஸ் இதுல எல்லாம் ஒரு 10 எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குது.
2: படித்தது
3: எம்ஏ பிஎட் முடிச்சிருக்கிறேன்.
2: சமூக பார்வை வந்த போதுதான் உங்களுக்கு வந்து விவசாயம் சார்ந்த ஒரு ஆர்வம் வந்திருக்கு?
3: ஆமாங்க. விவசாயம் நான் வந்து ஒரு ப்ராஜெக்ட் மேனேஜரா ஒரு தனியார் வங்கியில வேலை பார்த்துட்டு இருந்தேன். ஜாப் ரிசைன் பண்ணிட்டு நம்மளே ஒரு பிசினஸ் பண்ணா என்ன, நம்ம நிறைய பேருக்கு ஜாப் ஆப்பர்ச்சுனிட்டியை கொடுக்கணும், மெயினா வந்து விமனை போக்கஸ் பண்ணணும், கிராமங்கள்ல இருக்கிற விமனுக்கு வந்து ரெகுலரா நம்ம ஒரு வாய்ப்பை கொடுக்கணும் அப்படிங்கறதுக்காக 2022 வந்து நம்மளான ஃபைபர் எக்ஸ்ட்ராக்ஷன் யூனிட் வந்து ஸ்டார்ட் பண்ணனுங்க. நாமக்கல் மாவட்டத்துல நாங்க வந்து மோகனூர் பிளாக்ல வந்து ஒரு ஏரியா ஃபுல்லா ரிவர் பெல்ட்டுங்க, அங்க வந்து பனானா தான் அதிகமா கல்டிவேஷன் பண்ணுவாங்க. இயற்கை சார்ந்த தொழில் வாய்ப்பை வந்து கொடுக்கணும். இரண்டாவது வந்து பாத்தீங்கன்னா நம்ம சுற்றி இருக்கிற அத்தனை ஒன்றியங்களையும் கிராமங்களையும் எல்லா இடங்களையும் நீர்நிலைகளுக்காக என்னெல்லாம் நம்மளால பண்ண முடியுமோ அதை எல்லாத்தையும் நம்ம கொண்டு வரணும்.
2: ரொம்ப மகிழ்ச்சிங்க. உங்களுடைய கைபேசி என நேயர்களுக்கு சொல்லுவோம், ஏதேனும் கருத்துக்கள் இருந்தால் உங்களை தொடர்பு கொண்டு பேசட்டும். குறித்துக் கொள்ளுங்கள் நேயர்களே, நாமக்கல் மோகனூர் பி சுகந்தி அவங்களுடைய கைபேசி எண் 70 10 85 29 60. மீண்டும் ஒரு முறை, பி சுகந்தி அவங்களுடைய கைபேசி எண் 70 10 85 29 60. நன்றி, வணக்கம்.
1: சாதிக்க பிறந்ததுவே பெண்மை என்றோ? ஆம், தன்னலம் பாராது பிறர் நலனிலும் சமூக நலனிலும் சுற்றுச்சூழல் பாதுகாப்பிலும் விவசாயிகளின் வருமானத்திலும் ஒரு மாற்று சிந்தனை கொண்டு வீர நடை போடும் நாமக்கல் பி சுகந்தி அவர்களின் அனுபவ பயணம் சாதிக்க துடிக்கும் பெண்களுக்கு ஒரு எழுச்சியினை உண்டாக்கி விதையாக முளைத்திட நீரூற்றாக இருக்கிறது என்றால் அது மிகையாகாது. இதுவரை இளம் உழவரின் வெற்றி கதை கேட்டீர்கள்.

நிகழ்ச்சியில் இனி உழவர் நண்பர்களே, கோ1 நட்சத்திர மல்லிகை என்பது தமிழ்நாடு வேளாண்மை பல்கலைக்கழகத்தால் 2019 உருவாக்கப்பட்ட ஒரு சிறந்த மலர் வகையாகும். சாகுபடிக்கான வயது 6 முதல் 8 மாதம் ஆகும். கோ1 நட்சத்திர மல்லிகை வருடம் முழுவதும் பூக்கும் தன்மை கொண்டது. 1 ஹெக்டருக்கு 7.41 டன்கள் மகசூலை தரவல்லது. மதுரை, ஈரோடு, கோயம்புத்தூர், கிருஷ்ணகிரி, திருச்சிராப்பள்ளி, திண்டுக்கல், சேலம், திருநெல்வேலி, வேலூர், விழுப்புரம் போன்ற பகுதிகளில் பயிரிட உகந்ததாகும். கோ1 நட்சத்திர மல்லிகையின் முக்கிய சிறப்பம்சங்களாவன தனித்துவமான மொட்டு மலர் அமைப்பு, அதாவது இதன் மொட்டுகள் தடிமனான இளம் சிவப்பு நிறத்தில் இருக்கும். மலரும் போது அவை பளிச்சென்ற வெண்ணிற இதழ்களுடன் நட்சத்திர வடிவில் காட்சியளிக்கும். நீண்ட காம்பு கொண்டிருப்பதால் பறிப்பதற்கும் மலர் தொடுப்பதற்கும் ஏற்றதாக இருக்கும். பாரம்பரிய மல்லிகை வகைகள் குறிப்பிட்ட காலங்களில் மட்டுமே பூக்கும். ஆனால் இந்த வகை மல்லிகை ஆண்டு முழுவதும் தொடர்ந்து மகசூலை தரும். நுகர்வோரை கவரும் வகையில் மென்மையான இதமான நறுமணத்தை கொண்டுள்ளது. இந்த மலர்கள் சாதாரண அறையின் வெப்பநிலையில் 12 மணி நேரம் வரை வாடாமல் இருக்கும். குளிர்சாதன வசதியில் 60 மணி நேரம் வரை புது பொலிவுடன் இருக்கும் என்பதால் போக்குவரத்திற்கு மிகவும் ஏற்ற மலராகும். மல்லிகை செடிகளை தாக்கும் பொதுவான பூச்சிகள் நோய்களை எதிர்க்கும் தன்மை உடையது இந்த கோ1 நட்சத்திர மல்லிகை. வாய்ப்புள்ள விவசாயிகள் கோ1 நட்சத்திர மல்லிகையினை சாகுபடி செய்து அதிக மகசூல் பெற்று வருமானத்தை அள்ளிடுங்கள். இவ்வாறு அரியலூர் வேளாண்மை இணை இயக்குநர் அறிவிக்கின்றார். புதுக்கோட்டை மாவட்டத்திற்கான வானிலை சார்ந்த வேளாண் அறிவுரை. ஆடிப்பட்ட மானாவாரியில் பயிர் சாகுபடி செய்யும் விவசாயிகள் தரமான விதைகளை விதைப்பதற்கு 1 நாள் முன்பாகவே 1% பொட்டாசியம் குளோரைடு கரைசலில் 6 மணி நேரம் ஊற வைத்த பின் நிழலில் 16 மணி நேரம் உலரவிட்டு விதைப்பை மேற்கொள்ளுதல் வேண்டும். இதன் மூலம் விதை கடினத்தன்மையுடன் போதுமான ஈரம் மண்ணில் கிடைத்த பின்பு முளைத்து வளரும் தன்மையினை பெறும். இவ்விதை கடினப்படுத்துதல் நேர்த்தி மூலம் சீரான முளைப்பு திறனையும் வளர்ச்சியையும் இளம் நாற்றுக்கள் பெறுவதோடு வீரிய நாற்றுக்களாக உருவெடுக்கும். மாவட்டத்தின் ஓரிரு இடங்களில் 50 கிலோமீட்டர் வேகத்தில் இடி மின்னலுடன் பலத்த காற்று வீசக்கூடும் என எதிர்பார்க்கப்படுவதால் விவசாயிகள் வாழை மரங்களுக்கு முட்டுக் கொடுத்தல், பப்பாளி முருங்கை பயிர்களுக்கு மண்ணணைத்தல், கரும்பு பயிருக்கு விட்டம் கட்டுதல் போன்ற பாதுகாப்பு நடவடிக்கைகளை மேற்கொள்வது அவசியம். கொடிவகை பயிர் பந்தல்களில் துருப்பிடித்து பழுதடைந்துள்ள கம்பிகள் தூண்களை கண்டறிந்து சரி செய்ய வேண்டும். போதுமான முட்டுகளை கொடுக்க வேண்டும். காய்கறி பயிர்களுக்கு நுண்ணூட்டம் உரமிடுதல் நல்ல பயனளிக்கும். பூக்கும் காய்க்கும் பருவத்தில் உள்ள காய்கறி பயிர்களுக்கு நுண்ணூட்டத்தை நீர் பாசனம் வழிவிடுதல் அல்லது இலை வழியாக தெளிக்க வேண்டும். மல்லிகை மலர் சாகுபடியில் பூ மகசூலை அதிகரிக்க இலை வழி தெளிப்பாக 1 லிட்டருக்கு 5 கிராம் இரும்பு சல்பேட், 5 கிராம் துத்தநாக சல்பேட்டை 30 நாட்கள் கால இடைவெளியில் தெளிக்க வேண்டும். எந்த ஒரு மருந்து தெளிக்கும் வேலைகளையும் கண்டிப்பாக மழை பெய்யும் நாட்களில் மேற்கொள்ளுதல் கூடாது. நிலக்கடலையில் மொட்டுக்கருகள் வைரஸ் நோய் தாக்குதல் தென்படுகிறது. இளம் இலைகளில் வெளிர் பச்சை நிறத்தில் வளைய புள்ளிகள் தோன்றி பின் நுனியில் மொட்டுக்கருகள் ஏற்படுகின்றது. செடிகள் முதிர்ச்சி அடையும் போது சிறிய இடை கணுவுடன் முட்டுக்கள் தோன்றி வளர்ச்சி குன்றியும் காணப்படும். இவ்வகையான நோய்கள் இலைப்பேன் மூலம் பரவுகின்றன. இதனை கட்டுப்படுத்திட 1 லிட்டர் தண்ணீருக்கு 10 கிராம் வெட்டிசீலியம் லக்கானி, 10 கிராம் சூடோமோனோஸ் ஆகியவற்றை நன்கு கலந்து தெளிக்க வேண்டும். முன்னெச்சரிக்கையாக இவற்றை தடுக்க நிலக்கடலையுடன் 7:1 என்ற விகிதத்தில் கம்பு பயிரையும் சேர்த்து விதைக்கலாம். கால்நடைகள் வளர்ப்போர் கால்நடைகளை மின்கம்பம் மரத்தடியில் கட்டுவதை தவிர்த்து பாதுகாப்பாக கொட்டகைகளில் கட்டி வைக்க வேண்டும். இந்த செய்தியினை புதுக்கோட்டை மாவட்ட வானிலை ஆலோசனை மையம் தெரிவித்துள்ளது. உழவர்களுக்கான அறிவிப்புகள் கேட்டீர்கள். இன்று பிற்பகல் 2:30 மணிக்கு வேளாண் அரங்கத்தில் கை கொடுக்கும் கை, புதுக்கோட்டை கூட்டுறவு சங்கங்களின் செயல்பாடுகள் சித்திரம். இன்று இரவு 7:25 உழவர் உலகத்தில் நீர்நிலைகளை பாதுகாப்போம் நேரடி தொலைபேசி நிகழ்ச்சி. நேர்களின் சந்தேகங்களுக்கு விளக்கம் தருகிறார் திருச்சிராப்பள்ளி நீர்வனத்துறை மேனாள் உதவி செயற்பொறியாளர் கே ராஜகோபால் அவர்கள். நேர்கள் நிகழ்ச்சியில் பங்கேற்க தொட்டு வர வேண்டிய நமது வானொலி நிலைய தொலைபேசி எண்கள் 0431 என்ற முன்னிணைப்பு எண்ணோடு 240

வணக்கம். மாநில செய்திகள் வாசிப்பவர் வடிவழகி கபிலன். தலைப்புச் செய்திகள். தேசத்துக்காக தங்களது வாழ்க்கையை அர்ப்பணித்தவர்களுக்கு மத்திய அரசு உரிய மரியாதையை வழங்கி வருவதாக பிரதமர் திரு நரேந்திர மோடி கூறியுள்ளார். தோல் பொருட்கள் ஏற்றுமதி தொடர்ந்து அதிகரித்து வருவதாக மத்திய வர்த்தகத்துறை அமைச்சர் திரு பியூஷ் கோயல் தெரிவித்துள்ளார். தமிழகத்தில் பெண்கள் பாதுகாப்பை உறுதி செய்ய தாவேக அரசு உரிய நடவடிக்கையை எடுக்கவில்லை என்று பிஜேபி குற்றம் சாட்டியுள்ளது. மேற்கு தொடர்ச்சி மலையை ஒட்டிய பகுதிகளின் ஒரு சில இடங்களில் இன்று மிதமான மழை பெய்ய வாய்ப்புள்ளதாக சென்னை வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. இந்தியா இங்கிலாந்து அணிகளுக்கிடையேயான மூன்றாவது 2020 கிரிக்கெட் போட்டி இன்று நடைபெறுகிறது. இனி விரிவான செய்திகள். தேசத்துக்காக தங்களது வாழ்க்கையை அர்ப்பணித்தவர்களுக்கு மத்திய அரசு உரிய மரியாதையை வழங்கி வருவதாக பிரதமர் திரு நரேந்திர மோடி கூறியுள்ளார். ஜனசங்க நிறுவனர் டாக்டர் ஷியாமா பிரசாத் முகர்ஜியின் 125வது பிறந்த தினத்தை முன்னிட்டு நடைபெற்ற நிகழ்ச்சியில் காணொலி பதிவின் மூலம் உரையாற்றிய அவர், தேசத்தின் ஒற்றுமைக்காக அசைக்க முடியாத அர்ப்பணிப்புடன் ஷியாமா பிரசாத் முகர்ஜி செயல்பட்டதாக தெரிவித்தார். அவரது பணிகள் தொடர்ந்து பல தலைமுறைகளை ஊக்குவிக்கும் என்று பிரதமர் கூறினார். தேசபக்தியின் முழு உருவமாக திகழ்ந்த அவருக்கு நாடு மரியாதை செலுத்துவதாக பிரதமர் தெரிவித்தார். தேசத்தின் நலனே முதன்மையானது என்ற நோக்கத்துடன் செயல்பட்ட ஷியாமா பிரசாத் முகர்ஜியின் கொள்கைகளின் அடிப்படையில் தற்போதைய மத்திய அரசு செயல்பட்டு வருவதாக திரு நரேந்திர மோடி கூறினார். தோல் பொருட்கள் ஏற்றுமதி தொடர்ந்து அதிகரித்து வருவதாக மத்திய வர்த்தகத்துறை அமைச்சர் திரு பியூஷ் கோயல் தெரிவித்துள்ளார். புதுதில்லியில் நடைபெற்ற தோல் தொழில்துறையினருக்கான விருது வழங்கும் நிகழ்ச்சியில் பேசிய அவர், காலணி மற்றும் தோல் பொருட்களின் ஏற்றுமதி ஆண்டுக்கு 4.5 பில்லியன் டாலராக உள்ளது என்றார். இது அடுத்த 6 ஆண்டுகளுக்குள் 15 பில்லியன் டாலராக அதிகரிக்கும் என்று அவர் கூறினார். தற்போது இத்துறையில் 40 லட்சம் பேர் வேலைவாய்ப்பை பெற்றிருப்பதாகவும் இது விரைவில் 1 கோடியாக அதிகரிக்கும் என்றும் திரு பியூஷ் கோயல் தெரிவித்தார். அத்தியாவசியப் பொருட்களின் விலை உயர்வை கட்டுப்படுத்துவது குறித்து மாநில உணவு அமைச்சர் திரு வெங்கடரமணன் தலைமையில் சென்னையில் நேற்று ஆய்வுக் கூட்டம் நடைபெற்றது. இதில் விலை கண்காணிப்பு குறித்து விவாதிக்கப்பட்டதாக அரசின் செய்திக்குறிப்பு தெரிவிக்கிறது. இது தொடர்பாக 3 மாதங்களுக்கு ஒருமுறை ஆய்வுக் கூட்டம் நடத்த முடிவு செய்யப்பட்டுள்ளதாகவும் அதில் கூறப்பட்டுள்ளது. அரசு வழக்கறிஞர்கள் நியமனத்தில் குற்றப்பின்னணி கொண்டவர்களை பணி அமர்த்துவதை மாநில அரசு தவிர்க்க வேண்டும் என்று பிஜேபி மாநில தலைவர் திரு நயினார் நாகேந்திரன் கூறியுள்ளார். இது தொடர்பாக சமூக வலைதளத்தில் அவர் வெளியிட்டுள்ள பதிவில், திருப்பத்தூர் மாவட்டத்தில் குற்றப்பின்னணி கொண்ட ஒருவரை மாவட்ட நீதிமன்றத்தின் அரசு வழக்கறிஞராக நியமித்திருப்பது அதிர்ச்சி அளிப்பதாக கூறியுள்ளார். தாவேக அரசு மீதான லஞ்ச புகார்களை மெய்ப்பிக்கும் வகையில் இது அமைந்துள்ளதாகவும் அவர் தெரிவித்துள்ளார். ஆய்வு என்ற பெயரில் தாவேக்காவைச் சேர்ந்தவர்கள் நடத்தும் செயல்களுக்கு முற்றுப்புள்ளி வைக்க வேண்டும் என்றும் திரு நயினார் நாகேந்திரன் கோரிக்கை விடுத்துள்ளார். சீமை கருவேல மரங்களை அகற்றுவது தொடர்பாக நீதிமன்றம் வழங்கிய வழிகாட்டுதல்களை தமிழக அரசு செயல்படுத்த வேண்டும் என்று மதிமுக பொதுச் செயலாளர் திரு வைகோ கேட்டுக் கொண்டுள்ளார். திருப்பூரில் செய்தியாளர்களிடம் பேசிய அவர், சீமை கருவேல மரங்கள் நிலத்தடி நீரை உறிஞ்சி ஆக்சிஜனை தடுத்து கார்பன் டை ஆக்சைடை வெளியிடுகின்றன என்று அவர் கூறினார். இந்த மரம் கேரளத்தில் முற்றாக அழைக்கப்பட்டுள்ளதாகவும் அதிலிருந்து பாடம் கற்றுக்கொள்ள வேண்டும் எனவும் திரு வைகோ தெரிவித்தார். தமிழகத்தில் நீர் மேலாண்மை திட்டங்களுக்கு முந்தைய ஆட்சியில் முக்கியத்துவம் கொடுக்கப்படவில்லை என்று பாமக தலைவர் திரு அன்புமணி ராமதாஸ் கூறியுள்ளார். சென்னை தலைமைச் செயலகத்தில் நீர்வளத்துறை அமைச்சர் திரு ஆனந்தை சந்தித்து பேசிய பின்னர் செய்தியாளர்களிடம் பேசிய அவர் இதனை தெரிவித்தார். அடுத்த 50 ஆண்டுகளுக்கு நீர் மேலாண்மை தொடர்பான ஆலோசனைகளை அமைச்சரிடம் வழங்கியுள்ளதாக அவர் குறிப்பிட்டார். மேகதாது விவகாரம் தொடர்பாக முதலமைச்சர் தலைமையில் அனைத்துக் கட்சிக் கூட்டம் நடத்தப்பட வேண்டும் என்றும் திரு அன்புமணி ராமதாஸ் வலியுறுத்தினார். இயற்கை பேரிடர்களால் பயிர்கள் பாதிக்கப்படும் காலங்களில் பிரதமரின் பயிர்

0: காப்பீட்டுத் திட்டம் விவசாயிகளுக்கு பெரிய அளவில் நிவாரணத்தை வழங்கி வருகிறது. தருமபுரி மாவட்டத்தில் இத்திட்டத்தின் கீழ் பதிவு நடைமுறை தற்போது நடைபெற்று வருவதாக எமது செய்தியாளர் தெரிவிக்கிறார்.
1: எல் நினோ நிகழ்வின் தாக்கத்தால் தென்மேற்கு பருவமழை இயல்பை விட குறைவாக இருக்கும் என எதிர்பார்க்கப்படுகிறது. குறுவை மற்றும் மானாவாரி பயிர்கள் பாதிக்கப்பட வாய்ப்புள்ளது. விவசாயிகளின் வாழ்வாதாரத்தை பாதுகாக்கும் வகையில் 2026 குறுவை பருவத்தில் நெல், மக்காச்சோளம், துவரை, நிலக்கடலை, ராகி, சோளம், பருத்தி ஆகிய 7 வேளாண் பயிர்களும், வாழை, வெங்காயம், கத்தரி, வெண்டை, மஞ்சள் மற்றும் தக்காளி ஆகிய 6 தோட்டக்கலை பயிர்களுக்கும் பிரதம மந்திரி பயிர் காப்பீடு திட்டத்தின் கீழ் அறிவிக்கை செய்யப்பட்டுள்ளது. இத்திட்டத்தின் கீழ் கடன் பெறும் விவசாயிகள் கடன் பெறும் வங்கியில் விருப்பத்தின் பெயரில் பயிர் காப்பீடு திட்டத்தில் பதிவு செய்து கொள்ளலாம். கடன் பெறாத விவசாயிகள் அனைவரும் தொடக்க வேளாண்மை கூட்டுறவு கடன் சங்கங்கள் மூலமாகவோ அல்லது பொது சேவை மையங்கள் மூலமாகவோ பதிவு செய்து கொள்ளலாம். தருமபுரியில் இருந்து மா தண்டபாணி.
0: நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது மாநில செய்தி அறிக்கை.
2: ஊரக வளர்ச்சிக்கான புதிய அத்தியாயம். வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான ஊரக வேலைவாய்ப்பு உறுதி மற்றும் வாழ்வாதார சட்டம் செயல்பாட்டிற்கு வந்துள்ளது. இந்த சட்டம் வருடத்திற்கு 125 நாட்கள் வேலையை உறுதி செய்கிறது. இதில் வாரந்தோறும் ஊதியம் வழங்கப்படுவது கட்டாயமாக்கப்பட்டுள்ளது. நாள்தோறும் குறைந்தபட்சம் 300 ரூபாய் ஊதியத்தை இந்த சட்டம் உறுதி செய்கிறது. பணி முடிந்த 15 நாட்களுக்குள் ஊதியம் வழங்குவதை உறுதி செய்வதற்கான அம்சங்களும் இதில் இடம்பெற்றுள்ளன. ஊதியம் காலதாமதமாக வழங்கப்பட்டால் அதற்கான இழப்பீட்டுத் தொகைக்கும் இதில் வகை செய்யப்பட்டுள்ளது. வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான பயணத்தில் மோடி அரசு தொடரும் சீர்திருத்த நடவடிக்கைகள்.
0: தமிழகத்தில் பெண்கள் பாதுகாப்பை உறுதி செய்ய தாவேக அரசு உரிய நடவடிக்கையை எடுக்கவில்லை என்று பிஜேபி தேசிய மகளிர் அணி தலைவர் திருமதி வானதி ஸ்ரீனிவாசன் குற்றம் சாட்டியுள்ளார். புதுச்சேரியில் செய்தியாளர்களிடம் பேசிய அவர், முந்தைய திமுக ஆட்சியில் பெண்கள் பாதுகாப்பு எந்த நிலையில் இருந்ததோ அதே நிலையில் தற்போதும் நீடிப்பதாக கூறினார். ஊழலை ஒழிப்போம் என்று கூறிய தாவேக ஆட்சியில் தற்போது முறைகேடுகள் தொடர்பான புகார்கள் அதிகரித்துள்ளதாக திருமதி வானதி ஸ்ரீனிவாசன் தெரிவித்தார். சென்னையில் சிறார்கள் வாகனம் ஓட்டினால் பெற்றோர் மீதும் நடவடிக்கை எடுக்கப்படும் என்று மாநகர காவல்துறை ஆணையர் திரு அமல்ராஜ் கூறியுள்ளார். சென்னையில் செய்தியாளர்களிடம் பேசிய அவர், உரிமமின்றி வாகனம் ஓட்டுதல் மற்றும் சிறார்கள் வாகனம் ஓட்டுவதை தவிர்க்க வேண்டும் என்று அறிவுறுத்தினார்.
3: கடந்த வாரம் 2 நிகழ்வுகளில் வந்து ரொம்ப அதிவேகமாக வாகனங்களை இளைஞர்கள், குறிப்பாக 18 வயது 17 வயது இளைஞர்கள் லைசன்ஸ் கூட இல்லாமல் வேகமாக ஓட்டி சென்று சோசியல் மீடியாக்கள் வந்ததை நாம் பார்த்தோம். சம்பந்தப்பட்டவர்கள் கைது செய்யப்பட்டார்கள், அவர்களுமே நடவடிக்கை எடுக்கப்பட்டது. இந்த மாதிரியான செயல்கள் இளைஞர்கள் செய்தது அவர்களுடைய உயிருக்கும் பொதுமக்களுடைய பாதுகாப்புக்கும் இடையூறாக இருக்கும் என்பதை மனதில் வைத்துக் கொள்ள வேண்டும். அதற்கான அதிகாரமாக வாகனத்தை ஓட்டினால் விபத்துகள் நடந்துவிட்டால் அது உயிர் சேதம் ஏற்படவும் வாய்ப்பு இருக்கிறது. ஆகவே இதே மாதிரியான நடவடிக்கைகள் ஈடுபட வேண்டாம் என்று காவல்துறை சார்பில் கேட்டுக்கொள்கிறேன்.
0: மேற்கு தொடர்ச்சி மலையை ஒட்டிய பகுதிகளின் ஒரு சில இடங்களில் இன்று மிதமான மழை பெய்ய வாய்ப்புள்ளதாக சென்னை வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. தமிழகத்தின் பிற பகுதிகளில் லேசான மழை பெய்யக்கூடும் என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது. மாநிலத்தின் பல இடங்களில் அதிகபட்ச வெப்பநிலை இயல்பை விட 2 டிகிரி செல்சியஸ் வரை அதிகரித்து காணப்படும் என்றும் அந்த மையம் கூறியுள்ளது. இருவரிச் செய்திகள். ரஷ்யாவின் மிகப்பெரிய எண்ணெய் சுத்திகரிப்பு நிலையத்தின் மீது யுக்ரைன் ட்ரோன் மூலமாக தாக்குதல் நடத்தியுள்ளது. இந்த ஆண்டு துரந்த் கோப்பை கால்பந்து போட்டிக்கான கோப்பையை குடியரசுத் தலைவர் மாளிகையில் இன்று நடைபெறும் நிகழ்ச்சியில் குடியரசுத் தலைவர் திருமதி திரௌபதி முர்மு அறிமுகம் செய்கிறார். தலைநகர் தில்லியில் 70 லட்சம் மரக்கன்றுகள் நடும் திட்டத்தை மத்திய உள்துறை அமைச்சர் திரு அமித்ஷா இன்று தொடங்கி வைக்கிறார். தேசிய இளையோர் நாடாளுமன்ற போட்டியில் வெற்றி பெற்றோருக்கு மத்திய சட்டத்துறை இணையமைச்சர் திரு அர்ஜுன் ராம் மேக்வால் புதுதில்லியில் இன்று பரிசுகளை வழங்கவுள்ளார். சென்னை அண்ணா நகரில் மேம்படுத்தப்பட்ட போகன்வில்லா பூங்காவை மாநில வருவாய்த்துறை அமைச்சர் திரு செங்கோட்டையன் மக்கள் பயன்பாட்டிற்கு திறந்து வைத்தார். திருப்பத்தூர் மாவட்டம் வாணியம்பாடி அருகே வெளி மாநிலத்திற்கு கடத்த முயன்ற சுமார் 4 டன் ரேஷன் அரிசியை காவல்துறையினர் வாகனத்துடன் பறிமுதல் செய்து ஓட்டுநரை கைது செய்தனர். திருவள்ளூர் மாவட்டத்தில் வேளாண்மை உட்கட்டமைப்பு நிதியின் கீழ் விவசாயிகள் கடன் பெற விண்ணப்பிக்கலாம் என மாவட்ட ஆட்சியர் திருமதி கவிதா கூறியுள்ளார். நாகை மாவட்டம் வேதாரண்யம் அருகே புனித சிந்தாத்திரை அன்னை ஆலய திருத்தேர் பவனி ஆண்டு விழா விமரிசையாக நடைபெற்றது. சென்னை சோழிங்கநல்லூர் மற்றும் பெருங்குடி மண்டலங்களில் நடைபெற்று வரும் கால்வாய் மேம்பாட்டு பணிகளை மாநகராட்சி ஆணையர் திரு சமீரன் ஆய்வு செய்தார். சென்னை மாநகராட்சி இணையதளத்தில் இதுவரை சுமார் 126,000 செல்லப்பிராணிகளின்

0: விவரங்கள் பதிவு செய்யப்பட்டு சுமார் 64,000 செல்லப்பிராணிகளுக்கு உரிமம் வழங்கப்பட்டுள்ளதாக மாநகராட்சி நிர்வாகம் தெரிவித்துள்ளது. விளையாட்டுச் செய்திகள். இந்தியா இங்கிலாந்து அணிகளுக்கிடையேயான 3வது 2020 கிரிக்கெட் போட்டி இன்று நடைபெறுகிறது. நாட்டிங்ஹாமில் இப்போட்டி இரவு 10 மணிக்கு தொடங்குகிறது. சர்வதேச டேபிள் டென்னிஸ் போட்டி வீரர்களுக்கான தரவரிசை பட்டியலின் ஆடவர் இரட்டையர் பிரிவில் இந்தியாவின் மானவ் தாக்கர் மனுஷா இணை 3வது இடத்திற்கு முன்னேறியுள்ளது. மீண்டும் தலைப்புச் செய்திகள். தேசத்துக்காக தங்களது வாழ்க்கையை அர்ப்பணித்தவர்களுக்கு மத்திய அரசு உரிய மரியாதையை வழங்கி வருவதாக பிரதமர் திரு நரேந்திர மோடி கூறியுள்ளார். தோல் பொருட்கள் ஏற்றுமதி தொடர்ந்து அதிகரித்து வருவதாக மத்திய வர்த்தகத்துறை அமைச்சர் திரு பியூஷ் கோயல் தெரிவித்துள்ளார். தமிழகத்தில் பெண்கள் பாதுகாப்பை உறுதி செய்ய தாவேக அரசு உரிய நடவடிக்கையை எடுக்கவில்லை என்று பிஜேபி குற்றம் சாட்டியுள்ளது. மேற்கு தொடர்ச்சி மலையை ஒட்டிய பகுதிகளின் ஒரு சில இடங்களில் இன்று மிதமான மழை பெய்ய வாய்ப்புள்ளதாக சென்னை வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. இந்தியா இங்கிலாந்து இடையேயான 3வது 2020 கிரிக்கெட் போட்டி இன்று நடைபெறுகிறது. செய்தி அறிக்கை நிறைவு பெற்றது.
1: நாம கேட்டிருக்கோம் திருச்சிராப்பள்ளி வானொலி அலைவரிசைகளோடு.
2: மலர்கிறது நாள் மலர்.
3: இந்திய கிரிக்கெட் அணியின் முன்னாள் தலைவர் மகேந்திர சிங் தோனி பிறந்த நாள் இன்று. கேப்டன் கூல் என்று பாராட்டப்பட்ட இவரின் தலைமையில் இந்திய அணி 2007 20 ஓவர் உலகக்கோப்பை போட்டியில் வெற்றி பெற்றது குறிப்பிடத்தக்கது.
4: பத்மஸ்ரீ, பத்மபூஷன் உள்ளிட்ட பல்வேறு விருதுகளும் பாராட்டுகளையும் பெற்றுள்ளார் கிரிக்கெட் விளையாட்டு வீரர் மகேந்திர சிங் தோனி.
3: ராணுவ வீரர் கேப்டன் விக்ரம் பத்ரா கார்கில் போரில் வீர மரணம் அடைந்த நாள் இன்று. ஆண்டு 1999. கேப்டன் விக்ரம் பத்ராவிற்கு பரம்வீர் சக்ரா விருது இவரது வீர மரணத்திற்கு பின் வழங்கப்பட்டது. ஒடுக்கப்பட்ட மக்களின் விடிவெள்ளியாக திகழ்ந்த இரட்டைமலை ஸ்ரீனிவாசன் பிறந்த தினம் இன்று. ஆண்டு 1859. பத்திரிகைகளை தொடங்கி புரட்சிகளை உருவாக்கி உரிமைகளை மீட்டெடுத்து தந்தார். அரை நூற்றாண்டுகளுக்கும் மேலாக தாழ்த்தப்பட்ட மக்களின் உரிமைகளுக்காக அரும்பாடுபட்டு வந்த தலைவர் இரட்டைமலை ஸ்ரீனிவாசன். எழுத்துக்காகவே தன் வாழ்நாளை அர்ப்பணித்துக் கொண்ட இலக்கியவாதி அரு ராமநாதன் பிறந்த தினம் இன்று. ஆண்டு 1924. 1945 ராஜராஜ சோழன் என்ற இவரின் நாடகம் முதல் பரிசை பெற்றது. தங்கப்பதுமை, பூலோக ரம்பை, ஆரவல்லி போன்ற திரைப்படங்களுக்கு வசனங்கள் எழுதியுள்ளார். வீரபாண்டியன் மனைவி என்ற நாவல் 7 ஆண்டுகளுக்கும் மேலாக தொடராக பத்திரிகையில் வந்து இவருக்கு பெரும் புகழை பெற்றுத்தந்தது. எழுத்தாளரும் திரைப்பட பாடலாசிரியருமான காமு ஷெரீப் நினைவு தினம் இன்று. ஆண்டு 1994. லட்சத்துக்கு எழுதாமல் லட்சியத்துக்காக எழுதிய மனிதர் காமு ஷெரீப். சிறுகதை, நாவல், நாடகம், இலக்கிய திறனாய்வு, கவிதை, கட்டுரை, பயண நூல் என எண்ணற்ற நூல்களை எழுதியுள்ளார் காமு ஷெரீப். பெண் தெய்வம், புதுயுகம் போன்ற படங்களுக்கு வசனங்களையும் எழுதியவர் காமு ஷெரீப். ஏரிக்கரையின் மேலே போகும் பெண்ணவள், நற்பண்புகளின் உறைவிடம்.

இவரது பாடல்கள் ரசிகர்களின் இதயங்களை விட்டு இன்றளவும் நீங்கவில்லை. கலைமாமணி, தமிழக அரசின் திருவிக விருது என பல விருதுகளை பெற்றவர் கவிஞர் காமு ஷெரீப். ஜூலை முதல் வாரம் வன் மகோத்சவ் வன வார விழா கொண்டாடப்படுகிறது. மரக்கன்றுகளை நட்டு வளர்த்து காப்பதே இதன் நோக்கமாகும். இயற்கை பேரழிவிலிருந்து மனித குலத்தை காப்போம், மரம் நடுவோம், மழை பெறுவோம்.

0: நறுமணம் வீசி வந்தது நாள் மலர்.
1: ஆண்டுக்கு ஆண்டு மெருகேறும் ஒலிபரப்பின் தரம், நேயர்களின் அன்போ என்றும் நிரந்தரம். இணைந்திருக்கிறீர்கள் ஆகாஷ்வாணி திருச்சி அலைவரிசையோடு.
2: நேயர்கள் அனைவருக்கும் இனிய காலை வணக்கம். எல்லாம் தெரியும் என்பவர்களை விட என்னால் முடியும் என்று முயற்சிப்பவரே வாழ்வில் ஜெயிக்கின்றார். திருச்சிராப்பள்ளி வானொலி முதல் அலைவரிசை 936 கிலோஹெர்ட்ஸிலும், டிஆர்எம் என்ன ஒளிபரப்பு 927 கிலோஹெர்ட்ஸிலும் இனிதே மலர்கிறது காலை மலர்.

திருச்சி வானொலியின் அலைவரிசைகளில் இது இளையோருக்கு. இன்று சரித்திரம் சலிப்பானதா? எல்லாருக்கும் இனிய காலை வணக்கம் மக்களே. இன்னைக்கு நம்ம வரலாறுங்கிற ஒரு விஷயத்தை பத்தி பேச போறோம். பொதுவா ஸ்கூல்ல வரலாறு பாடம்னாலே பல பேருக்கு தூக்கம் தான் வரும். ஏண்டா அந்த காலத்து ராஜா ராணி கதையெல்லாம் நமக்கு எதுக்குன்னு நினைக்கிற ஜென்சி கூட்டத்துக்கு நடுவுல நான் சொல்ல வர இந்த விஷயம் உங்களுக்கு புது விஷயமா இருக்க போதுங்க. ஆமாங்க, நிறைய பேர் வரலாறுங்கிறது ஒரு பழைய டைரி, அதை எதுக்குங்க எடுத்துக்கிட்டு வரீங்க அப்படின்னு நிறைய கதை சொல்லுவாங்க. ஆனா ஒரு விஷயத்த நம்ம தெரிஞ்சுக்கணும், வரலாறுன்றது சலிப்பானது கிடையாதுங்க. அதை அணுகிற முறைதான் கொஞ்சம் சலிப்பா இருக்கும். இன்னைக்கு நம்ம பாக்குற கேஜெட்ஸா இருக்கலாம், வீடியோஸா இருக்கலாம், டெக்னாலஜியா இருக்கலாம், இப்படிப்பட்ட பல உலகத்துல நம்ம வாழ்ந்துட்டு இருக்கோம். ஆனா இந்த சுதந்திரமான காற்றுக்காகவும் இந்த தனி மனித உரிமைக்காகவும் யாரோ ஒருத்தர் அந்த காலத்துல எவ்வளவு பெரிய விலையை கொடுத்திருக்காங்கன்னு யோசிச்சிருக்கீங்களா? ஆமாங்க, அப்படி இன்னைக்கு ரெண்டு நிஜமான சூப்பர் ஹீரோக்களை பத்தி தான் நாம கேட்க போறோம். முதல்ல அல்லூரி சீதாராமராஜு. கற்பனை பண்ணி பாருங்க, 20-25 வயசுல கையில துப்பாக்கி, நெஞ்சில வேகம், கண்ணுல கண்ணல்னு இன்னைக்கு நம்ம ஆக்ஷன் ஹீரோக்களை திரையில பார்த்து ரசிச்சுக்கிட்டு இருக்கோம். ஆனா அல்லூரி நிஜ வாழ்க்கையில ஒரு ஒன் மேன் ஆர்மியா இருந்திருக்காருங்க. ஆமாங்க, ஆந்திராவினுடைய ரம்பா பகுதி மலைவாழ் மக்களை பிரிட்டிஷ்காரன் கொத்தடிமையாக்கி அவங்க நிலத்தை பிடுங்கினப்போ அல்லூரி மௌனமா இருக்கலங்க. அந்த அழந்த காட்டுக்குள்ள நவீன ஆயுதம் இல்லாம கெரிலா முறை தாக்குதலை பயன்படுத்தி பிரிட்டிஷ் சாம்ராஜ்யத்தை அதிர வச்சாரு. நான் சாக தயார், ஆனா ஏன் மக்கள் தலைவணங்க கூடாதுன்னு அவர் காட்டின அந்த நண்பர்களே, நம்ம வரலாறுல இருந்து எதையுமே கத்துக்கலன்னா அதுக்கு பேரு மறதி இல்ல, அது அபாயம். கடந்த காலத்துல செஞ்ச அதே தப்பா நாம மறுபடியும் செய்யாம

0: இருக்கணும்னா சரித்திரத்தை தெரிஞ்சுக்கிறது ரொம்ப முக்கியம். வரலாறுங்கிறது உங்க ஐடென்டிட்டி. நாம ஒரு முக்கியமான விஷயத்தை மட்டும் தெரிஞ்சுக்கணுங்க, பொய்யன்றது புதுசு புதுசா பிறந்து வரலாம், ஆனா உண்மைன்றது உள்ளதை உள்ளபடியே மட்டும் தாங்க சொல்லும். ஆமாங்க, வரலாறுன்றது உள்ளது உள்ளபடிதான் இருக்கும். கண்டிப்பா வரலாறு அப்படின்றத இளைய தலைமுறையில இருந்து முதியவர்கள் வரைக்கும் எல்லாருமே படிச்சு தெரிஞ்சுக்கணுங்க. இன்னைக்கு இருக்கிற டிஜிட்டல் தலைமுறை, அதாவது நம்ம ஜென்சி, எதையும் ரொம்ப சீக்கிரமா கிரகிச்சுப்பாங்க. ஆனா இந்த சரித்திரம் அல்லது வரலாறுன்னு வந்துட்டா மட்டும் ஏதோ ஒரு சின்ன அலர்ஜி இருக்குன்னு சொல்லலாம். இது தேவையாகும் நமக்கு, இது இதெல்லாம் நமக்கு எதுக்கு அப்படின்னு கேக்குறதுல தப்பே இல்லங்க. ஆனா ஒரே ஒரு விஷயத்த மட்டும் யோசிச்சு பாருங்க, ஜென்சினா யாரு? நீங்க இன்ஃபர்மேஷன், உலகம். உங்க கையில இருக்கிற ஸ்மார்ட் போன்ல உலகத்துல இருக்கிற எல்லா விஷயமும் இருக்கு. நீங்க எதையும் கேள்வி கேக்குறீங்க, எதையும் லாஜிக்கா பாக்குறீங்க. இந்த லாஜிக்கல் பார்வையோட வரலாற்றை பார்த்தா அது சலிப்பாவே இருக்காதுங்க. நீங்க இப்ப விரும்பி பார்க்கிற சீரீஸா இருக்கட்டும், இல்ல ஏதாவது மூவிஸா இருக்கட்டும், இதுல வர விறுவிறுப்பு, துரோகம், அதிகாரம், காதல், தியாகம், இது எல்லாமே நம்ம வரலாற்றின் பக்கங்கள்ல ஏற்கனவே நடந்து முடிஞ்சிருக்குங்க. ஜென்சி தலைமுறை வரலாறுக்கு முக்கியம், வரலாறு ஜென்சி தலைமுறைக்கு முக்கியம். இன்னைக்கு இருக்கிற சோசியல் மீடியா ட்ரெண்ட்ஸ், ஃபேஷன், டெக்னாலஜி எல்லாம் ஒரு 20 வருஷம் கழிச்சு வரலாறா மாறும். அப்போ உங்களுடைய இந்த காலகட்டத்தை உலகம் எப்படி பார்க்கணும்னு நீங்க நினைக்கிறீங்களோ அதே மாதிரிதான் நீங்களும் கடந்த காலத்துல வாழ்ந்தவங்களை பார்க்கணும். இன்னும் தெளிவா சொல்லணும்னா, சில பேருக்கு இப்ப என்ன நடக்குது அப்படின்ற அந்த குழப்பம் வரும். இந்த குழப்பங்கள்லாம் தீரணும் அப்படின்னா வரலாறுல என்ன நடந்திருக்கு அப்படின்றத தெரிஞ்சுக்கிட்டாதான் இந்த குழப்பத்துல இருந்து விடுபட்டு ஒரு தெளிவான ஒரு முடிவை எடுக்க முடியும்னு சொல்றாங்க. வரலாறுங்கிறது தூசு படிஞ்ச புத்தகத்துல இருக்கிற டேட்டா மட்டும் இல்லங்க, இது உங்களோட ஐடென்டிட்டி. நீங்க யார், உங்களுடைய முன்னோர்கள் எதை சாதிச்சாங்க, எங்க விழுந்தாங்க, எதுக்காக போராடினாங்க, இதை தெரிஞ்சுக்க உங்களை நீங்களே இன்னும் சிறப்பா வடிவமைக்க உதவும். இனிமே சரித்திரத்தை படிக்கும் போது ஒரு பழைய கதையா பாக்காதீங்க, நானும் இதுல ஒரு பார்ட்டுன்னு நினைச்சு பாருங்க. வரலாறு ஒரு சாதாரண மனிதனா இருந்து உங்களை ஒரு சிறந்த சிந்தனையாளனா மாத்தும். ஏன்னா வரலாற்றை தெரிஞ்சுக்கிற ஒவ்வொரு ஜென்சியும் எதிர்காலத்தோட ஒரு சரித்திர நாயகன் தான் சொல்லிட்டு மீண்டும் அடுத்த நிகழ்ச்சியில் விமலாவோடு இணையலாம். நன்றி. திருச்சி வானொலியின் அலைவரிசைகளில் இளையோருக்கு நிகழ்ச்சியில் நேயர்கள் இதுவரை கேட்டு ரசித்தது சரித்திரம் சலிப்பானதா?
1: NCERT
2: தேசிய கல்வி ஒலிபரப்பு,
1: திருச்சிராப்பள்ளி வானொலி முதல் அலைவரிசை 936 கிலோஹெர்ட்ஸில்
2: திங்கட்கிழமை தொடங்கி வெள்ளிக்கிழமை வரை
1: மாலை 5:30 மணிக்கு
2: NCERT
1: வகுப்பறையாகும்
2: உங்கள் வரவேற்பறை.
1: தேசிய கல்வி ஒலிபரப்பு.

0: ஆகாஷவாணி. செய்திகள் வாசிப்பவர் வடிவழகி கபிலன். தலைப்புச் செய்திகள். பிரதமர் திரு நரேந்திரமோடி இந்தோனேஷிய அதிபர் திரு பிரபவோ சுபியாந்தோவுடன் இருதரப்பு உறவுகள் குறித்து இன்று பேச்சு நடத்துகிறார். வளர்ச்சியுடன் பாரம்பரியம் என்ற தொலைநோக்கு பார்வையுடன் மத்திய அரசு செயல்பட்டு வருவதாக உள்துறை அமைச்சர் திரு அமித்ஷா கூறியுள்ளார். நாட்டின் கடல்சார் துறையில் கடந்த 12 ஆண்டுகளில் மிகப்பெரிய முன்னேற்றம் ஏற்பட்டுள்ளதாக மத்திய கப்பல் போக்குவரத்துத்துறை அமைச்சர் திரு சர்பானந்த சோனோவால் கூறியுள்ளார். இருதரப்பு உறவுகளை மேலும் வலுப்படுத்துவது குறித்து பஹ்ரைன் மன்னர் திரு ஹமாத் பின் ஈசா அல் கலிஃபாவுடன் வெளியுறவுத்துறை அமைச்சர் டாக்டர் ஜெய்சங்கர் பேச்சு நடத்தியுள்ளார். உலகக்கோப்பை கால்பந்து போட்டியில் ஸ்பெயின் அணி காலிறுதிக்கு தகுதி பெற்றுள்ளது. இனி விரிவான செய்திகள். பிரதமர் திரு நரேந்திரமோடி இந்தோனேஷிய அதிபர் திரு பிரபவோ சுபியாந்தோவுடன் இருதரப்பு உறவுகள் குறித்து இன்று பேச்சு நடத்துகிறார். நேற்று ஜகார்த்தா சென்றடைந்த பிரதமருக்கு இன்று அதிபர் மாளிகையில் பாரம்பரிய முறைப்படி வரவேற்பு அளிக்கப்படவுள்ளது. அதனைத் தொடர்ந்து பல்வேறு துறைகளில் ஒத்துழைப்பை வலுப்படுத்துவது குறித்து இரு தலைவர்களும் பேச்சு நடத்த உள்ளனர். இந்த பேச்சுவார்த்தைகளுக்கு பின்பு புரிந்துணர்வு ஒப்பந்தங்களும் கையெழுத்தாகும் என்று எமது செய்தியாளர் தெரிவிக்கிறார். அங்குள்ள இந்திய சமுதாயத்தினர் இடையேயும் திரு நரேந்திரமோடி உரையாற்றவுள்ளார். வளர்ச்சியுடன் பாரம்பரியம் என்ற தொலைநோக்கு பார்வையுடன் மத்திய அரசு செயல்பட்டு வருவதாக உள்துறை அமைச்சர் திரு அமித்ஷா கூறியுள்ளார். ஜனசங்க நிறுவனர் ஷியாமா பிரசாத் முகர்ஜியின் 125வது பிறந்த தினத்தை முன்னிட்டு கொல்கத்தாவில் நேற்று நடைபெற்ற நிகழ்ச்சியில் ஷியாமா பிரசாத் முகர்ஜியின் 125 அடி உயர சிலைக்கு அடிக்கல் நாட்டினார். இந்நிகழ்ச்சியில் பேசிய திரு அமித்ஷா ஷியாமா பிரசாத் முகர்ஜிக்கு மரியாதை செலுத்துவதோடு நிறுத்திவிடாமல் அவரது கொள்கைகளை பின்பற்ற வேண்டும் என்று கூறினார். அவரது கொள்கை அடிப்படையிலான ஆட்சிதான் தற்போது மத்தியிலும் மேற்குவங்க மாநிலத்திலும் நடைபெறுவதாக அவர் தெரிவித்தார். தேசத்தை வலுவாக கட்டமைக்க ஷியாமா பிரசாத் முகர்ஜி வழிகாட்டியுள்ளதாகவும் அவர் கூறினார். மேற்குவங்க மாநிலத்தில் தற்போது வளர்ச்சி திட்டங்கள் வேகம் பெற்றுள்ளதாகவும் அவர் குறிப்பிட்டார். ஊழல் செய்தவர்கள் தண்டிக்கப்படுவார்கள் என்றும் மத்திய அரசின் மக்கள் நலத்திட்டங்கள் மேற்குவங்கத்தில் மேலும் விரைந்து செயல்படுத்தப்படும் என்றும் திரு அமித்ஷா கூறினார். நாட்டின் கடல்சார் துறையில் கடந்த 12 ஆண்டுகளில் மிகப்பெரிய முன்னேற்றம் ஏற்பட்டுள்ளதாக மத்திய கப்பல் போக்குவரத்துத்துறை அமைச்சர் திரு சர்பானந்த சோனோவால் கூறியுள்ளார். இந்திய கடல்சார் பல்கலைக்கழகத்தின் செயல்பாடுகள் குறித்து புதுதில்லியில் நேற்று அவர் ஆய்வு மேற்கொண்டார். கடல்சார் கல்விச் சூழலில் கடந்த சில ஆண்டுகளில் மிகப்பெரிய வளர்ச்சி ஏற்பட்டுள்ளதாக அவர் குறிப்பிட்டார். இந்த பல்கலைக்கழகம் உலகின் முன்னணி 10 கடல்சார் பல்கலைக்கழகங்களுக்குள் இடம்பெற்றுள்ளதாக அவர் கூறினார். வகுப்பறை சூழலில் இருந்து கடல்சார் துறையில் ஆராய்ச்சி மற்றும் புதுமை கண்டுபிடிப்பு சூழலுக்கு மாற்றுவதில் இப்பல்கலைக்கழகம் முக்கிய பங்காற்றுவதாக அவர் தெரிவித்தார். புதிய தேசிய கல்விக் கொள்கைக்கு ஏற்ப இப்பல்கலைக்கழக பாடத்திட்டங்களிலும் மாற்றங்கள் மேற்கொள்ளப்பட்டுள்ளதாக அவர் கூறினார். கடல்சார் துறையில் உலகத்தரம் வாய்ந்த உட்கட்டமைப்புகளை உருவாக்கும் நோக்கில் அரசு செயல்பட்டு வருவதாக அவர் தெரிவித்தார். துறைமுகங்கள் தொடர்ந்து மேம்படுத்தப்பட்டு வருவதாகவும் திரு சர்பானந்த சோனோவால் கூறினார். பஹ்ரைன் மன்னர் திரு ஹமாத் பின் ஈசா அல் கலிஃபாவுடன் வெளியுறவுத்துறை அமைச்சர் டாக்டர் ஜெய்சங்கர் பேச்சு நடத்தியுள்ளார். 4 நாடுகள் பயணத்தின் 2வது கட்டமாக பஹ்ரைன் சென்றுள்ள அவர் இருதரப்பு ஒத்துழைப்பை வலுப்படுத்துவது குறித்து அந்நாட்டு மன்னருடன் ஆலோசனை மேற்கொண்டார். அங்குள்ள இந்திய வம்சாவளியினருடனும் டாக்டர் ஜெய்சங்கர் கலந்துரையாடினார். பஹ்ரைன் வெளியுறவு அமைச்சர் திரு அப்துல் லத்தீப் பின் ரஷீதுடனும் திரு ஜெய்சங்கர் பேச்சு நடத்தினார். ஒடிசாவில் பூரி ஜெகநாதர் ரத யாத்திரையை முன்னிட்டு 300க்கும் மேற்பட்ட சிறப்பு ரயில்களை இயக்க திட்டமிடப்பட்டுள்ளதாக ரயில்வே நிர்வாகம் தெரிவித்துள்ளது. இது தொடர்பாக ரயில்வே அமைச்சர் திரு அஸ்வினி வைஷ்ணவ் மற்றும் ஒடிசா முதலமைச்சர் திரு மோகன் சரண் மஜி தலைமையில் புவனேஸ்வரில் நேற்று ஆய்வுக் கூட்டம் நடைபெற்றது. கூட்ட நெரிசலை கையாளுவது மற்றும் பயணிகளுக்கு உரிய வசதிகளை ஏற்படுத்தி தருவது குறித்து ரயில்வே அமைச்சர் ஆய்வு மேற்கொண்டார். பூரி ரயில் நிலையத்தில் பயணிகள் வசதி மற்றும் பிற ஏற்பாடுகள் குறித்தும் திரு அஸ்வினி வைஷ்ணவ் நேரில் ஆய்வு மேற்கொண்டார். நீங்கள் கேட்டுக் கொண்டிருப்பது ஆகாஷவாணியின் செய்தி அறிக்கை.
1: ஊரக வளர்ச்சிக்கான புதிய அத்தியாயம். வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான ஊரக வேலைவாய்ப்பு உறுதி மற்றும் வாழ்வாதார சட்டம் செயல்பாட்டிற்கு வந்துள்ளது. இந்த சட்டம் வருடத்திற்கு 125 நாட்கள் வேலையை உறுதி செய்கிறது. இதில் வாரந்தோறும் ஊதியம் வழங்கப்படுவது கட்டாயமாக்கப்பட்டுள்ளது. நாள்தோறும் குறைந்தபட்சம் 300 ரூபாய் ஊதியத்தை இந்த சட்டம்

0: உறுதி செய்கிறது. பணி முடிந்த 15 நாட்களுக்குள் ஊதியம் வழங்குவதை உறுதி செய்வதற்கான அம்சங்களும் இதில் இடம்பெற்றுள்ளன. ஊதியம் காலதாமதமாக வழங்கப்பட்டால் அதற்கான இழப்பீட்டுத் தொகைக்கும் இதில் வகை செய்யப்பட்டுள்ளது. வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான பயணத்தில் மோடி அரசு தொடரும் சீர்திருத்த நடவடிக்கைகள்.
1: மத்திய பிரதேசத்தில் முதலீடுகளை அதிகரிக்க மாநில அரசு தொடர் நடவடிக்கையை மேற்கொண்டு வருவதாக அம்மாநில முதலமைச்சர் திரு மோகன் யாதவ் கூறியுள்ளார். போபாலின் கோலார் பகுதியில் புதிய தொழில் பூங்காவிற்கு நேற்று அவர் அடிக்கல் நாட்டினார். இத்திட்டம் 15,000 பேருக்கு வேலைவாய்ப்பை வழங்கும் என்று அவர் கூறினார். மாநிலத்தின் தொழில் வளர்ச்சியையும் இது அதிகரிக்கும் என்று அவர் குறிப்பிட்டார். கடந்த ஆண்டு மேற்கொள்ளப்பட்ட முதலீட்டாளர்கள் மாநாட்டின்போது 30 லட்சம் கோடி ரூபாய் அளவிற்கான முதலீடுகளுக்கான முன்மொழிவு பெறப்பட்டதாக அவர் தெரிவித்தார். இதில் 10 லட்சம் கோடி ரூபாய் மதிப்பிலான முதலீடுகள் தொடர்பான பணிகள் தொடங்கப்பட்டு விட்டதாகவும் திரு மோகன் யாதவ் கூறினார். மத்திய அரசின் பொதுத்துறை நிறுவனமான HMT நிறுவனத்திற்கு புத்துயிர் ஊட்டும் நடவடிக்கைகளுக்கு கர்நாடக அரசு முட்டுக்கட்டை போடுவதாக கனரக தொழில்துறை அமைச்சர் திரு குமாரசாமி குற்றம் சாட்டியுள்ளார். பெங்களூருவில் செய்தியாளர்களிடம் பேசிய அவர், இந்நிறுவனத்தை மறுசீரமைக்கும் திட்டம் முக்கியமான கட்டத்தை எட்டியிருப்பதாக கூறினார். ஆனால் மாநில அரசு வனத்துறை மூலம் நோட்டீஸ் அனுப்பி தடைகளை ஏற்படுத்தியிருப்பதாக அவர் தெரிவித்தார். இதில் அதிகார வரம்பை மீறி மாநில அரசு செயல்படுவதாக அவர் தெரிவித்தார். மாநில அரசின் இதுபோன்ற நடவடிக்கைகளால் கர்நாடகாவில் தொழில் முதலீடுகள் பாதிக்கப்படும் என்று அவர் கூறினார். HMT நிறுவன ஊழியர்கள் இதனால் கவலையடைய தேவையில்லை என்றும், பிரதமர் திரு நரேந்திரமோடி தலைமையிலான மத்திய அரசு உரிய நடவடிக்கையை மேற்கொண்டு தொழிலாளர்களின் நலனை உறுதி செய்யும் என்றும் திரு குமாரசாமி தெரிவித்தார். உத்தரப்பிரதேசத்தின் ஜலாலாபாத் நகரம் பரசுராம்புரி என பெயர் மாற்றம் செய்யப்படுவதாக அம்மாநில அரசு அறிவித்துள்ளது. முதலமைச்சர் திரு யோகி ஆதித்யநாத் தலைமையில் நேற்று நடைபெற்ற அமைச்சரவைக் கூட்டத்தில் இதற்கான முடிவு மேற்கொள்ளப்பட்டது. இது தொடர்பாக செய்தியாளர்களிடம் பேசிய துணை முதலமைச்சர் திரு பிரஜேஷ் பகத், வேளாண்மை, தொழில்துறை வளர்ச்சி, சுகாதார கட்டமைப்புகள் மேம்பாடு போன்றவை தொடர்பாக 28 முக்கிய முன்மொழிவுகளுக்கும் அமைச்சரவைக் கூட்டத்தில் ஒப்புதல் அளிக்கப்பட்டதாக தெரிவித்தார். நாட்டின் எஃகு உற்பத்தி நடப்பு நிதியாண்டில் 6% வளர்ச்சியை எட்டியுள்ளதாக மத்திய அரசு தெரிவித்துள்ளது. நடப்பு நிதியாண்டின் ஏப்ரல் ஜூன் காலகட்டத்தில் 41 மில்லியன் டன் எஃகு உற்பத்தி செய்யப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. கடந்த நிதியாண்டின் இதே காலகட்டத்தில் 38.7 மில்லியன் டன்னாக இருந்தது என எஃகு அமைச்சகம் தெரிவித்துள்ளது. பிரான்சின் தெற்கு பகுதியில் ஏற்பட்டுள்ள காட்டுத்தீ காரணமாக கடும் பாதிப்பு ஏற்பட்டுள்ளது. ஸ்பெயின் எல்லைக்கு அருகில் உள்ள பகுதிகளில் ஏற்பட்டுள்ள இந்த காட்டுத்தீயினால் 10,000-க்கும் மேற்பட்டோர் அப்பகுதியில் இருந்து வெளியேற்றப்பட்டுள்ளனர். ஸ்வீடன் மற்றும் சைப்ரஸ் நாடுகளிலிருந்து பிரான்சுக்கு தீயணைப்பு படையினர் அனுப்பப்பட்டுள்ளதாக ஐரோப்பிய யூனியன் தெரிவித்துள்ளது. காட்டுத்தீயை அணைக்க பிரான்சுக்கு அனைத்து விதமான உதவிகளும் வழங்கப்படும் என்று ஐரோப்பிய யூனியன் தலைவர் திருமதி ஊர்சுலா ஒண்டர்லேயன் தெரிவித்துள்ளார். மகாராஷ்டிராவில் கடந்த சில நாட்களாக பெய்து வரும் கனமழை தொடர்பான சம்பவங்களில் உயிரிழந்தோர் எண்ணிக்கை 13 அதிகரித்துள்ளது. நாளை வரை மும்பை மற்றும் அதன் சுற்றுவட்டார பகுதிகளுக்கு கனமழை எச்சரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது. இதையடுத்து மும்பை, தானே உள்ளிட்ட நகரங்களில் கல்வி நிறுவனங்களுக்கு இன்று விடுமுறை அளிக்கப்பட்டுள்ளது. பல்வேறு மாவட்டங்களில் மழை தீவிரமடைந்து வரும் நிலையில் தேசிய பேரிடர் மீட்புப் படையின் 17 குழுக்கள் மாநிலத்தில் பணியில் ஈடுபடுத்தப்பட்டுள்ளன. இதனிடையே குஜராத், கர்நாடகா, ஹரியானா, பஞ்சாப், சத்தீஸ்கர், ஹிமாச்சல் பிரதேசம், உத்தராகண்ட், மேற்குவங்கம், சிக்கிம் ஆகிய மாநிலங்களுக்கு உட்பட்ட சில இடங்களில் இன்று மிக கனமழை பெய்ய வாய்ப்புள்ளதாக வானிலை ஆய்வு மையம் கூறியுள்ளது. கேரளா, ஒடிசா, ராஜஸ்தான், ஜார்க்கண்ட் ஆகிய மாநிலங்களின் சில இடங்களில் கனமழை பெய்யக்கூடும் என்றும் அந்த மையம் தெரிவித்துள்ளது. கனமழை எச்சரிக்கையை தொடர்ந்து ஒடிசாவில் உரிய முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்பட்டுள்ளதாக அம்மாநில அரசு தெரிவித்துள்ளது. இது தொடர்பாக புவனேஸ்வரில் நேற்று மாநில பேரிடர் மேலாண்மை அமைச்சர் திரு சுரேஷ் புஜாரி தலைமையில் ஆய்வுக் கூட்டம் நடைபெற்றது. மகாநதி, தேவி, ஜலகா ஆகிய நதிகளில் தற்போது வெள்ளம் அபாய கட்டத்திற்கு கீழேயே இருந்து வருவதாகவும், வெள்ள நிலைமை தொடர்ந்து கண்காணிக்கப்பட்டு வருவதாகவும் அவர் கூறினார். உலகக்கோப்பை கால்பந்து போட்டியில் ஸ்பெயின் அணி காலிறுதிக்கு தகுதி பெற்றுள்ளது. இன்று அதிகாலை டலாஸில் நடைபெற்ற காலிறுதிக்கு முந்தைய சுற்று ஆட்டத்தில் ஸ்பெயின் அணி 1-0 என்ற கோல் கணக்கில் போர்ச்சுகலை வென்றது. பெல்ஜியத்தில் நடைபெற்று வரும் சர்வதேச சேலஞ்சர் டென்னிஸ் போட்டியில் இந்தியாவின் மனாஸ் தாம்னே காலிறுதிக்கு முந்தைய சுற்றுக்கு முன்னேறியுள்ளார். மீண்டும் தலைப்புச் செய்திகள். பிரதமர் திரு நரேந்திரமோடி இந்தோனேஷிய அதிபர் திரு பிரபவோ சுபியாந்தோவுடன் இருதரப்பு உறவுகள் குறித்து இன்று பேச்சு நடத்துகிறார். வளர்ச்சியுடன் பாரம்பரியம் என்ற தொலைநோக்கு பார்வையுடன் மத்திய அரசு செயல்பட்டு வருவதாக உள்துறை அமைச்சர் திரு அமித்ஷா கூறியுள்ளார். நாட்டின் கடல்சார் துறையில் கடந்த 12 ஆண்டுகளில் மிகப்பெரிய முன்னேற்றம்

0: ஏற்பட்டுள்ளதாக மத்திய கப்பல் போக்குவரத்துத்துறை அமைச்சர் திரு சர்பானந்த சோனோவால் கூறியுள்ளார். இருதரப்பு உறவுகளை மேலும் வலுப்படுத்துவது குறித்து பஹ்ரைன் மன்னர் திரு ஹமாத் பின் ஈசா அல் கலிஃபாவுடன் வெளியுறவுத்துறை அமைச்சர் டாக்டர் ஜெய்சங்கர் பேச்சு நடத்தியுள்ளார். உலகக்கோப்பை கால்பந்து போட்டியில் ஸ்பெயின் அணி காலிறுதிக்கு தகுதி பெற்றுள்ளது. இத்துடன் இந்த செய்தி அறிக்கை நிறைவு பெற்றது.
1: நேரம் காலை 7:25.
2: NCERT
3: தேசிய கல்வி ஒலிபரப்பு
2: திருச்சிராப்பள்ளி வானொலி முதல் அலைவரிசை 936 கிலோஹெர்ட்ஸில்
3: திங்கட்கிழமை தொடங்கி வெள்ளிக்கிழமை வரை
2: மாலை 5:30
3: NCERT
2: வகுப்பறையாகும்.
3: உங்கள் வரவேற்பறை.
2: தேசிய கல்வி ஒலிபரப்பு

திருச்சிராப்பள்ளி வானொலி முதல் அலைவரிசை 936 கிலோஹெர்ட்ஸில் காலை மலர். வெப்பத்தையும் மின்சாரத்தையும் நன்கு கடத்தக்கூடிய தங்கம் 1 பங்கு நைட்ரிக் அமிலமும் 3 பங்கு ஹைட்ரோகுளோரிக் அமிலமும் சேர்ந்த ராஜ திரவம்ன்ற கலவையில மட்டும்தான் கரையும். அது மட்டும் இல்லாம இந்த தங்கம் செங்கல் கதிர்களை தெரிக்க விடும் ஆற்றலையும் கொண்டிருக்குங்க. இந்த தன்மையின் காரணமா வெப்ப தடுப்பு உடைகள், சூரிய கண்ணாடிகள், விண்வெளி உடைகள்ல தங்கம் பயன்படுத்தப்படுதுங்க. இப்படிப்பட்ட தங்கம் இன்னைக்கு என்ன விலைக்கு விற்கப்படுதுன்னு தெரிஞ்சுக்கலாமா? ஆபரண தங்கம் 1 கிராம் 13,559 ரூபாய்க்கும், வெள்ளி 1 கிராம் 249 ரூபாய்க்கும் விற்கப்படுதுங்க. மேட்டூர் அணையின் நீர்மட்டம் நேற்று மாலை நிலவரப்படி 76 அடியாகவும், அணைக்கு நீர்வரத்து வினாடிக்கு 82 கன அடி வீதம் தண்ணீர் வந்து கொண்டிருக்கிறது. அணையில் இருந்து வினாடிக்கு 3000 கன அடி தண்ணீர் திறந்து விடப்படுகிறது. பெட்ரோல் டீசல் விலை நிலவரம். பெட்ரோல் 1 லிட்டர் 108 ரூபாய்க்கும், டீசல் 1 லிட்டர் 100 ரூபாயாகவும் விற்கப்படுகிறது.

செங்கல்பட்டு சார்பில் தேசிய நலவாழ்வு இயக்கம் திட்டத்தின் கீழ் ஒப்பந்த அடிப்படையில் மருத்துவம் மற்றும் பொது சுகாதாரத்துறையில் பணியாற்ற விண்ணப்பங்கள் தகுதியானவர்களிடமிருந்து வரவேற்கப்படுகின்றன. விண்ணப்ப படிவத்தை செங்கல்பட்டு .nic.in என்ற இணையதளத்தில் பதிவிறக்கம் செய்து கொள்ளலாம். விண்ணப்பிக்க கடைசி நாள் இம்மாதம் 9ஆம் தேதி. அரியலூர் மாவட்டத்தில் கால்நடைகளுக்கு தடுப்பூசி முகாம் August 10ஆம் தேதி வரைக்கும் நடைபெறுதுங்க. தடுப்பூசி குழு கிராமத்திற்கு வருகை தரும்போது தவறாமல் ஒத்துழைப்பு தருமாறு மாவட்ட ஆட்சித்தலைவர் அவர்கள் அறிவித்துள்ளார்.

0: கடலூர் மாவட்டத்தில் ஆதி திராவிடர் மற்றும் பழங்குடியினர் நல பள்ளிகளில் ஆசிரியர் பணியிடங்களுக்கு விண்ணப்பங்கள் வரவேற்கப்படுகின்றன. விண்ணப்பங்களை இன்றும் நாளையும் அலுவலக நேரத்தில் பெற்றுக்கொள்ளலாம் என்று மாவட்ட ஆட்சியர் அறிவித்துள்ளார்.
1: நம்ம எல்லாருக்கும் உடல் நலன் ரொம்ப முக்கியம். முக்கியத்துக்கு முக்கியத்துவம் தரத்துக்காக தான் இப்ப காலை மலர்ல வர இருக்கிறது மருத்துவ நேரம். இன்னைக்கு மருத்துவ நேரத்துல நம்மோட இணைய இருக்கிறாங்க திருச்சி மூட்டுவாத சிகிச்சை நிபுணர் மருத்துவர் ஆர் ரகுநாதன் அவர்கள். வணக்கம் டாக்டர். உடல்ல உள்ளுறுப்புகள்ல பாதிப்பு ஏற்படுத்துற ஆட்டோ இம்யூன் டிசீஸ் என்ன டாக்டர்?
2: ரூமடாய்டு ஆர்த்ரைடிஸ் மூட்டு முடக்குவாதம். அதே மாதிரியான சில ஆட்டோ இம்யூன் நோய்கள் உள்ளுறுப்புகளையும் அஃபெக்ட் பண்றதுக்கு ரிஸ்க் உள்ள நோய்களா இருக்கும். அதுல மெயினா நம்ம வந்து கவனமா பார்க்க வேண்டியது என்னன்னா, ஒரு ஜாயின்ட் பெயினோட யங் கேர்ள், இப்ப ஃபார் எக்ஸாம்பிள் வந்து ஒரு காலேஜ்ல ஃபர்ஸ்ட் இயர் ஜாயின் பண்றாங்க, அல்லது அவங்க வந்து இப்பதான் கல்யாணம் பண்ணிக்கிற வயசு, இந்த பொண்ணு 22-23 வயசு ஆகுது, அந்த பொண்ணுக்கான ஸ்கின் எல்லாம் தடிச்சரிச்சு போகுதுங்க டாக்டர். வெயிலுக்கு போனாலே வந்து அந்த பொண்ணோட

0: முகம்லாம் வந்து ரெட்டிஷ் ஆயிடுது, நெத்தியில எல்லாம் பார்த்தா செவந்து செவந்து போயிடுது, நிறைய முடி கொட்டுதுன்னு டாக்டர். என்னாலே தெரியல, காரணம் இல்லாம அந்த பொண்ணுக்கு வந்து உடம்புல வந்து ரத்தத்துல வந்து தட்டையணுக்கள் குறைஞ்சு போயிடுச்சு, ப்ளீடிங் அதிகமா போகுது அப்படிங்கிறாங்க. கேட்டா பிளேட்லெட்ஸ் கம்மியா இருக்கு. ஏமா அப்படி இருக்குன்னு கேட்டா, நான் சத்து குறைபாடு, அந்த பொண்ணு ஒழுங்கா சாப்பிட மாட்டேங்குது, பழமே சாப்பிட மாட்டேது அப்படிங்கிறாங்க. இதெல்லாம் வந்து ரொம்ப ரொம்ப முக்கியமான பாயிண்ட்ஸ். ஒரு யங் கேர்ளு, ஒரு அன்மேரிட் கேர்ளு, அல்லது காலேஜுக்கு போற கேர்ள், அல்லது ஸ்கூல் முடிக்கிற பருவத்தில் உள்ள ஒரு பொண்ணு அப்பப்போ வலி வலின்னு சொல்றா, ஆனா அவளுக்கு ஸ்கின்ல வந்து ரேஷஸ் மாதிரி வருது, வெயில் பட்டா தடிச்சு போயிடுது, அல்லது நிறைய முடி உதிர்ந்துருது, அல்லது அந்த பொண்ணுக்கு வந்து என்ன காரணமே தெரியாம பிளட்ல பிளேட்லெட்ஸ்ங்கிற அந்த தட்டையணுக்கள் குறைஞ்சு போயிடுது அப்படின்னா, இது வந்து ஆட்டோ இம்யூன் நோயினுடைய வெளிப்பாடா இருக்கிறதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்கு. இந்த நோயினுடைய பேர் வந்து சிஸ்டமிக் லூபஸ் எரித்திமாட்டோசஸ், எஸ்எல்இ. இந்த எஸ்எல்இங்கிற நோய ஆரம்ப ஸ்டேஜ்லயே நம்ம கண்டுபிடிக்கிறதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்கு. கண்டிப்பா ஏஎன்ஏ அப்படிங்கிற டெஸ்ட உங்க டாக்டர் கண்டிப்பா எடுக்க சொல்லுவாங்க. அப்படி ஒருவேளை எடுக்க சொல்லலைன்னா கூட நீங்களே ஏஎன்ஏ அப்படிங்கிற டெஸ்ட எடுக்க சொல்லுங்க. ஏன் சொல்றேன்னா, எஸ்எல்இங்கிற நோயை எவ்வளவு சீக்கிரமா கண்டுபிடிக்கிறோமோ அவ்வளவு சீக்கிரம் அந்த நோயை நம்ம வந்து கட்டுக்குள்ள கொண்டு வந்துட்டு ரெமிஷன் அப்படிங்கிற நம்மளுடைய கோலை வந்து ரீச் பண்ணிடலாம். ஆரம்பத்திலே கண்டுபிடிக்கிற எஸ்எல்இ நோயை கரெக்டான விகிதத்துல எந்த உறுப்புகள்ல ப்ராப்ளமோ கரெக்டான அளவு மாத்திரை எடுத்தோம்னா அவங்களுடைய லைஃப் வந்து கல்யாணம் கட்டிக்கலாம், குழந்தை பெற்றுக்கலாம், ஈவன் செகண்ட் சைல்டும் பெற்றுக்கலாம், ஒன்றும் ஆயிடாது. ஆனா நீங்க வந்து கரெக்டான விகிதத்துல ரெகுலரா ஃபாலோ பண்ணும். இந்த எஸ்எல்இ மாதிரியான சில ஆட்டோ இம்யூன் டிசீஸ்ல உள்ளுறுப்புகள்ல டேமேஜ் ஆகலாம், ஸ்கின்ல ரேஷஸ் வரலாம், சில பேருக்கு வந்து வாய்ப்புண் வரலாம், சில பேருக்கு வந்து ரத்தத்துல தட்டையணுக்களோ சிவப்பணுக்களோ குறைஞ்சு போயிடலாம், சில பேருக்கு பாத்தீங்கன்னா கண்ணு ரெட்னஸ் வரும், கண்ணுல வர இன்ஃபிளமேஷன். ஆட்டோ இம்யூன் டிசீஸ் கண்ணில் மட்டுமே அஃபெக்ட் பண்ணக்கூடியதா யுவிஐட்டிஸ்ங்கிற ப்ராப்ளமாவோ ஸ்கிலேட்டிஸ்ங்கிற ப்ராப்ளமாவோ இருக்கலாம், அல்லது ஆட்டோ இம்யூன் டிசீஸ்னுடைய வெளிப்பாடு ஜாயிண்ட்ல இருந்துகிட்டு அதுல வந்து கண் அஃபெக்ட் ஆயிருக்கலாம். ஸோ ஒன்று கண்ணு மட்டுமே அஃபெக்ட் ஆகக்கூடிய நோய், இன்னொன்று ஒரு ஆட்டோ இம்யூன் நோய் உடம்புல வந்து ஜாயிண்ட் பெயினாக இருக்கிற ஆர்த்ரைட்டிஸ் பேஷன்ஸ்க்கு கண்ணில் அஃபெக்ட் ஆயிருக்கலாம். ஸோ அது ஒன்று உள்ளுறுப்புகள் டேமேஜ். இன்னும் சில பேஷன்ஸ் பார்த்தீங்கன்னா லாங் டைம் ரூமட்டாய்டு இருப்பாங்க, ஒரு 7 வருஷம் 10 வருஷம் ரூமட்டாய்டு இருக்க டாக்டர், அவங்களுக்கு வந்து கண்ணு வந்து வறட்சி ஆயிடலாம், அதுவுமே ஆட்டோ இம்யூன் டிசீஸ்னுடைய தாக்கம் தான். இன்னும் ரேரா ரூமட்டாய்டை நம்ம கண்டுக்கவே இல்லை, ஒழுங்கா மாத்திரை சாப்பிடல, அல்லது ஜென்ஸா இருக்கிறாரு, ஸ்மோக் நிறைய பண்றாரு, அவருக்கு வந்து லங்ஸ்ல ப்ராப்ளம் வரலாம், இன்டர்ஸ்டிஷியல் லங் டிசீஸ் சொல்லுவாங்க. வெரி ரேரா வந்து ஒரு ஹார்ட் ஃபங்க்ஷனிங் கம்மியாகலாம், இன்னமும் ரேரா வந்து கிட்னி இன்வால்மெண்ட் வரலாம். கிட்னி இன்வால்மெண்ட்ங்கிறது நெஃப்ராட்டிக் சிண்ட்ரோம் அப்படின்ட்டு யூரின் புரதம் லீக் ஆகக்கூடிய ப்ராப்ளம், கிட்னி ஃபெயிலியர் அப்படின்னு அர்த்தம் இல்லை, புரதம் லீக் ஆகுது. யூரின்ல டெஸ்ட் பண்ணி பார்த்தோம் டாக்டர், யூரின்ல வந்து ப்ரோட்டீன் வந்து 3+ இருக்கு, யூரின்ல ஆல்புமின் 3+ இருக்கு அப்படின்னா, எஸ்எல்இ அப்படிங்கிற அந்த ஆட்டோ இம்யூன் ப்ராப்ளம் வந்து கிட்னியில அந்த ஃபில்டரேஷன் அப்பாரட்டஸ் அஃபெக்ட் பண்றதுனால வரக்கூடிய நெஃப்ராட்டிக் சிண்ட்ரோம். ஸோ நம்ம ஆரம்பத்திலே கண்டுபிடிக்கிறோம்னா இந்த மாதிரி வந்து உள்ளுறுப்புகள் வரக்கூடிய டேமேஜை கண்டிப்பா கட்டுக்குள்ள கொண்டு வர முடியும். அப்படி ஒருவேளை உள்ளுறுப்புகளில் டேமேஜ் ஆயிட்டா கூட கண்லையோ லங்ஸ்லயோ கிட்னிலையோ ஈவன் ஹார்ட்லயோ ரேரா வந்து நரம்பு மண்டலமும் கூட எஸ்எல்இல அஃபெக்ட் ஆகலாம். எஸ்எல்இ கண்ட்ரோல் இல்லாமல் இருந்ததுன்னா அவங்களுக்கு தலைவலி வர மாதிரி இருக்கும், லூப்பஸ் ஹெட்டேக்னு சொல்லுவாங்க, அல்லது மறந்து மறந்து போயிடுதும்பாங்க. வெரி ரேரா வந்து எஸ்எல்இல நரம்பு மண்டலமும் பாதிக்கப்படலாம். அதனால எல்லா எஸ்எல்இ பேஷண்ட்டுக்கும் நரம்பு மண்டலம் பாதிப்பாயிடுதுன்னு பயப்பட வேண்டியதில்லை. பட் கட்டுப்படுத்தப்படாத, அதே மாதிரி ஆரம்ப நிலையிலே கண்டறியப்படாத எஸ்எல்இ நோய்க்கு உள்ளுறுப்புகளில் டேமேஜ் வர்றதுக்கு ரிஸ்க் இருக்குங்கிறது நம்ம தெரிஞ்சுக்கிட்டா நல்லது.
1: இன்னைக்கு மருத்துவ நேரத்துல நம்மோட இணைஞ்சிருந்தாங்க திருச்சி மூட்டுவாத சிகிச்சை நிபுணர் மருத்துவர் ஆர். ரகுநாதன் அவர்கள்.

திருச்சிராப்பள்ளி மாவட்டம் திருவெறும்பூர் வட்டம் அசூர் கிராமத்தில் மீன் வளர்ப்பில் ஆர்வமுள்ள விவசாயிகள் அரசு நிர்ணயித்த விலையில் மீன் குஞ்சுகளை கொள்முதல் செய்து கொள்ளலாம் என்று மாவட்ட ஆட்சித்தலைவர் அறிவித்துள்ளார். மீன் குஞ்சுகள் கொள்முதல் மற்றும் மீனவர் பதிவேற்றம் தொடர்பான விவரங்களுக்கு 0431 என்ற திருச்சியின் முன்னிணைப்பு எண்ணோடு 242-11-73 என்ற எண்ணை தொடர்பு கொள்ளலாம். வானிலை முன்னறிவிப்பு. மேற்கு தொடர்ச்சி மலை மாவட்டங்களில் ஓரிரு இடங்களில் பலத்த காற்றுடன் கூடிய மிதமான மழை பெய்யக்கூடும். ஏனைய தமிழகத்தில் ஓரிரு இடங்களிலும் புதுவை மற்றும் காரைக்கால் பகுதிகளிலும் லேசான மழை பெய்யக்கூடும். மீனவர்களுக்கான எச்சரிக்கை. மத்திய வங்கக்கடலின்

அநேக பகுதிகள் மற்றும் அதனை ஒட்டிய தெற்கு வங்கக்கடலின் சில பகுதிகளில் சூறாவளி காற்று மணிக்கு 40 முதல் 50 கிலோமீட்டர் வேகத்திலும் இடையிடையே 60 கிலோமீட்டர் வேகத்திலும் வீசக்கூடும். மீனவர்கள் இப்பகுதிகளுக்கு செல்ல வேண்டாம் என்று அறிவுறுத்தப்படுகிறார்கள்.

0: NCERT
1: தேசிய கல்வி ஒலிபரப்பு.
0: திருச்சிராப்பள்ளி வானொலி முதல் அலைவரிசை 936 கிலோஹெர்ட்ஸில்
1: திங்கட்கிழமை தொடங்கி வெள்ளிக்கிழமை வரை
0: மாலை 5:30 மணிக்கு
1: NCERT
0: வகுப்பறையாகும்.
1: உங்கள் வரவேற்பறை.
0: தேசிய கல்வி ஒலிபரப்பு.
2: கேட்டுட்டிருக்கோம் காலை மலர். காலை மலரில் இனி தெரிந்து கொள்வோம் திருச்சிராப்பள்ளி உழவர் சந்தையில் காய்கனிகளின் விலை நிலவரம். தக்காளி கிலோ 1 க்கு 24 ரூபாயும், கத்தரிக்காய் 80, அவரைக்காய் 90, வெண்டைக்காய் கொத்தவரங்காய் 46 ரூபாய்க்கும், சின்ன வெங்காயம் 76, பெரிய வெங்காயம் 42, பச்சை மிளகாய் 45 ரூபாய்க்கும், சுரைக்காய் கிலோ 1 க்கு 26 ரூபாயும், சௌசௌ 34, புடலங்காய் 46, பீர்க்கங்காய் 66, முள்ளங்கி 40 ரூபாய்க்கும், கரணை கிழங்கு கிலோ 1 க்கு 96 ரூபாயும், சேப்பங்கிழங்கு கிலோ 1 க்கு 56 ரூபாய்க்கும், சேனைக்கிழங்கு 58, உருளைக்கிழங்கு 30, கேரட் 65, முட்டைக்கோஸ் 40, பீட்ரூட் 54, பச்சை பட்டாணி 330 ரூபாய்க்கும், காலிஃப்ளவர் பூ 1 க்கு 45 ரூபாயும், எலுமிச்சை பழம் 1 க்கு 7 ரூபாயும், கொய்யாப்பழம் கிலோ 1 க்கு 130 ரூபாய்க்கும், பூசணிக்காய் 24, பரங்கிக்காய் 22, ஆப்பிள் 300, ஆரஞ்சு 170, மாதுளை 300, திராட்சை 100 ரூபாய்க்கும் விற்பனையாகிறது.

நாம் கேட்டு இணைந்திருக்கிறோம் திருச்சி வானொலி மத்தியாலை 936 கிலோஹெர்ட்ஸுடன். சந்தோஷம் இந்த ஒரு விஷயம் எங்க கிடைக்கும் அப்படின்னு தேடி ஓடிட்டு இருக்கவங்க தான் நமக்குள்ள அதிகம். ஆனா குட்டி குட்டியான விஷயங்கள் தான் உண்மையாவே நம்மள

ரொம்பவும் சந்தோஷப்படுத்தும். அதுல ஒண்ணுதான் நமக்கு பிடிச்ச பாட்டை கேக்குறது. அதோ எவ்வளவு தூரத்துல பாடினாலும் அது இந்த பாட்டு தான் அப்படின்னு நினைச்சு முணுமுணுக்க ஆரம்பிச்சிருவோம். அது சந்தோஷமான பாட்டா இருக்கணும் அப்படிங்கிற அவசியம் எல்லாம் கிடையாதுங்க. ரொம்ப சோகம் ததும்புற பாடல் கூட நம்மள ரொம்ப சந்தோஷப்பட வைக்கும். அப்போ இப்பவே நமக்கு பிடிச்ச பாட்டை கேட்கலாமா அப்படின்னா இதே ராகம் நிகழ்ச்சிக்கு வாங்க. நேரம் சரியா 8 மணி ஆகுது.

மணி ஆகுது. 938-546-102 அப்படிங்கிற இந்த வாட்ஸ்அப் எனக்கு வந்துருங்க. உங்களுக்கு பிடிச்ச புது படங்கள்ல இருந்து புது புது பாடல்களை நாம எல்லாரும் சேர்ந்து கேட்கலாம்.

கேட்டிருக்கோம் இதே ராகம் திருச்சி வானொலி மதியலை 936 கிலோஹெர்ட்ஸுடன். நம்ம நிகழ்ச்சியில் அடுத்ததா பட்டாசு படத்துல இருந்து பாடல் கேட்டிருக்கிறாங்க. ராம்ஜி நகர்ல இருந்து கணேஷ்.

இதிராக நிகழ்ச்சியில் அடுத்ததாக குப்பரெட்டிப்பட்டியிலிருந்து குருசாமி, செல்வி, சூர்யா, தினேஷ் இவங்கெல்லாம் சேர்ந்து கேட்டிருக்கிற பாடல் நட்பை துணை படத்திலிருந்து.

0: இனி தொடர்வது ஆங்கிலத்தில் செய்திகள். டெல்லி அஞ்சல்.
1: Kashwani presents Morning News. Good morning, I am VC Pramod, the headlines. Prime Minister Narendra Modi to hold talks with Indonesian President Prabowo Subianto in Jakarta today to provide

இணைஞ்சிருக்கோம். நேரம் சரியா 8:30 ஆகுதுங்க. நம்ம நிகழ்ச்சியில அடுத்ததா தஞ்சாவூர் மாவட்டம் பெருமாக்கநல்லூர்ல இருந்து சார்லஸ், இசபெல்லா, ஜோன்ஸ், பிரின்சியா, எமர்ஜன் இவங்கெல்லாம் சேர்ந்து கேட்டிருக்கிற பாடல் கோட் படத்துல இருந்து.

இதயராகம் நிகழ்ச்சிக்கு இனிய காலை வணக்கம் சொல்லியிருக்கிறாங்க ரங்கன் சுந்தர்ராஜன் ஸ்ரீரங்கத்திலிருந்து. இவங்க கேட்டிருக்க பாடல் இட்லி கடை பட பாடல்.

இதை ராகம் கேட்டுட்டு இருக்க எல்லாருக்கும் இனிய காலை வணக்கம் சொல்லி இருக்கிறாங்க. திண்டுக்கல் மாவட்டம் அய்யலூர்ல இருந்து வைரப்பிள்ளைப்பட்டி சரவணன் அழகுமணி இவங்க கேட்டிருக்கிற பாடல் பொன்னியின் செல்வன் படத்துல இருந்து.

இது ராகம் நிகழ்ச்சியில் அடுத்ததா பராசக்தி படத்திலிருந்து பாடல் கொடுங்கன்னு கேட்டிருக்கிறாங்க. பெரம்பலூர்ல இருந்து ராபின்சன், ரூபா, ரித்தின், ரெனிடா, ஜோசப், சசி, ஜூலி, பாகியராஜ், தமிழ், யூஜின் இவங்களுக்காக பாடல் வந்துட்டே இருக்கு.

இணைஞ்சிருக்கும் திருச்சி வானொலி மதியலை 936 கிலோஹர்ட்ஸோட நேர்களை இன்னைக்கு இதராகம் நிகழ்ச்சியோட நிறைவு பகுதிக்கு வந்தாச்சு. அடுத்ததா இசை பிரியர்களுக்காக வர இருக்கிற அரங்க இசை நிகழ்ச்சி பத்மஸ்ரீ அவர்கள் பாடியுள்ள பாட்டு, என் சி மாதவ் அவர்கள் வயலின், சேலம் கே ஸ்ரீனிவாசன் அவர்கள் மிருதங்கம்.

நேயர்களினை கேட்கவிருப்பது அரங்கிசை. இன்றைய நிகழ்ச்சியில் பத்மஸ்ரீ ஸ்ரீனிவாசன் அவர்களின் பாட்டு இடம்பெறும். என் சி மாதவ் அவர்கள் வயலின், சேலம் கே ஸ்ரீனிவாசன் அவர்கள் மிருதங்கம். நிகழ்ச்சியின் முதலில் ஹமீர் கல்யாணி ராகவர்ணத்தோடு நிகழ்ச்சி தொடங்குகிறது. ஆதிதாளம் டி ஆர் சுப்பிரமணியம் இயற்றியது.

ஆகாஷவாணி திருச்சிராப்பள்ளி வானொலி நிலையம். நேரம் 9:30. அரங்கிசை நிகழ்ச்சியில் பத்மஸ்ரீ ஸ்ரீனிவாசன் அவர்களின் பாட்டு கேட்டு ரசித்துக் கொண்டிருக்கிறோம். என் சி மாதவ் அவர்கள் வயலின், சேலம் கே ஸ்ரீனிவாசன் அவர்கள் மிருதங்கம். நிகழ்ச்சியில் இனி அட்சய லிங்கோ விபோ என தொடங்கும் தீட்சிதர் கீர்த்தனை, ராகம் சங்கராபரணம், மிஸ்ரச்சாப்பு தாளம்.

அரங்கிசை நிகழ்ச்சியில் இதுவரை பத்மஸ்ரீ ஸ்ரீனிவாசன் அவர்களின் பாட்டு கேட்டு ரசித்தீர்கள். என் சி மாதவ் அவர்கள் வயலின், சேலம் கே ஸ்ரீனிவாசன் அவர்கள் மிருதங்கம். நேயர்களே, இன்று காலை மணி 10:45 இலக்கிய பேழையில் ஸ்லேட்டு குச்சி நூல் அறிமுகம் செய்கிறார் ஏ கௌசல்யா அவர்கள். தொடர்ந்து குழந்தைகள் நிறைந்த வீடு மழலை பேசுகிறார் பி அரவிந்தராஜ் அவர்கள். இந்த அலைவரிசையில் இன்று பகல் 12:10 சங்கீத சாரலில் குடந்தை ஆர் பாபு அவர்கள் வாசித்துள்ள சாக்சபோன் இசை இடம்பெறும். இன்று பிற்பகல் 2:15 வேளாண் அரங்கத்தில் கை கொடுக்கும் கை, புதுக்கோட்டை மாவட்ட கூட்டுறவு சங்கங்களின் செயல்பாடுகள் குறித்த சித்திரம் கேட்கலாம். 2:30 மண்ணின் மனம், இதில் கோலாட்ட பாடல்கள் வழங்குவோர் ஆர் மனோன்மணி குழுவினர்.

வணக்கம். திருச்சிராப்பள்ளி செய்திச் சுருக்கம். வாசிப்பவர் சுஜாதா கோபிநாதன். பிரதமர் திரு நரேந்திர மோடி ஜகார்த்தாவில் இன்று இந்தோனேஷிய அதிபர் பிரபாவோ சுபியாண்டாவுடன் உயர்மட்ட பேச்சுவார்த்தைகளை மேற்கொள்கிறார். பரஸ்பர நலன் சார்ந்த புரிந்துணர்வு ஒப்பந்தங்களும் இரு நாடுகளுக்கிடையே இன்று கையெழுத்தாகின்றன. மத்திய உள்துறை அமைச்சர் திரு அமித்ஷா புதுடெல்லியில் இன்று 70

0: லட்சம் மரக்கன்றுகள் நடும் திட்டத்தை துவக்கி வைக்கிறார். பழங்குடியின ஆராய்ச்சிக் கழகத்தை மேம்படுத்தும் வகையில் தேசிய பயிற்சி பட்டறை ஒடிசா மாநிலம் புவனேஸ்வரில் இன்று தொடங்குகிறது. பழங்குடியின அமைச்சகம் சார்பில் நடைபெறும் இந்த 2 நாள் மாநாட்டை மத்திய பழங்குடியினர் மேம்பாட்டுத்துறை அமைச்சர் திரு ஜுவல் ஓரம் தொடங்கி வைக்கிறார். தமிழகம் முழுவதும் அதிகபட்சமாக 800 அரசு வழக்கறிஞர்கள் நியமிக்கப்பட உள்ளதாக மாநில மின்சாரம் மற்றும் சட்டத்துறை அமைச்சர் திரு நிர்மல்குமார் தெரிவித்துள்ளார். சென்னையில் இன்று செய்தியாளர்களிடம் பேசிய அவர், நாளை மாலைக்குள் அரசு வழக்கறிஞர்கள் நியமனம் இறுதி செய்யப்படும் என்றார். அரசு வழக்கறிஞர்களின் நேர்மையான செயல்பாட்டை உறுதிப்படுத்தவே தற்காலிக நியமனம் நடைபெறுவதாக கூறிய அமைச்சர், செயல்பாடுகளை பொறுத்தே 6 மாதத்திற்கு பின்னர் பணி நிரந்தரம் செய்யப்படுவர் என்றார். நீலகிரி மாவட்டத்தில் பெய்து வரும் கனமழையால் அங்கு இயல்பு வாழ்க்கை பாதிக்கப்பட்டுள்ளதாக எமது செய்தியாளர் தெரிவிக்கிறார்.
1: நீலகிரி மாவட்டத்தில் கூடலூர் நகர் மற்றும் அதன் சுற்றுவட்டார

0: அமைச்சர் திரு நிர்மல்குமார் தெரிவித்துள்ளார். சென்னையில் இன்று செய்தியாளர்களிடம் பேசிய அவர், நாளை மாலைக்குள் அரசு வழக்கறிஞர்கள் நியமனம் இறுதி செய்யப்படும் என்றார். அரசு வழக்கறிஞர்களின் நேர்மையான செயல்பாட்டை உறுதிப்படுத்தவே தற்காலிக நியமனம் நடைபெறுவதாக கூறிய அமைச்சர், செயல்பாடுகளை பொறுத்தே 6 மாதத்திற்கு பின்னர் பணி நிரந்தரம் செய்யப்படுவர் என்றார். நீலகிரி மாவட்டத்தில் பெய்து வரும் கனமழையால் அங்கு இயல்பு வாழ்க்கை பாதிக்கப்பட்டுள்ளதாக எமது செய்தியாளர் தெரிவிக்கிறார்.
1: நீலகிரி மாவட்டத்தில் கூடலூர் நகர் மற்றும் அதன் சுற்றுவட்டார பகுதிகளில் பெய்து வரும் பரவலான மழையின் காரணமாக கடும் குளிர் நிலவுகிறது. இதனால் சாலையோர வியாபாரிகள், பிற தொழிலாளர்கள் மற்றும் பொதுமக்களின் இயல்பு வாழ்க்கை பாதிக்கப்பட்டுள்ளது. ஆறுகளில் நீர்வரத்து அதிகரித்துள்ளது. இந்நிலையில் கூடலூர் மற்றும் பந்தலூர் வட்டத்தில் உள்ள பள்ளிகளுக்கு மட்டும் இன்று விடுமுறை அறிவித்து மாவட்ட ஆட்சித்தலைவர் லட்சுமி பவ்யா தண்ணீர் உத்தரவிட்டுள்ளார். உதகையிலிருந்து சரவணன்.
0: கிருஷ்ணகிரி தருமபுரி தேசிய நெடுஞ்சாலை அருகே காவல்துறையினர் மேற்கொண்ட வாகன தணிக்கையில் 2 கார்களில் கடத்தி வரப்பட்ட 2.5 லட்சம் ரூபாய் மதிப்பிலான தடை செய்யப்பட்ட புகையிலை பொருட்களை பறிமுதல் செய்தனர். இது தொடர்பாக 3 பேர் கைது செய்யப்பட்டு விசாரணை நடைபெறுகிறது. இந்திய இங்கிலாந்து அணிகளுக்கு இடையேயான 3வது 2020 கிரிக்கெட் போட்டி நாட்டிங்ஹாமில் இன்றிரவு 10 மணிக்கு நடைபெறுகிறது. 5 போட்டிகள் கொண்ட இத்தொடரில் இங்கிலாந்து 1-0 என்ற கணக்கில் தற்போது முன்னிலையில் உள்ளது. செய்திச் சுருக்கம் நிறைவடைந்தது. அடுத்த செய்திச் சுருக்கம் 11 மணிக்கு.

0: நேர்களை, விம்பிள்டன் டென்னிஸ் சாம்பியன்ஷிப் 2026 நிலவரங்களை தெரிந்து கொண்டோம். நேரம் காலை 10:09. திருச்சி வானொலி அலைவரிசையில் எஃப்எம் ரெயின்போ 102.1, மத்தியாலை 936 கிலோஹெர்ட்ஸிலும், டிஆர்எம் எண்ணு ஒளிபரப்பு 927 கிலோஹெர்ட்ஸிலும் உற்சாகத்தை உங்கள் வசமாக்க வருகிறது. போடு ஆட்டம் போடு.
1: சரிகடதும் சரிகடதும் சரிகடதும் சரிகடதும் சரிகடதும் சரிகடதும் சரிகடதும் சரிகடதும் சரிகடதும் சரிகடதும் சரிகடதும் சரிகடதும் சரிகடதும் சரிகடதும் சரிகடதும் சரிகடதும் சரிகடதும் சரிகடதும் சரிகடதும் சரிகடதும் சரிகடதும் சரிகடதும் சரிகடதும் சரிகடதும் சரிகடதும் சரிகடதும் சரிகடதும் சரிகடதும் சரிகடதும் சரிகடதும் சரிகடதும் சரிகடதும் சரிகடதும் சரிகடதும் சரிகடதும் சரிகடதும் சரிகடதும் சரிகடதும் சரிகடதும் சரிகடதும் சரிகடதும் சரிகடதும் சரிகடதும் சரிகடதும் சரிகடதும் சரிகடதும் சரிகடதும் சர

10:14 திருச்சி எஃப்எம் ரெயின்போ 102.1 வானொலி அலைவரிசை முதல் 936 கிலோஹெர்ட்ஸிலும் நேயர்களே, நாம் கேட்டுக்கொண்டிருப்பது போடு ஆட்டம் போடு.

திருச்சி வானொலி அலை வரிசைகளில் உற்சாகமாய் சிறகடித்துக் கொண்டிருக்கும் இது போடு ஆட்டம் போடு. நேர்களே, அடுத்ததா 11 மணிக்கு உங்களோடு நாங்க உங்களுக்காக தாங்க. நேரலையில உங்களுக்கு பிடிச்ச விருப்ப பாடல்களை நீங்க கேட்டு ரசிக்கலாம் எஃப்எம் ரெயின்போ 102.1. தொடர்ந்து நண்பர்கள் 12:10 மங்கையர் உலகம் நிகழ்ச்சியில இன்னைக்கு நானே கற்றுக்கொண்டேன் அப்படின்ற தலைப்புல தோழிகளை உங்களுடைய கருத்துக்களை எங்களோட பகிர்ந்துக்கலாம். சுழி 4-3-1 அப்படிங்கிற திருச்சி நினைப்பு என்னோட 240-102-1 மற்றும் 246-102-1 இந்த எண்கள் வழியா இணைந்திருங்கள். திருச்சி வானொலி அலைவரிசைகளில் இது போடு ஆட்டம் போடு.

ஆகாஷ்வாணி அலைவரிசைகளில் துள்ளலிசை பாடல்களோடு தொடர்ந்து கொண்டிருக்கிறது போடு ஆட்டம் போடு. நேயர்களே, உங்களின் நினைவிற்கு நமது திருச்சி வானொலி அலைவரிசைகளில் பிற்பகல் 2:15 வேளாண் அரங்கம் நிகழ்ச்சியில் கை கொடுக்கும் கை, புதுக்கோட்டை மாவட்ட கூட்டுறவு சங்கங்களின் செயல்பாடுகள் குறித்த சித்திரம். தொடர்ந்து பிற்பகல் 2:30 மண்ணின் மனம் நிகழ்ச்சியில் கோலாட்ட பாடல்கள் மனோன்மணி குழுவினர் வழங்குவதை கேட்டு ரசிக்கலாம் திருச்சி வானொலி அலைவரிசைகளில்.

திருச்சிராப்பள்ளி வானொலி முதல் அலைவரிசை 936 கிலோஹெர்ட்ஸில் நாம் கேட்டு ரசித்துக் கொண்டிருக்கிறோம் ஒரு பட பாடல்கள் நிகழ்ச்சியில். அடுத்ததாக வரும் பாடல்

0: திருச்சிராப்பள்ளி வானொலி முதல் அலைவரிசை 936 கிலோ ஹெர்ட்ஸில் நேயர்கள் இதுவரை கேட்டு ரசித்தது ஒரு பட பாடல்கள்.
1: QR கோட் ஸ்கேன் பண்ணுங்க, 5000 ரூபாய் கேஷ்பேக் பெறுங்க. ஆஹா, நல்ல நாள் ஆயிடுச்சு.
2: வணக்கம் நேர்களே. பார்வைக்கு பொருள் சமைத்து, கற்பனைக்கு களம் அமைத்து, சிந்தனைக்கு சிறகு முளைத்தொரு கவிதையை அழகுடன் படைத்த கவிஞனின் நூல் குறித்து பி அரவிந்தராஜ் அவர்கள்.
3: குழந்தைகள் நிறைந்த வீடு, ஹைகு கவிதைகள் அடங்கிய தொகுப்பு நூல். இதன் ஆசிரியர் நா முத்துக்குமார். ஒரு மனிதன் இறந்த பிறகும் அவன் எழுதிய வார்த்தைகளின் வழியாகவும், அவன் விட்டு சென்ற நினைவுகளின் வழியாகவும் வாழ முடியும் என்பதை நிரூபித்தவர் கவிஞர் நா முத்துக்குமார். குழந்தைகளின் உலகத்தை குழந்தைகளின் பார்வையிலே ரசித்து பார்த்தவர். பெரியவர்கள் மறந்து போன சிறு சிறு மகிழ்ச்சிகளையும் வாழ்க்கையின்

நுட்பமான உணர்வுகளையும் எளிமையான மொழியில் பதிவு செய்தவர். திரைப்பட பாடல்களில் கோடிக்கணக்கான மக்களின் இதயத்தை வென்ற அவர். தனது கட்டுரைகள் நூல்களின் மூலம் சிந்திக்கவும் வாழ்க்கையை நேசிக்கவும் கற்றுக் கொடுத்தார். சில கவிதைகள் மிக சில சொற்களிலே வாழ்க்கையின் பெரும் உண்மைகளை நம் மனதில் பதிய வைக்கின்றன. அவ்வகையில் அமைந்த வரிகள்தான் இவை. இன்று வேண்டாம், நாளை வா நிலா, ஊட்டுவதற்கு சோறில்லை என்று கூறுகிறாள். இது வெறும் உணவு இல்லாத நிலையை மட்டும் சுட்டிக்காட்டவில்லை, தன் குழந்தையின் பசியை போக்க முடியாத ஒரு தாயின் உள்ளார்ந்த வேதனையையும் வெளிப்படுத்துகிறது. அதே நேரத்தில் கவிஞர் இல்லை என்று மட்டும் கூறி முடிக்கவில்லை, இன்று வேண்டாம் நாளை வா நிலா என்று சொல்கிறார். இதில் ஒரு நம்பிக்கை ஒளி இருக்கிறது. இன்று இல்லாவிட்டாலும் நாளை கிடைக்கும் என்ற எதிர்பார்ப்பு இருக்கிறது. வாழ்க்கை எவ்வளவு கடினமாக இருந்தாலும் நம்பிக்கையை இழந்துவிடக்கூடாது என்ற சிந்தனை வெளிப்படுத்துகிறது. அடுத்த ஒரு கவிதை, காற்று பறித்து போட்டது, தரையெல்லாம் நட்சத்திரங்கள், வேப்பம்பூக்கள். இந்த கவிதை வரியில் ஒரு அழகிய இயற்கை காட்சி நம் கண்முன் விரிகிறது. வேப்ப மரத்தில் பூத்திருந்த சிறிய வெண்மையான பூக்களை காற்று உதிர்த்து விடுகிறது. அவை தரையில் சிதறி கிடக்கின்றன. இந்த காட்சியை பார்த்த கவிஞர் அவற்றை வெறும் பூக்களாக பார்க்கவில்லை, வானத்தில் இருக்கும் நட்சத்திரங்கள் பூமிக்கு வந்து விழுந்து கிடப்பதைப் போல கற்பனை செய்கிறார். மற்றவர்கள் பூக்களை கண்ட இடத்தில் கவிஞன் நட்சத்திரங்களை காண்கிறான் என்பதே இந்த கவிதையின் ஆழமான அழகும் பார்வையுமாகும். குழந்தையின் அழுகை நிறுத்துவது என்பது பெரும் போராட்டம்தான். தெனாலிராமன் திரைப்படத்தில் கூட வடிவில் அவர்கள் குழந்தையின் அழுகையை நிறுத்துவதற்கு மிகவும் சிரமப்படுவார். அப்படியெல்லாம் சிரமப்பட வேண்டாம், நாம் முத்துக்குமார் நல்ல யோசனை சொல்கிறார். யாரும் கவனிக்காததை உணர்ந்த சிறுவன் அழுகையை நிறுத்துகிறான். பொதுவாக குழந்தை அழுவதற்கு என்ன காரணமாக இருக்கும்? வலி, பசி அல்லது ஏதாவது ஒரு தேவையா இருக்கலாம். ஆனால் பல நேரங்களில் குழந்தையின் அழுகை என்பது தன்னை சுற்றியுள்ளவர்களின் கவனத்தை ஈர்க்கும் ஒரு மொழியாகவும் அமைகிறது. அடுத்த ஒரு கவிதை, இடிந்த வீட்டில் புதிய வீடு கட்டியது சிலந்தி. நாம் பொதுவாக ஒரு வீடு இடிந்து விழுந்தால் அதை இழப்பு, அழிவு, சோகம் ஆகியவற்றின் அடையாளமாக நம்ம பார்க்குறோம். ஆனால் கவிஞர் அதே இடத்துல ஒரு சிலந்தி வலை பின்னுவதை பார்க்கிறார். அந்த வலை அவருக்கு ஒரு புதிய வீடாக தெரிகிறது. இங்கே இடிந்த வீடு என்பது வெறும் கட்டடத்தை மட்டும் குறிக்கவில்லை, அது வாழ்க்கையில் ஏற்படும் தோல்விகள், இழப்புகள், உடைந்த கனவுகள், சிதைந்த நம்பிக்கைகள் ஆகியவற்றின் குறியீடாகவும் கொள்ளலாம். சிலந்தி நமக்கு சொல்லும் செய்தி என்னவென்றால், எது அழிந்தாலும் முயற்சி அழிந்துவிடக்கூடாது என்பது நமக்கு வலியுறுத்துகிறது. அடுத்த ஒரு கவிதையில் பார்த்தோம் என்றால், எந்த விருந்தாளிக்கும் கத்தாதை காக்கையே, எங்களுக்கே உணவில்லை. இந்த கவிதை ஒரு குடும்பத்தின் வறுமையை மட்டும் பேசவில்லை, சமூகத்தில் பலர் வாழும் பொருளாதார நெருக்கடிகளையும் சுட்டிக்காட்டுகிறது. ஒரு காலத்தில் விருந்தினர் வருவது மகிழ்ச்சியாக கருதப்பட்டது. ஆனால் வறுமை காரணமாக விருந்தினரின் வருகையே ஒரு கவலையாக மாறிவிடுகிறது. இதுவே இந்த கவிதையின் சோகமான உண்மை. இந்த கவிதை வறுமையின் தாக்கத்தை மிகவும் எளிமையாகவும் ஆழமாகவும் வெளிப்படுத்துகிறது. விருந்தினரை வெறுப்பதால் அல்ல, விருந்தோம்ப முடியாமல் வறுமையால்தான் காக்கையிடம் கத்தாதே என்று கூறுகிறான். உலகத்தில் நடக்கிற ஒவ்வொரு நிகழ்வும் நாம் பார்த்தும் பார்க்காமலும் கடந்து போயிருப்போம். அந்த ஒரு சிறிய விஷயத்தை இலக்கியமாக மாற்ற முடியுமா என்று எனக்கு வியப்பாக இருக்கும். நான் முத்துக்குமாரின் புத்தகத்தை வாசிக்கும் போது அப்படி ஒரு கைக்கூதான் இது. பூட்டிய ரேஷன் கடையிலும் சர்க்கரைக்கு கியூ, எறும்புகள். அடுத்த ஒரு கவிதையில், நூறு நூறு தும்பிகள் தாள பறக்கின்றன, தூரத்தில் இருண்ட வானம். இந்த கைக்கூ கவிதை இயற்கையின் ஒரு சிறிய நிகழ்வை நுட்பமாக பதிவு செய்து கவிஞர் வெறும் காட்சியை மட்டும் கூறவில்லை, இயற்கையின் மொழியை வாசித்து காட்டுகிறார். மேலும் கவிதையில் மலை என்ற சொல் எங்கும் இல்லை, ஆனால் வாசகர் மனதில் மலையின் வருகையை தெளிவாக உணர்த்துகிறது. இதுவே கைக்கூவின் நுட்பம். பொருட்படுத்தாம் மனிதர்களை நாற்றத்தால் அரைந்தது, குடல் சரிந்த நாய். இது வெறும் ஒரு நாயின் சடலத்தை பற்றிய வர்ணனை அல்ல, இது மனித சமூகத்தின் அலட்சியத்தையும் மனிதநேய இழப்பையும் சுட்டிக்காட்டும் கவிதையாகும். அடுத்த ஒரு ஹைக்கூவில், சன்னல் கம்பியை வளைத்தது, திருடன் அல்ல நிழல். முதலில் இந்த கவிதை ஒரு காட்சியை நம் கண்முன் நிறுத்துகிறது. ஒரு வீட்டின் சன்னலில் கம்பிகள் உள்ளன. சூரிய ஒளி அல்லது மங்கலான வெளிச்சத்தில் அவற்றின் நிழல் சுவரில் விழுகிறது. அந்த நிழலின் தோற்றம் சன்னல் கம்பிகள் வளைந்து விட்டது போல ஒரு மாயையை உருவாக்குகிறது. அந்த காட்சியை பார்த்த கவிஞர் சன்னல் கம்பியை வளைத்தது

0: திருடன் அல்ல, நிழல் என்று கூறுகிறார். சந்தேகம் பல நேரங்களில் நிழலைப் போல இருக்கும். உண்மையை விட கற்பனையே நம்மை அதிகம் பயன்படுத்தும். நாம் காண்பது அனைத்தும் உண்மையல்ல.
1: கவிஞர் நா. முத்துக்குமார் அவர்களின் குழந்தைகள் நிறைந்த வீடு குறித்து பகிர்ந்து கொண்டார் வி. அரவிந்தராஜ் அவர்கள். ஒரு கரும்பழகையில் ஸ்லேட்டுக்குச்சியின் கிருக்கல்கள் போல் நம் வாழ்க்கையில் குழந்தையின் செயல்கள் ரசிக்கக்கூடியவை. இப்பொழுது ஸ்லேட்டுக்குச்சி நூல் குறித்து கூற இணைகிறார் ஏ. கௌசல்யா அவர்கள்.
2: ஸ்லேட்டுக்குச்சி, ஆசிரியர் சக. முத்துக்கண்ணன். சிலேட்டுக்குச்சின்னே நம்மளுக்கு ஞாபகம் வரும், நம்ம பள்ளியில படிக்கும் போது சிலேட்டு வச்சு எழுதுன்றா ஞாபகம் வரும். அந்த மாதிரி பள்ளி சார்ந்த அனுபவங்களை அவர் குழந்தையா இருந்ததையும் அவர் இப்ப ஆசிரியரா இருக்கிறத பத்தியும் அனுபவங்களை தொகுத்து கட்டுரையா எழுதியிருக்காரு. இவரோட முதல் நூல் இது. இவர் எந்த ஊரு சேர்ந்தவர் அப்படின்னு பாத்தீங்கன்னா, மதுரையில இருக்கக்கூடிய கூடலூரை சேர்ந்தவர். மாற்றுக்கல்வி செயல்பாடுகளில் ஆர்வம் உள்ளவர். ஆசிரியர் மாணவர் உறவில் சுவாரஸ்யமான பலவற்றை சமூக வலைதளங்களில் எழுதி வரும் அரசு பள்ளி ஆசிரியர். இந்த நூல் வந்து மொத்தம் 17 கட்டுரைகள் இருக்கு. ஆனா இதில் இருக்கிறது எல்லாத்தையும் படிக்கும் போது நம்மளுக்கு சிறுகதையை படிக்கிற மாதிரி இருக்கும். சின்ன சின்னதா இருக்கும், வார்த்தைகள்லாம் ரொம்ப எளிமையா இருக்கு. பள்ளி குழந்தைகளை பத்தி இருக்கிறதுனால நம்ம எல்லாரும் ஆர்வமா படிக்கிற மாதிரி இருக்கு. உதாரணத்துக்கு பட்ட பெயர்கள்னு ஒரு தலைப்புல ஒரு கதை மாதிரி எழுதியிருக்காரு. அதாவது நம்ம ஸ்கூல் படிக்கும்போது என்ன பண்ணுவோம்னா, நம்ம ஆசிரியர்களுக்குலாம் பட்ட பெயர் வச்சு பேசுவோம். அந்த மாதிரி ஒரு பையன் வந்து ஒரு ஆசிரியருக்கு பேர் வைக்கிறான். என்ன பேர்னு பாத்தீங்கன்னா, தொக்குச்சியம்னு சொல்றாங்க. தொக்குச்சியம்னா நம்ம இந்த சுழியம் சொல்லுவோம்ல, ஒரு ஸ்வீட், அந்த ஸ்வீட்டோட பேரு தொக்குச்சியம்னு அவங்க ஊர்ல இருக்கு, அரியலூர் பக்கம். அந்த ஆசிரியர் வந்து ரொம்ப எல்லாத்தையும் பாசமாலாம் பேச மாட்டாரு. ஏதோ ஒரு சில மாணவர்கள்ட்ட மட்டும் தான் பாசமா பேசுவாரு. ரொம்ப அடிக்கக்கூடிய ஆசிரியரா இருக்காரு. ஆனா ஒரு நாள் வந்து அவனுக்கு வந்து உடம்பு சரியில்லை. அதாவது கண்ணுல ஏதோ பிரச்சனை ஆயிடுச்சு, கண்ணு சுத்தமா திறக்கவே முடியல. அப்ப என்ன பண்றாருன்னா, அந்த பையனை பாசமா கூட்டிட்டு போய் ரேக்ல வச்சிருந்த சொட்டு மருந்து எடுத்து அவன் கண்ணுல விடுறாரு. அவருக்கு என்ன பேர் வைக்க போறோம் அப்படின்னு சொல்லி இந்த பசங்க எல்லாம் குழுவா உட்காந்து சீட்ல எழுதி தேர்ந்தெடுத்து அதை வந்து பேர் வைக்கிறாங்க. அப்படி அந்த பையன் எழுதின பேர் கடைசியா வருது, தொக்குச்சியோன்னு. உடனே அந்த பையனுக்கு ரொம்ப சந்தோஷம். ஏன்டா இந்த பேர் வச்ச அப்படின்னு கேட்கும் போது, அப்ப வந்து அந்த பையன் சொல்றான், தொக்குச்சி எனக்கு ரொம்ப பிடிக்கும்டா, அதனால நான் அந்த பேர் வச்சேன்னு சொல்றான். இந்த மாதிரி ரொம்ப சுவாரஸ்யமா இருக்கும் படிக்கிறதுக்கு. மொத்தம் 17 இருக்கு, ஆனா 17 படிக்கிற மாதிரி ரொம்ப நீட்சியான இல்ல, ரொம்ப கம்மியான பக்கங்கள் தான். அதுக்கப்புறம் இன்னொன்று ரொம்ப சுவாரஸ்யமா இருக்கும் என்னன்னா, நம்ம வந்து ஸ்கூல் படிக்கிற பிள்ளைங்களா இருந்தாலும் வீட்டுல வந்த உடனே டிவி பாக்குறாங்க, போன் பாக்குறாங்கன்னு சொல்லிட்டு இப்ப வந்து அதிகமா டியூஷன் கொண்டு போய் சேர்த்துடுறாங்க. அப்படி வந்து ரெண்டு பசங்க, ஒரு பொண்ணு இருக்காங்க சாந்தின்னு சொல்லி, அவங்க கிட்ட கொண்டு போய் சேர்த்து விடுறாங்க கணக்கு படிக்க. அன்னைக்கு வந்து அந்த பசங்களை வாய்ப்பாடு கேட்கறாங்க, அவன் தப்பா சொல்லிடுறான். அதனால ஒரு பையனை வந்து அடிச்சிடுறாங்க. அடிச்ச உடனே இந்த பசங்க, சாந்தியக்கா ரொம்ப கெட்டவங்கடா, என்னடா இப்படி அடிக்கிறாங்க அப்படின்னு சொல்லி ரொம்ப திட்டுறாங்க. அன்னைக்கு வந்து என்னன்னா, அந்த அக்கா வீட்டுல மீன் குழம்பு. இந்த பசங்க வந்து போயிட்டு வராங்கக்கா அப்படின்னு சொல்றதுக்கு உள்ள போகும்போது அந்த அக்கா, ஏய் இன்னைக்கு மீன் குழம்புடா, சாப்பிட்டுட்டு போங்க அப்படின்னு சொன்னோடனே அந்த பசங்க, இல்லக்கா எனக்கு வேணாம் அப்படின்னு சொல்லிட்டு வெளில வந்துட்டு என்ன சொல்றாங்கன்னா, சாந்தியக்கா ரொம்ப நல்லவங்கடா அப்படின்னு சொல்றாங்க. அந்த குழந்தைங்களோட மனசுல வந்து வெறுப்புன்றது ரொம்ப கொஞ்ச நேரம் தான். ஒருத்தர் பிடிக்கல அப்படின்னா அவங்க ஒரு பாசமா ரெண்டு வார்த்தை பேசிட்டா இவங்க ரொம்ப நல்லவங்க அப்படின்னு சொல்லிடுற மனநிலை இருக்கு. இப்படிலாம் நம்மளாம் வாழ்ந்திருக்கோமா, நம்ம பள்ளி அனுபவங்களை வந்து மீட்டு கொண்டுற மாதிரி இருக்கு. வாசிக்க வாசிக்க சிரிப்பும் அழுக அந்த மாதிரிலாம் வரும். இன்னொரு கதை இருக்கு, அதாவது மனோஞ்சின்னு ஒரு பையன் இருப்பான் அந்த வகுப்புல. அன்னைக்கு வந்து அந்த ஆசிரியர் வந்து மாணவர்கள் ஏதோ தப்பு பண்ணிட்டாங்கன்னு சொல்லிட்டு அடிப்பாங்க. அந்த பையன் ரொம்ப அழுவான். ஏன்டா அழுகிற அப்படின்னா, எனக்கு சூத்தாமட்டையில புண்ணு அப்படின்னு சொல்லுவான். அதுக்கப்புறமேட்டுல அந்த ஆசிரியர் ரொம்ப வருத்தப்படுவார், ஐயோ அவனுக்கு ஏதோ புண்ணுனா என்ன இருக்கும் அப்படின்னு சொல்லி கேட்கும் போது, எனக்கு ஆபரேஷன் பண்ணிருக்காங்க சார், நீங்க அடிச்சிட்டீங்க, எனக்கு ரொம்ப வலிக்குது. அந்த ஆசிரியர், ஐயோ இந்த பையன் வந்து நம்ம அடிச்சிருந்தனால இவனுக்கு ரொம்ப வலிக்குதா, இல்ல ஆபரேஷன்னால ரொம்ப வலிக்குதான்னு தெரியலையே, இவனுக்கு என்ன ஆகுமோ அப்படின்னு சொல்லி ரொம்ப பயப்படுவாரு. அடுத்த நாள் அந்த ஆசிரியருக்கு வந்து வேற ஒரு ஊர்ல டியூட்டி போட்டுருவாங்க. அப்ப வந்து அவருக்கு அதே ஞாபகமா இருக்கும், அந்த பையனுக்கு என்ன இருக்குமோ அப்படின்னு சொல்லி. உடனே அவங்களோட ஃப்ரெண்டுக்கு ஃபோன் பண்ணி, இது மாதிரி நடந்துருச்சு, பயமா இருக்கு எனக்கு, ஊர் ஜனங்கள் எல்லாம் கூடி வந்து ஏதாவது பிரச்சனை பண்ணிடுவாங்களோன்னு அப்படின்னு சொல்லுவாங்க. நீங்க விடுங்க பேசிக்கலாம், அவன் ரெண்டு நாள் தொடர்ச்சியா வரலன்னா அது உண்மையா இருக்கும், நம்ம பாத்துக்கலாம் அப்படின்னு சொல்லுவாரு. அதே மாதிரி அடுத்த நாள் அந்த பையன் வரமாட்டான். அதுக்கு அடுத்த நாள் வந்துருவான். என்னன்னு கேட்கும்போது, எங்க வீட்டுல விசேஷம் அப்படின்னு சொல்லிடுவான். பட்டெக்ஸ்ல புண்ணு ஆபரேஷன் பண்ணிருக்காங்கன்னு சொன்னது வந்து பொய், இது எப்படி அந்த ஆசிரியர் தெரியுது அப்படின்றத வச்சுதான் அந்த கதை இருக்கும். ரொம்ப ரொம்ப சிரிப்பா இருக்கும். கல்வின்றது வெறும் பக்கங்களை படிக்கிறது இல்ல, குழந்தைங்களோட வாழ்க்கையும் சேர்ந்து படிக்கிறதுதான் ஒரு ஆசிரியர் பணியை நம்ம வந்து விரும்பி செய்யறதுக்கு அது வந்து நல்லதா இருக்கும். இப்ப ஒரு ஆசிரியர் மாணவர் அப்படின்ற உறவை தாண்டி அவங்க கூட எப்படி பழகணும், சந்தோஷமா எல்லாத்தையும் சிரிச்சுக்கிட்டே கடந்து போனாதான் இந்த சமூகத்துல நம்ம வந்து பயணிக்க முடியும் அப்படின்றத இந்த சிலோட்டிக்குச்சி நூல் மூலயமா சக. முத்துக்கண்ணன் வந்து சொல்லியிருக்காரு. பாரதி புத்தகாலயம் ரொம்ப நேர்த்தியா வடிவமைச்சு சூப்பரா கொண்டு வந்து சேர்த்திருக்காங்க நம்மளுக்கு.

தாடாத மக்கள் இல்லை. ஆசிரியர் சக முத்துக்கண்ணன் அவர்களின் அனுபவங்களை சுட்டிக்காட்டி நம்மை பள்ளி பருவத்திற்கு அழைத்துச் சென்றார் ஏ கௌசல்யா அவர்கள். மீண்டும் மற்றொரு இலக்கிய பேழையில் சந்திக்கலாம் நேயர்களே.

கேட்டிருக்கிறோம் திருச்சி வானொலி மதியலை 936 கிலோஹர்ட்ஸுடன். இனி செய்தி சுருக்கத்தை தொடர்ந்து இனிமையான கீதங்களுடன் இதம் சேர்க்க வருகிறது தேன் சிந்து நேரம்.

வணக்கம். செய்திச் சுருக்கம் வாசிப்பவர் ரெங்கநாதன். பிரதமர் திரு நரேந்திர மோடி இந்தோனேஷிய அதிபர் திரு பிரபோவோ சுபியான்டோவுடன் இருதரப்பு உறவுகள் குறித்து இன்று பேச்சு நடத்துகிறார். தலைநகர் தில்லியில் 70 லட்சம் மரக்கன்றுகள் நடும் திட்டத்தை மத்திய உள்துறை அமைச்சர் திரு அமித்ஷா இன்று தொடங்கி வைக்கிறார். தோல் பொருட்கள் ஏற்றுமதி தொடர்ந்து அதிகரித்து வருவதாக மத்திய வர்த்தகத்துறை அமைச்சர் திரு பியூஷ் கோயல் தெரிவித்துள்ளார். அத்தியாவசிய பொருட்களின் விலை உயர்வை கட்டுப்படுத்துவது குறித்து மாநில உணவு அமைச்சர் திரு வெங்கட்ரமணன் தலைமையில் சென்னையில் நேற்று ஆய்வுக் கூட்டம் நடைபெற்றது. அரசு வழக்கறிஞர்கள் நியமனத்தில் குற்றப்பின்னணி கொண்டவர்களை பணியமர்த்துவதை மாநில அரசு தவிர்க்க வேண்டும் என்று பிஜேபி மாநில தலைவர் திரு நயினார் நாகேந்திரன் கூறியுள்ளார். தமிழகத்தில் அரசு வழக்கறிஞர்கள் நியமனம் நேர்மையாக நடைபெறும் என்று மாநில சட்டத்துறை அமைச்சர் திரு நிர்மல்குமார் தெரிவித்துள்ளார். தமிழகத்தில் நீர் மேலாண்மை திட்டங்களுக்கு முந்தைய ஆட்சியில் முக்கியத்துவம் கொடுக்கப்படவில்லை என்று பாமக தலைவர் திரு அன்புமணி ராமதாஸ் கூறியுள்ளார். சென்னையில் இன்று ஆபரண தங்கத்தின் விலை சவரனுக்கு 880 ரூபாய்

0: குறைந்து 107,600 ரூபாய்க்கு விற்பனையாகிறது. மேற்கு தொடர்ச்சி மலையை ஒட்டிய பகுதிகளில் ஒருசில இடங்களில் இன்று மழை பெய்ய வாய்ப்புள்ளதாக சென்னை வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. இந்தியா இங்கிலாந்து அணிகளுக்கு இடையிலான மூன்றாவது 2020 கிரிக்கெட் போட்டி நாட்டிங்ஹாமில் இன்று நடைபெறுகிறது. பெல்ஜியத்தில் நடைபெற்று வரும் சர்வதேச சேலஞ்சர் டென்னிஸ் போட்டியில் இந்தியாவின் மனாஸ் தாம்னே காலிறுதிக்கு முந்தைய சுற்றுக்கு முன்னேறியுள்ளார். சர்வதேச டேபிள் டென்னிஸ் போட்டி வீரர்களுக்கான தரவரிசை பட்டியலில் ஆடவர் இரட்டையர் பிரிவில் இந்தியாவின் மானவ் தாக்கர் மனுஷ் ஷா இணை மூன்றாவது இடத்திற்கு முன்னேறியுள்ளது. உலகக்கோப்பை கால்பந்து போட்டியில் ஸ்பெயின் அணி 1-0 என்ற கோல் கணக்கில் போர்ச்சுக்கல்லை வீழ்த்தி காலிறுதிக்கு தகுதி பெற்றுள்ளது. மற்றொரு ஆட்டத்தில் பெல்ஜியம் அணி 4-1 என்ற கோல் கணக்கில் அமெரிக்காவை வென்று காலிறுதிக்கு முன்னேறியது. செய்திச் சுருக்கம் நிறைவு பெற்றது.
1: ஆகாஷ்வாணி நேரம் 11:02. நேயர்கள் இனி கேட்கலாம் தேன் சிந்தும் நேரம். துவக்க பாடலாக ஒலிக்கிறது வைகாசி பிறந்தாச்சி திரைப்படத்திலிருந்து எஸ்பி பாலசுப்ரமணியம் சித்ரா பாடியிருக்கும் பாடல்.

0: இன்று இரவு மணி 7:30 நமது உழவர் உலகத்தில்
1: நாய்கள் பூனைகள் அப்படின்னு நம்ம வளர்க்கும் போது பாத்தீங்கன்னா நமது தடுப்பூசி வந்து போடுறது வந்து மிக அவசியம். முக்கியமா ரேபிஸ் தடுப்பூசி போடணும். அது இல்லாம வந்து 7-in-1 தடுப்பூசி வந்து போடுறது வந்து முக்கியம். ரேபிஸ் வந்து நாய் பூனை ரெண்டுத்துக்குமே நம்ம போடணும். நிறைய வந்து நம்ம இதை பத்தி கேள்விப்பட்டு இருக்கோம். உங்க பக்கத்துல இருக்கிற கால்நடை மருத்துவரை அணுகி வருடாந்தோறும் நீங்க வந்து தடுப்பூசி போடணும்.
0: செல்லப்பிராணிகளின் ஆரோக்கியம் மற்றும் நல வாழ்வு சேவைகள் குறித்து சென்னை கால்நடை மருத்துவக் கல்லூரி பேராசிரியர்

0: முனைவர் டி சுமதி அவர்களின் கருத்துக்கள்.
1: இன்றிரவு மணி 7:30 நமது உழவர் உலகம் நிகழ்ச்சியில் கேட்டு பயன்பெறுங்கள்.
2: தேன் சிந்தும் நேரம் நிகழ்ச்சியில் ஒழிக்கிறது அதிசய பிறவி திரைப்படத்திலிருந்து மலேசியா வாசுதேவன் பாடியிருக்கும் பாடல்.
3: அன்னக்கிளியே சொர்ணக்கிளியே சந்தேகம் உனக்கு ஏன்?

0: தமிழ்நாடு உரிமைகள் திட்டத்தின் கீழ் விழுதுகள் மையங்கள் செயல்பட்டு வருகின்றன. வருவாய் கோட்ட அளவிலான விழுதுகள் சேவை மையங்கள் மூலம் பிசியோதெரபி, ஆக்குபேஷனல் தெரபி, பேச்சு மற்றும் மொழிசார் சிகிச்சை, உளவியல் ஆலோசனை, சிறப்பு கல்வி, கண் பரிசோதனை உள்ளிட்ட 6 வகையான மறுவாழ்வு சேவைகள் வழங்கப்படுகின்றன. மாற்றுத்திறனாளிகளின் வீட்டிற்கு அருகில் அமைந்துள்ள வட்டார அளவிலான விழுதுகள் சேவை மையங்கள் மூலம் பிசியோதெரபி, உளவியல் ஆலோசனை, சிறப்பு கல்வி அதாவது அறிவாற்றல் பிரச்சினைகள், சிறப்பு கல்வியில் மற்றொன்று தகவல் தொடர்பு பிரச்சினைகள் உள்ளிட்ட 4 வகையான மறுவாழ்வு சேவைகள் வழங்கப்படுகின்றன. மேலும் 5000-க்கும் மேற்பட்ட முன்கள பணியாளர்கள் மாற்றுத்திறனாளிகளின் வீடுகளுக்கே சென்று அவர்களின் தேவைகளை கண்டறிந்து தேவையான மறுவாழ்வு சேவைகள் கிடைக்க தொடர்ந்து ஆதரவு வழங்கி வருகின்றனர்.
1: இதுபற்றிய மேலும் விரிவான தகவல்களுக்கு உங்கள் அருகிலுள்ள மாவட்ட மாற்றுத்திறனாளிகள் நல அலுவலகம் அல்லது விழுதுகள் ஒருங்கிணைந்த சேவை மையத்தை அணுகுங்கள். இலவச உதவி எண்
2: 1800-425-111.
1: சைகை மொழியில் தொடர்பு கொள்ள வாட்ஸ்அப் எண்
2: 9498-34-5350.
3: அரங்கேற்ற வேலை திரைப்படத்திலிருந்து கேட்கலாம் கே ஜே யேசுதாஸ் உமா ரமணன் பாடியிருக்கும் பாடல்.

0: ஆகாஷ்வாணி சார்பில் வெளியிடப்பட்டுள்ள NIPP நோட்டீஸ் இன்வைட்டிங் ப்ரோக்ராம் ப்ரொபோசல்ஸ் கண்டென்ட் கிரியேட்டர்ஸ் உருவாக்குநர்களிடமிருந்து விண்ணப்பங்கள் முன்மொழிவுகள் வரவேற்கப்படுகின்றன. நிகழ்ச்சிகள் குறித்த முன்மொழிவுகளை சமர்ப்பிப்பதற்கான கடைசி நாள் July 31.
1: தகுதியுள்ள தயாரிப்பாளர்கள், நிறுவனங்கள் மற்றும் உள்ளடக்க உருவாக்குநர்கள் இந்த வாய்ப்பை பயன்படுத்திக் கொள்ளுமாறு கேட்டுக் கொள்ளப்படுகிறார்கள். மேலும் NIPP தொடர்பான முழுமையான விவரங்களையும் விண்ணப்ப படிவங்களையும் பிரசார் பாரதி மற்றும் ஆகாஷ்வாணி இணையதளத்தில் பெறலாம்.
0: இணையதள முகவரி http://prasarbharathi.gov.in/NIPP.
1: மீண்டும் நினைவூட்டுகிறோம், NIPP திட்ட முன்மொழிவுகளை சமர்ப்பிப்பதற்கான கடைசி நாள் 31/7/2026.
2: ஒலிக்கவிருக்கும் பாடலை பாடியவர்கள் KJ யேசுதாஸ், சித்ரா. பாடல் இடம்பெற்ற திரைப்படம் உன்னை சொல்லி குற்றமில்லை.

Silence.

0: கேட்டிருக்கிறோம் திருச்சி வானொலி மதியலை 936 கிலோஹெர்ட்ஸுடன்.
1: ஆண்டுகள் போக போக ஒலிபரப்பின் அழகோ கூடும், வயது எண்தான் என கூற தோன்றும் ஒரே ஊடகம். நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது ஆகாஷ்வாணி திருச்சி.
2: குறளமுதம்
3: வலியறிதல் 48 அதிகாரம் 10 குரல்.

0: குறளமுதம் கேட்டீர்கள்.
1: இனிய உலகம் இனியும் தாங்குமா?
2: சமீப காலமா எல் நினோ அப்படிங்கிற வார்த்தைய நாம செய்திகள்ல அடிக்கடி கேட்கிறோம். சுற்றுச்சூழல் ஆர்வலர்களும் விஞ்ஞானிகளும் இத பத்தி நிறைய தகவல்களை நமக்கு சொல்லிக்கிட்டே இருக்காங்க. இந்த எல் நினோனா என்ன தெரிஞ்சுக்கலாமா? பசிபிக் பெருங்கடலோட மத்திய பகுதி, கிழக்கு பகுதிகளில் கடலோட மேற்பரப்பில் இருக்கக்கூடிய நீரோட வெப்பநிலை இயல்பை விட அதிகரிக்கிற ஒரு இயற்கை காலநிலை நிகழ்வு தான் இந்த எல் நினோ. இது உலகத்தோட பல பகுதிகளில் வானிலை மழை முறையை பாதிக்கக்கூடிய ஒரு முக்கியமான விளைவை கொண்டது. இந்த நிகழ்வுல மேற்கு பசிபிக் கடல்ல இருக்கக்கூடிய வெப்பமான கடல் நீர் கிழக்கு பசிபிக் பகுதிக்கு நகருது. இதனால தென் அமெரிக்க கடற்கரையில குளிர்ந்த காற்று மேலே எழும் நிகழ்வு குறையுது. அந்த பக்கம் அதிகமான மழை பெய்யறதுக்கு வாய்ப்பு இருக்கு. மற்றொரு பக்கம் அதாவது ஆஸ்திரேலியா, இந்தோனேசியா, தெற்கு ஆசியாவில் இருக்கக்கூடிய நாடுகள் வர

வறட்சி காட்டுத்தீ மாதிரியான மழை இல்லாததுனால ஏற்படக்கூடிய பாதிப்புகளை சந்திக்கும். இந்த எல்நினோவால நம்மளோட வாழ்விடங்களை இழக்க நேரிடும் அப்படின்னு பல்வேறு உயிரினங்களுக்கு இப்பவே தெரிஞ்சிருக்கு. இயல்பான வெப்பநிலை கூடும்போது எல்லாருக்கும் பிரச்சனை தான். கடல் எனும் மிகப்பெரிய பரப்ப நாம நம்மளோட வசதிக்காக இப்படி வெப்பமடைய செய்யறது நமக்கு நாமே வச்சுக்கக்கூடிய ஒரு மிகப்பெரிய ஆப்புன்னு தான் சொல்லணும். இதுல இருந்து நம்ம தப்பிக்க என்ன பண்ணலாம்னு அறிவியலாளர்கள் ஒரு பக்கம் சிந்திச்சு நமக்கு வழிமுறைகளை சொல்றாங்க. உடனடியா புவி வெப்பமயமாதலை குறைக்கணும். முதல்ல எல்நினோவோட பாதிப்புகள்ல இருந்து நம்மளை தற்காத்து கொள்ள தயாராகணும். வறட்சி வெள்ளம் ரெண்டும் வந்தா நாம எப்படி தப்பிக்கிறது? நீண்ட கால தீர்வு புவி வெப்பமயமாதலை குறைக்கிறது, கழிவுகளை குறைக்கிறது, மறுசுழற்சி செய்யறதுக்கான ஆதாரங்களை

கழிவுகளை குறைக்கிறது, மறுசுழற்சி செய்யறதுக்கான ஆதாரங்களை அதிகப்படுத்துறது, பொறுப்பு நம்ம எல்லார் கையிலையும் இருக்கு. விளைவு நம்மளோட அடுத்த தலைமுறைக்கு வந்து சேரும் அப்படின்னு பொதுவாக கட்டுரைகள் எழுதிட்டு இருந்த நாம இன்னைக்கு விளைவை நம்ம கண்ணு முன்னாடி பார்க்கும்போது நமக்கு அதிர்ச்சியாக தான் இருக்கு. இந்த எல்நினோ உடனடியாக கவனிக்க வேண்டிய ஒரு இயற்கை ஆபத்து.

0: NCERT
1: தேசிய கல்வி ஒலிபரப்பு.
0: திருச்சிராப்பள்ளி வானொலி முதல் அலைவரிசை 936 கிலோஹெர்ட்ஸில்
1: திங்கட்கிழமை தொடங்கி வெள்ளிக்கிழமை வரை
0: மாலை 5:30 மணிக்கு
1: NCERT
0: வகுப்பறையாகும்
1: உங்கள் வரவேற்பறை.
0: தேசிய கல்வி ஒலிபரப்பு.

ஆகாஷ்வாணி திருச்சிராப்பள்ளி வானொலி முதல் அலைவரிசை 936 கிலோஹெர்ட்ஸில் சங்கீத சாரல் குடந்தை ஆர் பாபு அவர்களின் சாக்ஸோபோன் இசை கேட்கலாம். முதலில் நின்னுவினா என தொடங்கும் தியாகராஜர் கீர்த்தனை நவரச கானடா ராகம் ரூபக தாளம்.

வானொலி முதல் அலைவரிசை 936 கிலோஹெர்ட்ஸில் நேயர்கள் இதுவரை கேட்டது சங்கீத சாரல். இன்றைய நிகழ்ச்சியில் குழந்தை ஆர். பாபு அவர்களின் சாக்ஸபோன் இசை கேட்டோம். பிற்பகல் 2:15 வேளாண் அரங்கம், கை கொடுக்கும் கை, புதுக்கோட்டை மாவட்ட கூட்டுறவு சங்கங்களின் செயல்பாடுகள் குறித்த சித்திரம். 2:30 மண்ணின் மனம், கோலாட்ட பாடல்கள் ஆர். மனோன்மணி குழுவினர் வழங்க கேட்கலாம்.

இரவு 10 மணிக்கு அரங்கிசையில் எஸ் வி பார்த்தசாரதி அவர்களின் பாட்டு. டி வி ராமானுஜ சார்லு அவர்கள் வயலின். சேலம் கே ஸ்ரீனிவாசன் அவர்கள் மிருதங்கம். கோயம்புத்தூர் வி மோகன்ராம் அவர்கள் கடம்.

வணக்கம், ஆகாஷவாணி. செய்திகள் வாசிப்பவர் ரங்கநாதன். தலைப்புச் செய்திகள். இந்தியா இந்தோனேஷியா நாடுகளுக்கு இடையேயான உறவுகள் வலுவடைந்துள்ளதாக பிரதமர் திரு நரேந்திர மோடி தெரிவித்துள்ளார். பிரதமர் திரு நரேந்திர மோடிக்கு இந்தோனேஷியாவின் மிக உயரிய விருதான பின்டாங் அதிபூர்ணா விருது வழங்கி கௌரவிக்கப்படும் என்று அந்நாட்டு அதிபர் தெரிவித்துள்ளார். மகாராஷ்டிராவில் பெய்து வரும் கனமழை காரணமாக மும்பை, புனே உள்ளிட்ட பல்வேறு பகுதிகளில் இயல்பு வாழ்க்கை பாதிக்கப்பட்டுள்ளது. வெனிசுலாவில் நேரிட்ட நிலநடுக்கத்தில் 3,700 கோடி டாலர் இழப்பு ஏற்பட்டுள்ளதாக ஐநா தெரிவித்துள்ளது. 20 வயதுக்குட்பட்டோருக்கான ஆசிய மல்யுத்த போட்டியில் இந்தியா 4 தங்கம் உட்பட 20 பதக்கங்களை வென்றுள்ளது. இனி விரிவான செய்திகள். இந்தியா இந்தோனேஷியா நாடுகளுக்கு இடையேயான உறவுகள் வலுவடைந்துள்ளதாக பிரதமர் திரு நரேந்திர மோடி தெரிவித்துள்ளார். இந்தோனேஷியா தலைநகர் ஜகார்த்தாவில் அந்நாட்டு அதிபர் பிரபோவோ சுபியாந்தோவுடன் இருதரப்பு உறவுகள் குறித்து பேச்சுவார்த்தை நடத்திய பின் செய்தியாளர்களிடம் பேசிய அவர், அனைத்து துறைகளிலும் இரு நாடுகளும் ஒத்துழைத்து முன்னேறுவதாக தெரிவித்தார். தொழில்நுட்பம், கலாச்சாரம், கல்வி, பாதுகாப்பு உள்ளிட்ட அனைத்து துறைகளிலும் இரு நாடுகளுக்கு இடையேயான ஒத்துழைப்பு மேம்பட்டுள்ளதாக அவர் கூறினார். இந்தோனேஷிய மருத்துவர்களுக்கு திறன் பயிற்சி அளிக்கப்படும் என்று பிரதமர் உறுதியளித்தார். இந்தோனேஷியாவின் உணவு பாதுகாப்பிற்காக இந்தியாவின் கோதுமை விதைகள் அந்நாட்டிற்கு வழங்கப்படும் என்று தெரிவித்தார். நமது நாட்டின் யுபிஐ பணப்பரிமாற்ற முறையை இந்தோனேஷிய பணப்பரிமாற்ற முறையுடன் இணைக்கப் போவதாகவும் பிரதமர் தெரிவித்தார். இதன் மூலம் இருநாட்டு வணிகர்கள் மற்றும் வர்த்தகர்கள் பெரிதும் பயனடைவார்கள் என்று பிரதமர் திரு நரேந்திர மோடி கூறினார். இதையடுத்து செய்தியாளர்களிடம் பேசிய இந்தோனேஷிய அதிபர் பிரபோவோ, இந்தோனேஷிய நாட்டின் மிக உயரிய பின்டாங் அதிபூர்ணா விருது திரு நரேந்திர மோடிக்கு வழங்கி கௌரவிக்கப்படும் என்று அறிவித்துள்ளார். முன்னதாக ஜகார்த்தாவில் தமக்கு சிறப்பான வரவேற்பு அளிக்கப்பட்டதற்கு நன்றி தெரிவிப்பதாக பிரதமர் கூறியுள்ளார். பிரதமர் நாளை உலக பிரசித்தி பெற்ற யுனெஸ்கோ பாரம்பரிய சின்னமான பிராம்பனான் கோவிலுக்கு செல்லவுள்ளார். 9ஆம் நூற்றாண்டில் கட்டப்பட்ட இந்து கோவில் பாரம்பரிய கட்டடக்கலையில் பிரசித்தி பெற்றது. மும்மூர்த்திகளான சிவா, விஷ்ணு, பிரம்மதேவர்களுக்கு கட்டப்பட்ட இந்த பழமையான கோவில் இந்தியா இந்தோனேஷியா இடையேயான உறவுக்கு எடுத்துக்காட்டாக உள்ளது. கூட்டுறவுத்துறையில் 30 கோடி மக்களின் வாழ்வாதாரம் மேம்படுத்தப்பட்டுள்ளதாக துறைக்கான அமைச்சர் திரு அமித்ஷா தெரிவித்துள்ளார். புதுதில்லியில் கூட்டுறவுத்துறை அமைச்சகத்தின் நிறுவன நாள் விழாவில் உரையாற்றிய அவர், பிரதமர் திரு நரேந்திர மோடி இந்த அமைச்சகத்தை கடந்த 2021 தொடங்கியதாக கூறினார். இதன் மூலம் கூட்டுறவுத்துறை நவீனமயமாக்கப்பட்டதுடன் வெளிப்படைத்தன்மையும் தொழில்நுட்ப அடிப்படையில் மேம்பட்டு வருவதாகவும் தெரிவித்தார். நாடு முழுவதும் உள்ள 858,000 கூட்டுறவு சங்கங்கள் குறித்த தகவல்கள் டிஜிட்டல் மயமாக்கப்பட்டுள்ளதாக அவர் தெரிவித்தார். நாடு முழுவதும் 55,000 வேளாண் கடன் சங்கங்கள் மூலம் ரயில் டிக்கெட் முன்பதிவு, பிறப்பு இறப்பு பதிவுகள்

0: அரசு நலத்திட்டங்கள் குறித்த விண்ணப்பங்களை பெறுவது உள்ளிட்ட சேவைகள் சிறப்பாக செய்து வருவதாக திரு அமித்ஷா தெரிவித்தார். பிரிக்ஸ் மகளிர் அமைச்சர்கள் அளவிலான கூட்டம் கேரள மாநிலம் கொச்சியில் நாளை தொடங்குகிறது. மத்திய மகளிர் மற்றும் குழந்தைகள் மேம்பாட்டு அமைச்சகம் வெளியிட்டுள்ள அறிக்கையில், பிரிக்ஸ் உறுப்பு நாடுகளின் அமைச்சர்கள் பங்கேற்கும் இக்கூட்டத்தில் மகளிர் மேம்பாடு குறித்து முக்கியமாக விவாதிக்கப்படும் என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது. இந்திய கடற்படையின் போர்க்கப்பல் மகேந்திரகிரி விசாகப்பட்டினத்தில் வரும் சனிக்கிழமை நடைபெறும் நிகழ்ச்சியில் நாட்டிற்கு அர்ப்பணிக்கப்பட உள்ளது. பாதுகாப்பு அமைச்சகம் வெளியிட்டுள்ள அறிக்கையில், மும்பையில் மசாகோன் கப்பல் கட்டும் தளத்தில் இந்த போர்க்கப்பல் கட்டப்பட்டதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. இந்த போர்க்கப்பலின் 75% பாகங்கள் உள்நாட்டிலேயே உற்பத்தி செய்யப்பட்டது. இந்திய பெருங்கடல் பகுதியிலும் இந்தோ பசிபிக் கடல்சார் பாதுகாப்பிலும் மகேந்திரகிரி போர்க்கப்பல் முக்கிய பங்கு வகிக்கும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. அமர்நாத் புனித யாத்திரையின் 6வது குழு இன்று காலை ஜம்முவிலிருந்து புறப்பட்டுச் சென்றது. 8815 யாத்ரீகர்கள் ஜம்முவின் பகவதி நகர் முகாமிலிருந்து புறப்பட்டுச் சென்றதாக எமது செய்தியாளர் தெரிவிக்கிறார். இதில் 3989 பேர் பால்டால் வழியாகவும் 4826 பேர் பஹல்காம் வழியாகவும் புறப்பட்டுச் சென்றனர். யாத்ரீகர்களின் பாதுகாப்பிற்காக காவல்துறையினர், மத்திய ரிசர்வ் காவல்படை உள்ளிட்ட பாதுகாப்பு படையினர் அப்பகுதியில் பாதுகாப்பை பலப்படுத்தியுள்ளனர். நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது ஆகாஷவாணியின் செய்தி அறிக்கை.
1: ஊரக வளர்ச்சிக்கான புதிய அத்தியாயம். வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான ஊரக வேலைவாய்ப்பு உறுதி மற்றும் வாழ்வாதார சட்டம் செயல்பாட்டிற்கு வந்துள்ளது. இந்த சட்டம் வருடத்திற்கு 125 நாட்கள் வேலையை உறுதி செய்கிறது. இதில் வாரந்தோறும் ஊதியம் வழங்கப்படுவது கட்டாயமாக்கப்பட்டுள்ளது. நாள்தோறும் குறைந்தபட்சம் 300 ரூபாய் ஊதியத்தை இந்த சட்டம் உறுதி செய்கிறது. பணி முடிந்த 15 நாட்களுக்குள் ஊதியம் வழங்குவதை உறுதி செய்வதற்கான அம்சங்களும் இதில் இடம்பெற்றுள்ளன. ஊதியம் காலதாமதமாக வழங்கப்பட்டால் அதற்கான இழப்பீட்டுத் தொகைக்கும் இதில் வகை செய்யப்பட்டுள்ளது. வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான பயணத்தில் மோடி அரசு தொடரும் சீர்திருத்த நடவடிக்கைகள்.
0: மகாராஷ்டிராவில் கனமழை காரணமாக மும்பை, புனே உள்ளிட்ட பல்வேறு பகுதிகளில் இயல்பு வாழ்க்கை பாதிக்கப்பட்டுள்ளது. புனே, நாசிக், பல்கார், ராய்கட் பகுதிகளில் அடுத்த 24 மணி நேரத்திற்கு கனமழை பெய்யக்கூடும் என்று வானிலை ஆய்வு மையம் கூறியுள்ளது. இதையடுத்து அப்பகுதிகளில் தேசிய பேரிடர் மீட்புப் படையும் மாநில பேரிடர் மீட்புப் படையும் மீட்புப் பணிகளில் ஈடுபட்டுள்ளன. லொனாவியா பகுதியில் அதிகபட்சமாக 60 சென்டிமீட்டர் மழை பதிவாகியுள்ளது. இதையடுத்து அப்பகுதியில் சாலை போக்குவரத்து பாதிக்கப்பட்டுள்ளது. மழை காரணமாக மும்பை, தானே, நவி மும்பை, பல்கார், ராய்கட், ரத்னகிரி மாவட்டங்களில் பள்ளி கல்லூரிகளுக்கு விடுமுறை அறிவிக்கப்பட்டுள்ளது. உத்தரப்பிரதேச மாநிலம் நொய்டாவில் தனியார் நிறுவனத்தில் நேற்றிரவு தீ விபத்து ஏற்பட்டது. 8 தீயணைப்பு வாகனங்கள் மூலம் தீயை கட்டுக்குள் கொண்டு வந்துள்ளதாக தலைமை தீயணைப்பு அதிகாரி திரு பிரதீப் குமார் தெரிவித்துள்ளார். இந்த விபத்தில் யாரும் காயமடையவில்லை என்றும் அவர் கூறினார். தனியார் நிறுவன காவலர் தீயணைப்புத் துறைக்கு தகவல் தெரிவித்ததை அடுத்து உடனடியாக விரைந்து தீயை கட்டுக்குள் கொண்டு வந்ததாகவும் அவர் தெரிவித்தார். வெனிசுலாவில் கடந்த ஜூன் 24 நேரிட்ட நிலநடுக்கத்தில் 3,700 கோடி டாலர் இழப்பு ஏற்பட்டுள்ளதாக ஐநா தெரிவித்துள்ளது. இது தொடர்பாக நியூயார்க்கில் செய்தியாளர்களிடம் பேசிய ஐநா செய்தித் தொடர்பாளர் ஸ்டீஃபன், வீடுகள், பள்ளிகள், மருத்துவமனைகள் சேதமடைந்ததால் 2,400 கோடி டாலர் இழப்பு ஏற்பட்டுள்ளதாகவும், கட்டமைப்பு வசதிகள் சீர்குலைந்துள்ளதால் 1,300 கோடி டாலர் இழப்பு ஏற்பட்டுள்ளதாகவும் கூறினார். இதனிடையே இந்த நிலநடுக்கத்தால் உயிரிழந்தோரின் எண்ணிக்கை 3,535 அதிகரித்துள்ளதாக அந்நாட்டு அரசு தெரிவித்துள்ளது. இதில் 16,840 பேர் காயமடைந்துள்ளதாகவும் கூறப்பட்டுள்ளது. மேலும் 17,854 பேர் வீடுகளை இழந்துள்ளனர். இந்நிலையில் இந்த நிலநடுக்கத்தால் 6.5 லட்சம் பேர் பாதிக்கப்பட்டுள்ளனர். இதில் 2,34,000 பேர் குழந்தைகள் பாதிக்கப்பட்டுள்ளதாகவும், அவர்களுக்கு உடனடியாக உதவி அளிக்க வேண்டும் என்றும் ஐநா சர்வதேச குழந்தைகள் அமைப்பு கேட்டுக் கொண்டுள்ளது. பசிபிக் கடற்பகுதியில் சீனா நடத்திய ஏவுகணை சோதனைக்கு அமெரிக்கா கவலை தெரிவித்துள்ளது. அப்பகுதியில் அமைதியை நிலைநாட்ட அணு ஆயுதங்களை ஏற்றிச் செல்லும் திறன் கொண்ட ஏவுகணை சோதனை நடத்துவதை தவிர்க்க வேண்டும் என்று அமெரிக்கா கேட்டுக் கொண்டுள்ளது. ஐநா பாதுகாப்பு கவுன்சிலில் நிரந்தர உறுப்பினரான சீனா அணு ஆயுத ஏவுகணை சோதனை நடத்தக்கூடாது என்று அமெரிக்கா வலியுறுத்தியுள்ளது. பாகிஸ்தான் ஆக்கிரமிப்பு காஷ்மீர் பகுதியில் கோரிக்கைகளை நிறைவேற்ற 48 மணி நேர கெடுவை ஜம்மு காஷ்மீர் அவாமி குழு கெடு விதித்துள்ளது. நேற்று முன்தினம் நடைபெற்ற போராட்டத்தில் காவல்துறையினர் 600 பேரை கைது செய்துள்ளனர். அனைத்து கோரிக்கைகளும் நிறைவேறும் வரை போராட்டம் தொடரும் என்று அந்த குழு தெரிவித்துள்ளது. தாய்லாந்து பட்டாயாவில் நடைபெற்ற 20 வயதுக்குட்பட்டோருக்கான ஆசிய மல்யுத்த போட்டியில் இந்தியா 4 தங்கம், 7 வெள்ளி, 9 வெண்கலப் பதக்கம் உட்பட 20 பதக்கம்

0: பதக்கங்களை வென்றுள்ளது. மகளிர் பிரிவில் 184 புள்ளிகளுடன் இந்தியா இரண்டாவது இடத்தையும், ஆடவர் பிரிவில் 152 புள்ளிகளுடன் இந்தியா மூன்றாவது இடத்தையும் பிடித்துள்ளன. மகளிர் பிரிவில் இந்தியாவின் பர்வீன் 50 கிலோ எடைப்பிரிவிலும், முஸ்கான் 53 கிலோ எடைப்பிரிவிலும், காஜல் 76 கிலோ எடைப்பிரிவிலும் தங்கப்பதக்கங்களை வென்றுள்ளனர். ஆடவர் பிரிவில் சுமித்குமார் 70 கிலோ எடைப்பிரிவில் தங்கப்பதக்கத்தை கைப்பற்றினார். உலகக்கோப்பை கால்பந்து போட்டியின் காலிறுதிக்கு முந்தைய சுற்று ஆட்டத்தில் அர்ஜென்டினா இன்று எகிப்தை எதிர்கொள்கிறது. இப்போட்டி அட்லாண்டாவில் 9:30 தொடங்குகிறது. நள்ளிரவு 1:30 நடைபெறும் ஆட்டத்தில் சுவிட்சர்லாந்து கொலம்பியாவை எதிர்கொள்கிறது. ஜிம்பாப்வே அணிக்கு எதிரான 2020 கிரிக்கெட் தொடரில் விளையாடவுள்ள இந்திய அணி அறிவிக்கப்பட்டுள்ளது. ஸ்ரேயாஸ் ஐயர் தலைமையிலான இந்திய அணியில் சூரியவன்ஷி, அபிஷேக் சர்மா, சிவம் தூபே உள்ளிட்ட 15 பேர் இடம்பெற்றுள்ளனர். இரு அணிகளுக்கு இடையேயான முதலாவது 2020 கிரிக்கெட் போட்டி வரும் 23ஆம் தேதியும், இரண்டாவது போட்டி வரும் 25ஆம் தேதியும், மூன்றாவது மற்றும் கடைசி போட்டி வரும் 26ஆம் தேதியும் நடைபெறவுள்ளது. 3 போட்டிகளும் ஹரரேயில் நடைபெறும் என்று இந்திய கிரிக்கெட் கட்டுப்பாட்டு வாரியம் தெரிவித்துள்ளது. இந்தியா இங்கிலாந்து அணிகளுக்கு இடையேயான மூன்றாவது 2020 கிரிக்கெட் போட்டி இன்று நடைபெறுகிறது. நாட்டிங்ஹாமில் இப்போட்டி 10:00 தொடங்குகிறது. மீண்டும் தலைப்புச் செய்திகள். இந்தியா இந்தோனேஷியா நாடுகளுக்கு இடையேயான உறவுகள் வலுவடைந்துள்ளதாக பிரதமர் திரு நரேந்திர மோடி தெரிவித்துள்ளார். பிரதமர் திரு நரேந்திர மோடிக்கு இந்தோனேஷியாவின் மிக உயரிய பிந்தாங் அதிபூர்ணா விருது வழங்கி கௌரவிக்கப்படும் என்று அந்நாட்டு அதிபர் தெரிவித்துள்ளார். மகாராஷ்டிராவில் பெய்து வரும் கனமழை காரணமாக மும்பை, புனே உள்ளிட்ட பல்வேறு பகுதிகளில் இயல்பு வாழ்க்கை பாதிக்கப்பட்டுள்ளது. வெனிசுலாவில் நேரிட்ட நிலநடுக்கத்தில் 3,700 கோடி டாலர் இழப்பு ஏற்பட்டுள்ளதாக ஐநா தெரிவித்துள்ளது. 20 வயதுக்குட்பட்டோருக்கான ஆசிய மல்யுத்த போட்டியில் இந்தியா 4 தங்கம் உட்பட 20 பதக்கங்களை வென்றுள்ளது. இத்துடன் இந்த செய்தி அறிக்கை நிறைவடைந்தது.
1: திருச்சிராப்பள்ளி வானொலி நிலையம் முதல் அலைவரிசை 936 கிலோஹெர்ட்ஸோடு இணைந்திருக்கிறோம். நேரம் 12:50.
2: NCERT
3: தேசிய கல்வி ஒலிபரப்பு
2: திருச்சிராப்பள்ளி வானொலி முதல் அலைவரிசை 936 கிலோஹெர்ட்ஸில்
3: திங்கட்கிழமை தொடங்கி வெள்ளிக்கிழமை வரை
2: மாலை 5:30
3: NCERT
2: வகுப்பறையாகும்
3: உங்கள் வரவேற்பறை.
2: தேசிய கல்வி ஒலிபரப்பு.
4: ஆகாஷ்வாணி டிஜி எஃப்எம்
5: 102.1
4: பாப் கார்னர். மொழிகளை கடந்த இசை அனுபவம்.

நேயர்கள் இணைந்திருப்பது திருச்சி வானொலி முதல் அலைவரிசை 936 கிலோஹெர்ட்ஸில். நேயர்களே, உங்களின் நினைவிற்கு நமது திருச்சி வானொலி அலைவரிசைகளில் பிற்பகல் 2:15 வேளாண் அரங்கம். இன்றைய நிகழ்ச்சியில் கை கொடுக்கும் கை, புதுக்கோட்டை மாவட்ட கூட்டுறவு சங்கங்களின் செயல்பாடுகள் குறித்த சித்திரம்,

நேயர்களே, நமது வானொலியில் ஒளிபரப்பாகும் நிகழ்ச்சிகள் பற்றிய உங்களின் விமர்சனங்களை எங்களோடு பகிர்ந்து கொள்ளலாம். அதற்கான மின்னஞ்சல் முகவரி aartrichy@gmail.com. நேரம் பகல் 1 மணி.

காவிரி கரையின் கானம் பாடும் வானம்பாடி திருச்சி வானொலி முதல் அலைவரிசை 936 கிலோஹெர்ட்ஸில் நேயர்களே, இனி உங்கள் மனம் வருட வருகிறது மதுர கீதம். மதுரகீதம் நிகழ்ச்சியை துவக்க வரும் முதல் பாடல் செல்வம் படத்திலிருந்து.

1:05. திருச்சி வானொலி முதல் அலைவரிசை 936 கிலோஹெர்ட்ஸில் நேயர்களை நாம் கேட்டு ரசித்துக் கொண்டிருக்கின்றோம். மதுர கீதம் நிகழ்ச்சியில் தொடரும் இந்த பாடல் 1978 வெளிவந்த தமிழ் திரைப்படம். ரஜினிகாந்த், ஜெயசித்ரா இவங்க நடிப்பில் வெளிவந்த சதுரங்கம் படத்திலிருந்துதான்.

திருச்சி வானொலி முதல் அலைவரிசை 936 கிலோஹெர்ட்ஸில் நாம் கேட்டு ரசித்துக் கொண்டிருப்பது மதுர கீதம். மதுர கீதம் நிகழ்ச்சியில அடுத்ததா நாம கேட்க இருக்கக்கூடிய பாடல், 1974 ஏசி திருலோகச்சந்தர் இயக்கத்தில் வெளிவந்த முத்துராமன் கே.ஆர். விஜயா இவங்க நடிப்புல வந்த தீர்க்க சுமங்கலி படத்திலிருந்து.

நினைவுகளோடு உறவாடும் இனிய கானங்கள் இசைந்தாடுகிறது. மதுரை கீதமாய் திருச்சி வானொலி முதல் அலைவரிசை 936 கிலோஹெர்ட்ஸில் நிகழ்ச்சியில தொடரக்கூடிய அடுத்த பாடல் 1970 கே எஸ் கோபாலகிருஷ்ணன் இயக்கத்தில் ஜெமினி கணேசன், சரோஜா தேவி, ரவிச்சந்திரன் இவங்க நடிப்பில் வெளிவந்த மாலதி படத்திலிருந்து வரக்கூடிய இந்த பாடலை பாடியிருக்கிறாங்க எஸ்பி பாலசுப்ரமணியம், பி சுசிலா.

வெள்ளை கானங்களின் கண்ணாடி இது. திருச்சி வானொலி முதல் அலைவரிசை 936 கிலோஹெர்ட்ஸில் மதுரை கீதம். நிகழ்ச்சியில் தொடரும் அடுத்த பாடல் 1972 கிருஷ்ணன் பஞ்சு இயக்கத்தில் எம்ஜிஆர், லக்ஷ்மி, மஞ்சுளா இவர்களின் நடிப்பில் வெளிவந்த இதயவீணி படத்திலிருந்து.

சங்கீதம் கேட்டு ரசிச்சுக்கிட்டு இருக்கோம். திருச்சி வானொலி முதல் அலைவரிசை 900 கிலோஹெர்ட்ஸ் நிகழ்ச்சியில் தொடரும் பாடல் டாக்டர் சிவா படத்திலிருந்து. கே ஜே யேசுதாஸ், எஸ் ஜானகி குரல்களில்.

திருச்சி வானொலி முதல் அலைவரிசை 936 கிலோஹெர்ட்ஸில் நேயர்களை நாம் கேட்டு ரசித்துக் கொண்டிருப்பது மதுரை கீதம். மதுரை கீதம் நிகழ்ச்சியில அடுத்ததை நம்ம கேட்க இருக்கிற பாடல் 1967 பி நீலகண்டன் இயக்கத்துல எம்ஜிஆர் ஜெயலலிதா இவங்க நடிப்புல வெளிவந்த காவல்காரன் திரைப்படத்திலிருந்து. எம்ஜிஆருடைய குரல்ல மாற்றம் இந்த படத்திலிருந்து தான் ஏற்பட்டது.

0: சில்லென்ற சாரல்,
1: கார்முகில் கூட்டங்கள்,
0: இதமான தென்றல்,
1: இனிமையான பாடல்கள் கேட்டு மகிழ
0: இரவு இசை இனிமை.
1: திருச்சி வானொலியில் தினந்தோறும் இரவு 8 மணிக்கு
2: ஒரு சந்தன காட்டுக்குள்ளே முழு சந்திரன் காயிலே சிறு சிங்கார
0: 80-90களில் வந்த பாடல்கள் நேரலையில்
1: பங்கேற்க
0: 240-102-1
1: 246-102-1
0: மாவட்ட இணைப்பு எண் 0431
1: பண்பலை 102.1 நேயர்களுக்காக நேயர்களால்

திருச்சி வானொலி முதல் அலைவரிசை 936 கிலோஹெர்ட்ஸில் கடந்த கால நிகழ்வுகளை கண்முன்னே கொண்டு வரும் கானங்களின் அணிவகுப்பு இது. மதுர கீதம். நேர்களே, உங்களின் நினைவிற்கு நமது திருச்சி வானொலி அலைவரிசைகளில்

2:15 வேளாண் அரங்கம். இன்றைய நிகழ்ச்சியில் கை கொடுக்கும் கை, புதுக்கோட்டை மாவட்ட கூட்டுறவு சங்கங்களின் செயல்பாடுகள் குறித்த சித்திரம். தொடர்ந்து பிற்பகல் 2:30 மண்ணின் மனம், ஆர் மனோன்மணி குழுவினர் வழங்கும் கோலாட்ட பாடல்கள். நிகழ்ச்சிகளை கேட்டு ரசிக்க இணைந்திருங்கள் திருச்சி வானொலி அலைவரிசைகளோடு. நேயர்களே, அடுத்ததா மதுரகீதம் நிகழ்ச்சியில நாம கேட்டு ரசிக்க இருக்கக்கூடிய பாடல் ஒரு ஊதாப்பு கண் சிமிட்டுகிறது என்ற படத்திலிருந்து டி எம் சவுந்தரராஜன் வாணிஜெயரம் குழுவினரோடு பாடிய பாடல்

நினைவுகளோடு உறவாடும் இனிய கானங்களை சிந்தாடுகின்றது மதுர கீதமாய் திருச்சி வானொலி முதல் அலைவரிசை 936 கிலோஹெர்ட்ஸில். நிகழ்ச்சியில் தொடரும் இந்த பாடல் பணம் படைத்தவன் படத்திலிருந்து.

0: ₹10,00,000 லாட்டரி எனக்கா? வாவ்,
1: மாட்டிக்கிட்டீங்க.
2: ஓலி ஆஃபர்ஸ் இருந்து ஜாக்கிரதையா இருங்க.
3: RBI சொல்கிறது.
2: விவரமா இருங்க, எச்சரிக்கையா இருங்க.
4: NCERT
5: தேசிய கல்வி ஒலிபரப்பு.
4: திருச்சிராப்பள்ளி வானொலி முதல் அலைவரிசை 936 கிலோஹெர்ட்ஸில்
5: திங்கட்கிழமை தொடங்கி வெள்ளிக்கிழமை வரை
4: மாலை 5:30 மணிக்கு
5: NCERT
4: வகுப்பறையாகும்
5: உங்கள் வரவேற்பறை.
4: தேசிய கல்வி ஒலிபரப்பு.

நிறைவு பெறுகின்றது இன்றைய மதுரை கீதம். மீண்டும் மதுரை கீதம் நாளை பகல் ஒரு மணிக்கு வளம் வரும். நேயர்களே, நமது திருச்சி வானொலி அலைவரிசைகளில் ஒலிபரப்பாகும் நிகழ்ச்சிகள் பற்றிய உங்களின் விமர்சனங்களை எங்களோடு பகிர்ந்து கொள்ளலாம். அதற்கான அஞ்சல் முகவரி இயக்குநர் ஆகாஷவாணி, திருச்சிராப்பள்ளி 1. மின்னஞ்சல் வழியாகவும் உங்களின் கருத்துக்களை எங்களோடு பகிர்ந்து கொள்ளலாம். அதற்கான மின்னஞ்சல் முகவரி aartrichy@gmail.com. இணைந்திருங்கள் நேயர்களே. எங்களோடு வர இருக்கிறது திருச்சிராப்பள்ளியிலிருந்து ஒலிபரப்பாகும் மாநில செய்திகள்.

வணக்கம். ஆகாஷ்வாணி திருச்சிராப்பள்ளி மாநில செய்திகள் வாசிப்பவர் சாந்தி ரமேஷ். தலைப்புச் செய்திகள். இந்தியா இந்தோனேஷியா நாடுகளிடையே ராணுவ பரிவர்த்தனை, பேரிடர் மேலாண்மை உள்ளிட்ட பிரிவுகளில் ஒத்துழைப்பு மேம்படுத்தப்படும் என்று பிரதமர் திரு நரேந்திரமோடி அறிவித்துள்ளார். போரூரிலும் செங்கல்பட்டிலும் அமைந்துள்ள ஹிட்டாச்சி நிறுவனங்களின் விரிவாக்க திட்டங்களுக்கான புரிந்துணர்வு ஒப்பந்தம் முதலமைச்சர் திரு விஜய் முன்னிலையில் இன்று கையெழுத்தானது. தமிழ்நாட்டில் அரசு வழக்கறிஞர்கள் நியமனம் 100% நேர்மையாகவும் நியாயமாகவும் நடைபெறும் என்று மாநில சட்டத்துறை அமைச்சர் திரு நிர்மல்குமார் கூறியுள்ளார். இந்து சமய அறநிலையத்துறையில் பல சீர்திருத்தங்கள் படிப்படியாக மேற்கொள்ளப்படும் என்று மாநில இந்து சமய அறநிலையத்துறை அமைச்சர் திரு ரமேஷ் கூறியுள்ளார். நீலகிரி மாவட்டம் கூடலூர் பாண்டியாற்றில் ஏற்பட்டுள்ள வெள்ளப்பெருக்கால் கரையோர மக்கள் பாதுகாப்பாக இருக்க அறிவுறுத்தப்பட்டுள்ளனர். இனி விரிவான செய்திகள். இந்தியா இந்தோனேஷியா இடையிலான விரிவான நட்புறவு புதிய கட்டத்தை எட்டியுள்ளதாக பிரதமர் திரு நரேந்திரமோடி கூறியுள்ளார். ஜகர்த்தாவில் நடைபெற்ற பிரதிநிதி நிலையிலான இருதரப்பு பேச்சுவார்த்தைகளுக்கு பின்னர் அதிபர் பிரபாவோ சுபியாண்டோவுடன் இணைந்து செய்தியாளர்களிடம் பேசிய பிரதமர், ராணுவம், பாதுகாப்பு, கடல்சார் பிரிவுகளில் பரஸ்பர நம்பகத்தன்மையுடன் ஒத்துழைப்பு அதிகரித்துள்ளதாக எடுத்துரைத்தார். இரு நாடுகளுக்கிடையே ராணுவ பரிவர்த்தனை, பேரிடர் மேலாண்மை, தொழில் கூட்டமைப்பு பிரிவுகளில் ஒத்துழைப்பு விரிவுபடுத்தப்படும் என்றும் அவர் கூறினார். பேச்சுவார்த்தைகளுக்கு பின்னர் பரஸ்பர நலன் சார்ந்த புரிந்துணர்வு ஒப்பந்தங்கள் கையெழுத்தாயின. இதனிடையே இந்தோனேஷியா குடியரசின் மிக உயரிய பின்டெக் அதிபூரணா கௌரவ விருதை பிரதமர் திரு நரேந்திர மோடிக்கு அதிபர் பிரபாவோ சுபியாண்டோ அறிவித்தார். இரு நாடுகளுக்கு இடையிலான வரலாற்று சிறப்புமிக்க நட்புறவை வலுப்படுத்தி ஆழப்படுத்திய பிரதமரின் அர்ப்பணிப்பை போற்றும் வகையில் இந்த விருது அவருக்கு அளிக்கப்பட்டுள்ளது. மாசு காரணமாகவும் கரியமில வாயு வெளியேற்றப்படுவதாலும் பாதிக்கப்படும் சுற்றுச்சூழலை பாதுகாக்க அதிக அளவு மரக்கன்றுகள் நடப்பட வேண்டும் என்று மத்திய பெட்ரோலியம் இயற்கை எரிவாயுத்துறை இணையமைச்சர் திரு சுரேஷ் கோபி கூறியுள்ளார். கோவையில் தனியார் கல்லூரியில் இன்று நடைபெற்ற தூய்மை இயக்க நிகழ்ச்சியில் உரையாற்றிய அமைச்சர், சுற்றுச்சூழல் தூய்மையின் அவசியத்தை உணர்ந்து பிரதமர் தூய்மை பாரத இயக்கத்தை தொடங்கியதை எடுத்துரைத்தார். இதனால் தூய்மை குறித்த விழிப்புணர்வு மக்களிடையே ஏற்பட்டுள்ளதாகவும், இதன் தொடர்ச்சியான தூய்மை இயக்கத்தின் மூலம் மாணாக்கர் தூய்மை நடவடிக்கைகளில் முனைப்புடன் ஈடுபடுவதாகவும் குறிப்பிட்டார். இந்நிகழ்வில் தூய்மையான பாரதத்தை உருவாக்கி பசுமை பரப்பளவை அதிகரிக்க அமைச்சர் தலைமையில் மாணாக்கர் உறுதிமொழி ஏற்றனர். விடுதலை போராட்ட வீரர் இரட்டைமலை சீனிவாசனின் 167வது பிறந்த நாளையொட்டி குடியரசு துணைத்தலைவர் திரு சி பி ராதாகிருஷ்ணன் புதுடெல்லியில் அவரது திருவுருவப் படத்திற்கு மலர்தூவி மரியாதை செலுத்தினார். முதலமைச்சர் திரு விஜய் வெளியிட்ட சமூக வலைதள பதிவில், சமூக நீதியின் முன்னோடியாகவும் ஒடுக்கப்பட்டவர்களின் உரிமை குரலாகவும் திகழ்ந்த அன்னாருக்கு மரியாதை செலுத்துவதாக கூறினார். நலிவடைந்த மக்களின் அரசியல் உரிமைகளுக்காக குரல் கொடுத்த இரட்டைமலை சீனிவாசனுக்கு வணக்கங்களை உரித்தாக்குவதாக திமுக தலைவர் திரு மு க ஸ்டாலின் தெரிவித்துள்ளார். இந்நாளையொட்டி சென்னை கிண்டி காந்தி மண்டபத்தில் உள்ள அன்னாரது சிலைக்கு மாநில அமைச்சர்களும் அஇஅ

0: திமுக காங்கிரஸ் கட்சியின் தலைவர்களும் மரியாதை செலுத்தினர். சென்னை போரூர் மற்றும் செங்கல்பட்டில் அமைந்துள்ள ஹிட்டாச்சி எரிசக்தி நிறுவனங்களின் 1000 கோடி ரூபாய் மதிப்பிலான விரிவாக்க திட்டங்களுக்கான புரிந்துணர்வு ஒப்பந்தம் முதலமைச்சர் திரு விஜய் முன்னிலையில் இன்று கையெழுத்தானது. சென்னை தலைமைச் செயலகத்தில் நடைபெற்ற இந்த நிகழ்வின் ஒரு பகுதியாக 1000 உயர்தட்ப தொழில்நுட்ப வல்லுநர்களுக்கு வேலை வாய்ப்புகள் அளிக்கப்பட உள்ளது. மாநில தொழில்துறை அமைச்சர் எஸ் கீர்த்தனா மற்றும் உயர் அதிகாரிகள் உடனிருந்தனர். தமிழக பட்ஜெட்டிற்கு முந்தைய துறை வாரியான ஆலோசனைகளின் ஒரு பகுதியாக மாற்றுத்திறனாளிகள் நலத்துறையின் உயர் அதிகாரிகளுடன் முதலமைச்சர் இன்று ஆலோசனை மேற்கொண்டார். சென்னை தலைமைச் செயலகத்தில் நடைபெற்ற இந்த ஆலோசனையில் மாற்றுத்திறனாளிகள் நலத்துறையின் செயல்பாடுகள், பட்ஜெட்டில் அறிவிக்க வேண்டிய திட்டங்கள் குறித்து விரிவாக விவாதிக்கப்பட்டது. கடலூர் மாவட்டம் பண்ருட்டி அருகே நேற்று முன்தினம் நேரிட்ட சாலை விபத்தில் உயிரிழந்த 4 பேரின் குடும்பத்தினருக்கு முதலமைச்சரின் பொது நிவாரண நிதியிலிருந்து தலா 3 லட்சம் ரூபாய் வழங்க முதலமைச்சர் உத்தரவு பிறப்பித்துள்ளார். படுகாயமடைந்து மருத்துவமனையில் சிகிச்சை பெறுவோருக்கு தலா 1 லட்சம் ரூபாயும், லேசான காயமடைந்தவர்களுக்கு 50,000 ரூபாயும் வழங்கவும் அவர் ஆணை பிறப்பித்தார். உயிரிழந்தவர்களின் குடும்பத்தினருக்கு தமது ஆழ்ந்த இரங்கலையும் முதலமைச்சர் தெரிவித்துக் கொண்டார். நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது ஆகாஷ்வாணியின் மாநில செய்தி அறிக்கை. ஊரக வளர்ச்சிக்கான புதிய அத்தியாயம். வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான ஊரக வேலைவாய்ப்பு உறுதி மற்றும் வாழ்வாதார சட்டம் செயல்பாட்டிற்கு வந்துள்ளது. இந்த சட்டம் ஆண்டிற்கு 125 நாட்கள் வேலையை உறுதி செய்கிறது. வாரந்தோறும் ஊதியம் வழங்கப்படுவது கட்டாயமாக்கப்பட்டுள்ளது. பணி முடித்த 15 நாட்களுக்குள் ஊதியம் வழங்குவதை உறுதி செய்வதற்கான அம்சங்களும் இதில் இடம்பெற்றுள்ளன. கால தாமதமாக ஊதியம் வழங்கப்பட்டால் அதற்கான இழப்பீட்டு தொகைக்கும் வகை செய்யப்பட்டுள்ளது. வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான பயணத்தில் மோடி அரசு தொடரும் சீர்திருத்த நடவடிக்கைகள். தமிழ்நாட்டில் அரசு வழக்கறிஞர்கள் நியமனம் 100% நியாயமாகவும் நேர்மையாகவும் நடைபெறும் என்று மாநில சட்டத்துறை அமைச்சர் திரு நிர்மல்குமார் கூறியுள்ளார். சென்னையில் இன்று செய்தியாளர்களிடம் பேசிய அமைச்சர், மாநிலம் முழுவதும் 800 அரசு வழக்கறிஞர்கள் நியமிக்கப்பட உள்ளதாகவும், நாளை மாலைக்குள் அரசு வழக்கறிஞர்கள் நியமனம் இறுதி செய்யப்படும் என்றும் குறிப்பிட்டார். தற்போதைய நியமனம் தற்காலிகமானது என்று கூறியுள்ள அமைச்சர், வழக்கறிஞர்களின் செயல்பாடுகளை பொறுத்து 6 மாதங்களுக்கு பின்னர் நியமனம் நிரந்தரம் செய்யப்படும் என்றார். தமிழக திருக்கோவில்களின் அடிப்படை வசதிகள் மேம்படுத்தப்படும் என்று மாநில இந்து சமய அறநிலையத்துறை அமைச்சர் திரு ரமேஷ் கூறியுள்ளார். திருச்சி ஸ்ரீரங்கம் சட்டமன்ற தொகுதிக்குட்பட்ட திருவானைக்காவல் பகுதிகளில் பொதுமக்கள் குறைதீர் நாள் முகாமில் மனுக்களை இன்று பெற்றுக்கொண்ட பின்னர் செய்தியாளர்களிடம் பேசிய அமைச்சர், வரும் நாட்களில் மணிகண்டம், அந்தநல்லூர் பகுதிகளில் முகாம்கள் நடத்தப்படும் என்றார். ஸ்ரீரங்கம் கிழக்கு கோபுரவாசல் பணிகள் விரைவுபடுத்தப்பட்டு விரைவில் பொதுமக்கள் பயன்பாட்டிற்கு திறந்து வைக்கப்படும் என்றும் அவர் கூறினார். திருச்செந்தூர் கோவில் உட்பட எந்த கோவிலிலும் தற்போது கட்டண உயர்வு அமல்படுத்தப்படவில்லை என்று அவர் குறிப்பிட்டார். திருக்கோவில்களில் VIP தரிசன முறையை ஒழுங்குபடுத்துவது குறித்து ஆலோசனைகள் நடைபெறுவதாக அவர் தெரிவித்தார். திருச்சி மாவட்டத்தில் போதைப் பொருள் விநியோகத்தை கட்டுப்படுத்த மாவட்ட ஆட்சியர் தலைமையில் ஆய்வு நடத்தப்பட்டு இரவு நேர ரோந்து பணிகளை தீவிரப்படுத்த காவல்துறைக்கு உத்தரவு பிறப்பிக்கப்பட்டிருப்பதாகவும் அவர் தெரிவித்தார். ஸ்ரீரங்கம் யாத்ரி நிவாஸ் முன்பதிவில் பாதுகாப்பான ஆன்லைன் வசதியை அறிமுகப்படுத்த ஆலோசனைகள் நடைபெறுவதாக அவர் கூறினார். இந்து சமய அறநிலையத்துறையில் பல சீர்திருத்தங்கள் படிப்படியாக அறிவிக்கப்படும் என்றும் அமைச்சர் தெரிவித்தார்.
1: இந்த அறநிலைய சமயத்துறையினுடைய பட்ஜெட் வெளியிடும் பொழுது தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய கோவில்களுக்கான அடிப்படை வசதிகளை மேம்படுத்துவதாகவும், பக்தர்களுடைய வசதிகளை மேம்படுத்துவதற்காகவும், கோவில்களுடைய திருப்பணிகளுக்கு முக்கியத்துவம் கொடுக்கப்படும், நிறைய ஹிஸ்டாரிக்கலான டெம்பிள்ஸ் எல்லாம் பாத்தீங்கன்னா இன்னும் வந்து வழிபாடு இல்லாம இருக்கு. நிறைய இடங்கள் அந்த கோவில்களுடைய மண்டபங்கள் சரியா இல்லாம, கோபுரங்கள் சரியா இல்லாம, இப்படிப்பட்ட சூழல்ல பராமரிப்பிற்கு இல்லாம இருக்கக்கூடிய கோவில்களை சரி பண்றது, அதே போல ஆன்மீக ரீதியாகவும் சுற்றுலா தலங்கள் ரீதியாகவும் இணைந்து கோவில்களை மேம்படுத்துவதற்கான நடவடிக்கைகளை மேற்கொள்வது, மிகப்பெரிய அளவுல வந்து மக்களுக்கான இந்த திட்டங்கள்லாம் கொண்டு வரலான் இருக்கும்.
0: தமிழக முதலமைச்சர் திரு விஜயின் தேர்தல் வெற்றி செல்லாது என்று அறிவிக்க கோரிய 4 மனுக்கள் தொடர்பாக தேர்தல் ஆணையமும் முதலமைச்சரும் 3 வாரங்களுக்குள் பதிலளிக்க சென்னை உயர்நீதிமன்றம் உத்தரவு பிறப்பித்துள்ளது. அதேபோல் அமைச்சர் திரு ஆதவ் அர்ஜுனாவிற்கு எதிரான வழக்கிலும் தேர்தல் ஆணையமும் ஆதவ் அர்ஜுனாவும் 3 வாரங்களில் பதிலளிக்க நீதிமன்றம் ஆணை பிறப்பித்துள்ளது. தமிழ்நாடு கைத்தறி தொழில்கள் துறையின் பூம்புகார் கைவினைப் பொருட்கள் கண்காட்சி விற்பனையை மாநில குறு சிறு நடுத்தர தொழில் நிறுவனங்கள் துறை அமைச்சர் திரு மதன் ராஜா சென்னை எழும்பூர் அரசு அருங்காட்சியக வளாகத்தில் இன்று தொடங்கி வைத்தார். நீலகிரி மாவட்டம் கூடலூர் சுற்றுப்புற பகுதிகளில் பெய்து வரும் கனமழையால் பாண்டியாற்றில் வெள்ளம் கரைபுரண்டு ஓடுகிறது. கரையோர மக்கள் பாதுகாப்பாக இருக்க மாவட்ட நிர்வாகம் அறிவுறுத்தியுள்ளதாக எமது செய்தியாளர் கூறுகிறார்.
2: நீலகிரி மாவட்டத்தில் தென்மேற்கு பருவமழை தீவிரமடைந்துள்ள நிலையில் கூடலூர் மற்றும் அதன் சுற்றுவட்டார பகுதிகளில் கடந்த ஒரு

0: வாரத்திற்கும் மேலாக மழை பெய்து வருகிறது. குறிப்பாக கடந்த 2 நாட்களில் மழையின் தாக்கம் அதிகமாக காணப்படும் நிலையில் பாண்டி ஆற்றில் தண்ணீர் கரைபுரண்டு ஓடுகிறது. இதனால் கரையோரம் இருக்கும் மக்கள் பாதுகாப்பாக இருக்க அறிவுறுத்தப்பட்டுள்ளனர். மேலும் ஆற்றில் தண்ணீர் ஆர்ப்பரித்து செல்வதால் பொதுமக்கள் குளிக்க செல்ல வேண்டாம் எனவும், குறிப்பாக ரீல்ஸ் எடுப்பதை தவிர்க்க வேண்டும் என வேண்டுகோள் விடுக்கப்பட்டுள்ளது. உதகையிலிருந்து சரவணன்.
1: தேனி மாவட்டம் போடி மேற்கு தொடர்ச்சி மலை அடிவார பகுதிகளில் பலத்த சூறாவளி காற்றுடன் புழுதி புயல் வீசுவதால் வாகன ஓட்டிகள் பெரும் அவதிக்குள்ளாகி உள்ளதாக எமது செய்தியாளர் கூறுகிறார்.
2: போடி நாயக்கனூர் மற்றும் அதன் சுற்று வட்டார பகுதிகளில் கடந்த சில தினங்களாக பலத்த சூறாவளி காற்று வீசி வருகிறது. இந்நிலையில் முந்தல் சோதனை சாவடி அருகே உள்ள 2 கடைகளின் தகரக்கூரைகள் பறந்ததோடு முந்தல் மற்றும் முந்தல் காலனி பகுதிகளில் 5 க்கும் மேற்பட்ட வீடுகளின் கூரைகளும் சேதமடைந்தன. தென்மேற்கு பருவமழை இன்னும் தீவிரமடையாத நிலையில் தமிழக கேரள எல்லைப் பகுதியான போடிநாயக்கனூரில் வழக்கத்திற்கு மாறாக பலத்த காற்று வீசி வருவதால் பொதுமக்கள் பாதிக்கப்பட்டுள்ளனர். தேனியிலிருந்து ராஜ்குமார்.
1: ராமநாதபுரம் மாவட்டம் பாம்பன் மீன்பிடி துறைமுகத்திலிருந்து இன்று அதிகாலை நாட்டு படகில் இலங்கைக்கு கடத்துவதற்காக காரில் கொண்டு செல்லப்பட்ட 120 பந்தய புறாக்கள் பறிமுதல் செய்யப்பட்டுள்ளன. கடத்தலுக்கு பயன்படுத்தப்பட்ட கார் கைப்பற்றப்பட்டுள்ளது. இது தொடர்பாக இருவரிடம் காவல்துறையினர் விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். மேலும் கடலுக்குள் தப்பிச் சென்ற நாட்டு படகு குறித்து கடலோர காவல்துறையினர் விசாரித்து வருகின்றனர். இந்தியா இங்கிலாந்து அணிகளுக்கிடையிலான 3வது 2020 கிரிக்கெட் போட்டி நாட்டிங்ஹாமில் இன்றிரவு 10 மணிக்கு நடைபெறுகிறது. 5 போட்டிகள் கொண்ட இந்த தொடரில் இங்கிலாந்து 1-0 என்ற கணக்கில் முன்னிலையில் உள்ளது. பிஃபா உலகக்கோப்பை கால்பந்து போட்டிகளின் காலிறுதிக்கு பெல்ஜியம் முன்னேறியுள்ளது. அட்லாண்டாவில் இன்றிரவு 9:30 அர்ஜென்டினா எகிப்துடன் மோதுகிறது. மீண்டும் தலைப்புச் செய்திகள். இந்தியா இந்தோனேஷியா நாடுகளிடையே ராணுவ பரிவர்த்தனை, பேரிடர் மேலாண்மை உள்ளிட்ட பிரிவுகளில் ஒத்துழைப்பு மேம்படுத்தப்படும் என்று பிரதமர் திரு நரேந்திரமோடி அறிவித்துள்ளார். போரூரிலும் செங்கல்பட்டிலும் அமைந்துள்ள ஹிட்டாச்சி நிறுவனங்களின் விரிவாக்க திட்டங்களுக்கான புரிந்துணர்வு ஒப்பந்தம் முதலமைச்சர் திரு விஜய் முன்னிலையில் இன்று கையெழுத்தானது. தமிழ்நாட்டில் அரசு வழக்கறிஞர்கள் நியமனம் 100% நேர்மையாகவும் நியாயமாகவும் நடைபெறும் என்று மாநில சட்டத்துறை அமைச்சர் திரு நிர்மல்குமார் கூறியுள்ளார். இந்து சமய அறநிலையத்துறையில் பல சீர்திருத்தங்கள் படிப்படியாக மேற்கொள்ளப்படும் என்று மாநில இந்து சமய அறநிலையத்துறை அமைச்சர் திரு ரமேஷ் தெரிவித்தார். நீலகிரி மாவட்டம் கூடலூர் பாண்டியாற்றில் ஏற்பட்டுள்ள வெள்ளப்பெருக்கால் கரையோர மக்கள் பாதுகாப்பாக இருக்க அறிவுறுத்தப்பட்டுள்ளனர். இத்துடன் இந்த செய்தி அறிக்கை முடிவடைந்தது.
3: ஒரு மணி 56 நிமிடம் இணைந்திருக்கிறோம் திருச்சிராப்பள்ளி வானொலி அலைவரிசைகளோடு.

0: Prime Minister Narendra Modi holds delegation-level talks with Indonesian President Prabowo Subianto in Jakarta. MOUs exchanged in several areas including critical minerals, technology, agriculture and maritime security. Prime Minister Modi conferred Indonesia's highest honour, Bintang Adipurna of the Republic of Indonesia, in Jakarta. Gujarat High Court upholds death sentence for 38 accused and life term for 11 persons in 2008 Ahmedabad serial blast case. And southwest monsoon to further advance into parts of Gujarat, Haryana, Punjab and Rajasthan during next 3 days. With that, we end the midday news.
1: நேரம் 2:15.
2: வேளாண் அரங்கம். இன்றைய நிகழ்ச்சியில் கை கொடுக்கும் கை, புதுக்கோட்டை மாவட்ட கூட்டுறவு சங்கங்களின் செயல்பாடுகள் குறித்த சித்திரம் கேட்கலாம்.
3: சொல்லுமா லட்சுமி.
4: என்னனே, எப்பவும் ஊருக்குள்ள வந்தீங்கன்னா நம்ம உரக்கடை பக்கம் வராம போக மாட்டீங்க,
5: ஆனா என்னமோ இன்னைக்கு பார்த்தும் பார்க்காமலே போறீங்களே.
3: அது ஒண்ணும் இல்லம்மா, உளுந்து பாசி பயிறு எள்ளு அறுவடை பண்ணல.
5: ஆமா,
3: நம்ம திருமய கூட்டுறவு சங்கத்துக்கு உடவுல போட்டு வந்தேன், அதான் ஏதோ ஒரு யோசனையா போயிட்டு இருக்கேன்.
5: அதுக்கெல்லாம் எதுக்கு நான் யோசனை, இந்த கூட்டுறவு சங்கம் இருக்கிறதுனால தான் ஏதோ நம்மளோட பொழப்பு சரியா ஓடிக்கிட்டு இருக்கு. இடைத்தரகர்களுக்கு வேலையே இல்லையே.
6: சங்கமே, கூட்டுறவு சங்கமே.
3: லட்சுமி, நம்மள மாதிரி விவசாயிகள் உற்பத்தி செய்யற பொருளுக்கு நியாயமான விலை கிடைக்கணும்னு தானே கூட்டுறவு விற்பனை சங்கம் உருவாக்கவே பட்டுச்சு.
5: ஆமானே,
4: அங்க
5: நம்ம தெற்கு தாளப்பட்டி ஆர் கருப்பையாவும் அங்க வந்திருந்தாரு.
4: அவர்கிட்ட பெரிய ஆபீஸ்ல இருந்து வந்து பேட்டி எடுத்தாங்க.
7: இப்ப நீங்க வந்து இந்த கூட்டுறவு சொசைட்டில எத்தனை வருடமா உறுப்பினரா இருக்கீங்க?
8: 20 ஆண்டு காலமா உறுப்பினரா இருக்கும் சார்.
7: உங்கள்ட்ட எவ்வளவு இடம் இருக்குங்க, என்னென்ன பயிர் எல்லாம் போடுறீங்க?
8: 2 ஏக்கர் இருக்கும், கேனி மோட்டர் பம்ப் செட் இருக்கு சார். நெல், உளுந்து, எள்ளு இது போன்ற சாகுபடி செய்வோம்.
7: எப்படி வருஷ தேவையை பொறுத்து எள்ளோ இல்லைன்னா உளுந்து இது மாதிரி மாத்தி மாத்தி போட்டுக்கிறீங்களா, எப்படி போட்டுக்கிறீங்க?
8: உளுந்து கொஞ்சம் போட்டுக்கோம், நெல் தான் அதிகம் பண்ணுவோம் சார்.
7: இந்த சொசைட்டில உறுப்பினர் ஆனதுக்கு அப்புறம் இந்த சொசைட்டி மூலமா என்னென்ன பலன் எல்லாம் உங்களுக்கு கிடைச்சது?
8: கூட்டுறவு கடன் வச்சுக்கலாம், விவசாய கடன் தள்ளுபடி ஆகுது, நமக்கு தேவை விதை நெல் வாங்கிக்கலாம், உளுந்து அது மாதிரி உளுந்து என்ன விதை பொருளோ அனைத்தும் இங்கே வாங்கிக்கலாம், நமக்கு உணவுப் பொருள் தேவைங்கிறதையும் வாங்கிக்கலாம்.
7: நீங்க சொல்லி யாராவது இங்க உறுப்பினரா சேர்ந்துருக்காங்களா? இப்ப நீங்க சேர்ந்ததுங்க பலன் நமக்கு கிடைக்குது, நீங்களும் வந்து சேருங்கன்னு யார்ட்டே சொல்லியிருக்கீங்களா?
8: சொல்லியிருக்கேன். எல்லாமே என்ன வெயிட் கரெக்டா இருக்கும், எடை டு எடை கரெக்டா இருக்கும், அதனால நம்ம பெரும்பாலும் குடோன்ல தான் அதிகமா எல்லா வியாபாரிகளும் இது பண்ணுவோம்.
7: முன்னாடி வெளியில தான் கொடுத்துட்டு இருந்தீங்களான்னு
8: இல்ல? இல்ல, குடோன்ல தான். எப்பதும் குடோன்ல
7: முன்னாடி இருந்து
8: எடை கரெக்டா இருக்கும். நமக்கு நாலு ரோட்ல ஒரு குடோன் இருக்கு, அங்கே வெயிட்டை போட்டு இங்க கொண்டாந்து இறக்க வேண்டியதா, இல்ல குடோன்ல வேணாலும் ஸ்டாக் வச்சுக்கலாம். இன்றைய மார்க்கெட்டுக்கு நமக்கு சரியா இல்லைனா அங்கே வெயிட்டை போட்டு அடிக்க வச்சுட்டு சீட்டு கொடுத்துருவாங்க. நம்ம எப்ப மார்க்கெட் வருதோ குடோன்ல இருந்துட்டு அந்த விலைக்கு அப்ப நம்ம பேமெண்ட் வாங்கிக்கலாம்.
7: இப்ப நீங்க வந்து நெல் போடுறீங்க, எள்ளு போடுறீங்க, இது ரெண்டும் போடுறீங்க, இது வரைக்கும் என்னென்ன பொருள் எல்லாம் நீங்க கொடுத்துருக்கீங்க விற்கிறது?
8: உளுந்து கொடுத்துருக்கோம், நெல்,
7: எள்ளும் கொடுத்துருக்கீங்க?
8: எள்ளும் கொடுப்போம்.
7: மஞ்சள்,
8: புளி, கவுனி நெல், நான் இந்த முறை கவுனி நட்டேன்.
7: கருப்பு கவுனியா?
8: கவுனி. இப்போ கிட்டத்தட்ட ஒரு 12 மூட்டை அது கொஞ்சம் விளையறதுக்காக வச்சிருந்து இப்ப போட்டேன், இப்ப கொண்டாந்து போட்டேன்.
7: எவ்வளவு நாள் வச்சிருந்தீங்க?
8: தை மாசி பங்குனி ஒரு 6 மாசம் காலம் வச்சிருந்தேன்.
7: வெயிட் பண்ணிட்டு இருந்தீங்களா? அப்ப எவ்வளவு விலை இருந்தது, இப்ப எவ்வளவு?
8: மார்க்கெட் 28 ரூபாய்க்கு போச்சு, இப்ப மார்க்கெட் 40 ரூபான்னாங்க. பிரைவேட்ல கட்டி 38, 37 இது மாதிரி சொன்னாங்க. அப்புறம் இங்க மார்க்கெட் இன்னைக்கு 40 ரூபா, 40 ரூபா மார்க்கெட்டுக்கு போட்டிருக்கு.
7: நமக்கு ஒரு 3 ரூபா இப்ப இதுல கூட கிடைச்சிச்சு.
8: கூட
7: வெளியில வியாபாரிகள்
8: தேவையோ யூரியா இருக்கட்டும் பொட்டாசியம்.

0: வாங்கிக்கலாம் சார்.
1: எந்த அளவுக்கு உங்களுக்கு ஒத்துழைப்பு கொடுக்குறாங்க? இப்ப நீங்க இது மாதிரி ஒரு ஆத்திர அவசரத்துக்கு தான் நம்ம வருவோம், நகையெல்லாம் வைக்க வருவோம். நீங்க உங்க அவசரத்துக்கு செஞ்சுக்க முடியுதா உங்க வேலை எல்லாத்தையுமே?
0: செஞ்சுக்கலாம் சார், அதெல்லாம் ஒன்றும் பிரச்சனை இல்லை.
1: உங்களுக்கு இன்னும் இதை தாண்டி நம்ம சொசைட்டில இந்தந்த வசதியெல்லாம் இருந்தால் நல்லா இருக்கும் அப்படின்னு ஏதாவது எதிர்பார்ப்பு இருக்கா உங்களுக்கு?
0: இந்த நடவு சீசனுக்கு மட்டும் யூரியா கொஞ்சம் தட்டுப்படாது சார். ஆமாம், வேற ஒன்றும் இல்லை, டிஏபி கூட இருக்கு, யூரியா கொஞ்சம் தட்டுப்படாது. நான் அச்சாந்துப்பட்டில் எடுப்பேன். ஆமாம், மட்டும் யூரியா மட்டும் எப்போ கட்டாலும் கொஞ்சம் தட்டுப்பாடுன்னு சொல்கிறாங்க. வேற ஒன்றும்
1: நன்றி.

0: நவீன சேமிப்பு கிடங்கு வசதியை ஏற்படுத்தி கொடுத்து அதிக வேலை கிடைக்கவும் செய்யறது நம்ம கூட்டுறவு சங்கம் தானே.
1: சிறுக சிறுக சேர்த்து நம்மளோட பொருளாதாரத்தையும் வசதிக்க முடியுது.
0: நல்லது தானே
1: அண்ணே. நம்ம சங்கத்துல ரொம்ப வருஷமா உறுப்பினரா இருக்கிற குட்டையாப்பட்டி எம் வள்ளியும் சங்கத்துல பயனடைஞ்சத சொல்லும் போது,
2: இப்ப இந்த சொசைட்டிக்கு எவ்வளவு நாளா வந்துட்டு இருக்கீங்க, இதுல உறுப்பினரா இருக்கீங்களா? நீங்க
3: வந்து 30 வருஷமா வீட்டுக்காரருக்கு இருந்ததுலேருந்து நான் வந்ததுலேருந்து விவசாயம் போடுவோம். இங்கேயும் கொண்டாந்து கொடுப்போம் சார். வெளியில வந்து வரிட்டு பெருமாளும் கொடுத்துட மாட்டான். இங்கேயும் கொண்டாந்து போடுவோம். இடம் கரெக்டாக இருக்கும். பெரிய திராசை கொண்டு வந்து நெருப்பாங்க, அது நமக்கு தெரியாது. இங்கே நம்பிக்கையாக நெல் போடுவோம். புளியெல்லாம் இங்கே எல்லாமே கொண்டு வந்து போட்டு வாங்கிக்குவோம். எங்களுக்கு ரொம்ப நிலமெல்லாம் இல்லை சார், 1 ஏக்கர் தான். அப்படி இருந்தால் 20 முட்டை 30 முட்டை இவ்வளோ குள்ளதான் அடிப்பேன். அதுக்கு மேலே கூடவெல்லாம் அடிக்க மாட்டான். கருந்து பறக்கணுன்னே கூட நட முடிஞ்சால் அது நடுவோம். உளுந்து போடுவோம், எள்ளு போடுவோம், கொஞ்சம் கொஞ்சம் போடுவோம். ஆனால் இல்லை உளுந்து ரொம்ப இருந்தால் கொண்டாடுவோம், நான் எங்களுக்கு வீட்டுக்கு வச்சுக்கிறோம் சார். இப்போ உளுந்து எடுத்துட்டோம், எள்ளு புறக்க போறோம். ஒரு நடிகதையும் போட்டிருக்கோம், புறக்கிவோம். கடன் எதுவும் நான் வாங்கல. நெல்லு கொண்டாந்து போடுவோம், பண்ணுவோம். வீட்டுக்காரன் அது சாப்பாட்டுக்கு போவோம், மிச்சம் நெல்லு இங்கே கொண்டாந்து போட்டுருவோம்.
2: அதாவது நம்பிக்கையா ஒரு இடத்துல கொண்டாந்து போட்டு நம்ம எந்த இதுக்கும் பயப்பட தேவையில்லை. இடம் முன்னா இருக்கும்.
3: ஆமா, அதனால நாங்க சொசைட்டில தேங்காய் எல்லாம் முன்னாடி கொண்டாந்து போடுவோம். புளி எல்லாமே இங்க என்ன தானியன் விலைதான் இங்கேதான் கொண்டாடுவேனா. என்னைய பொறுத்தாலும் இங்க எனக்கு பிடிக்கும். அடுத்த உடனே சொல்லுவாங்க, ஏன் அங்கே இங்கே கொடுக்குறியா, இங்க இருந்து எதுக்கு கொண்டு போனேன் ஒரு நெல்லு, அவங்களே ரேட்டு குறைச்சிக்கிட்டு அங்கே கொண்டு வந்து 10 ரூபா கூட வச்சதையும் கொடுத்தா சார்.
2: அதாவது இடையும் நமக்கு சரியா இருக்கு, விலையும் நமக்கு நல்ல விலை கிடைக்குது, நம்பிக்கையோட நம்ம காசையும் வாங்கிக்கலாம். யாரையும் நம்ம எதிர்பார்க்க
3: தேவையில்லை. படிக்கிறோமோ படிக்கல கொண்டாந்து விட்டா நம்பிக்கையா இங்க கொடுப்பாங்கிற பொருள் இங்க கொண்டாந்து வாங்கிக்கிறோம்.
2: முதல்ல நம்மள ஏமாத்திடுவாங்கன்ற அந்த பயம் இல்லாம நம்ம செய்யலாம்.
3: ஆமா சார், அது ஒரு பயம் இங்க இல்ல. இப்ப இடம் போடுறவங்க வரவங்க எல்லாம் சொல்றா, அவங்க கூட வச்சிருவாங்க, இந்த வெளியில இருந்து வாங்க வர்றாங்க, அவங்க கூட எடுப்பாங்க, குறை எடுப்பா. அதனால பயந்து நாங்க இங்கதான் கொண்டாந்து போடுவோம். வீட்டுக்காரர் இறந்தே 10 வருஷம் ஆச்சு. அவர் இருக்க முன்னாடி 20 வருஷம் அவரோட வந்திருக்கோம். அப்பாவுல இருந்து இங்கதான் நாங்க போட்டுக்கிட்டு
2: இருக்கோம். நகை கடன் இதெல்லாமும் இங்க பயன்படுத்தி
3: கீரை பொருள்களை கொண்டாரு. நகை வகை நன்னு வச்சது இல்லைங்க சார். வேதனைகள் பாவருக்கு அதெல்லாம் வந்து வாங்கிக்குவோம்.
2: சரிம்மா, நன்றிங்க
3: சார். நன்றிங்க சார்.
4: சங்கத்தின் அங்கமாய் நாம் என்றென்றும் உயர்ந்திருப்போம். இனி ஒரு துயர் இல்லை நம் வாழ்வினில், குறையும் இல்லை.
0: நம்ம பொருட்களுக்கான சரியான எடை, சரியான விலை நம்பிக்கையா வித்துற முடியுது. பொருள் குடவுன்ல இருந்தாலும் விவசாயிகளுக்கு கவலையே இல்லையா
1: பாத்துக்கீங்க,
0: நிம்மதியா இருக்கலாம்ல லட்சுமி.
1: ஆமாண்ணே ஆமாண்ணே, ஊருக்குள்ள கூட்டுறவு சங்கம் இருக்கிறதுனாலதான் ஒருவருக்காக அனைவரும், அனைவருக்காகவும் ஒருவர் அப்படிங்கிற தத்துவத்தினால சமத்துவம், சமமான பங்கு எல்லாருக்கும், எல்லாம் பாகுபாடு இல்லையனே இல்ல.
0: நீ சொல்றது 100க்கு 100 உண்மை லட்சுமி. அது மட்டுமா, விதை நெல்லு, மானியத்துல உரம், நவீன இயந்திர பயன்பாடு பத்தின ஆலோசனை.
1: இருனே இருனே இருனே, இப்பதான் நினைவுக்கு வருது. இயந்திர பயன்பாடுன்னு சொன்ன உடனே நம்ம ஆலங்குடி வேளாண் உற்பத்தியாளர் விற்பனை சங்கத்துல உறுப்பினரா இருக்காரு அவர் கூட, இந்த முன்னாள் ஊராட்சி மன்ற தலைவர்.
0: ஆமா ஆமா, அவர் பேரு KUSA மோகன், தவளப்பழத்தை சேர்ந்தவரு.
1: ஆமா ஆமா ஆமா, அவரும் சங்க செயல்பாடுகளை பத்தி சொன்னப்ப.
2: இப்போ நம்ம ஆலங்குடியில இருக்க இந்த கூட்டுறவு சொசைட்டி மொத்த விற்பனை சங்கம் இருக்குல்ல, எவ்வளவு நாளா இதுல உறுப்பினரா இருக்கீங்க?
5: 30 ஆண்டுகளுக்கு மேல நான் சங்கத்துல உறுப்பினரா இருக்கேன் சார். நெல் கரும்பு கடலை இதுதான் நிறைய பயிரிடுவோம். நெல்லை பொறுத்தளவுல நாங்க இது ஒண்ணு இடைத்தரகர் இன்றி கூட்டுறவுல கொடுத்த உடனே இடைத்தரகர் எந்த இதுவும் இல்லாம இட போட்ட நிமிஷம் பணம் எங்களுக்கு கிடைக்குது, அது ஒண்ணு. அதப்புறம் கடலையும் சார், இப்ப கடலை வந்து இப்ப 1 இயருக்கு முன்னாடி நாங்க எங்களுக்கு வேண்டுகோளை வச்சோம், இது கொஞ்சம் சரி பண்ணி இந்த மிஷின் இது பண்ணி கொடுக்கணும். உடனடியாக நிர்வாகத்துல அதை சரி பண்ணி இந்த வருஷம் கடலை எல்லாம் அடிச்சோம். போன ஆண்டு நாங்க போட்ட கடலைக்கும் இந்த வருஷம் போட்ட கடலைக்கும் ஏறத்தாழ ஒரு 10,000 ரூபாய்க்கு மேல எனக்கு சங்கத்தை பொறுத்தவரை மிச்சங்கள். 10 உறுப்பினர் தான் முதல்ல இருந்தோம். இப்ப கிட்டத்தட்ட நாங்க அந்த ஊரை சுத்தி எங்க பஞ்சாயத்துல 100க்கு மேற்பட்ட விவசாயிகள் உறுப்பினரா இருக்கோம் சார்.
2: விற்பனையை தாண்டி வேற என்னென்ன விஷயத்துக்கு உங்களுக்கு சங்கம் உறுதுணையா இருக்கு?
5: பயிர் காப்பீடு பொறுத்தளவுல பெரிய உறுதுணை சார் எங்களுக்கு.
2: பொதுவா விவசாயிகளுக்கு இருக்கிற இடர்பாடுகள்ல ரொம்ப முக்கியமானது சரியான தொழில்நுட்பம் கிடைக்கணும், பொருளாதார உதவி கிடைக்கணும், சரியான விலை கிடைக்கணும். இந்த 3 விஷயத்தை பொறுத்த வரைக்கும் இந்த சங்கங்கள் எந்த அளவுக்கு உறுதுணையாக

0: இருக்கு.
1: விவசாயி வந்து மெம்பராக இருக்கவங்க யார் இப்போ வந்து விவசாய சம்பந்தமாக எதை கேட்டாலும் உடனடியாக கூட்டுறவுத்துறையில் நிறைய செஞ்சு கொடுக்குறாங்க சார். நாங்கள் வந்து இந்த மருந்து அடிக்கிறதுக்கெல்லாம் கூட சொன்னாங்க, அதெல்லாம் கூட பயன்படுத்திருக்கோம் சார். நாங்கள் ஒரு முறை கேட்டோம், உடனடியாக எங்களுக்கு மூவ் பண்ணி ஃபோன் நம்பரை கொடுத்தாங்க செயலர், உடனே நாங்கள் அதை பண்ணோம் சார்.
0: சங்கத்தில் நகை கடன் இதை பொறுத்த வரைக்கும் நீங்கள் எதாவது பயன்படுத்துறீங்களா?
1: நகை கடன் வந்து தான் வட்டி இல்லாமல் பண்ணி கொடுத்துருக்காங்க.
0: இப்போ இது இல்லாமல் உங்கள் ஊர்லேருந்து வர்ற விவசாயிகள் சங்கத்தில் இருக்கவங்க எப்படி உறுதுணையாக இருக்கிறாங்க அந்த விஷயத்தில்?
1: பொறுத்தளவில் எங்களோட கொஞ்சம் இதாக உள்ளவர் சார். அதனால் எந்த விவசாயி வந்து என்ன கேட்டாலும் நம்ம ரெக்கமெண்டுங்கிறதெல்லாம் வேண்டியதில்லை. அதெல்லாம் இந்த சங்கத்தில் உறுப்பினர் இருக்கவங்க, உறுப்பினராக இல்லாதவர்களும் சரி, கடலை எல்லாம் போட்டு இந்த ஒட்டி பயனடைஞ்சிருக்காங்க சார்.
2: ஏருக்கு பின்னாலே ஊர் இருக்கு, ஊருக்குள்ளே கூட்டுறவு சங்கம் இருக்கு.
3: சொசைட்டில உறுப்பினரா இல்லாதவங்களுக்கும் தேவையான வசதிகளை கொடுத்து சேவை செஞ்சுட்டு வர்றது நமக்கு பெருமை தானே.
4: அத மறந்துட கூடாதுனே. கொஞ்சம் நிலம் வச்சிருந்தாலும் நிறைய நிலம் வச்சிருந்தாலும் எல்லாருக்கும் எல்லாம் சாரி சமந்தான். அப்புறமே இந்த அரையப்பட்டி கிராமத்தை சேர்ந்த மின்னல் அம்மா அவங்களும் பயனடைஞ்சத சொல்லும் போது,
0: எவ்வளவு நல்லா நீ உறுப்பினரா இருக்கீங்கம்மா?
5: நாங்க ஒரு 10 வருஷமா இருக்கோங்க சார்.
0: 10 வருஷமா? இப்ப என்னென்ன தேவைக்காக நீங்க இங்க வருவீங்க?
5: நாங்க வந்து நெல் வைக்கிறதுக்காக வருவோம். இங்க ரொம்ப பயனுள்ளதா தான் இருக்கு எங்களுக்கு. வந்ததும் எங்களுக்கு பணம் கிடைக்கும். அப்படி இல்லை எங்களுக்கு நெல் இங்க வைக்க இடம் இல்லைன்னா நாங்க இங்க குடோன்ல யூஸ் பண்ணிக்குவோம். வந்ததும் எங்களுக்கு கடன் கொடுப்பாங்க. நல்ல பயனுள்ளதா இருக்கு சார் இந்த அமைப்பு எங்களுக்கு.
0: வெளியில எல்லாம் விக்கிறத விட இப்ப இங்க விக்கிறதுல விலை நமக்கு நல்லா கிடைக்குதுங்களாமா?
5: கிடைக்குது சார். விலை ஏறும்போது நாங்க எடுத்துக்குவோம் சார் இங்க குடோன்ல வச்சிருந்துட்டு. அதனால எங்களுக்கு ஒன்னும் இது பயன் தான் நல்ல.
0: குடோன்ல எவ்வளவு நாளுக்கு வச்சுக்கலாம் நீங்க?
5: 1 வருஷம் 6 மாசம் அந்த மாதிரி வச்சுக்கலாம் சார். விலை ஏறுற வரையுமே நம்ம வச்சுக்கலாம்.
0: இப்போ நீங்க இது மாதிரி வைக்கணும்னு வந்து சொல்லும் பொழுது சொசைட்டில என்ன சொல்லுவாங்க, என்னென்ன விஷயம் எல்லாம் கேட்பாங்க உங்கள்ட்ட?
5: ஆதார் கார்டு இதெல்லாம் கேட்பாங்க. கொடுத்துட்டோம்னா நம்மளுக்கு உடனே நம்மளுக்கு எல்லாமே செஞ்சு கொடுத்துருவாங்க சார்.
0: இப்போ நீங்க இது மாதிரி வச்சுட்டு ஒரு சரியான விலை வரும்போது இதை வித்துப்பீங்க இல்லீங்களா? வித்ததுக்கப்புறம் அந்த பணம் எப்படி உங்களுக்கு வந்து சேருது? கேஷா கையில கொடுத்துறாங்களா இல்ல வேற மாதிரி வருதுங்களா?
5: செக்காவும் கிடைக்கும், கேஷாவும் கிடைக்கும், எது வேணாலும் எடுத்துக்கலாம் சார்.
0: இப்ப நெல் மட்டும் தான் வித்துட்டு இருக்கீங்களா, வேற பொருள் ஏதாவது வைக்கிறீங்க?
5: இப்ப வந்து கடலை சீசன் ஆரம்பிச்சிருக்கு, கடலையும் நம்ம வச்சுக்கலாம். வெள போகும்போது நாங்க எடுத்து யூஸ் பண்ணிக்குவோம்.
0: மொத்தமா எவ்வளவு இடத்துல போடுறீங்க நீங்க நெல்லும் கடலையும்?
5: 1 ஏக்கர் இருக்கும் சார்.
0: வேற என்னென்ன விஷயம்லாம் நீங்க பயன்படுத்துறீங்க? இந்த நகை கடன் இது மாதிரி எல்லாம் பயன்படுத்துறீங்களா?
5: நகை கடன் வச்சிருக்கோம் சார், இங்க கம்மியான வட்டி தான்.
0: இப்ப நம்ம ஆத்திரவசத்துக்கு நம்ம தேவைக்கு செலவுக்கு இந்த மாதிரி பயிர் போடும்போது இதுக்கெல்லாம் நீங்க இங்க கொண்டு வந்து வச்சிருவீங்களா?
5: ஆமா, எல்லாமே யூஸ்ஃபுல்லா தான் இருக்கு. இது வந்து
0: எவ்வளவு நாள் நீங்க கழிச்சு அதை திருப்பி எடுக்கிற மாதிரி இருக்குங்க நகை கடன் எல்லாம்?
5: நகை கடன் எல்லாம் 1.5 மாசம் அவ்வளவுதான், அதுக்குள்ள திருப்பிடுவோம் சார்.
0: திருப்பி எடுத்துப்பீங்க உங்களுக்கு தேவைக்கு. வேற என்னென்ன எல்லாம் இருந்ததுன்னா உங்களுக்கு இன்னும் வசதியா இருக்கும்னு நினைக்கிறீங்க சொசைட்டில?
5: லோன் எது இருந்துச்சுன்னா நல்லா இருக்கும் சார்.
0: கேட்டீங்களா நீங்க செக்ரட்டரிட்ட இதெல்லாம் கேட்டீங்களா? அதை பத்தி
5: இல்ல இப்போதைக்கு அதை கேட்கல, இனிமேல் அதை கேட்போம் சார்.
0: சரிம்மா.
5: லோன் கிடைச்சா நல்லா இருக்கும்.
0: லோனை வச்சு என்ன பண்ணுவீங்க நீங்க?
5: பிசினஸ் தான் டெவலப் பண்ணிடுவோம். கொஞ்சம் அந்த கடலை இந்த சீசன் ஆரம்பிக்கும் போது நம்மளுக்கு இந்த முதலீடு செய்யறதுக்கு நல்லா பயனுள்ளதா இருக்கும்.
0: எதுக்கெல்லாம் முதலீடு பண்ணலாம்னு இருக்கீங்க?
5: நெல், கடலை, மற்ற நவதானியங்கள் வரும்போது நாங்க செய்யலாம் இருக்கோம் சார்.
0: உங்க ஊரை பொறுத்தவரைக்கும் பொதுவா என்னென்ன போடுறாங்க?
5: நெல், கடலை தான் சார் அதிகம்.
0: அதிகமா போடுறது இது ரெண்டு தான்.
5: வாழைங்கிறப்ப இந்த காத்து அடிக்கிறப்ப கொஞ்சம் சாஞ்சிருது, அதனால நெல், கடலை இதுதான்
0: போற அளவுக்கு. தண்ணி வசதி ஃபுல்லா இருக்கா உங்களுக்கு?
5: தண்ணி வசதி எல்லாம் நல்லா தான். வாய்க்கால் பசங்க சார், மோட்டர் மேக்சிமம் இருக்கு.
0: எல்லாரும் மோட்டர் வச்சிருக்காங்க. சரிங்கம்மா, நன்றிங்கம்மா.
5: ரொம்ப நன்றி சார்.

0: மகாலட்சுமி,
1: சொல்லுனே.
0: எல்லாரும் பயனடைஞ்சிருக்காங்க, நானும் பயனடைஞ்சிருக்கேன். ஆனாலும் இந்த மனசு ஓரத்துல கொஞ்சம் வருத்தம்.
1: என்னன்னே வருத்தம்?
0: என்னையும் பேட்டி எடுத்திருக்கலாம், நானும் நாலு நல்ல விஷயத்த சொல்லி இருக்கலாம்.
1: கந்தசாமி அண்ணன், நல்ல விஷயத்த சொல்றதுக்கு பேட்டி எடுத்தாதான் சொல்லணுமா என்ன? நமக்காக உருவாக்கப்பட்டதுதான் கூட்டுறவு சொசைட்டி. நமக்கு இல்லாத உரிமையானே சொல்லுனே சொல்லுனே, நான் கேக்குறேன்.
0: கூட்டுறவே நாட்டுயர்வு, ஒற்றுமைய பலம், சமூக வளர்ச்சிக்கான நோக்கமா கொண்டு உறுப்பினர்களோட பொருளாதார நிலைய உயர்த்துறதுலயும் சமத்துவத்தை உருவாக்குறதுலயும் விவசாய கடை, நகைக்கடை, கள ஆய்வு, வித விநியோகம், உர விநியோகம், உடனடி பணப்பட்டுவாடா, இடுபொருட்கள் வழங்குவது போன்ற பல சேவைகளை நியாயமான முறையில செஞ்சு உதவிக்கரம் நீட்டுறதுதான் நம்ம கூட்டுறவு சங்கம். சரிதானா லட்சுமி?
1: சரிதான். நீங்க சொன்னா சரியா இல்லாம இருக்குமா என்ன? நமக்கெல்லாம்

0: நேசக்கரமா என்னைக்கும் கை கொடுக்கும் கையா இருக்கிறது நம்ம கூட்டுறவு சொசைட்டி தானே.
1: கூட்டுறவு சங்கமே கோடி நன்மை செய்யுது நாட்டு உயர்வு.
2: நேயர்கள் இதுவரை கேட்டது கை கொடுக்கும் கை, புதுக்கோட்டை மாவட்ட கூட்டுறவு சங்கங்களின் செயல்பாடுகள் சித்திரம்.
3: நியாய விலையின் நுகர்வோருள் கிராமந்தோறும் கொடுக்குது.
2: நிகழ்ச்சி அமைப்பு எஸ் கோபாலகிருஷ்ணன்.

0: இத்துடன் இன்றைய வேளாண் அரங்கம் நிகழ்ச்சி நிறைவு பெறுகிறது.
1: நேரம் பிற்பகல் 2:30. நேயர்கள் இணைந்திருப்பது திருச்சி வானொலி அலைவரிசைகளில்.
2: ஆகாஷ்வாணி திருச்சிராப்பள்ளி. மண்ணின் மனம். மனோன்மணி குழுவினர் வழங்கும் கோலாட்ட பாடல்கள். சங்ககாலத்தில் சக்தி வழிபாடு கொற்றவை வழிபாடு என்றும் அனங்க வழிபாடு என்றும் நடத்தப்பட்டது. இதுவே பார்வதி, துர்கை, காளி, மாரியம்மன் ஆகிய வழிபாட்டின் தொடக்கமாக அமைந்தது என கூறப்படுகிறது. முல்லை பாலை நிலங்களின் தலைவியான கொற்றவை போர்க்களத்தின் அதிபதியாக போற்றப்படுகிறாள். சிவப்பு நிற ஆடை அணிந்து கைகளில் சூளமேந்தி காடுகளில் உறைபவளாக வர்ணிக்கப்படுகிறாள்.

கொற்றவைக்கு சங்ககாலத்தில் வெறியாட்டம், குறவை கூத்து போன்ற வழிபாட்டு முறைகள் இருந்தன. போரில் வீரர்கள் வெற்றி பெற வேண்டி கொற்றவைக்கு பலியிட்டு வணங்கியதை சங்க இலக்கியங்கள் கூறுகின்றன, இதிகாசங்களும் பரைகின்றன.

சங்க காலத்தில் இயற்கையின் பேராற்றல், பெண்களின் வீரம், இயற்கை சீற்றங்கள் அணங்கு எனப்பட்டன. பின்னாளில் இதுவே சக்தியின் ஆன்மீக ஆற்றலாக உருவெடுத்தன. புறநானூற்றில் கொற்றவையின் ஆற்றலும் போர் வடிவங்களும் பல பாடல்களில் கூறப்பட்டுள்ளன.

தொல்காப்பியத்தில் நிலங்களின் தெய்வங்களை குறிப்பிடும் போது சக்தி காடுகிழாள் என்ற பெயரில் அழைக்கப்படுகிறாள். சிலப்பதிகாரம் கொற்றவையின் வழிபாட்டை வேட்டுபவரி எனவும் புறவை கூத்தெனவும் விளக்குகிறது. இயற்கையே பெண் தெய்வமாக வழிபட்டு பாதுகாத்தனர் நம் முன்னோர். நம்மால் பாதுகாக்க முடியவில்லை என்றாலும் பரவாயில்லை, அதற்கு

0: செய்யாமல் இருக்க முயற்சி செய்வோம்.
1: மாரியாயி மாரியாயி வாசலுக்கு முன்னால என்ன அடையாளம்? பூத படையோல கொலை சேர்ந்த வாழையம்மா ஆட வந்த பெண்கள்லாம் பாட வந்து நிக்கிது, பாட வந்த பெண்கள்லாம் ஆட வந்து நிக்கிது. தெருவா ஒதுக்குங்க, தென்னம்பிள்ளை சூடுங்க, மதுரைக்கு போறவளே மாந்தோ போய்க்கிறே, என் சோட்டு பொண்ணுங்களே, இளவாழ கண்ணுங்களே, வாழா குத்துங்களே, வாத்துமா குரல புறப்பட்டும்பா, என் சோட்டு பொண்ணுங்களே, இளவாழ கண்ணுங்களே, வாழா குருத்துங்களை வாத்துமா குரல.

0: பாலு உணவே, குட்டி வந்துறங்கவே, பட்டி பெருகவே, ஏஞ்சோட்டு பொண்ணுங்களே, இளவாள கண்ணுங்களே, வாழ குருத்துங்களே, வாத்துக்குவாங்க வரல மச்சில கிடக்கிற அரிசியே. சோத்தா வடிச்சு தேவரா பருப்ப நெய்யா உருக்கி சாப்பிட வரையிலே நம்ம மாதிரி சாத்திரங்க கேக்குதா? ஏன் சோட்டு பொண்ணுங்களே, இளவாழ கண்ணுங்களே, வாழா குருத்துங்களே, வாத்துங்க வரல கொக்கு குந்தவே. கோவாலு வாச திடுபுடுங்கவே, மாறி வந்து மலைய மறிக்கவே, மவரா சங்கப்ப வந்து மாந்தோப்புல நிக்கவே, நட்ட நட்ட பெண்கள்லாம்
1: பண்பலை 102.1 நேயர்கள் இதுவரை கேட்டது மண்ணின் மனம் நிகழ்ச்சியில் மனோன்மணி குழுவினர் வழங்கிய கோலாட்ட பாடல்கள்.
2: சில்லென்ற சாரல்,
3: கார்முகில் கூட்டங்கள்,
2: இதமான தென்றல்,
3: இனிமையான பாடல்கள் கேட்டு மகிழ
2: இரவு இசை இனிமை.
3: திருச்சி வானொலியில் தினந்தோறும் 8 மணிக்கு
4: ஒரு சந்தன காட்டுக்குள்ளே முழு சந்திரன் காயிலே சிறுசிங்கா
2: 80-90களில் வந்த பாடல்கள் நேரலையில்
3: பங்கேற்க
2: 240-102-1
3: 246-102-1
2: மாவட்ட இணைப்பு எண் 0-4-3-1

0: நேயர்களே, திருச்சி எஃப்எம் ரெயின்போ 102.1 அடுத்த நிகழ்ச்சியாக நாம் கேட்டு ரசிக்க இருக்கின்றோம் இசைத்தூரல்.
1: ஆகாஷவாணி திருச்சிராப்பள்ளி வானொலி நிலையம், நேரம் 3 மணி. திருச்சிராப்பள்ளி வானொலியின் முதல் அலைவரிசை 936 கிலோஹெட்ஸிலும், DRM எண்ம ஒலிபரப்பு 927 கிலோஹெட்ஸிலும் இந்த ஒலிபரப்பு இத்துடன் நிறைவு பெறுகிறது. நமது அடுத்த ஒலிபரப்பு மாலை 5:30 மணிக்கு ஆரம்பமாகும். வணக்கம்.

3:35 திருச்சி எஃப்எம் ரெயின்போ 102.1 நாம் கேட்டு ரசித்துக் கொண்டிருப்பது இசைத்தூரல். நேர்களை அடுத்ததாக மாலை 4 மணிக்கு வண்ண கோலங்கள் நேரடி தொலைபேசி நிகழ்ச்சி உங்களுக்காக. நேரடி தொலைபேசி நிகழ்ச்சியில நீங்களும் பங்கேற்கலாம். 4:31 அப்படிங்கிற திருச்சியின் இணைப்பு எண்ணோடு 240-102-1 மற்றும் 246-102-1 இந்த எண்கள் வழியாக. நிகழ்ச்சிகள் பற்றிய விமர்சனங்கள்ல அடுத்ததா மின்னஞ்சல் வழியா தங்களுடைய கருத்துக்களை பகிர்ந்திருக்கிறாங்க. தஞ்சாவூர்ல இருந்து லட்சுமி, ஞாயிற்றுக்கிழமை காலை 10:30 களத்திலிருந்து இல்லத்திற்கு விடுமுறை தின சிறப்பு நிகழ்ச்சியில் கும்பகோணம் லட்சுமி ரவி மேடம் அவர்கள் தம்பியேறு தம் பேரில் சிறந்தவன் இலக்குவனா கும்பகர்ணனா என்ற தலைப்பில் ஆற்றிய சொற்பொழிவில் தம்பியேரில் 2 பேருமே சிறந்தவர்கள் என்று முடிவு கூறியது சிறப்பாக இருந்தது. 12:10 சூரியகாந்தி நிகழ்ச்சியில் போதும் என்ற மனம் மற்றும் நல்ல மனசு 2 நாடகங்களும் அருமையாக இருந்தது. சனிக்கிழமையன்று காலை 8 மணிக்கு வனம் நமது வளம் வனமுகோத்சவ வார சிறப்பு தொடரில் தாவரவியல் விஞ்ஞானி முனிவர் கந்தவேல் ஐயா அவர்கள் பச்சை மலையில் நிறைய மூலிகைகள், அரிய வகை பறவை இனங்கள், வண்ணத்துப்பூச்சிகள், விலங்குகள் மற்றும் ஒரு சில குறிஞ்சி மலர்கள் இருக்கும் என்றும் பச்சைமலையின் சிறப்பை பற்றி கூறியது அருமையாக இருந்தது. நிகழ்ச்சியை அமைத்த இயக்குநர் அவர்களுக்கும் அதிபதி ஒருவருக்கும் மனமார்ந்த நன்றிகள். அன்று 9 மணிக்கு வசந்த அழைப்பு நிகழ்ச்சியில் கிராமிய கானத்தின் கதை அப்படின்ற தலைப்புல ஆலங்குடி அபிராமி மேடம் அவர்கள் கிராமிய பாடல்கள் பாடியது இனிமையாக இருந்தது. இந்த நிகழ்ச்சியை நேர்காணல் செய்த விஜயலட்சுமி ராம்குமார் மேடம் அவர்களுக்கு நன்றிகள். அன்று மாலை 5 மணிக்கு பொன்மாலை நிகழ்ச்சியில் கவிதையும் இடைக்கால பாடல்கள் அனைத்தும் தேன்போல் இனித்தது. இந்த நிகழ்ச்சியை வழங்கிய அறிவிப்பாளருக்கு நன்றிகள். இன்று காலை 8 மணிக்கு வனம் நமது வளம் வனமுகோத்சவ வார சிறப்பு தொடரின் நிறைவாக இன்று திருச்சிராப்பள்ளி மண்டல வன பாதுகாவலர் டாக்டர் ஆர் காஞ்சனா மேடம் அவர்கள் திருச்சியில் உள்ள வண்ணத்துப்பூச்சி பூங்காவின் அமைப்பை பற்றியும் அங்குள்ள வண்ணத்துப்பூச்சியின் வகைகள் மற்றும் வண்ணத்துப்பூச்சியின் அழகான பெயர்களையும் கூறியது சிறப்பு. 10 மணிக்கு போட ஆட்டம் போடு நிகழ்ச்சியில் பாடல்கள் சூப்பர். கிழக்கே போகும் ரயில், கிழக்கு சீமையிலே 2 படங்களின் பாடல்களும் அருமையாக இருந்தது. நிகழ்ச்சியை வழங்கிய அதிபதி அவர்களுக்கு பண்பலைக்கும் பாராட்டுகள் வாழ்த்துக்கள். இந்த மின்னஞ்சல தஞ்சாவூர் லட்சுமி அனுப்பியிருக்காங்க. இணைந்திருங்கள் நேயர்களே, இது எஃப்எம் ரெயின்போ 102.1 நேயர்களால் நேயர்களுக்காக.

0: ஆடிக்கு வாங்க, ஆடைகளுக்கு நம்ம துறையூர் ரேணுகா சில்க்ஸ் தாங்க.
1: ஜூலை 1 முதல் 5% முதல் 50% வரை தள்ளுபடி.
0: ரேணுகா சில்க்ஸ் அண்ட் ரெடிமேட்ஸ், கடை வீதி துறையூர்.
2: மூன்று மணி 42 நிமிடம். எஃப்எம் ரெயின்போ 102.1 இசைத்தூரலோடு பயணித்துக் கொண்டிருக்கின்றோம். கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி நம்ம ஒரு விஷயம் தெரிஞ்சுக்கிட்டோம். என்ன அப்படின்னா, அமெரிக்காவில் அல்போன்சா அப்புறம் கேஷர் இந்த மாம்பழங்கள்லாம் அங்கே உயர்தர பழங்களாக கருதுறாங்க அப்படின்ட்டு. அந்த சர்வதேச சந்தையில் பார்த்தீங்க அப்படின்னா ஜப்பானிய மியாசாகி அப்படிங்கிற மாம்பழங்கள் தான் ரொம்ப விலை அதிகமாக இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. அது சுமார் தோராயமாக 2,75,000 ரூபாய் வரைக்கும் மதிப்பிடப்படுதான். இதுக்கு காரணம் என்ன அப்படின்னா, ஜப்பானியர்கள் அதை வந்து ஒரு நன்மதிப்போட அடையாளமாக பார்க்குறாங்களா, சூரியனோட முட்டை அப்படின்னு கூட அதை சொல்கிறாங்க. 2,75,000 ரூபாய்க்கு விற்கக்கூடிய இந்த மாம்பழ வகைகளை நம்ம இந்தியாவில் வெறும் 1,000 ரூபாய்க்கு விற்று சாத்தியமாக்கியிருக்கிறாங்க ஆந்திராவில் இருக்க விசாகப்பட்டினத்தில் இருக்கக்கூடிய ஒரு அமைப்பினர். இது எப்படி இவ்வளோ குறைவான விலையில் கொடுக்க முடியும் அப்படின்னு எல்லாரும் யோசிச்சாங்க. அதுக்கு அவங்க என்ன காரணம் சொல்லியிருக்காங்க அப்படின்னா, இந்த ஒட்டுக்கன்றுகளை நாங்கள் இறக்குமதி செஞ்சு நம்ம தட்பவெட்ப நிலைக்கு ஏற்ற மாதிரி இங்கே நம்ம ஊருக்குள்ளேயே வெற்றிகரமாக சாகுபடி செய்கிறதுனால இது சாத்தியமாயிருக்குது. ஏன்னா அந்த இறக்குமதி வரி, போக்குவரத்து செலவு இதெல்லாம் இல்லாதனால தாங்க இது சாத்தியமாயிருக்கு அப்படின்னு அந்த நிறுவனம் சார்பில் தெரிவிச்சிருக்கிறாங்க. இதிலிருந்து என்ன ஒரு விஷயம் தெரியுது, நம்மளால முயன்றால் எல்லாமே முடியும் அப்படிங்கிறத சாதிச்சு காட்டியிருக்கிறாங்க இந்தியர்கள். இணைந்திருங்கள் எஃப்எம் ரெயின்போ 102.1, இது இசைத்தூரல்.

0: கடைக்கு வாங்க. ஆடைகளுக்கு நம்ம துறையூர் ரேணுகா சில்க்ஸ் தாங்க.
1: ஜூலை 1 முதல் 5% முதல் 50% வரை தள்ளுபடி.
0: ரேணுகா சில்க்ஸ் அண்ட் ரெடிமேட்ஸ், கடை வீதி துறையூர்.
2: இந்தியாவின் மிக பிரம்மாண்டமான வீட்டு உபயோகப் பொருட்களின் சங்கமம் மங்களன் மங்களின் பாத்திரங்கள், பர்னிச்சர் ரகங்கள், பிளாஸ்டிக் சாமான்கள், பரிசு பொருட்கள், குக்கர், மிக்சி, கிரைண்டர், ஸ்டவ் வகைகள், தரமான மளிகை சாமான்கள், டிவி, பிரிட்ஜ், வாஷிங் மிஷின், ஏசி என ஒவ்வொன்றிற்கும் தனித்தனியான பிரம்மாண்டமான செக்ஷன்கள். என்றும் தரமான பொருட்கள், இன்றும் நியாயமான விலைகளில் ஃப்ரீ டோர் டெலிவரியும் உண்டு. வெள்ளி ஜரிகை வாங்கப்படும். தரமான மளிகை சாமான்கள் குறைவான விலையில் வாங்கிட மங்களன் மங்கள். இந்தியாவின் மிக பிரம்மாண்டமான ஏசி பாத்திரக்கடல் மற்றும் மளிகை பொருட்களின் சங்கமம் புதிய பஸ் நிலையம் அருகில், ஓமலூர் ரோட் சேலம் மற்றும் NSB ரோட் திருச்சி. வீட்டு உபயோகப் பொருட்களில் எது வேண்டும் உங்களுக்கு தரத்துடன் விலை குறைவாக வாங்கிட வாருங்கள் மங்களன் மங்களுக்கு.

0: ஆடிக்கு வாங்க, ஆடைகளுக்கு நம்ம துறையூர் ரேணுகா சில்க்ஸ் தாங்க.
1: ஜூலை 1 முதல் 5% முதல் 50% வரை தள்ளுபடி.
0: ரேணுகா சில்க்ஸ் அண்ட் ரெடிமேட்ஸ், கடைவீதி துறையூர்.
2: இசைத்தூரலோடு பயணித்துக் கொண்டிருக்கின்றோம் எஃப்எம் ரெயின்போ 102.1. மின்னஞ்சல் வழியா கருத்துக்கள் அனுப்பியிருக்க நேயர்கள் வரிசையில் அடுத்து தஞ்சாவூர் லட்சுமி இன்னொரு மின்னஞ்சலையும் அனுப்பியிருக்கிறாங்க. நேற்று அதாவது வனம் நமது வளம் அப்படின்ற தொடரில் சேர்வராயன் மலையை பற்றிய தகவல்களை சிறப்பாக எடுத்து சொன்னார் கந்தவேல் ஐயா அவர்கள். நிகழ்ச்சியை அமைத்த இயக்குநர் ஆர் வி ஐயா அவர்களுக்கும் அதிபதி அவர்களுக்கும் மனமார்ந்த நன்றிகள். அன்று 3 மணிக்கு இசைத்தூரல் நிகழ்ச்சியில் தகவல்கள் சிறப்பு, பாடல்கள் அருமை, நேயர்களின் வண்ண மடல்களை அழகாக தெளிவாக வாசித்த கலையரசி மேடம் மற்றும் நித்யா ஆகியோருக்கு பாராட்டுகள், திருச்சி வானொலிக்கும் நன்றிகள் அப்படின்னு மின்னஞ்சல் அனுப்பியிருக்காங்க. அவங்களை தொடர்ந்து குமரன் நகர்லிருந்து லட்சுமி அவர்களுடைய மின்னஞ்சல் இது. நேற்று இருபட பாடல்கள் கேட்டேன். உளவன் மகன் படத்திலிருந்து வந்த பாடல்கள் மிகவும் அருமை. அன்று இனிய உலகம் இனியும் தாங்குமா பகுதியில் கண்மணி சில வண்டுகள் பற்றி பல சுவையான செய்திகளை கூறியது சிறப்பு. சில்வண்டுகளின் ரீங்காரத்தில் இவ்வளவு விஷயங்கள் இருக்கான்னு வியந்தேன். வாழ்த்துக்கள். மங்கையர் உலகம் நிகழ்ச்சியில தோழிகளிடம் உங்களுடைய கைவண்ணத்துல உருவான உங்கள் இல்லத்தை அலங்கரிப்பது எது அப்படின்னு நித்யா மற்றும் கலையரசி கேட்டாங்க. தோழி விவேகா வந்து விதவிதமான பெயிண்ட் செஞ்சு வச்சிருக்கிறத பகிர்ந்து கொண்டார். நானும் கூட ஒரு லட்சுமி படம் சமிக்கி ஒர்க் செய்து வச்சிருக்கேன். வீட்டுக்கு யார் வந்தாலும் அதை காமிச்சிருவேன். அதுல எனக்கு ஒரு சந்தோஷம். மேலும் அன்று திரைக்களஞ்சியத்தில் இடம்பெற்ற பாடல்கள் அனைத்தும் லைவ்லியாக இருந்தது. இசைத்தூரல் நிகழ்ச்சியில கலையரசி மற்றும் நித்யா இருவருமே நேயர்களின் மடல்களை அழகாக வாசித்தார்கள். பாடல்களின் தெரிவு கலையரசி வந்தால் என் மனசுக்கு பிடிச்ச வகையில் அமைகிறது. வாழ்த்துக்கள் கலையரசி மற்றும் நித்யா அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இன்னைக்கு மங்கையர் உலகம் நிகழ்ச்சியில நீங்களாவே கத்துக்கிட்ட விஷயம் எது அப்படின்னு தோழிகள்கிட்ட கேட்டு சிறப்பா இருந்தது அதிபதி சொன்னாரு. கலையரசி தோழி வந்து, அதாவது கலையரசி அப்படிங்கிற தோழி நிகழ்ச்சியில பங்கேற்று 200 மரங்கள் அவராவே வளர்ப்பதா கூறினது ரொம்ப சிறப்பா இருந்தது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அது மட்டும் இல்லாம எம் எஸ் சுப்புலட்சுமி, பாம்பே சகோதரிகள் இவங்க பாடின சான்ஸ்கிரிட் ஸ்லோகங்கள்லாம் கூட கேட்டு கேட்டு நானும் ஸ்லோகம் சொல்ல கத்துக்கிட்டேன். டூ வீலர் நானே தான் ஓட்டுறதுக்கு கத்துக்கிட்டேன். என் கணவர் சமைக்கிறத பார்த்து பார்த்து சமைக்க கத்துக்கிட்டேன் அப்படின்னு சொல்லி நிகழ்ச்சி நல்லா இருந்தது அப்படிங்கறது கூட ஒரு பாடலையும் கூட அவங்க குறிப்பிட்டு சொல்லி இருக்கிறாங்க. அதே போல போன்ல பேசுற மாதிரியே ஒரு மின்னஞ்சல் அனுப்பி இருக்கிறாங்க பெரம்பலூர்ல இருந்து தேவியம்மா. ஹலோ ஹலோ வணக்கம் அப்படின்னு சொல்லிட்டு, நான் பெரம்பலூர்ல இருந்து தேவி. நேற்று 3 மணிக்கு இசைத்தூரல் நிகழ்ச்சி சூப்பரா இருந்துச்சு. பாடல்கள்லாம் அருமையா கொடுத்தாங்க. அறிவிப்பாளருக்கு வாழ்த்துக்கள். 4 மணிக்கு வந்த வண்ண கோலங்கள் நிகழ்ச்சியில மூவர் கூட்டணி சிறப்பா இருந்தது. 5 மணிக்கு பொன்மாளி பொழுது நல்ல பாடல்களை கொடுத்த அபிமாவுக்கு வாழ்த்துக்கள். 8 மணிக்கு நல்ல பாடல்களை கேட்ட அனைவருக்கும் வாழ்த்துக்கள் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க பெரம்பலூர்ல இருந்து தேவி. இணைந்திருங்கள் நேயர்களே, எஃப்எம் ரெயின்போ 102.1 இது இசைத்தூரல்.

0: ஆடிக்கு வாங்க. ஆடைகளுக்கு நம்ம துறையூர் ரேணுகா சில்க்ஸ் தாங்க.
1: ஜூலை 1 முதல் 5% முதல் 50% வரை தள்ளுபடி.
0: ரேணுகா சில்க்ஸ் அண்ட் ரெடிமேட்ஸ், கடை வீதி துறையூர்.
2: திருச்சி எஃப்எம் ரெயின்போ 102.1 இசைத்தூரலோடு பயணிச்சுக்கிட்டு இருக்கோம். மெக்சிகோ அப்புறம் அந்த தெற்கு டெக்சாஸ் பகுதியில் இருக்கிற ஆறுகளில் உலகிலேயே அபூர்வமான மீன் இனங்கள் நீந்திக்கிட்டு இருக்காங்க. பரிணாம வளர்ச்சியோட ஒரு விசித்திரமான திருப்பமா அதோட சந்ததிகளை உருவாக்குறதுல ஆணோட மரபணுக்களுக்கு எந்த பங்குமே இருக்கிறது இல்லையா. இந்த முறைக்கு கைனோஜெனிசிஸ் அப்படின்னு சொல்றாங்க. அந்த மீன் ஈனும் குட்டிகள் எல்லாமே வந்து தாய மாதிரியே இருக்குமாங்க, அதாவது பெண்ணாக மட்டுமே இருக்குமா. இந்த வகை மீன்கள்ல ஆணின் மீன்களே கிடையாதான். அந்த அபூர்வ மீனின் பெயர் வந்து அமேசான் மோலி அப்படின்னு சொல்றாங்க. கிரேக்க புராணங்கள்ல வரக்கூடிய பெண்கள் மட்டுமே கொண்ட போர் வீரர் பழங்குடியினருடைய நினைவா இந்த மீனுக்கு அமேசான் மோலி அப்படிங்கிற பெயர் வச்சிருக்காங்க. என்ன நேயர்களே, இன்னைக்கு இசைத்தூரல் நிகழ்ச்சியில வந்த பாடல்கள், தகவல்கள், உங்களுடைய கருத்துக்கள்லாம் ரொம்ப சிறப்பு

பறந்திருக்கும், கேட்டு ரசிச்சிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். நம்ம வானொலி அலைவரிசைகள்ல ஒளிபரப்பாகக்கூடிய நிகழ்ச்சிகள் பற்றிய உங்களுடைய விமர்சனங்களை தாராளமா எங்களோட பகிர்ந்துக்கோங்க. அதற்கான அஞ்சல் முகவரி இயக்குநர் ஆகாஷவாணி திருச்சிராப்பள்ளி 1, மின்னஞ்சல் முகவரி aartrichy@gmail.com. அடுத்ததா எஃப்எம் ரெயின்போ 102.1 நாம கேட்டு ரசிக்க இருக்கும் வண்ண கோலங்கள். இன்று மாலை 6:15 உணவே மருந்து, புதுகை சித்த மருத்துவர் வி செந்தில்குமார் அவர்கள் தரும் தகவல்கள் உங்களுக்காக. இரவு 7 இலக்கிய பேழை, சிலேட்டுக்குச்சி நூல் அறிமுகம் செய்கிறார் ஏ கௌசல்யா அவர்கள். அதனைத் தொடர்ந்து குழந்தைகள் நிறைந்த வீடு, மழலை பேசுகிறார் பி அரவிந்தராஜ் அவர்கள்.

0: நேரம் மாலை 4 மணி. கேட்கலாம் இனி.
1: வணக்கம். திருச்சிராப்பள்ளி செய்தி சுருக்கம் வாசிப்பவர் ஜெயஸ்ரீ துரைசாமி. இந்தியா இந்தோனேஷியா இடையிலான விரிவான நட்புறவு புதிய கட்டத்தை எட்டியுள்ளதாக பிரதமர் திரு நரேந்திர மோடி தெரிவித்துள்ளார். ஜகார்த்தாவில் நடைபெற்ற பிரதிநிதி நிலையிலான இருதரப்பு பேச்சுவார்த்தைகளுக்கு பின்னர் செய்தியாளர்களிடம் பேசுகையில், ராணுவம், பாதுகாப்பு, கடல்சார் பிரிவுகளில் பரஸ்பர நண்பகத்தன்மையுடன் ஒத்துழைப்பு அதிகரித்துள்ளதாக பிரதமர் எடுத்துரைத்தார். இதனிடையே இந்தோனேஷியா குடியரசின் மிக உயரிய பிங்டாங் அதிபூரணா கௌரவ விருதை பிரதமர் திரு நரேந்திர மோடிக்கு அந்நாட்டு அதிபர் அறிவித்தார். இரு நாடுகளுக்கு இடையிலான வரலாற்று சிறப்புமிக்க நட்புறவை வலுப்படுத்தி ஆழப்படுத்திய பிரதமரின் அர்ப்பணிப்பை போற்றும் வகையில் இந்த விருது அளிக்கப்படுகிறது. விடுதலை போராட்ட வீரர் இரட்டைமலை சீனிவாசனின் 167வது பிறந்தநாளையொட்டி குடியரசு துணைத்தலைவர் திரு சி பி ராதாகிருஷ்ணன் புதுதில்லியில் அவரது திருவுருவப் படத்திற்கு மலர்தூவி மரியாதை செலுத்தினார். முதலமைச்சர் திரு விஜய் வெளியிட்டுள்ள சமூக வலைதள பதிவில், சமூக நீதியின் முன்னோடியாகவும் ஒடுக்கப்பட்டவர்களின் உரிமை குரலாகவும் திகழ்ந்த அன்னாருக்கு மரியாதை செலுத்துவதாக கூறியுள்ளார். நலிவடைந்த மக்களின் அரசியல் உரிமைகளுக்காக குரல் கொடுத்த இரட்டைமலை சீனிவாசனுக்கு வணக்கங்களை உரித்தாக்குவதாக திமுக தலைவர் திரு மு க ஸ்டாலின் கூறியுள்ளார். தமிழக திருக்கோவில்களின் அடிப்படை வசதிகள் மேம்படுத்தப்படும் என்று மாநில இந்து சமய அறநிலையத்துறை அமைச்சர் திரு ரமேஷ் தெரிவித்துள்ளார். திருச்சி ஸ்ரீரங்கம் சட்டமன்ற தொகுதிக்குட்பட்ட திருவானைக்காவல் பகுதிகளில் பொதுமக்கள் குறைதீர் நாள் முகாமில் மனுக்களை பெற்றுக் கொண்ட பின்னர் இன்று செய்தியாளர்களிடம் பேசிய அவர், வரும் நாட்களில் மணிகண்டம், அந்தநல்லூர் பகுதிகளில் முகாம்கள் நடத்தப்படும் என்றார். மாசு காரணமாகவும் கரிய அமில வாயு வெளியேற்றப்படுவதாலும் பாதிக்கப்படும் சுற்றுச்சூழலை பாதுகாக்க அதிக அளவு மரக்கன்றுகள் நடப்பட வேண்டும் என்று மத்திய பெட்ரோலியம் இயற்கை எரிவாயுத்துறை இணையமைச்சர் திரு சுரேஷ் கோபி தெரிவித்துள்ளார். கோவையில் தனியார் கல்லூரியில் இன்று நடைபெற்ற தூய்மை இயக்க நிகழ்ச்சியில் உரையாற்றிய அமைச்சர், சுற்றுச்சூழல் தூய்மையின் அவசியத்தை உணர்ந்து பிரதமர் தூய்மை பாரத இயக்கத்தை தொடங்கியதை எடுத்துரைத்தார். நீலகிரி மாவட்டம் கூடலூர் வட்டார பகுதிகளில் பெய்து வரும் கனமழையால் பாண்டி ஆற்றில் வெள்ளம் கரைபுரண்டு ஓடுவதால் கரையோர மக்கள் பாதுகாப்பாக இருக்குமாறு மாவட்ட நிர்வாகம் அறிவுறுத்தியுள்ளது. ஃபிஃபா உலகக்கோப்பை கால்பந்து போட்டிகளின் காலிறுதிக்கு பெல்ஜியம் முன்னேறியுள்ளது. காலிறுதியில் பெல்ஜியம் ஸ்பெயினை வரும் வெள்ளிக்கிழமை லாஸ் ஏஞ்சல்ஸில் எதிர்கொள்ளும். அட்லாண்டாவில் இன்று இரவு 9:30 அர்ஜென்டினா எகிப்துடன் மோதுகிறது. செய்திச் சுருக்கம் நிறைவடைந்தது. அடுத்த செய்திச் சுருக்கம் 5 மணிக்கு.

0: திருச்சி எஃப்எம் ரெயின்போ 102.1 நேயர்கள் கேட்கவிருப்பது வசந்தன் கோவின் வண்ண கோலங்கள். இந்நிகழ்ச்சியின் விளம்பரதாரர்
1: இந்தியாவின் நம்பர் 1 டீலர் வசந்த் அண்ட் கோ.
2: தட்ஸ் ரைட்.
3: புது லேப்டாப் அண்ட் மொபைல் கைஸ், செம்ம ஆஃபர்ல வாங்கின தெரியுமா?
4: ஹே வசந்தன் கோல தானே வாங்கின?
3: எப்படி தெரியும்?
4: ஆஃபர்ஸோட விலை கம்மியா வாங்கணும்னா ஆல்வேஸ் வசந்தன் கோ தான் சரி.
2: சரி.
1: இந்தியாவின் நம்பர் 1 டீலர் வசந்த் அண்ட் கோ.
2: தட்ஸ் ரைட்.

0: 4:04. உற்சாகத்தோடும் உங்களோடும் தொடரும் எஃப்எம் ரெயின்போ 102.1 இன்னைக்கு வண்ண கோலங்கள்ல
1: தமிழோடு விளையாடு. இன்னைக்கு தமிழோடு விளையாடு செவ்வாய்க்கிழமைனாலே இது தானப்பா அப்படின்னு நிறைய நேயர்களுக்கு தெரியும். ஆனா இப்பதான் கேக்குற நேயர்களுக்கும் தெரிஞ்சுக்கணும் இல்லையா?
0: நிச்சயமா.
1: ஆமா, தமிழோடு விளையாடு அப்படின்னா வந்து இன்னைக்கு வந்து குறிப்பு கொடுத்துடலாம். முற்பாதிய நாங்க சொல்லிருவோம், பிற்பாதிய நீங்க நிறைவு செய்யணும். அத நிறைவு செஞ்சா மட்டும் போதுமா? அதுக்கு என்ன விளக்கம் அப்படின்றதே சொல்லிட்டு போங்க.
0: சொல்லும் போது நல்லதானமா சொன்னீங்க. அதுக்கு ஏமா அதுக்கு அடுத்து சில என்ன சொல்ற ஆடன்ஸ் மாதிரி கூடுதல் இதெல்லாம் சேர்த்துக்கிட்டு இருக்கீங்களே அப்படின்னு நீங்க நினைச்சீங்கன்னா கண்டிப்பா உங்களால முடியும். அந்த ஒரு நம்பிக்கையில தான் உங்ககிட்ட சொல்லிக்கிட்டு இருக்கிறோம். நீங்க தயார் அப்படின்னா இன்னைக்கு வண்ண கோலங்கள்ல எங்களோட நீங்களும் நேரலையில பங்கேற்கலாம். அதுக்கு 4:31 அப்படிங்கிற திருச்சியின் இணைப்பு என்னோட
1: 2:46, 102.1 இந்த எண்ண பழக்கமான நேயர்கள் 3 நாள் இடைவெளி விட்டும் அறிமுக நேர்கள் இப்பதான்ப்பா நிகழ்ச்சியிலே கலந்துக்கிறேன் அப்படின்னு சொல்லக்கூடிய நேயர்கள் 2:40, 102.1 இந்த எண்ணிலும் தொட்டு வரலாம்.
0: வேண்டுகோளை ஏற்று விரைவாக வர காத்திருக்கும் உங்கள் அனைவரையும் வரவேற்று வண்ண கோலங்கள் நிகழ்ச்சியில் உங்களோடு இணைகின்றோம்.
1: நான் உங்கள் பிரியமுள்ள பிரியா வைரமணி.
0: அதிபதி

0: जिगर का हुक्म अर्थमय राजा
1: நாள்தோறும் காலை 9 மணிக்கு திருச்சி மங்களன் மங்கள் மாபெரும் தங்க மாளிகை பாத்திரக்கடல் மற்றும் பர்னிச்சர் எலக்ட்ரானிக் ஷோரூம் வழங்கும் வசந்த் அழைப்பு. இந்நிகழ்ச்சியின் விளம்பரதாரர்
2: மங்களன் மங்கள்.

0: மற்றும் சேலம்.
1: ஆடி வந்தாலே போத்தீஸ் ஆஃபர்ஸ் தான். 5 முதல் 50% வரை தள்ளுபடி. பழங்கள் மற்றும் காய்கறிகள் இலவசம். ஃப்ரீ கிஃப்ட் வவுச்சர்ஸும் பெறுங்கள். போத்தீஸ்.
2: புது லேப்டாப் அண்ட் மொபைல் கைஸ், செம்ம ஆஃபர்ல வாங்கின தெரியுமா?
3: ஹே வசந்தன் கோல தானே வாங்கின?
2: எப்படி தெரியும்?
3: ஆஃபர்ஸோட விலை கம்மியா வாங்கணும்னா ஆல்வேஸ் வசந்தன் கோ தான் சரி.
4: சரி சரி சரி சரி சரி சரி
5: தட்ஸ் ரைட்
4: வசந்தன் கோ சரி சரி
6: இந்தியாவின் நம்பர் 1 டீலர் வசந்த் அண்ட் கோ
5: தட்ஸ் ரைட்.

0: 4:10 ஆக போது நேயர்கள் கேட்டிருந்திருக்கோம் திருச்சி எஃப்எம் ரெயின்போ 102.1 வண்ணக்கோளங்கள். இன்னைக்கு வண்ணக்கோளங்கள்ல தமிழோடு விளையாடதான் விளையாட போறோம். நிகழ்ச்சியில் நம்மோடு இணையக்கூடிய முதல் நேயர் யாருங்கன்னு பார்த்தலாம். வணக்கம்.
1: வணக்கம்
0: வணக்கம். யாரெங்கிருந்து?
1: சண்முகா நகர்ல இருந்து கலைச்செல்வி பேசுறேன்.
0: கலைச்செல்வி, நிகழ்ச்சிக்கு இப்பதான் முதன் முறையா பேசுறீங்களா?
1: கவனிச்சு
0: கேளுங்க சரிங்களா. இன்னைக்கு பழமொழிதான் சொல்ல போறோம். முதல் பாதியை நான் சொல்லுவேன், பிற்பாதியை நீங்க வந்து நிறைவு செய்யணும் சரிங்களா? நிறைய பழமொழி எல்லாம் தெரியுமா? ஏதாவது ஒரு பழமொழி சொல்லுங்களேன் பாப்போம். உங்களுக்கு தெரிஞ்ச பழமொழி?
1: அஞ்சுல விளையாது ஐம்பதுல விளையுமான்னு
0: சொல்லுவாங்க. அது ஒண்ணு தெரியும். சரி, மிச்ச இதெல்லாம் நீங்களே சொல்லிடாதீங்க. ஆமா, அது எல்லாருக்கும் தெரியும்.
1: சரிங்களா,
0: வந்துருச்சா?
2: இல்ல, இது இது ஃபேமஸ் ஆனது எப்படின்னு எதை வச்சுமா சொல்றீங்க? ஏதாவது ஒரு காரணம் இருக்கும்ல?
0: எல்லார் வீட்லயும் சொல்லக்கூடாது தானே, இதை சொல்லியே வளர்த்திருப்பாங்கல்ல?
1: ஆமா ஆமா, இல்ல அது உண்மைதான். அதாவது ஒரு 5 நமக்கு எதுவுமே ஈஸியா வந்து அது அப்படியே தொடர்ந்து இது பண்ணலாம். இல்ல ரொம்ப இதாவே ரெஸ்ட்ல அந்த ரொம்ப வேலை எதுவும் பண்ணாம ரொம்ப இதாவே இருந்துட்டோம்னா அது அப்படியே வளர்ந்தாலும் அதே இதுதான் பழக்கத்துக்கு வரும்.
0: சின்ன வயசுலயே பழகிக்கிட்டாதான் வயசான அத செய்யல அப்படின்னா அது நடக்காது,
1: முடியாது,
0: மாத்தவே முடியாது.
1: வேலை, படிப்பு, எல்லா விஷயமுமே.
0: சரி, இப்ப உங்களுக்கான பழமொழியை சொல்லிடலாமா?
1: சொல்லுங்க.
0: சரி, ஈஸியா கேக்கலாமா? இல்ல நிறைய பழமொழி உங்களுக்கு தெரிஞ்சிருக்கீங்க.
1: ஈஸியாவே கேளுங்க, நான் சின்னவளதான்.
0: சரி, அடேகப்பா பெரிய சிரிப்பால இருக்கு.
2: இன்னும் 5 இருக்கிற மாதிரி
0: இல்ல. ஆர்வத்துல பாத்தீங்கன்னா என்னடா ரொம்ப சுணக்கமா வந்திருக்காங்களே அப்படின்னு பார்த்தேன் பாத்தீங்களா. சரி, இது ரொம்ப இது எளிமையானதுதான் சரிங்களா. ஆட தெரியாதவன் பிற்பாதியா நீங்க தான் நிறைவு செய்யணும். இது வந்து அவங்க அப்படியே மருவி மருவி சொல்றது இல்லையா? சரியான இது உங்களுக்கு தெரியுமா? இது வந்து நம்ம எல்லாருமே மருவி மருவி சொல்றோம். இப்ப சில சில இடங்கள்ல பாத்தீங்கன்னா ஆட தெரியாதவங்க வீதி கோணல் அப்படின்னு சொல்லுவாங்க, நீங்க வாசல் கோணல் அப்படின்னு. அது கரெக்டான வார்த்தை என்னவா இருக்கும்?
1: கரெக்டான வார்த்தை வந்து,
0: சரி அதுக்கு அர்த்தம் சொல்லுங்க.
1: நானும் இது ரெண்டு தான் கேட்டிருக்கேன்.
0: அப்படியா?
1: அதாவது இது தெரியாதவங்க வந்து ஒரு அடுத்தவங்க மேல தாக்கு சொல்லிடுறது. அதாவது நரிக்காத மாதிரி சீச்சி இந்த பழம் பிடிக்கும் சொல்லணும். அது மாதிரி
0: ஒரு விஷயத்த பத்தி தெளிவே இல்லாம குறை சொல்றது
1: இல்லன்னா அடுத்தவங்க மேல குறை சொல்லிட்டு தான் எஸ்கேப் ஆயிடுறது.
0: அத அப்ப முழுமையா நம்ம சொல்லிடலாமா? ஆட தெரியாதவன் அரங்கு கோணல் என்றான். இதுதான் அது சரியான சரிங்களா?
1: தமிழ் வார்த்தை அரங்குங்கிறது தூய தமிழ் வார்த்தை.
2: இணைப்புல வந்து சண்முக நகர்ல இருந்து கலைச்செல்வி அவர்கள் தொடங்கி வச்சிருக்காங்க.
0: ஆமா,
2: இந்த பழமொழிய சொல்றதுக்காக
0: அடுத்து அடுத்து வரக்கூடியவங்க நம்மளுக்கு என்ன பழமொழியா இருக்கும்?
2: எல்லாத்துக்கும் ஒரு உற்சாகத்தை கொடுக்கறதுக்காக வந்துட்டு போயிருக்காங்கன்னு நினைக்கிறேன். நேர்களே, இன்னைக்கு பழமொழியோட நீங்கள் விளையாடலாம். சுழி 4-3-1 அப்படிங்கிற திருச்சியின் இணைப்பு என்னோட 240-102-1 இந்த எண்ணில் அறிமுக நேர்களும், 240-6-102-1 இந்த எண்ணில் அறிமுகமான நேர்களும் வரலாம். இணைந்திருங்கள் எஃப்எம் ரெயின்போ 102.1 வண்ணக்கோளங்கள்.

0: ஆடிக்கு வாங்க, ஆடைகளுக்கு நம்ம துறையூர் ரேணுகா சில்க்ஸ் தாங்க.
1: ஜூலை 1 முதல் 5% முதல் 50% வரை தள்ளுபடி.
0: ரேணுகா சில்க்ஸ் அண்ட் ரெடிமேட்ஸ், கடைவீதி துறையூர்.
2: புது லேப்டாப் அண்ட் மொபைல் கைஸ், செம்ம ஆஃபர்ல வாங்கின தெரியுமா?
3: ஹே வசந்தன் கோல தானே வாங்கின?
2: எப்படி தெரியும்?
3: ஆஃபர்ஸோட விலை கம்மியா வாங்கணும்னா ஆல்வேஸ் வசந்தன் கோ தான் சரி.
4: இந்தியாவின் நம்பர் 1 டீலர் வசந்த் அண்ட் கோ.
5: திருச்சி எஃப்எம் ரெயின்போ 102.1 கேட்டு ரசிட்டு இருக்கோம் வசந்தன் கோவின் வண்ண கோலங்கள்.
6: நான்கு மணி 20 நிமிடம் எஃப்எம் ரெயின்போ 102.1 வண்ண கோலங்கள்ல இன்னைக்கு தமிழோடு விளையாடு, அதுலயும் குறிப்பா பழமொழியோடு சேர்ந்தாடு அப்படின்னு தான் போயிட்டு இருக்கு. இந்த நேரடி தொலைபேசி நிகழ்ச்சியில நேயர்களை நீங்களும் பங்கேற்கலாம். சுழி 431 அப்படிங்கிற திருச்சியின் இனிப்பியினோட 240 102.1 மற்றும் 246 102.1 இந்த எண்கள் வழியா.
5: அடுத்ததா பாத்தீங்கன்னா அடுத்த பழமொழிய நிறைவு செய்யறதுக்கு யாரு வராங்க அப்படின்னு பாத்தலாம். வணக்கம்.
7: வணக்கம்மா, நல்லா இருக்கலா? சேப்பலாந்தோப்பு ஜெயராமன், புதுக்கோட்டை மாவட்டம்.
5: அனைவரும் நலமா இருக்கோங்க ஐயா.
7: நல்லா இருக்கும். பழமொழி எல்லாம் கொடுத்தா அப்படிங்க, அப்படி சின்ன பிள்ளை ஆகிட்டீங்க.

0: ஆமா, நீங்க சின்ன வயசுல இருந்து நிறைய கேட்டிருப்பீங்க இல்லையா?
1: ஆமா ஆமா ஆமா,
0: சரி,
1: ஒரு
0: அப்போ
1: சில பழமொழிக்கு இது வரைக்கும் விட தெரியாத, இப்ப இடையிலதான் கொஞ்சம் கொஞ்சமா கத்துக்கிட்டு இருக்கோம்.
2: சரி, நீங்க சின்ன பிள்ளை ஆக்கிட்டீங்கன்னு சொல்லிட்டீங்க,
1: ஆமா.
2: ஆனா இதுக்கு முன்னாடி வந்தவங்க ஒரு பழமொழியை சொன்னாங்க, அதையும் கருத்துல வச்சுக்கணும் நம்ம.
1: பழமொழிச்சுட்டு அவங்க சிரிச்சுட்டே போயிட்டாங்க.
2: இப்ப நீங்க சொல்றத பார்த்து நாங்கெல்லாம் ரசிக்கணும்.
0: சரி, உங்களுக்கானதை கேட்டலாமா?
1: கேளுங்க.
0: ஆலை இல்லா ஊருக்கு பிற்பாதியை நீங்க தான் நிறைவு செய்யணும், முற்பாதி நான் சொல்றேன். ஆலை இல்லா ஊருக்கு,
1: ஆலை இல்லா ஊருக்கு, மனசு வரம்புக்கு ஆலை இல்லா ஊருக்கு,
0: இதுதான் சர்க்கரை அப்படி சொல்லுவாங்க. இது சர்க்கரை
1: ஆதிக்கிழமைக்கு இழுப்பப்பு சர்க்கரை
0: சிறப்பு பாத்தீங்களா?
1: ஆலையில ஒருக்கு எங்க ஊர்ல சொல்லுவாங்க, ஏன் ஆலையில ஒருக்கு இடுப்புல சர்க்கரை பழைய அப்படிமாங்க.
0: நீங்க பேசுற இந்த லாங்குவேஜ் ரொம்ப அற்புதமா இருக்கு.
1: ஆமா சார், நான் திருவள்ளிக்காரன் தான்.
0: அப்படிங்களா?
2: அப்படியே ஒன்று
1: சர்க்கரை எனக்கு
0: நல்லா இருக்கு. இன்னொரு முறை சொல்லுங்க அப்படின்ற மாதிரிதான் இருக்கு.
1: ஆமா சொல்லிடுவா,
0: சொல்லுங்க.
1: ஆலையில உருக்கு இழுப்பு சக்கரை சொல்றான் பாரு, ஆலப்பேர்லே அப்படிம்பாங்க.
0: அப்படியே தெரியுது, கண் முன்னாடி படமா தெரியுது. நீங்க இப்ப பேசும்போது அதுக்கு என்ன அர்த்தம் தெரியுங்களா?
1: என்னமா
0: இதுக்கு என்ன அர்த்தம் தெரியுங்களா?
1: அதாவது வந்து ஆலையில இழுப்பு சக்கரைனா அது இந்த இழுப்பப்பு வந்து இனிப்பா இருக்கும்.
0: ஆமா,
1: பூவுனாலே முதல்ல ஒரு சின்ன ஒரு இனிப்பு இருக்கும். ஆனா அதுதான் வந்து இதுதான்டா சக்கரை அப்படின்னு சொல்ற மாதிரி எனக்கு கதையை சொல்லுவாங்க. இதுதான்டா சக்கரை இனிப்புங்கிறத சொல்லுவாங்க. ஆனா சரியா தப்பா அது எனக்கு தெரியாது, நீங்க தான் சொல்லணும்.
0: நம்ம சொல்லிடலாமா? அதாவது அர்ப்பணுக்கும் மதிப்பு அப்படின்றதா இதுக்கு அர்த்தம்.
1: என்னங்க?
0: அர்ப்பணுக்கும் மதிப்பு.
1: ஓ, அர்ப்பணுக்கும் மதிப்பு. ஓ, இது இதுதான் ஒரு மதிப்பு.
0: ஆமா ஆமா, ரைட். இப்ப சர்க்கரையே இல்லாத இடத்துல இழுப்பு பூவை சர்க்கரையா வச்சுக்கிறாங்கல்ல, அந்த மாதிரி
1: இனிப்புனா அதிசயம் சர்க்கரை.
0: சிறப்பு, நல்லதுங்கய்யா. வாழ்த்துக்கள்,
2: மகிழ்ச்சி பங்கு பெற்றதுக்கு வாழ்த்துக்கள். சிறப்பா சொன்னீங்க, உங்களுக்கு பாராட்டுகளையும் தெரிவிச்சுக்கிறோம். இணைந்திருங்கள் நேயர்களே, எஃப்எம் ரெயின்போ 102.1 இது வண்ண கோலங்கள்.
3: ஆடிக்கு வாங்க, ஆடைகளுக்கு நம்ம துறையூர் ரேணுகா சில்க்ஸ் தாங்க.
4: July 1 to 50% வரை தள்ளுபடி.
3: ரேணுகா சில்க்ஸ் அண்ட் ரெடிமேட்ஸ், கடைவீதி துறையூர்.

0: புது லேப்டாப் அண்ட் மொபைல் கைஸ், செம்ம ஆஃபர்ல வாங்கினா தெரியுமா?
1: ஹே வசந்தன் கோல தானே வாங்கின?
0: எப்படி தெரியும்?
1: ஆஃபர்ஸோட விலை கம்மியா வாங்கணும்னா ஆல்வேஸ் வசந்தன் கோ தான் சரி.
2: இந்தியாவின் நம்பர் 1 டீலர் வசந்த் அண்ட் கோ.
3: That's right.

0: கோலங்கள் கேட்டிருக்கும் திருச்சி எஃப்எம் ரெயின்போ 101.1 இன்னைக்கு தமிழோடு விளையாடு ரொம்ப சுவாரஸ்யமா விளையாட்டு இருக்கோம். பழமொழி அப்படின்னு சொன்னோன்னே எல்லாருமே வந்து சின்ன வயசுக்கு போயிட்டாங்க அப்படின்னு தான் சொல்லணும்.
1: சின்ன வயசுக்கு நம்மளை அனுப்பி வச்சுக்கிட்டு இருக்காங்க,
0: அதுவும் நல்ல சுவாரஸ்யமா தான் இருக்குது அப்படின்னு தான் சொல்லணும். அடுத்து வரக்கூடிய நேயர் அவருக்கு என்ன பழமொழி வரப்போகுது, என்ன சொல்ல போறாங்க அப்படின்னு தெரிஞ்சுக்கலாம்.
2: வணக்கம்.
0: யார், எங்க இருந்துங்க ஐயா?
2: அருணாச்சலம்
0: ஐயா.
1: காத்து அடிக்குது பயங்கரமா,
2: காத்து ரொம்ப ஓவர்.
0: ஆமா ஆமா, சொல்லிட்டு அடிக்குது. அப்படிதானே நம்ம பறந்துடாம இருக்கணும் வேற. சரிங்க ஐயா, உங்களுக்கான பழமொழி சொல்லிடலாமா?
2: சொல்லுங்க. ஈஸியா கொடுங்க.
0: ஈஸியா கொடுக்கணுமா?
2: ஆமா.
0: சரி, இட்டு கெட்டார் இட்டு கெட்டார் மீறி பாதிய நிறைவு செய்யுங்க.
2: இட்டு கெட்டார்
0: மீதி நீங்க தான் நிறைவு செய்யணும்.
2: இடாமல் கெட்டார்
0: இட்டு கெட்டார் இடாமல் கெட்டாரா?
1: என்னமா இட்டு இட்டு அப்படிங்கறது எதிர்ச்சொல் வந்து இடாமல் தானே,
0: அப்படியே இருக்குமோ அப்படின்னு யோசிக்கிறீங்களா?
2: யோசிக்கிறேன்.
0: யோசிக்கிறீங்க. சரி, உங்களுக்கு இன்னொரு எளிமையானது சொல்லிடலாமா? சரி, அளவுக்கு மிஞ்சினால்
2: அமிர்தமும் நஞ்சு.
0: இது எல்லாருக்குமே தெரியும்ல,
1: எப்படி நீங்க சொல்றீங்க?
0: அதுக்கு என்ன அர்த்தம் சொல்லுங்க.
2: அர்த்தம் அளவு மிஞ்சி போனா எதுவுமே அமிர்தமா இருந்தா நஞ்சுங்கிறதுக்கு அர்த்தம்.
0: எதுவுமே அப்படிதான், நம்ம கேள்வியில இருந்தே தான் பதில் நம்ம எழுதுவோம்ல. அப்படின்னால என்ன அந்த மாதிரி எதையுமே அளவோட என்ன பண்ணணும்,
2: அளவோட பயன்படுத்தணும்.
0: ஆமா, கரெக்ட். வாழ்த்துக்கள் ஐயா. வாழ்த்துக்கள்.
2: வாழ்த்துக்கள்.
0: நன்றி நன்றி.
1: உங்களுக்கு பாராட்டுகள்.
0: இந்த இட்டு கெட்டார் இது இதோட பிற்பாதையை யாரு நிறைவு செய்யறாங்க அடுத்து என்ன எனக்கு தெரியும்பா அப்படின்னு சொல்லக்கூடிய நேயர்கள் வரிசை கட்டி வரலாம். சுழி 431 என்ற திருச்சியின் முன்னணி பெயனோடு 246-102-1
3: புது லேப்டாப் அண்ட் மொபைல் கைஸ், செம்ம ஆஃபர்ல வாங்கின தெரியுமா?
4: ஹே வசந்தன் கோல தானே வாங்கின?
3: எப்படி தெரியும்?
4: ஆஃபர்ஸோட விலை கம்மியா வாங்கணும்னா ஆல்வேஸ் வசந்தன் கோ தான் சரி.
5: சரி சரி சரி சரி சரி சரி
6: சரி
5: வசந்தன் கோ சரி சரி வசந்தன்.
7: இந்தியாவின் நம்பர் ஒன் டீலர் வசந்த் அண்ட் கோ.
6: தட்ஸ் ரைட்.
1: திருச்சி எஃப்எம் ரெயின்போ 102.1 நேயர்கள் இதுவரை கேட்டு ரசித்தது வசந்தன் கோவின் வண்ண கோலங்கள். இந்நிகழ்ச்சியின் விளம்பரதாரர்
7: இந்தியாவின் நம்பர் ஒன் டீலர் வசந்த் அண்ட் கோ.
6: தட்ஸ் ரைட்.
8: இந்தியாவின் மாபெரும் தங்க மாளிகை திருச்சி மற்றும் சேலம் மங்களன் மங்களில் மாபெரும் அதிரடி தள்ளுபடி. உலகத்தரம் வாய்ந்த தங்க நகைகள் மிக மிக குறைந்த சேதாரத்தில் பவுனுக்கு 1200 ரூபாய் அதிரடி தள்ளுபடி. மங்களன் மங்கள், இந்தியாவின் மாபெரும் தங்க மாளிகை திருச்சி மற்றும் சேலம்.

0: காற்று திசை மாறலாம், ஆனால் ஒருபோதும் நிற்காது. காற்று போல் நகரும் வாழ்க்கையில் வெற்றியை புயலாக உருவாக்க உறுதியான கல்வியை பெறுங்கள். திருச்சி கே ராமகிருஷ்ணன் காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங் அட்டானமஸ் கவுன்சிலிங் கோட் 3830 மற்றும் திருச்சி கே ராமகிருஷ்ணன் காலேஜ் ஆஃப் டெக்னாலஜி அட்டானமஸ் கவுன்சிலிங் கோட் 3701. அட்மிஷன்ஸ் ஓபன்.
1: ஆடி வந்தாலே போத்தீஸ் ஆஃபர்ஸ் தான். 5 முதல் 50% வரை தள்ளுபடி, பழங்கள் மற்றும் காய்கறிகள் இலவசம், ஃப்ரீ கிஃப்ட் வவுச்சர்ஸும் பெறுங்கள். போத்தீஸ்.
2: திருச்சி எஃப்எம் ரெயின்போ 102.1 நேயர்கள் கேட்டு ரசிக்கவிருப்பது திருச்சி சேலம் மங்களன் மங்கள் மாபெரும் தங்க மாளிகை பாத்திரக்கடன் மற்றும் பர்னிச்சர் எலக்ட்ரானிக் ஷோரூமின் வண்ண கோலங்கள். இந்நிகழ்ச்சியின் விளம்பரதாரர் இன்று நமது நிகழ்ச்சிகள் அனைத்தையும் வழங்கிக் கொண்டிருக்கும்.
3: திருச்சி மற்றும் சேலம் மங்களன் மங்களில் மாபெரும் அதிரடி தள்ளுபடி.
4: தங்க நகைகள் மிக மிக குறைந்த சேதாரத்தில் பவுனுக்கு 1200 ரூபாய் அதிரடி தள்ளுபடி.

0: ஆடிக்கு வாங்க. ஆடைகளுக்கு நம்ம துறையூர் ரேணுகா சில்க்ஸ் தாங்க.
1: July 1 to 5% முதல் 50% வரை தள்ளுபடி.
0: ரேணுகா சில்க்ஸ் அண்ட் ரெடிமேட்ஸ், கடைவீதி துறையூர்.
2: திருச்சி எஃப்எம் ரெயின்போ 102.1 இன்னைக்கு வண்ண கோலங்கள்ல தமிழோடு விளையாடு. நேர்களை, இந்த நேரடி தொலைபேசி நிகழ்ச்சியில நீங்களும் பங்கேற்கலாம். 4-3-1 அப்படிங்கிற திருச்சி இணைப்பு என்னோட 240-102-1 மற்றும் 246-102-1 இந்த எண்கள் வழியா.
3: இன்னைக்கு பழமொழியில ரொம்ப சுவாரஸ்யமா வந்து பதில்கள்லாம் சொல்லிட்டு இருக்காங்க. இதுக்கு முன்னாடி ஒரு பழமொழி கேட்டிருந்தோம் இல்லையா, இட்டு கெட்டார் அதை நிறைவு செய்யுங்க அப்படின்னு. இட்டு கெட்டார்னா என்னது, உதவி அப்படின்னு அர்த்தம். அப்படி இதை இதை வச்சுட்டாங்க, மையமா வச்சுட்டாங்கனாக்கா அதை நிறைவு.
2: இது வந்து ஒரு நேரில் வந்து குழுவா எடுத்துக்கலாம்.
3: ஆமா,
2: இதை ஒரு ஒரு என்ன சொல்றது, ஒரு குறிப்பா வச்சுக்கிட்டீங்க அப்படின்னா அடுத்து இருக்கிற அந்த பிற்பகுதியை நீங்க சிறப்பா கட்டி முடிச்சிருவீங்க அப்படின்னு நினைக்கிறோம். அடுத்ததான் இனிப்புல யார் இருக்காங்க கேட்கலாம். வணக்கம்.
3: வணக்கம். யார் இருந்து?
4: வணக்கம். முருகேசன்.
3: ஐயா முருகேசன் ஐயா, இதற்கான பதில் தெரியுங்களா உங்களுக்கு?
4: ஒரு
3: கோடி ஒரு கோடின்றீங்க நீங்க, அப்பனா என்ன அர்த்தம் சொல்லுங்க.
4: மற்றவங்களுக்கு உதவி செய்யாதவர்கள் எத்தனை கோடி,
3: மத்தவங்களுக்கு உதவி செய்யாதவங்க எத்தனையோ கோடி இருக்கலாம் அப்படின்றீங்களா? சரி, நம்ம அடுத்தடுத்து வர்றவங்க இதுக்கு பதில் சொல்றாங்களான்னு பாக்கலாம். உங்களுக்கு இன்னொரு பழமொழி கேக்குறேன் சரிங்களா? இளங்கன்று.
4: இளங்கன்று பயமறியாது.
3: சின்ன சின்ன பிள்ளைங்க எல்லாம் என்ன பண்ணுங்க, தைரியமா துணிஞ்சு எதுல விட இறங்கிருவாங்க அப்படிதானே? அதாவது சின்ன சின்ன பிள்ளைங்களுக்கு பயமே இருக்காது, எதுலாம் பயப்படாம எதை வேணா செஞ்சிருவாங்க அப்படின்னு.
2: கவனமா இருக்கணும் புதைக்கு, அதுதான் முக்கியம். ரொம்ப பாராட்டுகள், நல்லா சிறப்பா சொல்லிட்டீங்க. அந்த இன்னும் ஒரு பழமொழி மட்டும்.
3: ஆமா, இந்த இட்டு கெட்டார் அப்படின்றது அவரு வந்து அவருக்கு தெரிஞ்சது இவ்வளவா இருக்கும் அப்படின்னு ஒரு யூகத்துல சொல்லியிருக்காரு. ஆனா சரியான பதில் என்னவா இருக்கும் அப்படின்னு அடுத்தடுத்து வரக்கூடிய நேயர்கள் சொல்லலாம்.
2: சொல்றாங்களா அப்படின்னு பாக்கலாம். இணைந்திருங்கள் FM Rainbow 102.1 வண்ண கோலங்கள்.

0: ஆடிக்கு வாங்க, ஆடைகளுக்கு நம்ம துறையூர் ரேணுகா சில்க்ஸ் தாங்க.
1: ஜூலை 1 முதல் 5% முதல் 50% வரை தள்ளுபடி.
0: ரேணுகா சில்க்ஸ் அண்ட் ரெடிமேட்ஸ், கடைவீதி துறையூர்.
2: நேர்களுக்கு நல்வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்வோம்.
3: திருச்சி மற்றும் சேலம் மங்களன் மங்களில் அதிரடி தள்ளுபடி.
4: தங்க நகைகள் குறைந்த சேதாரத்தில் பவுனுக்கு 1200 ரூபாய் அதிரடி தள்ளுபடி.
5: ஆடி வந்தாலே போத்தீஸ் ஆஃபர்ஸ் தான். 5 முதல் 50% வரை தள்ளுபடி. பழங்கள் மற்றும் காய்கறிகள் இலவசம். ஃப்ரீ கிஃப்ட் வவுச்சர்ஸும் பெறுங்கள். போத்தீஸ்.
6: திரும்பின பக்கமெல்லாம் மங்களன் மங்கள் வைர நகைகளை பத்தி தான் பேச்சு.
7: இருக்காதா பின்ன மங்களன் மங்கள்ல உலக பிரசித்தி பெற்ற பெல்ஜியம் கட் வைர நகைகளுக்குன்னு வைரத்துல ஆரம், நெக்லஸ், வளையல், தோடு, மோதிரம்னு எக்கச்சக்க டிசைனும் இருக்கு. எல்லா வைர நகையும் உலகத்தர

நேயர்கள் அனைவருக்கும் இனிய மாலை வணக்கம். ஆகாஷவாணி திருச்சிராப்பள்ளி வானொலி நிலையம், நேரம் 5:30. திருச்சிராப்பள்ளி வானொலியின் முதல் அலைவரிசை 936 கிலோஹெர்ட்ஸிலும், DRM எண்ம ஒலிபரப்பு 927 கிலோஹெர்ட்ஸிலும் மாலை ஒலிபரப்பு இனிதே ஆரம்பமாகிறது.

ஜகார்த்தா நாடாளுமன்றத்தில் உரையாற்றிய பிரதமர், செயற்கை நுண்ணறிவு, கல்வி, புத்தொழில் நிறுவனங்கள் உள்ளிட்ட மின்னணு பொது உள்கட்டமைப்பில் இரு நாடுகளும் ஒத்துழைப்பை வலுப்படுத்துவதன் அவசியத்தை எடுத்துரைத்தார். முன்னதாக இந்தியா இந்தோனேஷியா இடையே பல்வேறு துறைகளில் புரிந்துணர்வு ஒப்பந்தங்கள் இன்று கையெழுத்தாயின. தமிழகத்தில் பத்திரப்பதிவுத்துறையில் இணைய வழியில் வருகையில்லா ஆவணப்பதிவு அடுத்த மாதம் 17ஆம் தேதி முதல் மேற்கொள்ளப்பட உள்ளதாக மாநில வணிக வரித்துறை அமைச்சர் திரு லோகேஷ் தமிழ்ச்செல்வன் தெரிவித்துள்ளார். இது தொடர்பாக இன்று நடைபெற்ற ஆய்வுக் கூட்டத்தில் உரையாற்றிய அவர், இத்துறையில் லஞ்சம் ஊழலை முற்றிலும் ஒழிக்கவும் வெளிப்படையான நிர்வாகத்தினை உறுதி செய்யும் விதமாக அரசு நடவடிக்கைகளை எடுத்து வருவதாக கூறினார். தமிழக அரசின் அனைத்து திட்டங்களும் பயனாளிகளுக்கு நேரடியாக சென்றடையும் வகையில் அதிகாரிகள் பணியாற்ற வேண்டும் என்று மாநில ஊரக வளர்ச்சித்துறை அமைச்சர் திரு ஆனந்த் கேட்டுக் கொண்டுள்ளார். விழுப்புரம் மாவட்டத்தின் வளர்ச்சித் திட்டங்கள் குறித்த ஆய்வுக் கூட்டத்தில் கலந்து கொண்டு உரையாற்றிய அவர், நிலுவையில் உள்ள அரசு நலத்திட்டங்களை உடனுக்குடன் நிறைவேற்ற வேண்டும் என்று அதிகாரிகளை அறிவுறுத்தினார். அரியலூர் மாவட்டத்தில் நீர்நிலை ஆக்கிரமிப்புகளை அகற்றுவது தொடர்பாகவும் செவிலியர் கல்லூரி மற்றும் விடுதி கட்டடம் கட்டுவதற்கான இடம் தேர்வு செய்வது குறித்தும் ஆட்சித்தலைவர் திருமதி மிர்னாளினி இன்று ஆய்வு மேற்கொண்டார். தென்காசி மாவட்டம் 5ஆம் கட்டளையில் செயல்பட்டு வரும் திறந்தவெளி நெல் சேமிப்பு மையத்தில் இன்று நேரிட்ட தீ விபத்தில் 5000க்கும் மேற்பட்ட நெல் மூட்டைகள் தீக்கிரையாயின. இச்சம்பவம் குறித்து கடையும் காவல்துறையினர் வழக்கு பதிவு செய்து விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். மதுரை மாவட்டம் உசிலம்பட்டி ஊராட்சி ஒன்றியத்திற்கு உட்பட்ட பகுதியில் தமிழ்நாடு குடிநீர் வடிகால் வாரியத்தின் குடிநீர் குழாய் இணைப்பு திட்டத்தின் கீழ் செயல்படுத்தப்பட்டு வரும் கூட்டு குடிநீர் நீருந்து நிலையத்தை ஆட்சித்தலைவர் திரு நிஷாந்த் கிருஷ்ணா இன்று நேரில் பார்வையிட்டு ஆய்வு செய்தார். வேலூர் மாவட்டத்தில் தமிழக அரசின் சமூக நல்லிணக்க விருது பெற விரும்பும் ஊராட்சிகள் வரும் 31ஆம் தேதிக்குள் மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தில் தகுந்த ஆவணங்களுடன் விண்ணப்பிக்குமாறு ஆட்சித்தலைவர் லீலா அலெக்ஸ் கேட்டுக் கொண்டுள்ளார். இந்தியா இங்கிலாந்து அணிகளுக்கிடையேயான 3வது 2020 கிரிக்கெட் போட்டி நாட்டிங்ஹாமில் இன்று இரவு 10 மணிக்கு நடைபெறுகிறது. 5 போட்டிகள் கொண்ட இத்தொடரில் இங்கிலாந்து தற்போது 1-0 என்ற கணக்கில் முன்னிலையில் உள்ளது. செய்தி சுருக்கம் நிறைவடைந்தது. அடுத்த செய்தி சுருக்கம் 7 மணிக்கு.

வணக்கம். திருச்சிராப்பள்ளி செய்திச் சுருக்கம். வாசிப்பவர் ஜெயஸ்ரீ துரைசாமி. இந்தியா இந்தோனேஷிய நாடுகள் தீவிரவாதத்திற்கு எதிராக பிராந்திய பாதுகாப்பு நடவடிக்கைகளில் இணைந்து செயலாற்ற வேண்டியதன் அவசியத்தை பிரதமர் திரு நரேந்திர மோடி வலியுறுத்தியுள்ளார்.

அறிவே அனைத்திலும் சிறந்தது. நம் மனம் அதற்கு அடங்கி நடந்தால் வாழ்வு சிறந்து விளங்கும். திருச்சிராப்பள்ளி வானொலி அலைவரிசைகளில் ஆர்ப்பரிக்கவிருப்பது ஆரவாரம்.

ஆர்ப்பரித்துக் கொண்டிருப்பது ஆரவாரம் திருச்சிராப்பள்ளி வானொலி அலைவரிசைகள்ல. கால்நடை வளர்ப்போருக்கான அறிவிப்பு. அரியலூர் மாவட்டத்தில் கால்நடைகளுக்கு தடுப்பூசி முகாம் இம்மாதம் தொடங்கி ஆகஸ்ட் மாதம் 10ஆம் தேதி வரைக்கும் நடைபெறுது. தடுப்பூசி குழு உங்கள் கிராமத்துக்கு வருகை தரும்போது தவறாமல் ஒத்துழைப்பு தருமாறும், 3 மாத கன்று முதல் சினை மற்றும் கறவை உள்ளிட்ட அனைத்து மாடுகளுக்கும் தடுப்பூசி செலுத்த வேண்டும் என்றும், நோயை தடுக்கும் சிறந்த வழி வருடத்திற்கு 2 முறை தடுப்பூசி செலுத்துதல். எனவே கால்நடை வளர்ப்போர் இதனை கவனத்தில் கொண்டு பயன்பெறுமாறு அரியலூர் மாவட்ட ஆட்சித்தலைவர்

0: உணவு கலாச்சாரத்துல ஏற்பட்டிருக்க மிகப்பெரிய மாற்றங்களால பல நோய் தாக்குதல்களுக்கு நம்ம ஆளாகிறோம்னு சொல்றாங்க. மாற்றங்கள் என்னைக்குமே மாறாதுதான். ஆனா எந்த மாற்றங்களும் நமக்கு நன்மை மட்டும்தாங்க செய்யணும். இன்னைக்கு உணவே மருந்து நிகழ்ச்சியில ஆலோசனைகளுடன் இணையறாங்க புதுக்கோட்டை சித்த மருத்துவர் வி செந்தில்குமார் அவர்கள்.
1: அழல் அல்லது பித்தம், இதனுடைய பொருள் என்ன அப்படின்னா நெருப்பு, சூடு. நாம சாதாரணமா சொல்லக்கூடிய சூட்டு உடம்பினர், சூட்டு உடம்பு அப்படின்னாக்க உடல் சூடாவது தெளிவா தெரியும். இந்த சூடு நெருப்பு அப்படின்னாலே அதோடைய தன்மை என்ன அப்படின்னா எல்லாவற்றையும் அழிப்பது. அப்ப இவருடைய உடல் எப்படி இருக்கும் அப்படின்னம்னாக்க பெரிய அளவுல வந்து சதைப்பிடிப்போட இருக்க மாட்டார்கள். ஏன்னா தசைகள்லாம் அழிந்து போன ஒரு சூழ்நிலையில் அவருடைய உடல் வந்து இருக்கும். அதிகமாக கோவப்படக்கூடிய தன்மையும், அதாவது கராரான ஒரு பேச்சு தன்மையும் வந்து இருக்கும். நிறம் அப்படின்னு பார்த்தா நெருப்பு நிறம், சின்ன நிறம் அல்லது மஞ்சள் நிறம், கருப்பும் சிவப்பும் கலந்த நிறம், மா நிறம் அப்படின்னு சொல்றதெல்லாம் இந்த உடல்காரங்களும் சொல்லுவாங்க. உடம்புல வந்து சதைப்பிடிப்பு இருக்காது, மெலிந்த உடலாகத்தான் இருக்கும். இவர்கள் வந்து பசியை தாங்கக்கூடிய வன்மை குறைவாக இருக்கும். இவர்களுக்கு சீக்கிரம் பசிக்கு, எவ்வளவு சாப்பிட்டாலுமே உடம்புல வந்து சத்துக்கள் சேராது அப்படின்னு வந்து சொல்றோம்ல, அந்த மாதிரி எவ்வளவு சாப்பிட்டாலும் உடம்பு வந்து அதே இதாத்தான் வந்து இருக்கும். இவங்களுடைய உடம்புல வந்து முடி குறைவாகவே இருக்கும், தலைமுடி நல்ல வளர்ச்சியோட இருக்கும். இன்னும் பித்தம் அதிகமாச்சு அப்படின்னா எளிதில் வந்து நரை விழுகக்கூடிய ஒரு தன்மைகள் உண்டு. இவர்களுக்கு ஆகக்கூடிய உணவு சூட்டினை உண்டு பண்ணக்கூடிய உணவுகளை தவிர்த்து மற்ற உணவுகளை சாப்பிடலாம். எந்தெந்த உணவுகள் சூட்டினை உண்டு பண்ணும் அப்படின்னா எதெல்லாம் வந்து கார்ப்பு சுவையுடன் கூடியதோ அவையெல்லாம் சூட்டினை வந்து உண்டு செய்யும். கார்ப்பு சுவை அப்படிங்கிறது உரைப்பு, உரைக்குது அப்படின்னு நம்ம சொல்றது அந்த உரைப்பு தன்மையோட மிளகு மிளகாய் இந்த மாதிரி. அப்ப இதெல்லாம் வந்து இவங்க நேர்த்திக்கிறணும். அப்ப நேர்த்திக்கிறணும் அப்படின்னம்னா முழுமையாக நிறுத்த வேண்டிய அவசியம் கிடையாது. இந்த கார்ப்பு தன்மையை நீக்கக்கூடிய பொருள்களோட சேர்த்து தொடர்ந்து வந்து, அல்லது அந்த பித்தத்தை குறைக்கக்கூடிய பொருள் கூட சேர்த்து சாப்பிட்டு வரலாம். இன்னும் வந்து உரைப்பு இல்லாத ஒரு சில பொருட்களும் வந்து பித்தத்தினை அதிகப்படுத்தும். அவற்று நிறங்களின் அடிப்படையில் வந்து கண்டுபிடிக்கலாம். என்ன அப்படின்னு பார்த்தோம்னா செந்நிறம், நெருப்பின் நிறம் செந்நிறம். அதே மாதிரி இந்த காய்கறிகள்லாம் சிகப்பாக இருக்கோ செந்நிறத்தில் இருக்கோ அந்த நிறங்களுடைய காய்கறிகள் வந்து சூட்டினை வந்து உண்டு பண்ணும். இதை எப்படி கண்டுபிடிக்கணும்னா தொடர்ந்து அந்த காய்கறிகளை சாப்பிட்டு வந்தால் நம்மளுக்கு ஒரு வாயில் வந்து ஒரு விதமான கசப்பு சுவையை வந்து உண்டு பண்ணும். இந்த கசப்பு சுவை தோன்றுச்சுன்னா அந்த உணவுப் பொருள் வந்து பித்தத்தை அதிகப்படுத்துகிறது என்று பொருள். அப்போ அதை நம்ம வந்து நிறுத்திக்கின்றலாம். ஒரு உதாரணத்துக்கு அதை சொல்லணும் அப்படின்னா கேரட். நம்ம கேரட் வந்து செந்நிறமாக இருக்கும், ஆனால் இனிப்பாகத்தான் இருக்கும். ஒரு முறை சாப்பிட்றப்ப இனிப்பாக இருக்கும், தொடர்ந்து சாப்பிட்டு வந்தோம் அப்படின்னம்னாக்க நாக்கில் வந்து ஒரு கசப்பு சுவை வந்து அது உண்டு பண்ணும். அப்போ நம்ம அதை வந்து தெரிஞ்சுக்கின்றலாம். இன்னும் ஒரு சில உணவுகள் வந்து கண்கள் எரிச்சலை வந்து உண்ணு பண்ணும். இந்த மாதிரியான பொருட்கள்லாம் வந்து சூட்டை வந்து அதிகப்படுத்தக்கூடிய பொருட்கள். அப்படி இவங்களுக்கு ஆகாத பொருட்கள்னு பார்த்தோம் அப்படின்னம்னாக்கா மாங்காய், மாம்பழம், பப்பாளி, இப்போ வாழைப்பழம். வாழைப்பழத்தில் முக்கியமான பழம் வந்து பச்சை வாழைப்பழம். இதெல்லாம் வந்து இவங்களுக்கு வந்து ஆகாது. காரமான உணவுப் பொருட்கள்னா எல்லாமே நம்ம சொல்லிக்கின்றோம், மிளகு, பெருங்காயம். பெருங்காயத்தோட வாடை பத்திரத்தாலே வந்து இவங்களுக்கு வந்து அந்த பித்தத்தை வந்து அதிகப்படுத்தும். பித்தம் அதிகமாகுது அப்படின்னாக்க இவங்களுக்கு தும்மலை வந்து உண்டு பண்ணும், தும்மலை உண்டு பண்ணும். ஒரு சிலருக்கு வந்து ஒரு நீர் எரிச்சலை உண்டு பண்ணும், ஒரு சிலருக்கு வந்து ஆசன வாயில எரிச்சலை வந்து உண்டு பண்ணும். இந்த மாதிரி தன்மைகள்லாம் வந்து இந்த பொருட்கள் வந்து உண்டு பண்ணும். அப்போ இதை வந்து இவங்க தவிர்க்கிறது வந்து நல்லது, அல்லது இதை கூட எதிர்பொருட்களை வந்து சேர்த்துக்கணும். அப்போ இது கூட எதிர்பொருட்கள் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னம்னாக்க கொத்தமல்லி, நம்ம தனியான சொல்லும்ல அந்த கொத்தமல்லி விதை, இது வந்து சரியான ஒரு எதிர்பொருள். பால், நெய் இதெல்லாம் வந்து பித்த உடம்புக்காரங்களுக்கான உணவுப் பொருட்கள். அதே மாதிரி இவங்க கட்டாயம் எண்ணெய் தேய்த்து குளிக்க வேண்டும். எண்ணெய் தேய்த்து குளித்தாலும் மட்டும்தான் இந்த சூட்டை வந்து குறைக்க முடியும். இந்த உணவுப் பொருட்களை வரக்கூடிய அல்லது வேலை செய்கிறதெல்லாம் வரக்கூடிய இந்த சூட்டை வந்து இவங்க வந்து குறைக்க முடியும். உணவுப் பொருட்களை நல்ல உணவுப் பொருட்கள்னு பார்த்தோம் அப்படின்னாக்கா இவங்களுக்கு குளிர்ந்த உணவுகள் தான். தயிர் இவங்க சேர்த்து கொள்ளலாம், நல்லா வந்து உடம்பு வந்து குளிர்ச்சியை வந்து உங்களுக்கு இந்த தயிர் வந்து கொடுக்கும். ஆனாலும் வாதம் இருந்தது அப்படின்னா இதை வந்து அவங்க வந்து சேர்க்க முடியாது. நெய் வந்து தாராளமாக சாப்பிடலாம், வெண்ணெய் சாப்பிடலாம். இதெல்லாம் சாப்பிட்றப்ப உங்களுக்கு இருக்கக்கூடிய அந்த மன எரிச்சல் அந்த உணர்வுகள்லாம் வந்து கட்டுக்குளற வரும். இவங்க வந்து தினமும் வந்து தலைக்கு குளிக்கணும், அப்படி குளித்தா மட்டும்தான் அந்த சூடு வந்து கட்டுக்குளற இருக்கும். இவர்கள் அதிகம் எடுத்துக்கொள்ளக்கூடியது சீரகம் ஊறிய நீர், இதை வந்து எடுத்துக்கொள்ளலாம். அதே மாதிரி குடிக்கக்கூடிய நீரில் வந்து நன்னாரி வேர்னை போட்டு எடுத்துக்கலாம். கோடை காலத்தில் இவங்களுக்கு அந்த தாகம் வந்து அதிகமாக இருக்கும், வேர்வை வந்து அதிகமாக இருக்கும், உடம்பு சூடு அதிகமாக இருக்கும். இந்த மாதிரிலாம் செஞ்சுக்கிட்டு வந்தாங்க அப்படின்னாக்க இந்த உடம்புக்காரங்களுக்கு வரக்கூடிய அந்த வெப்ப நோய்களை வந்து தவிர்க்கலாம்.
0: பித்த உடம்புக்காரவங்க தவிர்க்க வேண்டிய உணவுகளை பத்தி இன்னைக்கு உணவே மருந்து நிகழ்ச்சியில சொன்னாங்க புதுக்கோட்டை சித்த மருத்துவர் வி செந்தில்குமார் அவர்கள்.

ஆர்ப்பரித்துக் கொண்டிருப்பது ஆரவாரம் திருச்சிராப்பள்ளி வானொலி அலைவரிசைகள்ல. சுய உதவிக்குழு உற்பத்தி பொருள் கண்காட்சி மற்றும் விற்பனை நம்ம திருச்சி கண்டோன்மெண்ட் பூமாலை வணிக வளாகத்தில் இன்று தொடங்கி நாளை மறுநாள் 9ஆம் தேதி வரைக்கும் காலை 10 மணியிலிருந்து மாலை 8 மணி வரைக்கும் நடைபெறுது. பெண்களால் தயாரிக்கப்படக்கூடிய அனைத்து வகையான தரமான பொருட்களையும் வாங்கி செல்ல அழைப்பு விடுத்திருக்காங்க. மேலும் தொடர்புக்கு 9791154312

வணக்கம். மாநில செய்திகள் வாசிப்பவர் சுதா குமரன். தலைப்புச் செய்திகள். இந்தியா இந்தோனேஷியா இடையே பாதுகாப்பு

0: வேளாண்மை உள்ளிட்ட துறைகளில் பிரதமர் திரு நரேந்திர மோடி முன்னிலையில் 8 ஒப்பந்தங்கள் இன்று கையெழுத்தாகின. அன்னையின் பெயரில் மரம் வளர்ப்போம் இயக்கத்தில் அனைவரும் ஆர்வமுடன் பங்கேற்க வேண்டும் என்று பெட்ரோலியத்துறை இணையமைச்சர் திரு சுரேஷ் கோபி வலியுறுத்தியுள்ளார். டாஸ்மாக் ஊழியர்களுக்கு அடுத்த மாதம் முதல் 25% ஊதிய உயர்வு வழங்கப்படும் என்று மாநில அமைச்சர் திரு விக்னேஷ் தெரிவித்துள்ளார். தமிழகத்தில் அரசு வழக்கறிஞர்கள் நியமிக்கப்படாததால் ஏழை எளிய மக்கள் பாதிக்கப்படுவதாக அஇஅதிமுக பொதுச் செயலாளர் திரு எடப்பாடி பழனிசாமி கூறியுள்ளார். இந்தியா இங்கிலாந்து அணிகளுக்கு இடையேயான 3வது 2020 கிரிக்கெட் போட்டி இன்று நடைபெறுகிறது. இனி விரிவான செய்திகள். இந்தியா இந்தோனேஷியா இடையே பாதுகாப்பு, வேளாண்மை, அரிய வகை கனிமங்கள், எஃகு, கடல்சார் பொருளாதாரம், வளர்ந்து வரும் தொழில்நுட்பம் உள்ளிட்ட துறைகளில் 8 முக்கிய ஒப்பந்தங்கள் இன்று கையெழுத்தாகின. ஜகார்த்தாவில் இன்று இந்தோனேஷிய அதிபர் திரு பிரபோவோ சுபியாந்தோ, பிரதமர் திரு நரேந்திர மோடி இடையே ஒட்டுமொத்த வளர்ச்சிக்கான ஒத்துழைப்பை வலுப்படுத்துவது குறித்து நடைபெற்ற பேச்சுவார்த்தைகளுக்கு பின் இரு தலைவர்கள் முன்னிலையில் இந்த ஒப்பந்தங்கள் கையெழுத்தாகின. இந்திய மேலாண்மை கல்விக் கழகத்தின் கிளையை ஜகார்த்தாவில் அமைப்பதற்கும் இரு நாடுகளும் ஒப்புக் கொண்டுள்ளன. உற்பத்தி, உணவு பாதுகாப்பு மற்றும் மின்னணு தொழில்நுட்பத்தில் ஒத்துழைப்பை மேலும் வலுப்படுத்தவும் இரு நாடுகளும் முடிவு செய்துள்ளன. ஒப்பந்தங்கள் கையெழுத்தான பின் நடைபெற்ற செய்தியாளர்கள் கூட்டத்தில் பேசிய அதிபர் திரு பிரபாவோ சுபியாந்தோ, இந்தியா தங்களின் நம்பிக்கை மிகுந்த நட்பு நாடு என்றும், பல்வேறு துறைகளிலும் ஒத்துழைப்பை விரிவுபடுத்த மிகுந்த ஆர்வம் கொண்டுள்ளதாகவும் தெரிவித்தார். பசுமை பரப்பை அதிகரித்து தூய்மையான இந்தியாவை உருவாக்க மாணவர்கள் உறுதியேற்க வேண்டும் என்று மத்திய பெட்ரோலியத்துறை இணையமைச்சர் திரு சுரேஷ் கோபி வலியுறுத்தியுள்ளார். கோவை ஸ்ரீ ராமகிருஷ்ணா கலை அறிவியல் கல்லூரியில் தூய்மை இயக்க இந்தியா நிகழ்ச்சியில் பங்கேற்ற அவர், அன்னையின் பெயரில் மரம் வளர்ப்போம் இயக்கத்தில் அனைவரும் ஆர்வமுடன் பங்கேற்க வேண்டும் என்று கேட்டுக் கொண்டார். மாணவர்கள் மற்றும் பணியாளர்களுக்கு இலவச மரக்கன்றுகளையும் அவர் வழங்கினார். அதிக அளவு கார்பன் வெளியேற்றத்தால் சுற்றுச்சூழல் பாதிப்படைந்து வருவதாகவும், இதனை கட்டுப்படுத்த அதிக அளவில் மரங்களை வளர்க்க வேண்டியது அவசியம் என்றும் திரு சுரேஷ் கோபி கூறினார். டாஸ்மாக் ஊழியர்களுக்கு அடுத்த மாதம் முதல் 25% ஊதிய உயர்வு வழங்கப்படும் என்று மதுவிலக்கு ஆயத்தீர்வைத்துறை அமைச்சர் திரு விக்னேஷ் தெரிவித்துள்ளார். இன்று சென்னை தலைமைச் செயலகத்தில் செய்தியாளர்களிடம் பேசிய அவர், MRP விலையிலேயே மதுபானங்கள் விற்பனை செய்யப்பட வேண்டும் என்றும், கூடுதலாக 10 ரூபாய் வசூலிக்கும் ஊழியர்கள் பணியிடை நீக்கம் செய்யப்படுவதாகவும் கூறினார்.
1: டாஸ்மாக் ஊழியர்களுக்கு 25% ஊதிய உயர்வு வழங்கப்படணும் அப்படின்னு சொல்லியிருக்கிறார். அதன்படி உதவி விற்பனையாளர்களுக்கு 14,000 ரூபாயிலிருந்து 17,925 ரூபாய் ஊதிய உயர்வு வழங்கப்படும். விற்பனையாளர்களுக்கு 15,530 ரூபாயிலிருந்து 19,413 ரூபாயாக ஊதியத்தை உயர்த்தப்படுகிறது. சூப்பர்வைசர்களுக்கு 17,850 22,313 ரூபாயாக ஊதியங்கள் உயர்த்தி வழங்கப்படுகிறது. அந்த ESI-யும் இனிமேல் வந்து அப்ரூவ் பண்ணணும் அந்த ஊழியர்களுக்கு சொல்லி இருக்கிறாங்க. இதன் மூலம் 10.74 கோடி ரூபாய் கூடுதலாக அந்த ஊழியர்களுக்கு சம்பளத்தை உயர்த்தி மொத்தமாக 553.72 கோடி ரூபாய் ஊதியத்துக்காக ஒதுக்கப்படுகிறது. MRP-க்குள்ள இருக்கிற அரசு என்ன சொல்லியிருக்கோ அந்த விலையில மட்டும்தான் விற்கணுங்கிறதுக்கான முன்னெடுப்பு தான் இது. MRP-க்கு மேல அரசு நிர்ணயித்த தொகைக்கு மேல மதுபானங்கள் விற்றால் பணி நீக்கம் வரைக்கும் அதை செல்லும்.
0: மதுபான பார்களின் எண்ணிக்கை அதிகரிக்கப்பட மாட்டாது என்றும், மதுபானங்களின் விலை உயர்த்தப்படாது என்றும் திரு விக்னேஷ் தெரிவித்தார். இணைய வழியில் ஆவணங்களை சமர்ப்பித்து பத்திரப்பதிவு செய்யும் நடைமுறை அடுத்த மாதம் 17ஆம் தேதி முதல் நடைமுறைக்கு வருவதாக மாநில வணிக வரி மற்றும் பத்திரப்பதிவுத்துறை அமைச்சர் திரு லோகேஷ் தமிழ்ச்செல்வன் தெரிவித்துள்ளார். சென்னையில் இன்று தமது துறையின் செயல்பாடுகள் குறித்த ஆய்வுக் கூட்டத்தில் இதை தெரிவித்த அவர், வீட்டு மனைகள், அடுக்குமாடி குடியிருப்புகள் ஆகியவற்றின் முதல் விற்பனைக்கு எனிவேர் ரெஜிஸ்ட்ரேஷன் என்ற நடைமுறை கட்டாயமாக்கப்பட்டுள்ளதாக கூறினார். இந்த புதிய நடைமுறையை கொண்டு வருவதற்கான வழிமுறைகள் குறித்தும், தொழில்நுட்ப கட்டமைப்பை விரிவுபடுத்த வேண்டியதன் அவசியம் குறித்தும் அதிகாரிகளிடையே அவர் ஆலோசனை நடத்தினார். இந்த புதிய நடைமுறை மூலம் பொதுமக்கள் தங்களுக்கு வசதியான நேரத்தில் சார் பதிவாளர் அலுவலகத்தில் சமர்ப்பித்து பதிவு செய்து கொள்ள முடியும் என்று அவர் கூறினார். இதனால் அலுவலகங்களில் கூட்ட நெரிசல் கணிசமாக குறையும் என்றும், அலுவலகங்களுக்கு இடையேயான பணிச்சுமை சமநிலைப்படுத்தப்பட்டு பத்திரப்பதிவுகள் விரைவாக நடைபெறும் என்றும் அவர் தெரிவித்தார். பத்திரப்பதிவுக்காக பொதுமக்கள் அலுவலகங்களில் காத்திருக்க வேண்டிய நிலை மாறும் என்றும் திரு லோகேஷ் தமிழ்ச்செல்வன் தெரிவித்தார். நீங்கள் கேட்டுக் கொண்டிருப்பது மாநில செய்தி அறிக்கை.
2: ஊரக வளர்ச்சிக்கான புதிய அத்தியாயம். வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான ஊரக வேலைவாய்ப்பு உறுதி மற்றும் வாழ்வாதார சட்டம்

0: செயல்பாட்டிற்கு வந்துள்ளது. இந்த சட்டம் வருடத்திற்கு 125 நாட்கள் வேலையை உறுதி செய்கிறது. இதில் வாரந்தோறும் ஊதியம் வழங்கப்படுவது கட்டாயமாக்கப்பட்டுள்ளது. நாள்தோறும் குறைந்தபட்சம் 300 ரூபாய் ஊதியத்தை இந்த சட்டம் உறுதி செய்கிறது. பணி முடிந்த 15 நாட்களுக்குள் ஊதியம் வழங்குவதை உறுதி செய்வதற்கான அம்சங்களும் இதில் இடம்பெற்றுள்ளன. ஊதியம் காலதாமதமாக வழங்கப்பட்டால் அதற்கான இழப்பீட்டுத் தொகைக்கும் இதில் வகை செய்யப்பட்டுள்ளது. வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான பயணத்தில் மோடி அரசு தொடரும் சீர்திருத்த நடவடிக்கைகள்.
1: தமிழகத்தில் உள்ள கீழமை நீதிமன்றங்களில் அரசு வழக்கறிஞர்கள் இல்லாததால் வழக்கு விசாரணை பாதிக்கப்படுவதாக அஇஅதிமுக பொதுச்செயலாளர் திரு எடப்பாடி பழனிசாமி கூறியுள்ளார். அவர் இன்று வெளியிட்டுள்ள அறிக்கையில் அரசு வழக்கறிஞர்கள் நியமிக்கப்படுவதற்கு தாமதம் ஏற்படும் சூழ்நிலையில் இதற்கான மாற்று ஏற்பாடுகள் மேற்கொள்ளப்பட வேண்டும் என்றும் கூறியுள்ளார். பிஜேபி மாநில தலைவர் திரு நயினார் நாகேந்திரன் வெளியிட்டுள்ள சமூக வலைதள பதிவில் தாவிக அரசு பொறுப்பேற்று 2 மாதங்கள் கடந்த பிறகும் அரசு வழக்கறிஞர்கள் முழுமையாக நியமிக்கப்படாததால் கீழமை நீதிமன்றங்களில் நூற்றுக்கணக்கான வழக்குகள் தேக்கமடைந்துள்ளதாக தெரிவித்துள்ளார். அரசு வழக்கறிஞர்களை மட்டுமே நம்பியிருக்கும் ஏழை எளிய மக்களின் சட்ட பாதுகாப்பிற்கு முதலமைச்சர் பொறுப்பேற்று நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்றும் திரு நயினார் நாகேந்திரன் வலியுறுத்தியுள்ளார். தென்மேற்கு பருவமழை தீவிரமடைந்துள்ள நிலையில் நீலகிரி மாவட்டத்தில் முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகள் முடுக்கிவிடப்பட்டுள்ளதாக மாவட்ட ஆட்சியர் திருமதி பவ்யா தண்ணீரோ தெரிவித்துள்ளார். இன்று உதகையில் செய்தியாளர்களிடம் பேசிய அவர் பொதுமக்கள் 6 உள்ளிட்ட நீர்நிலைகளில் குளிக்கக்கூடாது என்றும் அறிவுறுத்தியுள்ளார்.
2: டுடே மார்னிங் 7 o'clock வந்து நமக்கு ஒரு 775 mm டிஸ்ட்ரிக்ட் மொத்தமா டோட்டல் எம்எம் வந்து 775 mm ரெக்கார்ட் ஆயிருக்கு. தட் இஸ் ஆன் ஆவரேஜ் ஆஃப் 25 mm ஈச். இதுல ஏரியாஸ்ல பார்த்தா நமக்கு கூடலூர் அண்ட் பந்தலூர் தாலுக்ஸ்ல வந்துட்டு தான் இப்ப லாஸ்ட் 2 days ஹெவி ரெயின் இருக்கு. ஊட்டியில சில ஏரியாஸ்ல இருக்கு. எப்பவுமே இருக்கிற மாதிரி நமக்கு அவலாஞ்சி சைட் அப்பர் பவானி சைட் கொஞ்சம் ஹெவி ரெயின். சவுத் வெஸ்ட் மான்சூன் அப்போ கூடலூர் பகுதியில இருக்கிற எல்லா ஆத்துல வந்துட்டு நம்ம ஸ்விம்மிங் அது போகக்கூடாதுன்னு எப்பவுமே நம்ம ரிக்வெஸ்ட் பண்ணுவோம் மக்களுக்கு. அதே மாதிரி இந்த வாட்டி கூட ரெய்னி சீசன் அப்போ தயவுசெய்து ஆத்துல வந்து இதர் ஸ்விம்மிங் பண்றதுக்கோ இல்லையா பாத் பண்றதுக்கோ வேற எந்த விளையாடுறதுக்கோ வந்து பசங்க இல்லைன்னா எனிபடி ஆஃப் எனி ஏஜ் பிளீஸ் தயவுசெய்து போக வேண்டாம். பிகாஸ் இட் இஸ் வெரி டேஞ்சரஸ் டியூரிங் ரெய்னி சீசன். அதர்வைஸ் நாங்க ப்ரிகாஷனரி போர்ட்ஸ் அதெல்லாம் வச்சுட்டு பப்ளிக் அனவுன்ஸ்மெண்ட் அது நாங்க பண்றோம்.
1: தமிழகத்தை ஒட்டியுள்ள மேற்கு தொடர்ச்சி மலை மாவட்டங்களின் ஓரிரு இடங்களில் அடுத்த 3 நாட்களுக்கு மிதமான மழைக்கு வாய்ப்புள்ளதாக வானிலை ஆய்வு மையத்தின் தென்மண்டல இயக்குநர் டாக்டர் வி ஆர் துரை தெரிவித்துள்ளார்.
3: சராசரி கடல் மட்டத்தில் தெற்கு குஜராத்திலிருந்து மத்திய கேரளா வரை ஒரு காற்றழுத்த தாழ்வு பாதை நிலவுகிறது. இதன் காரணமாக அடுத்த 3 நாட்களுக்கு மேற்குதொடர்ச்சி மலை மாவட்டங்களில் ஓரிரு இடங்களில் பலத்த காற்றுடன் கூடிய மிதமான மழையும் ஏனைய தமிழகம் புதிய மற்றும் காரைக்கால் பகுதிகளில் ஓரிரு இடங்களில் லேசான மழையும் பெய்ய வாய்ப்புள்ளது.
1: மாவட்ட செய்திகள். காஞ்சிபுரம் மாவட்டம் அரசு தொழிற்பயிற்சி நிலையங்களில் பயிற்சியாளர்களுக்கான நேரடி சேர்க்கை வரும் 31ஆம் தேதி வரை நீட்டிக்கப்பட்டுள்ளதாக ஆட்சியர் திருமதி திவ்யஸ்ரீ தெரிவித்துள்ளார். மதுரையில் போக்குவரத்து துணை ஆணையாளர் வனிதா தலைமையில் ஆட்டோ ஓட்டுநர்களுக்கு சாலை பாதுகாப்பு விழிப்புணர்வு முகாம் இன்று நடைபெற்றது. கிருஷ்ணகிரி மாவட்டம் ஒசூர் கெலவரப்பள்ளி அணைப்பகுதியில் தென்பெண்ணை ஆற்றில் ரசாயன கழிவுநீர் நுரைகள் செல்லும் இடங்களில் மாநில சுற்றுச்சூழல்துறை அமைச்சர் டாக்டர் ராஜு இன்று ஆய்வு மேற்கொண்டார். தமிழ்நாடு குடிநீர் வடிகால் வாரியத்தின் ஜல்ஜீவன் மிஷன் திட்டத்தின் கீழ் 559 கோடி ரூபாய் மதிப்பீட்டில் செயல்படுத்தப்பட்டு வரும் கூட்டு குடிநீர் திட்டத்தின் ஒரு பகுதியாக நீர் உந்து நிலையத்தை மதுரை மாவட்ட ஆட்சியர் திரு நிஷாந்த் கிருஷ்ணா இன்று பார்வையிட்டார். பெரம்பலூர் மாவட்ட ஆட்சியர் அலுவலகம் கூட்டரங்கில் இன்று காலை மாவட்ட வளர்ச்சி ஒருங்கிணைப்பு மற்றும் கண்காணிப்பு குழு கூட்டம் ஆட்சியர் சரண்யா அரி முன்னிலையில் நடைபெற்றது. விளையாட்டுச் செய்திகள். இந்தியா இங்கிலாந்து அணிகளுக்கு இடையேயான 3வது 2020 கிரிக்கெட் போட்டி இன்று நடைபெறுகிறது. நாட்டிங்ஹாமில் இப்போட்டி 10 மணிக்கு தொடங்குகிறது. மீண்டும் தலைப்புச் செய்திகள். இந்தியா இந்தோனேஷியா இடையே பாதுகாப்பு வேளாண்மை உள்ளிட்ட துறைகளில் பிரதமர் திரு நரேந்திரமோடி முன்னிலையில் 8 ஒப்பந்தங்கள் இன்று கையெழுத்தாகின. அன்னையின் பெயரில் மரம் வளர்ப்போம் இயக்கத்தில் அனைவரும் ஆர்வமுடன் பங்கேற்க வேண்டும் என்று பெட்ரோலியத்துறை இணையமைச்சர் திரு சுரேஷ் கோபி வலியுறுத்தியுள்ளார். டாஸ்மாக் ஊழியர்களுக்கு அடுத்த மாதம் முதல் 25% ஊதிய உயர்வு வழங்கப்படும் என்று மாநில அமைச்சர் திரு விக்னேஷ் தெரிவித்துள்ளார். தமிழகத்தில் அரசு வழக்கறிஞர்கள் நியமிக்கப்படாததால் ஏழை எளிய மக்கள் பாதிக்கப்படுவதாக அஇஅதிமுக பொதுச் செயலாளர் திரு எடப்பாடி பழனிசாமி கூறியுள்ளார். இந்தியா இங்கிலாந்து அணிகளுக்கு இடையேயான 3வது 2020 கிரிக்கெட் போட்டி இன்று நடைபெறுகிறது. இத்துடன் இந்த செய்தி அறிக்கை நிறைவடைந்தது.
4: ஆண்டுகள் போக போக ஒலிபரப்பின் அழகு கூடும். வயது எண்

0: நேரம் 7:10. ஆகாஷவாணி திருச்சிராப்பள்ளி மாவட்ட செய்திகள் வழங்குபவர் இ கதிரவன்.
1: திருச்சி மாவட்டத்தின் 147வது ஆட்சியராக பிரதீப் தயாள் பொறுப்பேற்றார். தமிழகத்தின் புதிய அரசு மேற்கொண்ட 14வது மாவட்ட ஆட்சியரின் இடமாற்றம் உத்தரவின்படி திருச்சி மாவட்ட ஆட்சியராக இருந்த வே சரவணன் தருமபுரி மாவட்ட ஆட்சியராக இடமாற்றம் செய்யப்பட்ட நிலையில் தமிழக நிதித்துறை இணைச் செயலராக பணியாற்றி வந்த பிரதீப் தயாள் திருச்சி மாவட்டத்தின் புதிய ஆட்சியராக பொறுப்பேற்றுக் கொண்டார். இதனைத் தொடர்ந்து பிரதீப் தயாள் செய்தியாளர் சந்தித்து பேசுகையில், வரலாற்று சிறப்புமிக்க திருச்சி மாவட்டத்தின் ஆட்சியராக பொறுப்பேற்றுள்ளன். திருச்சி மாவட்டம் முழுவதும் கள ஆய்வு மேற்கொள்ளப்பட்டு மக்களின் தேவைகளை பூர்த்தி செய்து கொடுப்பது, தேவையான அடிப்படை வசதிகளை மேம்படுத்திக் கொடுப்பது, மாவட்டத்தின் வளர்ச்சிக்கு நேர்மையான திறமையான நிர்வாகத்தை கொடுப்பது என எனது நோக்கங்களாகும். வேலைவாய்ப்பை ஏற்படுத்திக் கொடுப்பதற்கு முன்னுரிமை வழங்கி திருச்சி மாவட்டத்தை அடுத்த கட்டத்திற்கு கொண்டு செல்வேன் என்றார். திருச்சி கிழக்கு தொகுதி வாக்குப்பதிவு இயந்திரங்கள் முதல்கட்ட சரிபார்ப்பு பணியினை மாவட்ட ஆட்சியர் தொடங்கி வைத்து பார்வையிட்டார். நடந்து முடிந்த சட்டப்பேரவை தேர்தலில் தமிழக வெற்றி கழக தலைவர் விஜய் திருச்சி கிழக்கு மற்றும் பெரம்பூர் ஆகிய தொகுதிகளில் போட்டியிட்டு வெற்றி பெற்றார். அவர் திருச்சி கிழக்கு தொகுதி

0: ராஜினாமா செய்தார். இதனையடுத்து அந்த தொகுதி காலியானதாக அறிவிக்கப்பட்டது. விரைவில் அந்த தொகுதிக்கு இடைத்தேர்தல் அறிவிப்பு வெளியாகும் என எதிர்பார்க்கப்படுகிறது. இந்த நிலையில் அங்கு தேர்தல் நடத்துவதற்கான முன்னேற்பாடு பணிகளை மாவட்ட நிர்வாகம் சார்பில் முடுக்கிவிடப்பட்டுள்ளது. அதன் ஒரு பகுதியாக திருச்சி கிழக்கு தொகுதியில் பயன்படுத்தப்பட உள்ள வாக்குப்பதிவு இயந்திரங்கள் விவி பேலட் உள்ளிட்ட சரிபார்க்கும் பணிகளை தொடங்கப்பட்டது. முன்னதாக திருச்சி மாவட்ட ஆட்சியர் அலுவலக வளாகத்தில் உள்ள வாக்குப்பதிவு இயந்திரங்கள் வைக்கப்பட்டுள்ள அறை அனைத்து அங்கீகரிக்கப்பட்ட அரசியல் கட்சி பிரமுகர்கள் முன்னிலையில் திறக்கப்பட்டது. இதன்பின் மாவட்ட ஆட்சியர் பிரதீப் தயால் அங்கு சரிபார்க்கும் பணியில் பார்வையிட்டு ஆய்வு செய்தார். திருச்சி மாவட்ட ஆட்சியர் அலுவலக கூட்டரங்கில் இந்து சமய அறநிலையத்துறை அமைச்சர் ரமேஷ் தலைமையில் திருச்சி மாவட்ட வளர்ச்சி திட்டப் பணிகள் குறித்து அனைத்து துறை அலுவலர்களுடனான ஆய்வுக் கூட்டம் நடைபெற்றது. இந்த கூட்டத்தில் துணை சபாநாயகர் ரவிசங்கர், மாவட்ட ஆட்சியர் பிரதீக் தயால், மாநகர காவல் ஆணையர் காமினி, மாவட்ட காவல் கண்காணிப்பாளர் டோங்கிரே பிரவீன் உமேஷ் உள்ளிட்ட அனைத்து அதிகாரிகளும் கலந்து கொண்டனர். இந்த கூட்டத்தில் திருச்சி மாவட்டத்தில் செயல்படுத்தப்பட்டு வரும் பணிகள், புதிதாக செயல்படுத்தப்பட உள்ள திட்டங்கள், ஏற்கனவே நடைபெற்று வரும் திட்டங்களை விரைந்து முடிப்பது உள்ளிட்ட குறித்து ஆலோசனை மேற்கொள்ளப்பட்டது. இதனைத் தொடர்ந்து செய்தியாளர் சந்தித்து பேசிய அமைச்சர் ரமேஷ், திருச்சி மாவட்டத்தில் அரசு சார்பாக என்னென்ன திட்டங்கள் செயல்படுத்தப்பட்டு வருகின்றது என்பது தொடர்பான ஆய்வுக் கூட்டம் நடத்தப்பட்டது. நேர்மையான முறையில் அரசின் திட்டங்கள் செயல்படுத்தப்படும். ஒவ்வொரு மாதமும் இந்த ஆய்வுக் கூட்டம் திருச்சி மாவட்டத்தில் நடத்தப்படும் என தெரிவித்தார். திருச்சி ரயில்வேயில் உள்ள 6 கோட்டங்களில் திருச்சி கோட்டம் இந்த ஆண்டு அதிகபட்சமாக 8 கேடயங்களை வென்றுள்ளது என திருச்சி கோட்ட ரயில்வே மேலாளர் பாலராம் நெகி பேட்டியளித்துள்ளார். திருச்சி கோட்ட ரயில்வே மேலாளர் பாலராம் நெகி செய்தியாளர் சந்தித்து பேசும்பொழுது, திருச்சி ரயில்வேயில் உள்ள 6 கோட்டங்களில் திருச்சி கோட்டம் இந்த ஆண்டு அதிகபட்சமாக 8 விருது கேடயங்களை வென்று சாதனை படைத்துள்ளது. ரயில்வே ஊழியர்களின் கடின உழைப்பிற்கு சான்றாக இந்த விருதுகள் கிடைத்துள்ளன. பொது மேலாளரின் கோட்டங்களுக்கு இடையேயான ஒட்டுமொத்த செயல்திறன் கேடயத்த 2 இடம், மெக்கானிக்கல் துறை செயல்திறன் கேடயம், மருத்துவத்துறை செயல்திறன் கேடயம், பர்சனல் துறை செயல்திறன் கேடயம், பிளானிங் ஒர்க் ஸ்டடிஸ் செயல்திறன் கேடயம், சிறந்த கோட்ட ஸ்டோர்ஸ் கேடயம், சிறந்த பயிற்சி நிறுவனத்தின் விருது ஆகியவற்றை திருச்சி கோட்டம் பெற்றுள்ளது. மேலும் கோட்டங்களுக்கு இடையேயான தூய்மை கேடயத்தில் சிறந்த பராமரிப்புக்கான விருதையும் திருச்சி ரயில் நிலையம் பெற்றுள்ளது. இந்த நிதியாண்டில் திருச்சி கோட்டம் சரக்கு போக்குவரத்து மூலம் 777.20 கோடி ரூபாயும், பயணிகள் போக்குவரத்து மூலம் 572.32 கோடி ரூபாயும் வருவாய் ஈட்டியுள்ளது. இது தவிர பார்சல் போக்குவரத்து மூலம் 6.92 கோடி ரூபாயும், டிக்கெட் பரிசோதனை மூலம் 13.38 கோடி ரூபாயும், இதர வழிகளில் 20.33 கோடி ரூபாயும் வருவாயாக கிடைத்துள்ளது. இந்த ஆண்டில் மட்டும் மொத்தம் 41.72 பில்லியன் பயணிகள் இந்த கோட்டம் வழியாக பயணித்துள்ளனர். ரயில்வே பராமரிப்பு மற்றும் உள்கட்டமைப்பு பணிகள் காரணமாக பல இடங்கள் ரயில் போக்குவரத்து கட்டுப்படுத்தப்பட்ட போதிலும் எக்ஸ்பிரஸ் ரயில்கள் 94.41% சரியான நேரத்திற்கு இயக்கப்பட்டுள்ளன. இது இந்திய ரயில்வேயின் டாப் 10 கோட்டங்களில் ஒன்றாகும். அடுத்த ஆண்டில் இந்த இலக்கை 96% உயர்த்த திட்டமிடப்பட்டுள்ளது. சரக்கு கையாள்வதில் தொடர்ந்து 4வது ஆண்டாக 13 மில்லியன் டன் இலக்கை தாண்டி 13.24 மில்லியன் டன் சரக்குகள் கையாளப்பட்டுள்ளது. குறிப்பாக உணவு தானியங்கள் கையாள்வது 41%, உரங்கள் கையாள்வது 699% அபரிமிதமான வளர்ச்சியை பெற்றுள்ளன. பண்டிகை காலங்களில் 56 சிறப்பு ரயில்கள் இயக்கப்பட்டுள்ளன. திருச்சியில் ஏற்கனவே உள்ளதே போல தஞ்சாவூரிலும் ரயில் பெட்டி உணவகம் தொடங்கப்பட்டுள்ளது. மேலும் 3 புதிய உணவகங்கள் வரவுள்ளன. இந்த ஆண்டோடு திருச்சி கோட்டத்தில் மொத்தம் 25 லிப்டுகள் மற்றும் 11 எக்ஸலேட்டர்கள் பயன்பாட்டில் உள்ளன என தெரிவித்தார்.
1: திருச்சிராப்பள்ளி மாவட்ட செய்திகள் கேட்டீர்கள். வழங்கியவர் இ கதிரவன். நேரம் 7:14:55. தொடர்வது தமிழில் செய்திகள்.
2: ஆகாஷவாணி. செய்திகள் வாசிப்பவர் சித்ரா பாலசுப்ரமணியன். தலைப்புச் செய்திகள். இந்தியா இந்தோனேஷியா இடையேயான உறவு பசிபிக் மண்டலத்தில் அமைதிக்கும் அரசியல் நிலைப்பாட்டை உறுதி செய்யவும் வழிவகுக்கும் என பிரதமர் திரு நரேந்திரமோடி தெரிவித்துள்ளார். பருத்தி சாகுபடியின் முக்கியத்துவம் குறித்து விவசாயிகளிடையே விழிப்புணர்வை ஏற்படுத்த வேண்டும் என குடியரசு துணைத் தலைவர் திரு சி பி ராதாகிருஷ்ணன் வலியுறுத்தியுள்ளார். எஃகு தொழில்துறைக்கு உத்வேகம் அளிப்பதற்கான நடவடிக்கைகளை மத்திய அரசு மேற்கொண்டுள்ளதாக வர்த்தக தொழில்துறை அமைச்சர் திரு பியூஷ் கோயல் தெரிவித்துள்ளார். கேரளத்தில் பெய்து வரும் கனமழையால் ஏற்பட்ட நிலச்சரிவில் 3 தொழிலாளர்கள் உயிரிழந்தனர். உலகக்கோப்பை கால்பந்து போட்டியின் காலிறுதிக்கு முந்தைய சுற்று ஆட்டத்தில் அர்ஜென்டினா இன்று எகிப்தை எதிர்கொள்கிறது. இனி விரிவான செய்திகள். இந்தியா இந்தோனேஷியா இடையேயான உறவு பசிபிக் மண்டலத்தில் அமைதிக்கும் அரசியல் நிலைப்பாட்டை உறுதி செய்யவும் வழிவகுக்கும் என பிரதமர் திரு நரேந்திர மோடி தெரிவித்துள்ளார். இந்தோனேஷியா தலைநகர் ஜகார்த்தாவில் அந்நாட்டு நாடாளுமன்ற கூட்டுக் கூட்டத்தில் உரையாற்ற

0: அவர் இருதரப்பு உறவுகள் நீண்டகால நம்பிக்கை மற்றும் ஜனநாயக மாண்புகளின் மீது கட்டி எழுப்பப்பட்டுள்ளதாக தெரிவித்தார். இந்தோ பசிபிக் மண்டலத்தில் தாராள வெளிப்படையான மற்றும் உள்ளார்ந்த பொருளாதார வளர்ச்சியை கொண்டுவர வேண்டும் என்பதில் இந்தியா உறுதியுடன் செயல்பட்டு வருவதாகவும் அவர் கூறினார். இந்த மண்டலத்தில் கடல்சார் மற்றும் விமான போக்குவரத்து தடையின்றி செயல்பட வேண்டும் என இந்தியா விரும்புவதாகவும் அவர் தெரிவித்தார். இந்தோ பசிபிக் மண்டலத்தில் அரசியல் பொருளாதார பிரச்சினைகளுக்கு தீர்வு காண ஐநா கொண்டு வந்துள்ள சீர்திருத்தங்களை கால தாமதமின்றி நிறைவேற்ற வேண்டும் என்றும் பிரதமர் வலியுறுத்தினார். இந்தியா இந்தோனேஷிய நாடுகளுக்கு இடையிலான ஒத்துழைப்பு வலுப்பெற்று வருவதாகவும் பல்வேறு துறைகளிலும் ஒத்துழைப்பை வலுப்படுத்துவதற்கான வாய்ப்புகள் ஏராளமாக உள்ளது என்றும் அவர் குறிப்பிட்டார். இந்தியாவின் 140 கோடி மக்களும் இந்தோனேஷியாவின் 29 கோடி மக்களும் கைகோர்த்து வளர்ச்சியின் பயன்களை பகிர்ந்து கொள்வதாகவும் பிரதமர் பெருமிதத்துடன் தெரிவித்தார். தீவிரவாதத்திற்கு முற்றுப்புள்ளி வைப்பதற்கான நடவடிக்கைகளில் கூட்டு செயற்குழு அமைப்புடன் இணைந்து இரு நாடுகளும் வெற்றிகரமாக செயல்பட்டு வருவதாகவும் பிரதமர் குறிப்பிட்டார். செயற்கைக்கோளை விண்ணில் செலுத்தும் தொழில்நுட்பத்தை ஜகார்த்தா கொண்டு வருவதற்கு உதவிக்கரம் நீட்ட இந்தியா ஆர்வம் கொண்டுள்ளதாகவும் திரு நரேந்திர மோடி தெரிவித்தார். பருத்தி உற்பத்தியை அதிகரிப்பதற்கான இயக்கம் குறித்து மத்திய வேளாண் அமைச்சர் திரு சிவராஜ் சிங் சௌஹான் மற்றும் வேளாண் துறை அதிகாரிகள் குடியரசு துணைத் தலைவர் திரு சி பி ராதாகிருஷ்ணனை சந்தித்து எடுத்துரைத்தனர். குடியரசு துணைத் தலைவர் மாளிகையில் நடைபெற்ற இந்த சந்திப்பில் பருத்தி உற்பத்திக்கான வேளாண் கட்டமைப்பை நாடு முழுவதும் விரிவுபடுத்துவதற்கான இந்த இயக்கத்தை தாம் வரவேற்பதாக குடியரசு துணைத் தலைவர் கூறினார். புதுமையான செயல் திட்டங்கள் மற்றும் புதிய கண்டுபிடிப்புகளை குறித்த நேரத்தில் செய்து முடிப்பதற்கான நடவடிக்கைகள் எடுக்கப்பட வேண்டும் என்றும் அவர் கேட்டுக் கொண்டார். பருத்தி சாகுபடியின் முக்கியத்துவம் குறித்து விவசாயிகளிடையே விழிப்புணர்வை ஏற்படுத்த வேண்டியது அவசியம் என்றும் அவர் கூறினார். பருத்தி உற்பத்திக்கான இலக்குகளை தீர்மானித்து அதற்கான செயல் திட்டங்களை வகுக்க வேண்டும் என்றும் அவர் கேட்டுக் கொண்டார். உலக தரத்திலான பருத்தியை உற்பத்தி செய்து வர்த்தக போட்டிகளை எதிர்கொள்ள இந்தியா தயாராக இருக்க வேண்டும் என்றும் திரு சி பி ராதாகிருஷ்ணன் கேட்டுக் கொண்டார். அன்னையின் பெயரில் மரம் வளர்ப்போம் இயக்கத்தின் கீழ் 70 லட்சம் மரக்கன்றுகள் நடும் நிகழ்வை மத்திய உள்துறை அமைச்சர் திரு அமித்ஷா இன்று புதுதில்லியில் தொடங்கி வைத்தார். இந்நிகழ்ச்சியில் பேசிய அவர், தில்லி மாநகரில் சுற்றுச்சூழலை மேம்படுத்துவதற்கு தில்லி அரசு மேற்கொண்டு வரும் புதிய முயற்சிகளுக்கு தமது பாராட்டுகளை தெரிவிப்பதாக கூறினார். தில்லி மற்றும் சுற்றுப்புற பகுதிகளில் 5000 ஹெக்டேர் நிலத்தை வனப்பகுதியாக தில்லி அரசு அறிவித்துள்ளது மிக முக்கியமான முடிவு என அவர் குறிப்பிட்டார். மத்திய அரசும் தில்லி அரசும் இணைந்து அடுத்த 4 ஆண்டுகளில் 6300 ஹெக்டேர் நிலத்தை பசுமை வளையத்திற்குள் கொண்டுவர நடவடிக்கை எடுக்கும் என்றும் அவர் குறிப்பிட்டார். எஃகு தொழில்துறைக்கு உத்வேகம் அளிப்பதற்கான நடவடிக்கைகளை மத்திய அரசு மேற்கொண்டுள்ளதாக வர்த்தக தொழில்துறை அமைச்சர் திரு பியூஷ் கோயல் தெரிவித்துள்ளார். அவர் வெளியிட்டுள்ள சமூக வலைதள பதிவில், உலக அளவிலான போட்டிகளை எதிர்கொள்ளும் வகையில் எஃகு தொழில்துறை மேம்படுத்தப்பட வேண்டியது அவசியம் என கூறியுள்ளார். கனரக தொழில்கள் மற்றும் எஃகுத்துறை அமைச்சர் திரு குமாரசாமியுடன் இதுகுறித்து தாம் ஆலோசனை நடத்தியதாகவும் அவர் கூறியிருக்கிறார். எஃகு, குறிப்பாக துருப்பிடிக்காத எஃகு உற்பத்தியை மேம்படுத்துவது குறித்து ஆக்கப்பூர்வமாக தாங்கள் விவாதித்ததாகவும் திரு கோயல் தெரிவித்துள்ளார். இந்த துறையில் வளர்ச்சிக்கான புதிய வாய்ப்புகள் குறித்து ஆராயப்பட்டதாகவும் அவர் எடுத்துரைத்திருக்கிறார். சுயசார்புமிக்க இந்தியாவை கட்டமைப்பதில் எஃகுத்துறை முக்கிய பங்காற்றுவதாகவும் திரு பியூஷ் கோயல் தெரிவித்துள்ளார். நீங்கள் கேட்டுக் கொண்டிருப்பது ஆகாஷவாணியின் செய்தி அறிக்கை.
1: ஊரக வளர்ச்சிக்கான புதிய அத்தியாயம். வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான ஊரக வேலைவாய்ப்பு உறுதி மற்றும் வாழ்வாதார சட்டம் செயல்பாட்டிற்கு வந்துள்ளது. இந்த சட்டம் வருடத்திற்கு 125 நாட்கள் வேலையை உறுதி செய்கிறது. இதில் வாரந்தோறும் ஊதியம் வழங்கப்படுவது கட்டாயமாக்கப்பட்டுள்ளது. நாள்தோறும் குறைந்தபட்சம் 300 ரூபாய் ஊதியத்தை இந்த சட்டம் உறுதி செய்கிறது. பணி முடிந்த 15 நாட்களுக்குள் ஊதியம் வழங்குவதை உறுதி செய்வதற்கான அம்சங்களும் இதில் இடம்பெற்றுள்ளன. ஊதியம் காலதாமதமாக வழங்கப்பட்டால் அதற்கான இழப்பீட்டு தொகைக்கும் இதில் வகை செய்யப்பட்டுள்ளது. வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான பயணத்தில் மோடி அரசு தொடரும் சீர்திருத்த நடவடிக்கைகள்.
0: விளையாட்டுகள் ஒழுக்கத்தையும் குழுவாக இணைந்து செயல்பட்டு வெற்றி பெறும் ஆற்றலையும் அளிப்பதாக குடியரசுத் தலைவர் திருமதி திரௌபதி முர்மு தெரிவித்துள்ளார். புதுதில்லியில் இன்று துரந்த் கோப்பை கால்பந்து போட்டிகளுக்கான சுழற் கோப்பைகளை வெளியிட்டு பேசிய அவர், கால்பந்து போட்டிகள் தனித்துவம் மிக்க ஆற்றலை வெளிப்படுத்துவதற்கான வாய்ப்பை விளையாட்டு வீரர்களுக்கு அளிப்பதாக கூறினார். இந்தியாவில் கால்பந்து போட்டிகளை மேலும் ஊக்குவிக்க வேண்டும் என்றும் அவர் கேட்டுக் கொண்டார். கால்பந்தாட்ட வீரர்களுக்கான வாய்ப்புகளையும் அங்கீகாரம்

0: அங்கத்துவத்தையும் அளிப்பதன் மூலம் இந்த விளையாட்டை தேசிய அளவிலும் சர்வதேச அளவிலும் விரிவாக்கம் செய்ய முடியும் என்றும் அவர் தெரிவித்தார். இப்போட்டிகளில் சிறப்பாக விளையாடி பெருமை சேர்க்க வேண்டும் என்றும் விளையாட்டு வீரர்களை அவர் கேட்டுக் கொண்டார். இவ்வாண்டு துரந்த் கோப்பை விளையாட்டுகளில் இலங்கை அணியும் பங்கேற்பது தமக்கு மகிழ்ச்சி அளிப்பதாகவும் அவர் தெரிவித்தார். துரந்த் கோப்பை போட்டிகளில் இவ்வாண்டு புதிதாக இணைந்திருக்கும் அணிகள் சிறப்பாக விளையாட வேண்டும் என்றும் அவர் கேட்டுக்கொண்டார். கேரளத்தில் பெய்து வரும் கனமழையால் ஏற்பட்ட நிலச்சரிவில் 3 தொழிலாளர்கள் உயிரிழந்தனர். வயநாடு மாவட்டம் கல்லாடி என்ற இடத்தில் சுரங்கப் பணியில் இந்த தொழிலாளர்கள் ஈடுபட்டிருந்த போது நிலச்சரிவு ஏற்பட்டதால் சுரங்கத்திற்குள் தொழிலாளர்கள் சிக்கியுள்ளனர். 3 பேர் உயிரிழந்துள்ள நிலையில் 9 பேர் மீட்கப்பட்டு அரசு மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டிருக்கிறார்கள். மேலும் இடிபாடுகளுக்கு இடையே சிக்கியுள்ள 6 தொழிலாளர்களை மீட்கும் பணியில் தீயணைப்பு மற்றும் பேரிடர் மீட்புப் படையினர் மேற்கொண்டுள்ளனர். இப்பகுதியில் சென்ற வாகனங்களும் நிலச்சரிவில் சிக்கியுள்ளன. இதனிடையே வயநாடு, கோழிக்கோடு மாவட்டங்களில் தொடர்ந்து கனமழை பெய்து வருகிறது. பாதிப்பு ஏற்படக்கூடிய பகுதிகளுக்கு மக்கள் செல்ல வேண்டாம் என கேரள அரசு எச்சரிக்கை விடுத்துள்ளது. வயநாட்டில் சுரங்கப் பணிகள் நிறுத்தி வைக்கப்பட்டுள்ளன. கல்வி நிறுவனங்களுக்கு நாளை விடுமுறை அறிவிக்கப்பட்டுள்ளது. கேரளத்தில் சுகாதார அமைப்பை வலுப்படுத்துவதற்கு மத்திய அரசு தேவையான உதவிகளை செய்யும் என சுகாதாரத்துறை அமைச்சர் திரு ஜே பி நட்டா தெரிவித்துள்ளார். அம்மாநிலத்தில் மேற்கொள்ளப்பட்டு வரும் சுகாதார திட்டங்கள் குறித்து அம்மாநில சுகாதாரத்துறை அமைச்சர் திரு முரளிதரனுடன் ஆய்வு மேற்கொண்ட திரு ஜே பி நட்டா திட்டங்களை திறம்பட செயல்படுத்தி வரும் மாநில அரசுக்கு தமது பாராட்டுகளையும் தெரிவித்தார். மத்திய அரசுடன் இணைந்து தேசிய சுகாதார திட்டங்களை மக்களுக்கு கொண்டு சேர்ப்பதில் மாநில அரசுகள் முக்கிய பங்காற்றி வருவதாகவும் அவர் கூறினார். காசநோய் ஒழிப்பு திட்டம், இலவச மருந்துகள் மற்றும் மருத்துவ பரிசோதனை திட்டங்கள், தேசிய சுகாதார இயக்கம், உணவு பாதுகாப்பு உள்ளிட்ட திட்டங்களை மாநில அரசுகள் சிறப்பாக செயல்படுத்த வேண்டும் என்றும் திரு ஜே பி நட்டா கேட்டுக் கொண்டார். இந்த ஆய்வுக் கூட்டத்தில் பேசிய கேரள சுகாதாரத்துறை அமைச்சர் திரு முரளிதரன், கேரளத்தில் மத்திய அரசின் ஆதரவுடன் பல்வேறு முன்னோடி மருத்துவ திட்டங்கள் செயல்படுத்தப்பட்டு வருவதாக தெரிவித்தார். மக்களுக்கான மருத்துவ சேவையை வலுப்படுத்துவதற்கு தேவையான நடவடிக்கைகளை மாநில அரசு முன்னெடுத்துச் செல்லும் என்றும் திரு முரளிதரன் கூறினார். இயற்கை இழைகளால் தயாரிக்கப்படும் ஆடைகள் குறித்த விழிப்புணர்வை மக்களிடையே ஏற்படுத்தும் நோக்கில் சணல் மற்றும் மரக்கூழ் கலந்து தயாரிக்கப்பட்ட ஆடைகள் காமன்வெல்த் போட்டிகளில் பங்கேற்கும் இந்திய தடகள வீரர்களுக்கு வழங்கப்படும் என ஜவுளி அமைச்சகம் தெரிவித்துள்ளது. சணல் வாரியம் இந்த வகை நாரிழையில் தயாரிக்கப்படும் துணி வகைகளை தயாரிப்பதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. காமன்வெல்த் போட்டிகளில் பங்கேற்கும் இந்திய தடகள வீரர்களுக்கு தயாரிக்கப்பட்ட ஆடைகள் இன்று புதுதில்லியிலிருந்து அனுப்பி வைக்கப்பட்டன. இந்நிகழ்ச்சியில் ஜவுளித்துறை அமைச்சர் திரு கிரிராஜ் சிங், இளைஞர் நலன் மற்றும் விளையாட்டுத்துறை அமைச்சர் டாக்டர் மன்சுக் மாண்டவியா உள்ளிட்டோர் பங்கேற்றனர். விளையாட்டுச் செய்திகள். உலகக்கோப்பை கால்பந்து போட்டியின் காலிறுதிக்கு முந்தைய சுற்று ஆட்டத்தில் அர்ஜென்டினா இன்று எகிப்தை எதிர்கொள்கிறது. இப்போட்டி அட்லாண்டாவில் 9:30 தொடங்குகிறது. நள்ளிரவு 1:30 நடைபெறும் ஆட்டத்தில் சுவிட்சர்லாந்து கொலம்பியாவை எதிர்கொள்கிறது. இந்தியா இங்கிலாந்து அணிகளுக்கு இடையேயான 3வது 2020 கிரிக்கெட் போட்டி இன்று நடைபெறுகிறது. நாட்டிங்ஹாமில் இப்போட்டி 10:00 தொடங்குகிறது. மீண்டும் தலைப்புச் செய்திகள். இந்தியா இந்தோனேஷியா இடையேயான உறவு பசிபிக் மண்டலத்தில் அமைதிக்கும் அரசியல் நிலைப்பாட்டை உறுதி செய்யவும் வழிவகுக்கும் என பிரதமர் திரு நரேந்திர மோடி தெரிவித்துள்ளார். பருத்தி சாகுபடியின் முக்கியத்துவம் குறித்து விவசாயிகளிடையே விழிப்புணர்வை ஏற்படுத்த வேண்டும் என குடியரசு துணைத் தலைவர் திரு சி பி ராதாகிருஷ்ணன் வலியுறுத்தியுள்ளார். எஃகு தொழில்துறைக்கு உத்வேகம் அளிப்பதற்கான நடவடிக்கைகளை மத்திய அரசு மேற்கொண்டுள்ளதாக வர்த்தக தொழில்துறை அமைச்சர் திரு பியூஷ் கோயல் தெரிவித்துள்ளார். கேரளத்தில் பெய்து வரும் கனமழையால் ஏற்பட்ட நிலச்சரிவில் 3 தொழிலாளர்கள் உயிரிழந்தனர். உலகக்கோப்பை கால்பந்து போட்டியின் காலிறுதிக்கு முந்தைய சுற்றாட்டத்தில் அர்ஜென்டினா இன்று எகிப்தை எதிர்கொள்கிறது. செய்தி அறிக்கை நிறைவு பெற்றது.
1: ஆகாஷ்வாணி திருச்சிராப்பள்ளி வானொலி நிலையம்.

0: பாடும் கருத்துரைக்கும் ஒலிபரப்பை கேட்டிடுவோம்.
1: உழவர் உலகம் இன்றைய நிகழ்ச்சியில் நீர்நிலைகளை பாதுகாப்போம் குறித்த நேரடி தொலைபேசி நிகழ்ச்சியில் பங்கேற்கிறார் திருச்சிராப்பள்ளி நீர்வளத்துறை மீனாள் உதவி செயற்பொறியாளர் கே ராஜகோபால் அவர்கள். உடன் உரையாடுகிறார் மித்ரா அவர்கள். நிகழ்ச்சியில் பங்கேற்க நேயர்கள் தொட்டு வர வேண்டிய தொலைபேசி எண்கள் (43-1) என்ற திருச்சியின் முன்னிணைப்பினோடு 246-102-1 240-102-1. நிகழ்ச்சி தொடர்கிறது.

0: அனைவருக்கும் பொதுமக்களுக்கும் வானொலி நேயர்களுக்கும் இனிய மாலை வணக்கத்தோடு உங்கள் நான் மித்ரா உழவர்களும் நிகழ்ச்சிக்கு அன்போடு வரவேற்கிறோம். நீர் இன்று அமையாத உலகம் என்று சொன்னது வள்ளுவம். ஏறக்குறைய 2000 ஆண்டுகளுக்கு முன்பே நீர் மேலாண்மை உத்திகளை சொன்னதும் இந்த மண்தான். இன்றைக்கு கல்லணையில் இருக்கக்கூடிய இந்த இன்றமும் இயங்கிக் கொண்டிருக்கக்கூடிய உலகத்திலேயே இன்னமும் இயங்கிக் கொண்டிருக்கக்கூடிய ஒரு அணை என்பது நீர் மேலாண்மையை உறக்க சொல்வது என்று சொல்லலாம். இன்னும் சொல்லப்போனால் நீர்நிலைகளுடைய தன்மை அதோடைய பயன்பாடுக்கு ஏற்றவாறு 47 வகையான பெயர்களை சூட்டியதும் இந்த மண்தான். அகழி, அருவி, ஆழிக்கிணறு, ஆறு என்று ஆரம்பித்து ஜலதாரை வரைக்கும் 47 வகையான பெயர்களை சூட்டி அந்த நீருடைய முக்கியத்துவம் குறித்தும் நீர் மேலாண்மையுடைய முக்கியத்துவம் குறித்தும் இன்னும் சொல்லப்போனால் நீர்நிலைகளை பாதுகாப்பது குறித்தும் வரலாற்று தொன்மை வாய்ந்த ஒரு பகுதி என்று சொன்னால் அது நம்முடைய மாநிலம்தான். ஆனால் இன்றைக்கி அந்த நீர்நிலையுடைய பாதுகாப்பு, நீர்நிலையுடைய தற்போதைய நிலை என்ன என்பதை குறித்து சிந்திக்க வேண்டிய ஒரு நிலையில் தான் இருக்கிறோம் அப்படின்னு சொல்லலாம். அந்த வகையில் ஏறக்குறைய இந்த நீர் மேலாண்மையில் ஒரு 35 வருடங்களுக்கு மேலாக கள அனுபவம் பெற்ற தமிழ்நாடு அரசு நீர்வளத்துறையுடைய மேனாள் உதவி செயற்பொறியாளர் கே ராஜகோபால் அவர்களை தான் இன்றைய நிகழ்ச்சியில் சிறப்பு விருந்தராக சந்திக்க இருக்கிறோம். சார் வணக்கம், நிகழ்ச்சிக்கு அன்போடு வரவேற்கிறோம்.
1: வணக்கம் அனைவருக்கும், எனது இனிய பசுமை வணக்கங்கள்.
0: எஸ் சார், இன்றைக்கி இருக்கக்கூடிய சூழலில் நீர்நிலைகள், அதுவும் குறிப்பாக நம்ம பகுதி முழுக்க முழுக்க ஒரு காவிரி நீர்ப்படுகையை சார்ந்த பகுதி, அப்போ இந்த நீர்நிலைகளுடைய தற்போதைய நிலவரம் என்ன சார்?
1: இப்போ வந்துட்டு நம்ம காவேரி படுகை எடுத்துக்கிட்டிங்கன்னா, காவேரி ஆறு அப்படின்னு எடுத்துக்கிட்டோம்னாலும் சரி, காவேரியை சார்ந்த ஒரு ஆறு உபநதிகள் எல்லாமே வந்து கொஞ்சம் பொல்யூட் ஆகிருக்குன்னு சொல்லுவோம். அதாவது கழிவுகள் வந்து இருக்குது. அதில் முக்கியமாக மத்திய அரசின் மாசுக்கட்டுப்பாட்டு வாரியத்திலிருந்து எச்சரிக்கை கொடுக்குற அளவுக்கு இருக்குது. ஒரு பொல்யூட்டட் ரிவர்ஸ் ஸ்ட்ரெச்சர்ஸ்ன்னு சொல்லி தனியாகவே அவங்க வந்து மானிட்டர் பண்ணுறாங்க. அந்த விதத்தில் நம்ம வந்து காவேரியில் ஒரு பகுதி, அமராவதியில் ஒரு பகுதி, சரபங்கால் ஒரு பகுதி, திருமணிமுத்தாரில் ஒரு பகுதி, பவானியில் ஒரு பகுதின்னு சொல்லிட்டு பிரித்து அவங்க வந்து பொல்யூஷன்னே சொல்லிக்கிட்டு இருக்காங்க. இப்போ நம்ம திருச்சி மாவட்டத்தை மட்டும் எடுத்துக்கிட்டோம்னா கூட, திருச்சி மாவட்டம் ஆரம்பிக்கிறட்டிலேருந்து இங்கே அதாவது குளித்தலையிலேருந்து கல்லணை வரையிலுமே ஒரு சில இடங்களில் கொஞ்சம் மாசுபட்டு தான் இருக்குது. அதே மாதிரி ஏரிகள் அந்த மாதிரி தான். இப்போ நம்மளுக்கு வந்து ஒரு 500 ஏரி சாம்பிள் எடுத்ததில் ஒரு 140 ஏரி வந்து மாசுபட்டுருக்குன்ட்டு ஒரு கல ஆய்வு எங்களுக்கு சொல்லுது. அந்த மாதிரி தான் இருக்குது.
0: சரி, இப்போ தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் கடந்த ஒரு 40 ஆண்டுகளில் ஏறக்குறைய 40 லட்சம் ஏக்கர் பாசன பரப்பு குறைஞ்சிருக்கிறதாக ஆய்வுகளில் தெரிய வந்திருக்கு. அதே மாதிரி ஏறக்குறைய 42,000 ஏரிகள் இருந்த நிலையில் இன்றைக்கு இருக்கக்கூடிய பயன்பாட்டில் இருக்கக்கூடிய ஏரிகள்னு பார்க்கும்போது ஏறக்குறைய 27,000 நீர், அதாவது ஏரிகள் மட்டும்தான் இப்போ பயன்பாட்டில், அது குடித நீருக்காகவோ அல்லது விவசாயத்துக்கோ இருக்குது அப்படிங்கிற அளவுக்கு சொல்கிறாங்க. அப்போ அந்த அளவுக்கு நீர்நிலைகளுடைய எண்ணிக்கை குறைஞ்சிக்கிட்டே வருது. நீர்நிலைகள் மூலமாக நமக்கு கிடைக்கக்கூடிய பாசன பரப்பும் குறைஞ்சிட்டே வருது. நம்ம அதை பற்றி நம்ம தொடர்ச்சியாக பேசலாம். இப்போ நம்ம நிகழ்ச்சியில் ஒரு நேயர் மணிகிறார். வணக்கம்.
2: வணக்கம் சார். தஞ்சாவூர் மாவட்டம் கொரத்தநாடு வட்டம் புலவன்காடு மாரியப்பன்.
0: சொல்லுங்க ஐயா.
2: சார், ஒரு 20 ஆண்டுகளுக்கு முன்ன பாத்தீங்க அப்படின்னா நிறைய வந்து இப்ப தஞ்சாவூர் மாவட்டத்துல ஏரிகள், குளங்கள், குட்டைகள் அப்படின்னு இருந்துச்சு. அதுல நீர் ஆதாரத்தை பிரிச்சுக்கிட்டு இருந்தா, அதனால நீர் ஆதாரம் இருக்கும்போது எங்களுக்கு விவசாயத்துக்கு மட்டும் இல்ல குடியிருப்புக்கு ஆதாரமா இருந்துச்சு.
0: சரி,
2: ஆனா இப்ப காலப்போக்குல பாத்தீங்க அப்படின்னா இந்த போர்வெல் வந்தோட பாத்தீங்கன்னா அந்த ஏரி குளங்களுக்கு தண்ணீர் வருவது இல்லை. அது வந்து ஆக்கிரமிப்புள்ளி வந்துருச்சு, அதனால பெரிய பிரச்சனை ஆகுது. பாருங்க, இப்ப தண்ணீர் மேட்டூர்ல இருந்து வரல. இந்த நேரத்துல பாத்தீங்கன்னா இப்ப ஏரி குளங்கள் தண்ணி இருந்தா நீராதாரத்தை பெருக்க நம்மளுக்கு வந்து குடிநீருக்கு பயன்படும். ஒட்டுமொத்தமா இந்த ஆக்கிரப்பு வந்ததுனால நானும் பல முறையும் வந்து கோரிக்கை வச்சிருக்கேன் நீர்வளத்துறை அதிகாரிகள்ட்ட, ஆனா அதை வந்து யாருமே செய்யறது இல்லை. அதற்கான ஒரு முன்னெடுப்பா இனிமே அது நடக்குமா அப்படின்றத சார் சொல்ல நல்லா இருக்கும்.
0: நிச்சயமாக, இப்போ உங்களுக்கு கேள்வியிலேயே அதுக்கு பதிலும் இருக்குது. அதுக்காக தான் இந்த நிகழ்ச்சியை நீர்நிலைகளை பாதுகாப்போம் அப்படிங்கிறது தான் இந்த நிகழ்ச்சியுடைய தலைப்பு. கேட்கலாம்.
1: இல்லை, நம்மளுக்கு ஏரிகள் பாதுகாப்பு சட்டம் ஒரு சட்டம் வந்ததுக்கப்புறம் அதற்கான முன்னெடுப்புகளை அரசு எடுத்துக்கிட்டு தான் இருக்குது. நீதிமன்றங்களும் தொடர்ந்து அதை வந்து வலியுறுத்துக்கிட்டு தான் இருக்கிறாங்க. அங்கங்கே இருக்க உள்ளூர் மக்கள் வந்து இதை வந்து ஆதரிக்கணுன்றது தான் மெயின். அதாவது எடுக்கிறதுக்கு அவங்களும் ஆதரவு தரணும். ஏன்னு கேட்டிங்கன்னா, நம்ம பொதுவாக சொல்கிறப்ப ஒரு ஏரி எடுக்கணும், ஆக்கிரமிப்பு எடுக்கணும்னு சொல்லி போனோடனையும் போயிட்டு உடனே ஒரு ஸ்டே வாங்கிடுறாங்க. ஸோ அந்த மாதிரி இருக்கும்போது கொஞ்சம் தாமதப்படுது. ஆனால் ஏரிகள் பாதுகாப்பு சட்டங்கிறது நம்ம அரசு வந்து ஏரிகளை வந்து பாதுகாப்புறதுக்கான முழுமூச்சாக நடவடிக்கை எடுத்துக்கிட்டு தான் இருக்கிறாங்க. ஸோ உங்கள் பகுதியில் இருக்குன்னா நீங்கள் வந்து அந்த அதிகாரிக்கு திருப்பி ஒரு தடவை

0: நீங்கள் வந்து மனு கொடுக்கலாம், எடுக்கிறதுக்கான முயற்சிகள் எடுக்கலாம்.
1: நிச்சயமாக இந்த ஆக்கிரமிப்பு மட்டும் இல்லாமல் நீர்நிலைகளை மாசுபடுத்துவதும் அந்த பாசன பரப்பை குறைப்பதற்கு ஒரு பிரச்சனைக்காக ஒரு ஆரம்ப புள்ளியாக இருக்குது.
0: ஆமாம்.
1: அப்போ அது மாசுபடுத்த மூலமாக நமக்கு என்ன மாதிரியான பிரச்சனைகள் ஏற்படுது?
0: அதாவது ரெண்டு விதத்தில் மாசுபடுது. ஒன்று வந்து ஏரி கரையில் வீடு கட்டியிருக்கவங்க அவங்க வீட்டோட மொத்த சாக்கடையும் அதில் விட்டுறாங்க, அது ஒரு பக்கம். ரெண்டாவது வந்து குப்பையை கொட்டுறதுக்கு ஒரு முக்கியமான இடமா போச்சு. இப்போ ஏரி குளங்கள், ஆறு, வாய்க்கால் எல்லாமே வந்து குப்பையை கொட்டுற இடமா போச்சு. அதை மக்கள் தவிர்த்தாவே போதும், தவிர்த்தாவே போதுன்றது தான் என்னோடய எண்ணம். இப்போ அதே மாதிரி நீங்கள் ஆரம்பத்தில் சொன்னீங்க ஒரு ஏரிகளோட அளவு குறைஞ்சிருச்சு, நம்ம எண்ணிக்கையும் குறைஞ்சிருச்சு. நீங்கள் எண்ணிக்கை வந்து பெருசாக குறையல, ஆயக்கட்டானா குறைஞ்சிருச்சு. ஏன்னா நகரமயமாக்கலில் வந்து நிறைய வந்து நகரமயமாயிடுச்சு. இப்போ நம்ம திருச்சியிலே எடுத்துக்கிட்டால் ஒரு ஆறு ஏரி வந்து இன்றைக்கி வந்து நகரமயமாக்கலாம், அந்த ஏரி வந்து பாசனத்துக்கு உபயோகப்படலை, அந்த மாதிரி இருக்குது. அதே நேரத்தில் கழிவுகளும் உள்ளே போயிட்டு கழிவு நீரும் உள்ளே போயிருக்கு.
1: சரி, நம்ம நிகழ்ச்சி இன்னொரு நேயர் நினைக்கிறார். வணக்கம்.
2: வணக்கம் சார். லால்குடி பக்கம் ஆலங்குடி மாவட்டம் வெங்கட்ராமன் பேசுகிறேன் சார்.
1: வணக்கங்க, சொல்லுங்க
2: சார். நான் ரெண்டு சங்கத்துக்கு, பாசன சங்கத்துக்கு, ரெண்டு பங்கத்து சங்கத்துக்கும் தலைவர் நானே.
1: சரி.
2: என் கண்ட்ரோலில் கிட்டத்தட்ட 154 ஏக்கர் பரப்பளவு உள்ள ஒரு ஏரியே இருக்கு. அதுவும் பாசன சங்க தலைவராகவும் இருந்துட்டு இருக்கேன்.
1: சரி.
2: ஏரிய வெட்டுறதுக்கு ஒரு கிட்டத்தட்ட 20 ஆண்டுகளாக முயற்சி பண்ணி இந்த வருஷம் ஏதோ கொஞ்சத்துக்கு கொஞ்சம் வெட்டி தர்றேன்ட்டு அதுக்கு வேலை நடந்துகிட்டு இருக்கு, வெட்டிக்கிட்டு இருக்காங்க.
1: சரி.
2: அது பூராவும் வெட்ட முடியாது போல இருக்கு, 2-3 வருஷத்துக்கு வெட்டி ஆகணும் போல இருக்கு.
1: சரி.
2: இந்த கிளைமேட் வந்து இதே மாதிரி தொடருமா இல்ல ஏதாவது ரிலீவ் கிடைக்குமா? நமக்கு விவசாயிகளுக்கு ரொம்ப சங்கடமா இருக்கு, இதே நிலைமை தொடர்ந்துச்சுன்னா ரொம்ப வருத்தமாவும் இருக்கு. அதுக்கு ஏதாவது ஐயா ஒரு யோஜனை சொல்லி கொடுத்தீங்கன்னா நல்லா இருக்கும்.
1: சரி. இயற்கை அண்ணன் என்றைக்குமே நம்மளை கைவிட மாட்டாங்க, நம்ம கேட்கலாம். சிறப்பு இருந்துட்டு அந்த ஏரிய தூர் வருவதற்கான அந்த முதல் கேள்வியா?
0: ஆமாம்.
1: எதாவது வாய்ப்பு இருக்குங்களா?
0: தூர் வாரத்துக்கு இப்போ வந்து அரசு கொஞ்சம் கொஞ்சம் தூர் வாரிட்டு தான் இருக்கிறாங்க. தூர் வராமல் இல்லை, இருந்தாலும் முழு அளவில் பண்ணுறதுக்கான வாய்ப்புகள் கொஞ்சம் குறைவாக தான் இருக்குது. அதை நம்ம வந்து இப்போ கவர்மெண்ட் வந்து எடுத்து அதை செய்கிறதுக்கான முயற்சிகள் எடுத்துக்கிட்டு இருக்காங்க. ஸோ அதில் விவசாயிகளும் ஒத்துழைப்பு தந்தாங்கன்னா நம்ம வந்து அதை வந்து செய்கிறதுக்கான நிறைய அமைப்புகள் இருக்காங்க.
1: தன்னார்வ அமைப்புகளோட
0: நிறைய செய்கிறாங்க, நிறைய செய்கிறாங்க. அது மாதிரி சேர்ந்து நம்ம வந்து செய்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு.
1: அதாவது தன்னார்வ அமைப்போட விவசாயிகள் அல்லது பாசனதாரர் சங்கம்
0: சேர்ந்து செய்யறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு.
1: தூர் வரலாம். சரி சரி. இப்போ ஐயா கேட்டதோட இரண்டாவது கேள்வி வந்து நம்ம இந்த இப்போ பருவநிலை மாற்றம் நிறையா பேசு பொருளாக இருக்கு. இன்னும் சொல்ல போனால் எல்நினோ அப்படின்னு இன்னைக்கு எல்லா தலைப்பு செய்தியாக எல்நினோ பற்றி பேசுகிறாங்க. எல்நினோனா என்ன? அந்த எல்நினோவை வந்து விவசாயத்தில் என்ன மாதிரியான பாதிப்பை ஏற்படுத்தும்?
0: இல்லை, எல்நினோங்கிறது பசிபிக் கடல்லிருந்து வர்ற காற்று நம்மளுக்கு வந்து வெப்பமயமாயிடுது, நம்ம பக்கம் வரல. அதில் ஒரு வெப்பமயமாய் நம்மளுக்கு வர்றப்ப இங்கே வந்து காற்றில் வெப்ப ஈரப்பதம் வந்து கம்மியாயிடுது. ஸோ அப்போ வந்து ஆட்டோமேட்டிக்காக இங்கே இருக்கிற காற்று வந்து ஹீட் ஆகிடுது, வெப்பம் அடைகிறப்ப இந்த மழைக்கான அளவு குறையுது. எல்நினோவில் பொறுத்தவரை மழையோட பாதிப்பு தான், மழையை தான் பாதிக்கும், மொத்தமாக பாதிக்குது. இப்போ இந்த வருஷம், அதாவது இப்போ இது இல்லை, இப்போ இந்த வருஷம் இல்லை, எவ்வரி ஒவ்வொரு 5 வருஷத்துக்கு ஒரு தடவை எல்நினோ பாதிப்பு இருக்க தான் செய்யுது. ஒரு சில டைமில் கடுமையாக இருக்கும், ஒரு சில டைமில் அப்படியே விட்டுரும். இப்போ வந்து நம்மளுக்கு இந்த வருஷம் வந்து எல்லாருமே எச்சரிக்கை கொடுக்கறது வந்து கொஞ்சம் கடுமையாக தான் இருக்குன்றாங்க. ஸோ அதனால் அந்த விவசாயத்தை, அதாவது வெப்பம் பாதிக்கிறதுனால என்ன ஆகும் அப்படின்ற எஃபெக்டை எல்லாத்துக்கும் விவசாயிகளுக்கும் தெரியும். அந்த பாதிப்பு இந்த வருஷம் இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அதே நேரத்தில் இன்னொரு இதுவும் இருக்குது. அக்டோபர் நவம்பரில் மழை அதிகமாக இருக்குன்றாங்க. அதாவது கடந்த 3 நம்மளுக்கு வந்து மழை ஜாஸ்தியாக இருந்தது லானினோனால இப்போ ஜாஸ்தி இருந்துச்சு. லானினோவும் அதே மாதிரி தான், 2-3 வர வேண்டிய லானினோ வந்து ஒரு 3 தொடர்ந்து வந்திருக்குது. ஸோ அதோட பாதிப்பு இந்த வருஷம் வந்து நம்மளுக்கு எல்நினோ பாதிப்பு இருக்குன்றாங்க. ஸோ எல்நினோ பாதிப்பில் வெப்ப காற்று அதிகமாக இருக்கிறதுனால தான் நம்மளுக்கு இந்த கடல் காற்றில் வந்து நம்மளுக்கு அதிகமான விஷயங்களை சரி பண்ணுறதே வந்து கடல் காற்று தான். அந்த கடல் காற்றே வெப்பமாக இருந்துச்சுன்னா நம்மளுக்கு வந்து கஷ்டம். அதனால தான் இன்னொன்று, நம்மளுக்கு பருவநிலை மாற்றம் இந்த ரெண்டும் ஒன்றா சேரும். இப்போ நம்ம பார்த்துக்கிட்டு இருக்கோம், ஒரு நம்மளுக்கு வந்து 930 mm மழை பெய்யணுன்னா 57 நாளைக்கு பெய்யணும். 930 mm வந்து 57 நாளில் பெய்யணும், ஆனால் இன்றைக்கி 5 நாளில் பெஞ்சிருது. இப்போ 2 நாளைக்கு முன்னாடி பாம்பேல பெஞ்ச மழையில் வந்துட்டு ஒரே நாளில் பெஞ்சிருச்சு, 726 mm. ஸோ இது வந்து பருவநிலை மாற்றமும் சேர்ந்துருது, அந்த எல்நினோ பாதிப்பு ஆரம்பிச்சிருந்துச்சுன்றாங்க. இது ரெண்டு எஃபெக்ட், ரெண்டும் சேர்ந்து வரும்போது நம்மளுக்கு வந்து இந்த பாதிப்புகள் வருது. ஸோ அதை எதிர்கொள்கிறதுக்கும் தயாராக இருக்கணும்.

0: விவசாயிகள் விவசாயிகள் மட்டும் இல்லை, எல்லாருமே தயாராக இருக்கணும்.
1: நிச்சயமாக இந்த எல்நினோ அப்படிங்கும் பொழுது தென்மேற்கு பருவமழையில் பெரிய பாதிப்பு ஏற்படும் அப்படிங்கிறத விஞ்ஞானிகள் சொல்கிறாங்க. நமக்கு அதிகமான மழைப்பொழிவு நமக்கு அடுத்து அக்டோபர் மாதத்துக்கு மேலே வடகிழக்கு பருவமழை ஆரம்பிக்கும் போது ஓரளவுக்கு சீராகும் அப்படிங்கிற ஒரு நம்பிக்கையும் சொல்லியிருக்கிறாங்க. நம்ம நிகழ்ச்சியில் ஒரு நேயரும் இணைகிறார். வணக்கம்.
2: வணக்கம் ஐயா,
1: சொல்லுங்க.
2: கரூர் மாவட்டம் ஆண்டிப்பாளையம் நலிசாமி.
1: சொல்லுங்க
2: ஐயா. நீர்நிலைகளை வந்து நம்ம பாதுகாக்கிறதுக்கு வந்து அந்த காலத்திலேயே சொல்லியிருக்கிறாங்க. என்னன்னா, ஒரு முதுமொழி வந்து தாயை பழித்தாலும் தண்ணீரை பழிக்க கூடாதுன்னு சொல்லி சொல்லியிருக்காங்க. அப்ப தண்ணீருக்கு வந்து எந்த அளவுக்கு முக்கியத்துவம் கொடுத்துருக்காங்கிறது அந்த காலத்திலே நமக்கு முன்னோர்கள்லாம் சொல்லியிருக்காங்க. ஆனா இன்றைக்கு வந்து சூழ்நிலையில தண்ணீர் வந்து இன்னைக்கு ஆற்றுல வந்து வாய்க்கால்ல வந்து மக்களுக்கு வந்து விழிப்புணர்ச்சி இல்லாம எதையுமே கொண்டாந்து ஆடி அவங்களுடைய வேலை முடியுதுன்னு சொல்லி கொண்டாந்து மூட்டையை கொண்டாந்து கூட பையில கொண்டாந்து தூக்கி கொட்டிட்டு போறாங்க. நாங்க கண் எதாவது பார்த்துட்டு கலெக்டர்ட்ட மண்ணு கொடுத்து பேசி எல்லாம் பண்ணா சரி, நீங்க அந்த ஆத்து பாலத்துல எல்லாம் வந்து காவல்துறை விட்டு கண்காணிப்பு பண்ணணும்னு சொல்லி கூட கலெக்டர் சொல்லியிருந்தாரு போன மாசம்.
1: சரி,
2: ஆனா இப்ப வந்து நாங்க இப்ப ஒரு வாரத்துக்கு முன்னாடி நாங்க கரூர் போய்கிட்டு இருக்கும்போது பாக்குறேங்க, நல்லா படிச்சவங்க நல்ல கார்ல வர்றாங்க, பைக்ல வர்றாங்க, வண்டி ஓரமா நிறுத்துறாங்க, எடுத்து அப்படியே பையில புக்கால் வாசி பை சாக்குல இருந்து எடுத்து உள்ள கொட்டிட்டு போறாங்க ஆத்துக்குள்ள. அப்ப அந்த அளவுக்கு விவசாய மக்களுக்கு வந்து விழிப்புணர்ச்சி இல்ல. அந்த விழிப்புணர்ச்சி ஏற்படுறதுக்கு நம்ம அரசுதான் அதுக்கு வந்து முக்கியத்துவம் எடுத்து இது மாதிரி எல்லாம் கொட்டக்கூடாது செய்யக்கூடாதுன்னு சொல்லி அங்கங்க ஊர்ல வந்து ஒரு மக்களுக்கு வந்து விழிப்புணர்ச்சி அதிகமா கொடுத்ததுதான். நம்ம தண்ணி இதான் முக்கியம் நம்ம அப்படின்னு சொல்லி நல்லா ஒரு விழிப்புணர்ச்சி கொடுக்கணும். அப்பதான் வந்து நம்ம தண்ணி வந்து நம்ம சுத்தமான தண்ணிய நம்ம வந்து பயன்படுத்த முடியும். அதுக்கு வந்து அரசுதான் முதல்ல இதுக்கு வந்து
1: முயற்சியாக பொதுமக்களும் அதோடைய ஒரு தன்னார்வத்தோட இருக்கணும். குறிப்பாக இளைஞர்கள், அப்புறம் வந்து உள்ளூர்ல இருக்கக்கூடிய விவசாய சங்கங்கள், இதெல்லாம் சேர்ந்து ஒரு கூட்டு முயற்சியாக செஞ்சாதான் அரசு கொடுக்கக்கூடிய விழிப்புணர்வு மக்களுக்கு போய் சேரும். நம்முடைய ஊரும் நம்முடைய தண்ணீர் இருக்கக்கூடிய ஏரி குளம் எல்லாமே தூய்மையாக இருக்கும். ஐயா, இப்போ நீங்கள் உங்கள் களப்பணியில் ஏதாவது ஒரு நல்ல முறையில் நீரை பராமரித்து வெற்றி கண்ட ஏதாவது வெற்றி கதைகள் இருக்கா?
0: இல்லை, இப்போ இன்றைக்கி வந்துட்டு விவசாயத்தை விவசாயிகள் வந்து உண்மையாக விவசாயம் செஞ்சு லாபம் வரணுமோ நஷ்டம் வருமானோ எதிர்பார்த்தே இல்லாமல் அதான் வேலை செஞ்சிட்ருக்காங்க. அதில் வந்துட்டு இந்த கூட்டு முயற்சின்னு சொல்கிறோம் இல்லையா, அது நிறைய இடத்துல சக்ஸஸ் ஆகிருக்கு. கூட்டு முயற்சின்னு அப்படின்னு கேட்டிங்கன்னா, இப்போ ஒரு உதாரணத்துக்கு ஒரு வாய்க்கால் இருக்குது அப்படின்னா அந்த வாய்க்காலில் வர்ற மினி குறைஞ்சபட்ச தண்ணியை வச்சு எல்லாருமே விவசாயம் பண்ணுறதுக்கான ஒரு ஒத்துழைப்போடு செய்கிறாங்க. அதை நான் திருநெல்வேலியில் பார்த்துருக்கேன். ஒரு வாய்க்காலில் அந்த விவசாயிகளே, நான் சொல்கிறது வந்து 98 அந்த விவசாயிகளே அந்த வாய்க்காலில் வந்து நீர் பராமரிப்பு இது மேனேஜ்மெண்ட் ஃபுல்லாக அவங்களே பார்த்துக்குவாங்க. திறக்கிறது வாய்க்கால் திறக்கிறது எல்லாமே நீர்வளத்துறையை திறக்காமல் அவங்களே திறந்துக்குவாங்க, அவங்களே முடிக்குவாங்க. என்னென்னு கேட்டிங்கன்னா, அப்போ வந்து அந்த மொத்த ஆயக்கட்டம் பாசனம் அடைஞ்சது. அதுதான் முக்கியமானது.
1: நம்ம நிகழ்ச்சியில் ஒரு நேயர் இணைகிறார். வணக்கம்.
3: வணக்கம் சார்.
1: வணக்கம்மா, சொல்லுங்க.
3: புதுக்கோட்டை மாவட்டம் மாத்திரு காவிரி பேசுறேன் சார்.
1: சொல்லுங்கம்மா.
3: சிறப்பு வந்து ஐயாவுக்கு வணக்கம் ஐயா.
0: வணக்கங்க.
3: இப்ப மேட்டூர் அணை வந்து பாத்தீங்கன்னா குளம் போறிக்கும் இல்ல, குட்டையா போயிருச்சு, அவ்வளவு வறட்சி ஆச்சு. எழுந்தோல இப்ப அந்த அந்த அப்ப அதிகப்படியா தண்ணி வரும்போது உபரி வருது பாத்தீங்களா, அப்ப அந்த நீரை தேக்கி வச்சு இப்ப அந்த விவசாயத்துக்கு இப்ப இந்த காலத்துல பயன்படுத்துறதுக்கு ஏதாவது ஏற்பாடு பண்ண முடியுங்களா சார்? மக்கள் செய்ய முடியும், மக்களும் அரசாங்கம் சேர்ந்து செய்ய முடியுங்களா? அதான் இந்த கேள்வி எனக்கு.
1: அதாவது மழை காலத்துல அதிகமாக தண்ணீர் நம்ம காவிரி ஆத்துல வெள்ளமாக வரும்பொழுது அந்த தண்ணீரை தேக்கி வைக்கிறதுக்கு ஏதாவது ஒரு ஒரு திட்டங்கள் இருக்குமா?
0: இல்லை, தேக்கி வைக்கிறதுக்குன்னா இப்போ நம்ம முடிஞ்ச அளவுக்கு எல்லாமே தேக்கி வைக்கிறதுக்கான அணைகள் வரிசை இருக்குது, தொடர்ந்து இருக்குது. இன்னொரு 3 திட்டம் வந்து பரிசீலனையில் இருக்குது. இப்போ மேட்டூர் தாண்டிடுச்சுனாவே நம்மளுக்கு வந்து தண்ணி தேக்கி வைக்கிறதுக்கான பெரிய அளவில் தண்ணி தேக்கி வைக்கிறது இடம் இல்லை. இப்போ நம்மளுக்கு வந்து மின்சாரத்துறையிலேருந்து அவங்க மின்சாரம் எடுக்கிறதுக்காக ஒரு பேரேஜஸ்ன்னு நிறைய கட்டியிருக்காங்க. ஸோ அதிலெல்லாம் ஒரு குறைஞ்ச அளவு தண்ணி தேய்க்கிறாங்க. அதே மாதிரி மாயனூரில் வந்து ஒரு பெட் டேம் போட்டு அதில் வந்து ஒரு ரெகுலேட்டர் போட்டு அதில் வந்து ஒரு டிஎம்சி தேக்கிற அளவுக்கு தேக்கிறாங்க. பட் நம்மளுக்கு இதுக்கப்புறம் வந்து நம்மளுக்கு தேக்கிறதுக்கான வாய்ப்புகள் ரொம்ப குறைவு. ஏன்னா நீர்வளத்துறையில் வந்து நிறைய ஆய்வு செஞ்சு பார்த்துட்டாங்க, ஆய்வு செஞ்சுட்டாங்க, ஆய்வு செஞ்சு முடிஞ்ச அளவுக்கு எல்லாத்துலேயுமே நம்மளுக்கு ப்ரப்போசல் ரெடி பண்ணியிருக்காங்க. ஸோ தண்ணி தேக்கிறதுக்கு இனிமேல் ஒரே ஒரு வாய்ப்பு வந்து நிலத்தடி நீரை நம்ம வந்து இந்த தண்ணியெல்லாம் நிலத்தடி நீரை கொண்டு போகிறதுக்கான வாய்ப்புகளை செய்யணும். அதற்காக இந்த குளமெல்லாம் வந்து அதோட ஒரிஜினல் கெப்பாசிட்டி அதோட கொள்ளளவு வந்து

0: சரி பண்ணுறதான் நம்மளோட முக்கியமான வேலையாக இருக்கணும்.
1: நிச்சயமாக இனிமேல் வந்து தண்ணீர் தேவைன்னா நம்ம மழைநீரை சேகரிக்கணும். பெய்யக்கூடிய மழைநீரையும் அதிகப்படியாக ஓடக்கூடிய தண்ணீரையும் நம்ம நிலத்தடிக்க கொண்டு நீர்மட்டத்தை செறிவூட்டம் பணிகளை செய்யணும். நம்ம நிகழ்ச்சியில் ஒரு நேயரும் இணைகிறார். வணக்கம்.
2: வணக்கம்
1: ஐயா, சொல்லுங்க.
2: பிட்டாயத்திலிருந்து வேலுசாமி பேசுறேன்.
1: ஆ சொல்லுங்க.
2: அதாவதுங்க, காவேரி ஆற்றுல தடுப்பணை கட்டுறதாக ஒரு திட்டம் போட்டிருந்தாங்க. அது இப்போ முன்னாடி ஜெயலலிதா இருந்த பிரிட்டில் போட்டிருந்தோம், இப்போ ஒன்றும் தெரியலைங்களே.
1: அது காவிரி ஆற்றுல தடுப்பணை வருமானு கேட்குறீங்க?
2: ஆமாம், கொஞ்சம் தடுப்பணை இருந்தா கொஞ்சம் தேக்கி கொடுக்குற மாதிரி இருக்கும்ல.
1: கேட்கலாம், சிறப்பு வந்துட்ட கேட்கலாம்.
2: மாயனூருக்கு எங்கிட்டு
1: ஆ கேட்கலாம் கேட்கலாம். இப்போ தடுப்பணை அப்படிங்கிறது நம்ம காவிரியாக இருக்கட்டும் அல்லது மற்ற ஊர்களில் இருக்கக்கூடிய சிறு வாய்க்கால் அல்லது சிறு நதிகள், இந்த ஆறுகள் எல்லாத்துக்குமே அந்த தடுப்பணைங்கிற அந்த அமைப்பு வந்து உதவிகரமாக இருக்குமா?
0: தடுப்பணை வந்து உதவிகரமாக இருக்குது. ஆனால் நம்ம வந்து அதான் சொல்லணும், முன்னாடி சொன்ன மாதிரி தான் போட்ட அளவுக்கு நம்ம வந்து ஓரளவுக்கு போட்டுட்டோம். இன்னும் ரெண்டு மூணு திட்டங்கள் மட்டும் தான் நம்ம செய்ய முடியும் காவிரியை பொறுத்தவரைக்கும், அதுக்கு மேலே செய்ய முடியாது. ஆனால் சிறு ஆறுகள், அந்த இப்போ காவேரியில் கலக்கக்கூடிய சிறு சிறு நதிகள் இருக்குது, ஓடைகள் இருக்குது, இதுலேயும் வந்து இவங்க வந்து தடுப்பணைகள் நிறைய போட்டிருக்காங்க. அதில் இன்னும் எங்கெங்கே போட முடியுன்னு பார்த்துட்டு இப்போ வந்து ஒரு இது கொடுத்துட்டு தான் இருக்கிறாங்க, தொடர்ந்து கொடுத்துட்டு தான் இருக்காங்க, தொடர்ந்து தடுப்பணைகள் போட்டுக்கிட்டு தான் இருக்காங்க. அதனால் அதில் வந்து நம்மளுக்கு வந்து அரசு வந்து தொடர்ந்து செஞ்சுக்கிட்டு இருக்கு.
1: சரி, இப்போ இந்த தடுப்பணைங்கிற அமைப்பு, அந்த அமைப்பு வந்து எந்த எப்படி வந்து நமக்கு உதவிகரமாக இருக்கும்?
0: தடுப்பணை போகிறதுனால ஓ ரெண்டு வந்து நம்ம நார்மலாக மழைநீர் சேகரிப்புக்கு ஒரே ஒரு விஷயம் தான் சொல்லுவோம், ஓடும் நீரை நடக்க விடுவோம், நடக்கும் நீரை நிற்க விடுவோம். இதுதான் இதுதான் இந்த தடுப்பணையோட முக்கியமான செயல்பாடே வந்துட்டு தண்ணியை தடுத்துடும், தேங்க வைக்கும், அப்புறமேல உள் செலுத்தும், பூமிக்குள்ள செலுத்தும், அந்த ஒரு விஷயங்கள் இருக்கும். அதேமாதிரி ஒரு தடுப்பணையில் தண்ணி ஒரு பத்து நாளைக்கு நிற்கிதுன்னா பக்கத்தில் இருக்க கிணறுகளுக்கு தண்ணி, அந்த தண்ணி வந்து போகும். அப்போ வந்து அந்த கிணறுகள்லையும் தண்ணி வந்து மட்டம் ஏறும், நிலநீர் மட்டமும் உயர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது.
1: சரி,
0: இதுக்காக தான் அந்த தடுப்பணைகள்.
1: சரி, இந்த தடுப்பணைக்கு ஒரு குறிப்பிட்ட அளவு, இந்த அளவு உயரம் இருக்கணும், இந்த அளவுக்கு அகலம் இருக்கணும் அப்படின்ற விதிமுறை இருக்கா?
0: ஆமாம், அந்த ஓடையோட அளவை வச்சு தான் நம்மளை கணக்கு. ஓடையோட அகலம் இருக்கு இல்லையா, அந்த அகலத்தை வச்சு தான் நம்மளை கணக்கு பண்ணணும். அதோட அதிகமாக கட்டினாலும் தப்பு, குறுகலாக கட்டினாலும் தப்பு.
1: சரி, இப்போ தற்போது இந்த பருவமழை நமக்கு இந்த எல்லினோனாக குறைவாக இருந்தால் கூட அடுத்த பருவமழை வந்து ஆகஸ்ட் மாதத்துக்கு மேலே திருப்பி நமக்கு வந்து வடகிழக்கு பருவமழை ஆரம்பிக்கும். அப்போ இந்த பருவமழை பெய்யும் காலத்தில் அதிகமான மழையை வந்து அது நம்ம நேரடியாக சேமிக்கக்கூடிய அமைப்புகள் விவசாயிகள் மத்தியில் குறைவாக இருக்குது. அப்போ நம்ம நிலத்தடி நீர்மட்டத்தை அல்லது ஆழ்துளை கிணறுகளை எப்படி செறிவூட்டம் செய்யறது?
0: அதாவது ஆழ்துளை கிணறுகளை செறிவூட்டுறது ஒரு பக்கம், இன்னொரு பக்கம் ஏற்கனவே இருக்க கிணறுகள், திறந்தவெளி கிணறுகளில் மழைநீர் சேகரிக்கிறதுக்கு ஒரு திட்டம் இருந்துச்சு, ஏற்கனவே இருந்துச்சு. அதை வந்து விவசாயிகள் செயல்படுத்தினா, ஏன்னா ஒரு திறந்தவெளி கிணறில் ஒரு மேட்டூரோட தண்ணியை கூட உள்ள விட்டிங்கனாலும் தண்ணி வந்து மேலே ஏறாதுன்னு சொல்லுவாங்க. அந்த அது மாதிரி ஆழ்குளை கிணறை பொறுத்தவரை பக்கத்தில் ஒரு நம்ம தொட்டி மாதிரி கட்டிட்டு அதில் வந்து மழை தண்ணீர் விட்டால் அது வாட்டுக்கு கிரவுண்டு இதுக்குள்ளார போகும். இல்லை, ஆழ்துளை கிணறுக்குள்ளே விடுறதுக்கான வாய்ப்புகள் நிறைய இருக்குது. அதே மாதிரி இந்த பண்ணைக்குட்டைகள்பாங்க, அது நிறைய பண்ணாங்கனாலும் ஒரு விவசாயி ஒரு ஏக்கர் நிலம் வச்சுருக்காருன்னா ஒரு அஞ்சு சென்ட்டு, அஞ்சு சென்ட்டில் ஒரு பண்ணைக்குட்டை, அது அரசு வந்து அதுக்கும் செஞ்சே தர்றாங்க. அதனால் அதை நம்ம பண்ணலாம்.
1: இப்போ இந்த ஆழ்துளை கிணறு, திறந்தவெளி கிணறு, இது வந்து அதிகமாக தண்ணீர் வரும்பொழுது அதை நம்ம அதில் கொண்டு போய் சேர்க்கறதுக்கான வழிமுறைகள் இருக்குது. தூர்ந்து போன ஆழ்துளை கிணறு அல்லது தூர்ந்து போன கிணறு, இதை வந்து நம்ம மீண்டும் பயன்பாட்டு கொண்டு வர வாய்ப்பு இருக்கா?
0: கண்டிப்பாக இருக்குது. அதாவது தூர்ந்து போன ஆழ்துளை கிணறுங்கிறது ஒரு அளவுக்கு தூர்ந்து போயிருக்கும், தண்ணி எடுக்கிறதுக்காக இருக்காது, ஆனால் தண்ணியை உள் செலுத்தினீங்க தாராளமாக தண்ணி உள்ளே போகும். அதை சரி செஞ்சுட்டு இந்த ஆழ்துளை கிணறுகளை நம்ம வந்து மழைநீர் சேகரிப்பு அமைப்பாக மாற்றிட்டோம்னா அது வழியாக நம்ம வந்து தண்ணியை வந்து ஃபுல்லாக உள்ளே செலுத்தலாம். அதே மாதிரி திறந்தவெளி கிணறுகள், திறந்தவெளி கிணறுகளே அதே மாதிரி தான், நம்ம தண்ணியை நீங்கள் எவ்வளோ கொடுத்தாலும் அது பாட்டு போயிட்டே தான் இருக்கும். தண்ணி வந்து எந்த காலத்துலேயும் வந்து ஏறாது, கிணறு வந்து ரொம்ப இடிச்சுன்னு சொல்லவே முடியாது, எந்த கிணறும் ரொம்ப நாளாக வரலாறே கிடையாது. எவ்வளோ தண்ணி கொடுத்தீங்கன்னா நீ உள்ளே தான் போயிட்டுருக்கும், ஸோ அது வந்து நிலத்தடி நீராக உயர்த்தும்.
1: நிச்சயமாக. நம்ம நிகழ்ச்சியில் ஒரு இணையர் மீனுகிறார். வணக்கம்.
3: வணக்கம். வணக்கம்
1: ஐயா, சொல்லுங்கள். இணைப்பில் இருக்கீங்க, உங்கள் பேர் சொல்லுங்கள்.
3: திருச்சி மாவட்டம் மணிச்சூர் மாவட்டம் சத்தமங்கலம் ராஜகோபால் பேசுகிறேன்.
1: ஆ சொல்லுங்கள் ஐயா.
3: இங்கே சிற்பத்தூர் பக்கத்தில் உப்பார் நீர்த்தேக்கம்னு ஒரு நீர்த்தேக்கம் இருக்குங்க.
1: சரி,
3: அது எம்ஜிஆர் காலத்தில் கட்டளை கால்வாய் திட்டத்தில் அந்த வரி திட்டம் வந்தது.
1: சரி,
3: ஆனால் அடுத்த பிறகு என்ன வர்றவங்க எல்லாமே ஒன்றுமே கண்டுக்கல. கொல்லிமலைலேருந்து வர ஐயாத்துலேருந்து தண்ணி வாய்க்கால் கொண்டு வந்து தண்ணி உள்ள ஏற்பாடு பண்ணுறேன்னாங்க, அதுவும் பண்ணலை.

0: இந்த காவேரி தண்ணி வந்து அதிகமா பெஞ்சு கடலுக்கு போறப்ப எங்களுக்கு ஒரு வாய்க்கால் வெட்டி அந்த தண்ணி நிலத்தடி ஏரிக்கு தண்ணி வந்ததுன்னா எங்க பக்கத்து விவசாயம் பண்ணலாங்க. ஒரு 100 ஏக்கர் சும்மாவே கிடக்குது.
1: சரி சரி
0: ஐயா, பண்ணாங்கன்னா செஞ்சா நல்லா இருக்குங்க.
1: சரி சரி, அந்த ஊர்ல இருக்கக்கூடிய ஒரு இணைப்பு, நீர் இணைப்பை கோரிக்கையாக சொல்கிறாங்க. இப்போ பொதுவாக இந்த மாதிரி பெரிய ஆறுகள்லேருந்து வரக்கூடிய தண்ணீரை கால்வாய்கள் வெட்டி அதை வந்து உப ஆறுகளுக்கு அல்லது வாய்க்கால்களுக்கு எந்த அளவுக்கு அது நம்ம செலுத்துறதுக்கு வாய்ப்பு இருக்குது?
2: அது நேரடியாக வாய்க்கால் வெட்டி கொண்டு போகிறதுக்கான வாய்ப்புகள் ரொம்ப ரொம்ப குறைவு. இப்போ இணைப்பு திட்டம் அப்படின்றது ஒரு பக்கம், இப்போ காவேரி குண்டாறு இணைப்பு திட்டம்னா அது வந்து வாய்க்கால் பெரிய வாய்க்கால் வெட்டி அது கொண்டு போகிறாங்க. ஆனால் மற்றபடி நம்மளுக்கு அதாவது பூமியோட மட்டங்கள் வந்து நம்மளுக்கு வந்து திருப்பி தண்ணியை கொண்டு போகிற மாதிரி, ஏன்னா எல்லா நதிகளும் உள்ளே வந்த காவேரியில் தான் உழுவிடும். ஸோ காவேரியில் தண்ணி போகணும்னா கஷ்டம். அதுக்கு தான் இப்போ நிறைய இடத்துல என்ன பண்ணுறாங்க, பம்பிங் ஸ்கீம் சொல்லிட்டு பண்ணுறாங்க. அந்த பம்பிங் ஸ்கீமில் போச்சுனாலும் நம்ம வந்து இப்போ 2-3 பம்பிங் ஸ்கீம் சேங்ஷன் ஆகி ஒர்க் நடந்துக்கிட்டு இருக்கு. ஸோ அந்த மாதிரி போச்சுனாலும் உபயோகப்படுத்திக்கலாம். மற்றபடி வந்து நம்ம கால்வாய் வெட்டி கொண்டு போகிறதுங்கிறது நம்ம பிசி ரேஷியோன்னு சொல்லுவாங்க ஒன்று, அது ஒர்க் அவுட் ஆகணும் எல்லா இடத்துலையும், அது ஆகாது, அதிகபட்சம் ஆகாது. இன்றைக்கி இருக்கிற சூழ்நிலைக்கு அது எந்த அளவுக்கு சாத்தியப்படும்ன்றது என்னால் சொல்ல முடியல.
1: நிச்சயமாக. இன்னொன்று, இப்போ நீங்கள் சொல்வது போல் ஒரு ஆறு இருக்கக்கூடிய உயரம், அந்த பூகோள பரப்புடைய உயரம் மாறுதல் இருக்கலாம். அப்போ இதெல்லாம் வந்து தீர ஒரு ஆய்வு செய்து ஒரு விஞ்ஞானபூர்வமாக ஒரு ஆய்வு செய்து தான் அதை நம்ம கொண்டு போக முடியும். இப்போ இந்த நீர்நிலைகளை பாதுகாப்பதன் மூலமாக இப்போ விவசாயத்தில் நமக்கு தண்ணீர் கிடைக்குது, விவசாயம் செய்ய முடியுது, கால்நடைகளுக்கு தண்ணி கிடைக்குது, இல்லை கிராமங்களுக்கு குடிநீர் கிடைக்குது. இதை தாண்டி ஒரு பொதுவான நன்மை அப்படின்னு சொன்னால் நீர்நிலைகளை பாதுகாப்பதன் மூலமாக நமக்கு கிடைக்கக்கூடிய நன்மை என்ன இருக்கும்?
2: ஒன்று வந்து நிலத்தடி நீர் உயருது. அருகாமையில் இப்போ நிறைய வீட்டுகளில் போர் போட்டு தான் தண்ணி எடுக்கிறோம். அந்த போர்வெல்லுக்கு தண்ணியோட தரம் இப்போ கம்மியாக இருந்துச்சுன்னா, இந்த நீர்நிலைகளில் தண்ணி முழுசாக நின்றுச்சுன்னா அந்த தரம் உயரும்,
1: உப்புத்தன்மை குறையும்
2: ஒன்று. ரெண்டாவது வந்துட்டு கால்நடைகளுக்கு அந்த தண்ணீர் வந்து எந்த காலத்துக்கும் உபயோகப்படும், மீன் வளம் அதிகரிக்கும். பல்லுயிர் பாதுகாப்புங்கிறது இந்த தண்ணி நின்றுச்சுன்னா பல்லுயிர் பாதுகாப்புக்கிற அந்த இடத்துல உருவாகிடும். சின்ன சின்ன செடியிலேருந்து பெரிய மரங்கள் வரையும் வளர்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கும், அது காயாமல் வளரும். அந்த மாதிரி ஒரு வாய்ப்புகளுக்காக நம்ம வந்து இந்த நீர்நிலையை சரி பண்ணி வைக்கணும். அந்த மாதிரி வேலைகளை நம்ம செஞ்சோம்னா அதுவே போதும்.
1: சரி,
2: கொள்ளளவு வந்து இப்போ இருக்கிற கொள்ளளவு ஒரு ஏதாவது அதோட இந்த ஏரியோட கொள்ளளவை கரெக்ட் பண்ணி கொண்டு வரணும். ஏன்னா இப்போ என்னோடய இதுபடி என்னோடய தனிப்பட்ட முறையில் சொல்கிறேன், ஒரு 15-20% ஏரிகள் வந்து கொள்ளளவை இழந்திருக்கு. அதை நம்ம சரி பண்ணோம்னாவே நம்மளுக்கு வந்து இந்த வெள்ள நீரை கொண்டு வந்து சேர்க்கறதுக்கான வாய்ப்புகள் இருக்குங்க தான் என்னோட.
1: சரி, நம்ம நிகழ்ச்சியில் ஒரு நேயர் மணிக்கிறார். வணக்கம்
3: சார். வணக்கம் சார். சார் வணக்கம், மாத்தூர் பிரேம்குமார் சார்.
1: சொல்லுங்க
3: சார். வணக்கம் சார். சார் ஐயா கிட்ட இப்போ இன்னும் இந்த காவிரி குண்டாறு இணைப்புன்னு சொல்லிட்டு ஒரு ஆறு ஒன்று வெட்டுறதா பிளான் பண்ணியிருந்தாங்களே சார், அந்த ஆறு ஏதாவது விவசாயத்துக்கு ஏதாவது வாய்ப்பு அது அந்த வேலை நடக்குதா சார்? அது எதுவும் பண்ணிட்டு இருக்காங்களா சார்?
1: கேட்கலாம். இப்போ அந்த இணைப்பு திட்டம் அது வந்து ரொம்ப நீண்ட நாட்களாக பேசப்படக்கூடிய திட்டம், அது இப்போ அது இந்த திட்டத்துக்கான வழிமுறைகள்
2: திட்டத்து ஆய்வுகள் முடிஞ்சிருச்சு, கொஞ்சம் ஒரு வேலை செஞ்சுருக்காங்க, தொடர்ந்து அந்த நிலமெடுப்பும் அந்த வேலை நடந்துகிட்டு இருக்கு.
1: இப்போ பொதுவாக இந்த நீர்நிலைகள் பாதுகாப்பு அப்படிங்கும்போது நீங்கள் சொல்வது போல் அந்த நீர்நிலைகளுடைய கொள்ளளவு அதிகரிக்கிறது அப்படிங்கிறது ஒன்று. இப்போ நிறைய இடங்கள் நம்ம பார்க்குறோம், அந்த நீர்நிலையுடைய கரையெல்லாம் உடஞ்சி கரையெல்லாம் சேதமடைஞ்சு அல்லது அந்த மண் அரிமானம் ஏற்பட்டு இருக்கு. அப்போ அந்த நீர்நிலைகளுடைய கரைகளை எப்படி பாதுகாக்கிறது?
2: இல்லை, கரைகளை பாதுகாக்கிறது வந்து இப்போ அரசு வந்து நீர்வளத்துறையில் வந்து கரைகளை வந்து தொடர்ந்து பாதுகாத்துக்கிட்டு தான் இருக்கிறாங்க. அவங்களோட திட்டத்தில் இப்போ உலக வங்கி திட்டமாக இருக்கட்டும், நிறைய திட்டங்கள் வந்து தொடர்ந்து செயல்படுத்திக்கிட்டு தான் வராங்க. அதில் கரையை வந்து பாதுகாத்து தான் இருக்காங்க. என்ன தான் கரையை பாதுகாத்தலாம், ஒரு மழை வந்துச்சுன்னு வச்சிங்களேன், அந்த கரை வந்து கரை தான் செய்யணும், மண்ணிலான கரை அது கரைஞ்சிக்கிட்டு தான் இருக்கும். அதை வந்து அவங்க வந்து சரி பண்ணிக்கிட்டு தான் இருக்கிறாங்க. இதில் அந்தந்த பகுதி விவசாயிகளும் கொஞ்சம் பொறுப்பு எடுத்துக்கணும். அதாவது பழைய குடிமராமத்து பணிகள் வந்து வாய்க்கால் வெட்டுறதுக்கெல்லாம் இருந்துச்சு, அதே மாதிரி இதையும் அவங்க வந்து கரையும் பாதுகாத்துக்கணும். ஏன்னா அவங்களோட ஏரி, அவங்களோட பாசனம் வரப்போகிற ஏரி, அதை கரையை பாதுகாக்கலாம், அவங்களும் கொஞ்சம் பொறுப்படுத்திக்கிட்டாலும் நல்லாயிருக்கும்.
1: சரி, நம்ம நிகழ்ச்சியில் ஒரு நேயர் மணிக்கிறார். வணக்கம்.
4: வணக்கம். வணக்கம்.
1: சொல்லுங்க.
4: ஈஸ்வர் மூர்த்தி பேசுகிறேன், பெரம்பூர் மாவட்டம் குடிமீட்டு இருந்தேன்.
1: சொல்லுங்க.
4: அது ஏரி முதல்ல 12 ஏக்கர் இருந்ததுங்க, இப்போ 2 ஏக்கர் தான் இருக்குது.
1: சரி,
4: அது புறம்போக்கு நிலம் கவர்மெண்ட் நிலம் இவ்வளோ தான் இருக்குதுன்னு சொல்லி சொல்லிட்டு இருக்காங்க. அப்புறம் அந்த வேலி முள்ளு இந்த கருவேலம்மனா அந்த ஏரியே போனால் அந்த 2 ஏக்கருக்குள்ளே அடைச்சிக்கிட்டு இருக்கு போகிறான். இதை போனால் அந்த

0: கவர்மெண்ட் நிலம்னு சொன்ன காட்டப்புறம் பட்ட நிலம்னு சொல்லி எல்லாம் முள்ளெல்லாம் புடுங்கிட்டு உல ஓட்டி முட்டுக்கல் போடுறாங்க. அது என்னன்னு தெரியல. நானும் பல வாட்டி கலெக்டர் ஆஃபீஸில் கேட்டு பார்த்தேன்னா அவங்களும் பதிலே சொல்ல மாட்டேங்கிறாங்க என்னன்னு தெரியல. அது நீங்கள் கொஞ்சம் பார்த்து சொன்னீங்கன்னா பரவாயில்ல.
1: ஐயா, இப்போ இந்த முள் மரங்கள் அந்த நீர்நிலைகளில் நிறைய முளைச்சிருது, அதற்கு என்ன தீர்வு?
2: இல்லை, அது வந்து நம்ம விட்டுட்டோம், ரொம்ப காலம் விட்டுட்டோம். அதனால் அது வந்து தொடர்ந்து வளர்ந்துட்டு தான் இருக்குது. கருவேல முள் வளர்ந்துக்கிட்டு தான் இருக்குது. அதாவது இதில் கருவேல்னு நம்ம வந்து அந்த வார்த்தையை உபயோகப்படுத்தவே கூடாது. இல்லை, வேலிக்கருவைம்பாங்க, அந்த மாதிரி நம்ம யூஸ் பண்ணோம். ஏன்னா கருவேல் வெல்வேல் வந்து என்றைக்குமே ஒரு இயற்கையோட சார்ந்த மரங்கள். இந்த வேலிக்கருவை அப்படின்ற மரம் இதை வந்து தொடர்ந்து விழுந்து வந்துக்கிட்டு தான் இருக்குது. ஸோ அதை வந்து எடுக்கிறதுக்கான முயற்சிகளை இப்போ வந்து நீதிமன்றத்து மூலமாக அவங்க வந்து இதை போட்டு ஆர்டர் போட்டு இப்போ எல்லா மாவட்ட ஆட்சித்தலைவர்களும் உத்தரவே போட்டாங்க. இப்போ திருச்சி மாவட்டத்தில் கூட இந்த மாதத்துக்குள்ளார வந்து இருக்கிற அதாவது சொந்தமான
1: இடங்கள்
2: பட்டாயத்தில் இருக்கணும் எடுக்கணும். அதே மாதிரி அந்த நீர்நிலை புறம்போக்கில் இருக்கிறது, பஞ்சாயத்து இடத்துல இருக்க எல்லாமே இந்த மாதத்துக்குள்ளார எடுக்கணும்னு சொல்லி ஒரு உத்தரவே போட்டிருக்காங்க. அதுபடி இப்போ எல்லாருமே வேலை பார்த்துக்கிட்டு இருக்காங்க. அந்தந்த பகுதி மக்களும் கொஞ்சம் வந்து ஒத்துழைச்சி அதை வந்து செய்கிறதுக்கான உதவிகளை செய்யணும்.
1: சரி, இப்போ நீங்கள் ஒரு உங்கள் பணி அனுபவத்தில் இந்த நீர்நிலைகளை வந்து பாதுகாத்ததன் மூலமாக அந்த ஒரு குறிப்பிட்ட கிராமத்தில் ஒரு பெரிய மாற்றம் ஏற்பட்டுச்சு, விவசாயத்திலேயோ அல்லது குடிதண்ணீர் பிரச்சனை தீர்ந்தது அப்படிங்கிற மாதிரி ஏதாவது ஒரு பகுதி இருக்கா?
2: இல்லை, இப்போ எனக்கு வந்து திண்டுக்கல் மாவட்டத்தில் இந்த நம்ம கிணறுகளில் மழைநீர் சேகரிப்புன்னு சொல்லிட்டு ஒரு 2008 ஒரு திட்டம் வந்துச்சு. அந்த திட்டத்தில் 2 கிராமம் நாங்கள் எடுத்துக்கிட்டோம். அந்த 2 கிராமத்தில் இருக்கிற மொத்த கிணறுகள்லையும் அந்த மழைநீர் சேகரிப்பு செஞ்சோம். நாங்கள் 2008, 2009, 2010 ஒரு பெரிய வறட்சி வந்துச்சு நினைக்கிறேன். அந்த டைமில் பார்த்திங்கன்னா அந்த பஞ்சாயத்தில் இருக்கிறவங்ககிட்ட பேசி எல்லா ஊரும் காஞ்சி போச்சு, எங்கள் ஊர் மட்டும் தண்ணி இருக்குன்னு சொன்னாங்க. அவள் எந்த ஒரு அரசோட திட்டத்தையும் முழுமையாக செயல்படுத்தினா அந்த செயல்படுத்தின விஷயம் வந்து பலன் கிடைக்கும்ன்றது இதில் இருந்து எனக்கு தெரியுது.
1: சரி, நம்ம நிகழ்ச்சியில் ஒரு நேயர் இணைகிறார். வணக்கம்.
3: வணக்கம் சார், ப்ரோக்ராம் கேட்டுட்டு இருக்கேன், ரொம்ப நல்லா இருக்கு. தஞ்சாவூர் இந்த பக்கம் துறையூரை விட வெயில் அதிகமா இருக்கு. காரணம் வந்து முதல்ல சொன்னாங்க மலைக்கோட்டையுடைய இது அப்படின்னு சொன்னாங்க. இப்போ காவேரியிலயும் கொள்ளத்திலயும் தண்ணி இல்ல, வறண்டு இருக்கு, ஒரே மணலா இருக்கிறதுனாலதான் அது மாதிரி இருக்கு அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க. தடுப்பணை கட்டி தண்ணி தேக்கினா நம்ம வெயிலுடைய தாக்கம் கம்மியா இருக்குமா, அது மாதிரி ஏதாவது செய்யலாமா ஐயா சொல்லணும், விளக்கம்
1: கேட்கலாம்.
2: இல்ல, நீங்க வந்து வெயிலோட தாக்கம்ங்கிறது இதெல்லாம் இதுக்கெல்லாம் அப்பாற்பட்டுதான் இருக்குது. இன்னைக்கு சூழ்நிலைக்கு எல்லாத்தையும் அப்பாற்பட்டிருக்கு. நம்ம வந்து மரங்கள், அதாவது மரங்கள் எவ்வளோக்கு எவ்வளோ நடுறோமோ அவ்வளோக்கு எவ்வளோ நம்மளுக்கு வந்து சலுகை. இதில் இப்போ இன்னைக்கு காலையில் பேசிகிட்டு இருக்கும் கூட சொன்னாங்க, சரி அப்படி சொல்லிங்கன்னா கேரளாவில் இவ்வளோ மரம் வச்சுட்டாங்க, அதனால தான் ஜாஸ்தி மழை பெஞ்சு அழிஞ்சிக்கிட்டு இருக்கோன்னு சொல்கிறாங்க. ஸோ அதை வந்து நம்ம எடுத்துக்க வேண்டியில. ஏன்னா நம்மளுக்கு இன்றைக்கி வெயிலோட தாக்கத்துன்னு குறைக்கணும்னா மரங்கள் ஃபுல்லாக நடணும். நம்ம காங்கிரீட் வீடு போட்டிருக்கோம், மேலே வந்து பசுமை கூரை அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் பசுமை போர்வை போத்துற மாதிரி வீடுகள்லேயும் மேலே வந்து செடி வச்சிட்டோம்னா, மொட்டை மாடியில் செடி வச்சிட்டோம்னா இந்த தாக்கங்கள் குறையும். காவேரி யாரு இன்றைக்கி இல்லை, என்றைக்குமே மணலோட இருந்தது தான். அதனால் அதை வந்து நம்ம சொல்ல முடியாது. அதே மாதிரி நம்மளுக்கு மலைக்கோட்டையினால் நம்மளுக்கு பாதிப்பு ஏற்படுங்கிறது சரியாக இல்லை.
1: ஆமாம், நிச்சயமாக அந்த பசுமை பரப்பை வந்து அதிகரிக்கணுங்கிறது தான் நம்முடைய மாநில மத்திய அரசுகளுடைய நோக்கமாக. நிறைய மரம் நடும் பகுதிகளை தேர்ந்தெடுத்து அங்கே மரங்கள்லாம் நட்டுக்கிட்டு இருக்காங்க. இப்போ இந்த பசுமை பரப்பு மூலமாக மரங்களை நடுவதன் மூலமாக மழை வரும், ஆனால் இந்த எந்த அளவுக்கு இந்த வெயிலுடைய தாக்கம் குறையும்?
2: அது 1 டிகிரி, இன்றைக்கி 1 டிகிரி வெப்பம் ஏறிச்சுனாவே அதோட தாக்கம் வந்து அதிகமாக இருக்குன்றாங்க. நம்ம அந்த 1 டிகிரி குறைக்கிறதுக்கு நம்ம முயற்சி எடுக்கணும். நம்ம வெறும் மரங்கள் நட்டுக்கிறதுனாலயே இன்றைக்கி வந்து கோடிக்கணக்கில் நம்ம மரம் நடுறோம். நட்டாலும் ஏன் இந்த வெயில் இருக்குதுன்னு கேட்டிங்கன்னா அதை பராமரிக்கிறது ஒரு பக்கம், அது ஒரு பலன் தருதான்னா இல்லை. வீட்டுக்கு ஏற்றாலும் மரம் வச்சு வளர்க்குறோம்னா அடுத்தாலும் வேறு ஏதாவது ஒரு இல்லை, அதை வெட்டிடுறோம், நம்மளே வெட்டிடுறோம். அந்த மாதிரி இல்லாமல் நம்ம வந்து ஒரு வீட்டுக்கு ஏற்றால 3 மரம் இருந்துச்சுன்னு வச்சிங்களேன், அந்த வீடு நல்லா குளுமையாக தான் இருக்கும். அதே மாதிரி மொட்டை மாடிகளில் முழுசாக வந்து வைக்கணும். அதே மாதிரி இந்த ஆக்சிஜன் கொடுக்குற, அதிகமாக கொடுக்குற மரங்கள், செடிகள், மரங்கள் இதை வைக்கணுங்கிறது தான் என்னோட ஒரு முக்கியமான கோரிக்கையாக இருக்குது.
1: சரி, நம்ம நிகழ்ச்சியில் ஒரு நேயர் இணைகிறார். வணக்கம்.
4: மாலை வணக்கம் சார்.
1: சொல்லுங்க
4: சார். சாருக்கும் வணக்கம். சாருக்கும் வணக்கம் சார். நான் எசனப்பட்டி ரமேஷ். எனக்கு வந்து புதிய மேட்

0: வாய்க்கால்ல இருந்து நான் எனக்கு தண்ணி வருது, விவசாயம் பண்றோம் சார்.
1: சரிங்க.
0: எனக்கு வந்து இப்ப நீர் மேலாண்மை பத்தி சார் சொல்றாங்க. ஏற்கனவே இருக்க இந்த பாசன வாய்க்கால்கள்ல நீர் சிக்கனம் வந்து ஒரு அத்தியாவசியமா இருக்கு நம்மளுக்கு. அதுல பாத்தீங்கன்னா இப்ப வந்து நம்ம சற்று என்ன நாலா நம்பர்ல இருந்து வருது, அதுல இருந்து ஒரு 100 மீட்டர் மட்டும் இந்த சைடு கட்ட கட்டி இருக்கிறாங்க. இப்ப வந்து இந்த தொட்டி சிஸ்டம்னு சொல்லி டோட்டலுமே வந்து அப்படியே நம்ம தொட்டி மாதிரி கட்டி கொண்டு போறாங்க. அப்படிங்கல வந்து நம்மளுக்கு சும்மா ஒரு 2-4 சுத்து வச்சாவே போதும், தேவையான நீர் வந்து அந்த அந்த வாய்க்காலுக்கு ஒரு 500 ஏக்கருக்கான தேவையான இது போதும். இப்ப வந்து அது பூரா நிறைய இப்ப அந்த தொட்டி சிஸ்டம் இல்லாம பாத்தீங்கன்னா ஏகப்பட்ட தண்ணி ஒரு 10 சுத்து 15 சுத்து வைக்க வேண்டியதா இருக்கு. அது அப்பதான் கடமடைக்கு போய் சேருது. அதை வந்து அறத்துக்கு

0: அது அப்பதான் கடன் முடக்கி போய் சேருது. அத வந்து அரசுக்கு சார் வந்து இது பண்ணி ஏற்கனவே இருக்க பாசன வாய்க்கால்களை அந்த தொட்டி சிஸ்டத்துல கொண்டு வந்தோம்னா நிறைய நீர் சிக்கனம் ஆகும். அதை பத்தி சார் என்ன சொல்றாங்க
1: கேட்கலாம். இல்லை, நீங்கள் சொல்கிறது முக்கியமான விஷயந்தான், முக்கியமான ஒரு இது தான். வாய்க்காலில் வந்து இப்போ உங்களுக்கு வந்து அநேகமாக வந்து உலக வங்கி திட்டத்தில் தான் செஞ்சுருப்பாங்கன்னு நினைக்கிறேன். அது எந்த அளவுக்கு தேவைப்படும் அந்தளவுக்கு செஞ்சுருப்பாங்க. அதுக்கப்புறம் மீதி இருக்கிற இடத்த வந்து நீங்கள் விவசாயிகள் கொஞ்சம் வந்து தண்ணீரை சிக்கனப்படுத்தணும்னு முடிவு பண்ணிட்டோம்னா நம்ம நீங்கள் கொஞ்சம் வருஷம் வருஷம் அதை வந்து சரி பண்ணிக்கிட்டிங்கன்னா அந்த தண்ணீரை சிக்கனப்படுத்தலாம். காங்கிரீட் போட்டதுனால மட்டுமே சிக்கனப்படுத்த முடியுன்றது இது இல்லை. ஏன்னா இதுக்கு முன்னாடி நம்மளுக்கு தண்ணி வந்துக்கிட்டு தான் இருந்துச்சு. சிக்கனமாக உபயோகப்படுத்துறது ஒரு பக்கம், நம்ம வந்து அதுக்கு தகுந்த மாதிரி பயிர்களை செய்கிறது ஒரு பக்கம்.
2: இப்போ குறிப்பாக இந்த எல்நினோ இந்த தொடர்பாக கூட நம்ம வேளாண் விஞ்ஞானிகள் சொல்வது, தண்ணீர் குறைவாக தேவைப்படக்கூடிய மாற்று பயிர்களையும் யோசிங்க. ஒரு பட்டம் நம்ம நெல்னா கூட அடுத்த பட்டத்துக்கு குறைவான தண்ணீர் தேவைப்படக்கூடிய உளுந்து, மற்ற சிறுதானியங்கள், சோளம், இந்த மாதிரி பயிர் மாற்று பயிர்களையும் தேர்ந்தெடுக்கணும். முக்கியமாக நெற்பயிர் சாகுபடி செய்யக்கூடிய இடங்களில் நீர்மறை நீர்கட்டு, நம்ம நீர் மறைஞ்சதுக்கப்புறம் நீர் குறைஞ்சதுக்கப்புறம் கட்டுங்க, தண்ணி கட்டுங்க, ஃபுல்லாக ஒரு தெப்பமாக தண்ணீரை நிறுத்தி வைக்காதீங்கன்னு சொல்லி இந்த நீர் மேலாண்மை உத்திகளையும் கடைப்பிடிக்க சொல்கிறாங்க. முக்கியமாக இன்றைக்கி வந்து பருவநிலை மாற்றம், நீங்கள் சொன்னது போல் பருவநிலை மாற்றத்துக்கு ஏற்ற பயிர்களை தேர்வு செய்வதும் ஒரு சரியான தீர்வாக இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. இப்போ நமக்கு நம்ம நிகழ்ச்சியோட நிறைவு பகுதிக்கு வந்திருக்கிறோம். இப்போ நகர்ப்புற பகுதியில் இருக்கக்கூடிய நீர்நிலைகளை பாதுகாப்பதில் இப்போ ஏதாவது தற்போதைய உங்கள் பணிகள் ஏதாவது நடந்துகிட்ருக்கா?
1: ஆமாம், இப்போ வந்து நாங்கள் வந்துட்டு திருச்சி மாவட்டத்தை பொறுத்தவரைக்கும் புது பிராட்டியூர்னு ஒரு ஏரி, அந்த ஏரி வந்து இப்போ பாசனம் இல்லை, நகர்ப்புற ஏரி ஆயிடுச்சது, பாசனம் இல்லை. இருந்தாலும் அந்த ஏரியில் கொள்ளளவு அதிகப்படுத்துறதுக்கான வேலைகளை தன்னார்வ இயக்கங்களோடு சேர்ந்து நாங்கள் இப்போ வந்து பண்ணிக்கிட்டு இருக்கோம். சரி, இது மாதிரி கொஞ்சம் வேலைகள்லாம் நாங்கள் செஞ்சிகிட்ருக்கோம். அதனால் உங்கள் பகுதியில் இருக்கிற ஏரிகளை தூர் வர்றதுக்கு இந்த தன்னார்வ அமைப்புகளை உபயோகப்படுத்திக்கிட்டு நீங்கள் வந்து இருக்கிற வேலைக்கருவி முள்ளை எடுத்துகிட்டு ஆழப்படுத்திக்கிறதுக்கான வாய்ப்புகளை நீங்கள் விவசாயிகள் வந்து பயன்படுத்திக்கணும்.
2: இப்போ இந்த நீர்நிலைகளை பாதுகாப்பதன் மூலமாக நம்ம தண்ணீரை மட்டும் சேமிக்கலை, அடுத்து வருகின்ற தலைமுறைக்கான ஒரு வாழ்வாதாரத்தை நம்ம வந்து பாதுகாக்கிறோம். முக்கியமாக விவசாயியுடைய உயிர் நாடி இந்த தண்ணீர், அந்த தண்ணீரை நம்ம பாதுகாப்பதன் மூலமாக விவசாயத்தையும் பாதுகாக்கலாம், கிராமங்களையும் பாதுகாக்கலாம். நிறைய அந்த நீர் மேலாண்மை குறித்த தகவல்களை இன்றைய நிகழ்ச்சியில் பங்கெடுத்து எங்களுக்காக கொடுத்தீங்க, மனமார்ந்த நன்றி சார்.
1: நன்றி.
3: திருச்சிராப்பள்ளி வானொலி அலைவரிசைகளில் இதுவரை நீர்நிலைகளை பாதுகாப்போம் குறித்த இன்றைய நேரடி தொலைபேசி நிகழ்ச்சியில் நேயர்களின் சந்தேகங்களுக்கு விளக்கம் அளித்தார் திருச்சிராப்பள்ளி நீர்வளத்துறை மேனாள் உதவி செயற்பொறியாளர் கே ராஜகோபால் அவர்கள். உடன் உரையாடினார் மித்ரா அவர்கள். இத்துடன் இன்றைய உழவர் உலகம் நிறைவு பெறுகிறது.

0: நேரம் இரவு 8 மணி. இனி கேட்கலாம்.
1: வணக்கம். திருச்சிராப்பள்ளி செய்தி சுருக்கம், வாசிப்பவர் ஜெயஸ்ரீ துரைசாமி. இந்தியா இந்தோனேஷியா நாடுகள் தீவிரவாதத்திற்கு எதிராக பிராந்திய பாதுகாப்பு நடவடிக்கைகளில் இணைந்து செயலாற்ற வேண்டியதன் அவசியத்தை பிரதமர் திரு நரேந்திரமோடி வலியுறுத்தியுள்ளார். ஜகார்த்தா நாடாளுமன்றத்தில் இன்று உரையாற்றிய பிரதமர், செயற்கை நுண்ணறிவு, கல்வி, புத்தொழில் நிறுவனங்கள் உள்ளிட்ட மின்னணு பொது உள்கட்டமைப்பில் இரு நாடுகளும் ஒத்துழைப்பை வலுப்படுத்துவதன் அவசியத்தை எடுத்துரைத்தார். நாட்டில் கிராமங்கள் விவசாயிகளின் வாழ்வாதாரத்தை மேம்படுத்துவதன் மூலமே வளர்ச்சியடைந்த இந்தியா இலக்கை எட்ட முடியும் என்று மத்திய வேளாண்துறை அமைச்சர் திரு சிவராஜ் சிங் சவுகான் தெரிவித்துள்ளார். புதுதில்லியில் விவசாயிகள் வேளாண் தொழில் முனைவோர்களை ஊக்குவிக்கும் வகையில் பிரகதி திட்டத்தை இன்று அவர் தொடங்கி வைத்தார். காமன்வெல்த் விளையாட்டுப் போட்டிகளில் பங்கேற்கும் இந்திய வீரர்களுக்கான ஆடைகளை மத்திய விளையாட்டுத்துறை அமைச்சர் டாக்டர் மன்சுக் மாண்டவியா இன்று அறிமுகம் செய்தார். புதுதில்லியில் நடைபெற்ற விழாவில் பங்கேற்று பேசிய அவர், சுற்றுச்சூழலுக்கு உகந்த ஜவுளி வகைகளை ஊக்குவிக்கும் விதமாகவும் இயற்கை இழைகள் சார்ந்த துறைகளில் இந்தியாவின் திறனை உலக அளவில் வெளிப்படுத்துவதை நோக்கமாக கொண்டும் இந்த ஆடைகள் சனல் விஸ்கோஸ் மூலம் தயாரிக்கப்பட்டிருப்பதாக கூறினார். நாட்டின் எஃகுத்துறை வளர்ச்சியை மேம்படுத்துவதற்கு அரசு உயர் முன்னுரிமை வழங்கி வருவதாக மத்திய தொழில்துறை அமைச்சர் திரு பியூஷ் கோயல் தெரிவித்துள்ளார். கனரக தொழில்கள் மற்றும் எஃகுத்துறை அமைச்சர் திரு ஹெச் டி குமாரசாமியுடன் இணைந்து நடத்திய ஆலோசனைக் கூட்டத்தில், வலுவான தன்னிறைவை பெற்று இந்தியாவை கட்டியெழுப்ப தொழில்துறையின் ஒத்துழைப்பை முன்னெடுத்துச் செல்ல வேண்டியதன் அவசியத்தை

0: அவர் வலியுறுத்தினார். புதிய வளர்ச்சி வாய்ப்புகளை ஏற்படுத்துவது, துருப்பிடிக்காத எஃகு பொருட்களை உருவாக்குவது குறித்து ஆக்கப்பூர்வமான விவாதங்கள் நடைபெற்றதாக தமது சமூக வலைதள பதிவில் அமைச்சர் குறிப்பிட்டுள்ளார். தமிழக பட்ஜெட்டிற்கு முந்தைய துறை வாரியான ஆலோசனைகளின் ஒரு பகுதியாக மாற்றுத்திறனாளிகள் நலத்துறையின் உயர் அதிகாரிகளுடன் முதலமைச்சர் திரு விஜய் இன்று ஆலோசனை மேற்கொண்டார். சென்னை தலைமைச் செயலகத்தில் நடைபெற்ற இந்த ஆலோசனையில் மாற்றுத்திறனாளிகள் நலத்துறையின் செயல்பாடுகள், பட்ஜெட்டில் அறிவிக்க வேண்டிய திட்டங்கள் குறித்து விரிவாக விவாதிக்கப்பட்டது. தமிழகத்தில் டாஸ்மாக் ஊழியர்களுக்கு 25% ஊதிய உயர்வு வழங்கப்பட உள்ளதாக மாநில மதுவிலக்கு ஆயத்தீர்வுத்துறை அமைச்சர் திரு விக்னேஷ் தெரிவித்துள்ளார். இதன் மூலம் டாஸ்மாக் ஊழியர்களின் 20 ஆண்டுகால கோரிக்கை நிறைவேற்றப்பட்டுள்ளதாக கூறிய அவர், 21 வயதிற்குட்பட்டோருக்கு மது வழங்கினாலோ அவர்களை அனுமதித்தாலோ கடையின் உரிமம் ரத்து செய்யப்படும் என்று கூறினார். பொறியியல் கல்வி பயிலும் மாணாக்கர் பல்துறை கற்றல், கையாளும் திறன் உள்ளிட்டவற்றை வளர்த்துக் கொள்வதன் மூலம் எதிர்கால சவால்களை எதிர்கொள்ள முடியும் என்று மாநில உயர்கல்வித்துறை அமைச்சர் திரு விஸ்வநாதன் தெரிவித்துள்ளார். சென்னையில் தமிழ்நாடு மாநில உயர்கல்வி மன்றம் நடத்திய கருத்தரங்கில் இன்று உரையாற்றிய அவர், உயர்கல்வியின் தரம், வேலைவாய்ப்பு திறனை மேம்படுத்துவதில் அரசு உறுதியுடன் உள்ளதாக கூறினார். தமிழக அரசின் அனைத்து திட்டங்களும் பயனாளிகளுக்கு நேரடியாக சென்றடையும் வகையில் அதிகாரிகள் பணியாற்ற வேண்டும் என்று மாநில ஊரக வளர்ச்சித்துறை அமைச்சர் திரு ஆனந்த் கேட்டுக் கொண்டுள்ளார். விழுப்புரம் மாவட்டத்தின் வளர்ச்சித் திட்டப் பணிகள் குறித்த ஆய்வுக் கூட்டத்தில் கலந்து கொண்டு உரையாற்றிய அவர், நிலுவையில் உள்ள அரசு நலத்திட்டங்களை உடனுக்குடன் நிறைவேற்ற வேண்டும் என்று அதிகாரிகளை அறிவுறுத்தினார். தமிழகத்தில் மின் கட்டணம் உயர்த்தப்பட மாட்டாது என்று மாநில மின்துறை அமைச்சர் திரு நிர்மல்குமார் தெரிவித்துள்ளார். கோவை விமான நிலையத்தில் இன்று செய்தியாளர்களை சந்தித்த அவர், இத்துறை அதிக கடனில் இருப்பதாகவும் இதனை முழுமையாக சீரமைக்கும் பணிகள் தீவிரமாக நடைபெற்று வருவதாகவும் கூறினார். மேலும் 6 மாத காலம் பணிபுரிய 15,000 தற்காலிக பணியாளர்கள் நியமிக்கப்பட உள்ளதாகவும் அமைச்சர் கூறினார். பதிவுத்துறையில் இணைய வழியில் வருகையில்லா ஆவணப்பதிவு அடுத்த மாதம் 17ஆம் தேதி முதல் மேற்கொள்ளப்பட உள்ளதாக மாநில வணிகவரித்துறை அமைச்சர் திரு லோகேஷ் தமிழ்ச்செல்வன் தெரிவித்துள்ளார். இது தொடர்பாக இன்று நடைபெற்ற ஆய்வுக் கூட்டத்தில் உரையாற்றிய அவர், இத்துறையில் லஞ்சம் ஊழலை முற்றிலும் ஒழிக்கவும் வெளிப்படையான நிர்வாகத்தினை உறுதி செய்யும் விதமாக அரசு நடவடிக்கைகளை எடுத்து வருவதாக கூறினார். திருப்பூர் மாவட்டம் திருமூர்த்தி அணையிலிருந்து குடிநீர் தேவைக்காக 20 மில்லியன் கன அடி தண்ணீர் திறந்துவிட தமிழக அரசு உத்தரவிட்டுள்ளது. இதன்படி ஆலம்பாளையம் கிராமத்தில் உள்ள பூசாரி நாயக்கன் ஏரிக்கு 9, 10, 11 ஆகிய தேதிகளில் தண்ணீர் திறந்துவிடப்படுகிறது. வேலூர் மாவட்டத்தில் தமிழக அரசின் சமூக நல்லிணக்க விருது பெற விரும்பும் ஊராட்சிகள் வரும் 31ஆம் தேதிக்குள் மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தில் தகுந்த ஆவணங்களுடன் விண்ணப்பிக்குமாறு ஆட்சித்தலைவர் திரு லீலா அலெக்ஸ் கேட்டுக் கொண்டுள்ளார். நாமக்கல்லில் திடக்கழிவு மேலாண்மை செழிப்பு திட்டத்தின் கீழ் பசுமை உர விற்பனையை மாநகராட்சி ஆணையர் இன்று தொடங்கி வைத்தார். இந்த செழிப்பு உரமானது 1 கிலோ 20 ரூபாய் வீதம் விற்பனை செய்யப்படுகிறது. திருப்பத்தூர் மாவட்டம் கந்திலி ஊராட்சி ஒன்றியத்தில் மேற்கொள்ளப்பட்டு வரும் வளர்ச்சித் திட்டப் பணிகள் குறித்து ஆட்சித்தலைவர் திரு ரவிக்குமார் இன்று ஆய்வு மேற்கொண்டார். இந்தியா இங்கிலாந்து அணிகளுக்கு இடையேயான 3வது 2020 கிரிக்கெட் போட்டி நாட்டிங்ஹாமில் இன்று 10 மணிக்கு நடைபெறுகிறது. 5 போட்டிகள் கொண்ட இத்தொடரில் இங்கிலாந்து தற்போது 1-0 என்ற கணக்கில் முன்னிலையில் உள்ளது. செய்தி சுருக்கம் நிறைவடைந்தது.
1: திருச்சிராப்பள்ளி வானொலி அலைவரிசைகளில் நேயர்கள் கேட்கவிருப்பது ஃபிஃபா 2026 உலகக்கோப்பை கால்பந்து போட்டியோட தற்போதைய நிலவரத்தை தெரிஞ்சுக்கலாம்.
2: Hello, this is Ed Harry at the BBC Sports Centre with the latest World Cup news. The USA became the third and final co-host to be knocked out of the tournament as they were beaten 4-1 by Belgium in Seattle. Florian Balogun started for the USA after FIFA suspended his one-match ban following the intervention of US President Donald Trump. But 2 goals from Charles de Ketelaere were added to by Hans Vaneken and Romelu Lukaku as Mauricio Pochettino's side were outclassed by the Belgians. Pochettino said they lost to the better side.
3: We were not the same team that during the tournament showed the quality. It wasn't our day. In a collective and an individual, you have not another chance. You have no net. When that happened in a knockout stage, you are out and you need to go home. You need to accept that.
2: Belgium will face Spain in the last 8 after they beat Portugal 1-0. As for Portugal, Cristiano Ronaldo's World Cup career is now over at the age of 41. His performances have been criticised, as has the insistence of Portugal boss Roberto Martinez to stick with him in the starting lineup. Martinez has announced he'll step down from the job now, even though he says there is plenty to take from the campaign.
4: I'm not disappointed. No, I'm sad. I'm sad because we lost. we wanted to get to the final.

0: தெரியாத நிலவோடு தொலைந்து போன நினைவுகளோடு ஒரு இசை பயணம். இதயத்தை வருடும் இசையோடு உங்களை கைப்பிடித்து அழைத்துச் செல்ல வருகிறது இரவு இசை இனிமை. 80-90களின் விருப்பப்பாடல்களை நேயர் விருப்பப்பாடலா கேட்டு ரசிக்கலாம். இன்றைய இரவு இசை இனிமையில் நேயர்கள் பங்கேற்க
1: தொடர்பு கொள்ள தொலைபேசி எண்கள் 0431 என்ற முன்னிணைப்பு எண்ணோடு 240-102-1 மற்றொரு 246-102-1.

0: இசை இனிமேல் நிகழ்ச்சியில் நம்முடைய நேயமடுத்த நேயர்.
1: வணக்கம்.
2: ஹலோ, வணக்கம்.
1: வணக்கம்மா, யார் எங்கேருந்து பேசுறீங்க?
2: நான் லக்ஷ்மி பேசுறேன், குமரன் நகர்ல இருந்து.
1: குமர் நகர். லக்ஷ்மி அம்மா, எப்படி இருக்கீங்க?
2: நல்லா இருக்கேன், நீங்க நல்லா இருக்கீங்களா?
1: நல்லா இருக்கும். கடிதங்கள்லாம் எழுதுங்க,
2: எழுதிட்டு இருக்கேன். நீ
1: மெயில் எல்லாம் அனுப்புங்க,
2: ஓகே
1: நிகழ்ச்சியெல்லாம் தொடர்ந்து கேளுங்க.
2: கேட்டுருக்கேன்.
1: சரிம்மா, என்ன பாடல் வேணும்?
2: எனக்கு வந்து சாமி போட்ட முடிச்சு படத்துல இருந்து நீலவேணி அம்மா நீலவேணின்னு ஒரு பாட்டு இருக்கு.
1: பாடல் கேட்கலாமா?
2: ஆ, கேட்கலாம். நன்றி
1: நன்றி நன்றி.

0: நேரம் 8:30 ஆகுது. எஃப்எம் ரெயின்போ 102.1 கேட்டு இணைந்திருக்கிறோம். இது இரவு இசை இனிமை
1: நிகழ்ச்சியில் நம்முடைய இணைமடுத்த நேயர் வணக்கம்.
2: ஹலோ
1: வணக்கம், யார் எங்கிருந்துங்க?
2: வான்மாலப்பாளையம் மேடம், திருச்சி மாவட்டம் வான்மாலப்பாளையம்.
1: பேருங்கய்யா?
2: பெருமாள்.
1: ஐயா, என்ன விருப்ப பாடல் கொடுக்கலாம்?
2: சின்ன தம்பியில போமா ஊர்கிற பாட்டு வேணும் மேடம்.
1: பாடல் வழங்கிடலாம். இணைப்பில் வந்ததுக்கு நன்றிங்கய்யா.
2: நன்றியா, நன்றியா, நன்றியா.

0: இதயங்களை இசையால் இலகுவாக்கும் 80-90களின் பாடல்களை நேர்விருப்ப பாடலாக கேட்டு ரசிச்சுட்டு இருக்கோம். இரவு இசை இனிமையில் அப்படியே போவோமா ஊர்வலம் அப்படின்னோடனே உங்களுக்கு அப்படியே ஒரு ஊருக்கு போயிட்டு வந்த மாதிரி ஒரு ஃபீல் ஆகுதா? ஒரே பரவசமாக இருக்கீங்க.
1: நிகழ்ச்சியில் மூணு நீயும் அடுத்த நேயர் வணக்கம்.
2: வணக்கம் சார், தென்னிய தனபால் மல்லிகா.
1: தனபால் மல்லிகா, நேற்று தானே பேசுனீங்க?
2: இல்லை சார், நேற்று பேசுனேன் சார், ரெண்டு நாள் ஆச்சு சார்.
1: இல்லையே, நேற்று என்கிட்ட தான் பேசுனீங்க.
2: இல்லை சார், உங்கள்கிட்ட பேச நாகம் இல்லை சார்.
1: நேத்து இதே இரவு இசை இனிமேல பேசுனீங்களா இல்லையா?
2: இல்ல சார், ஞாபகம் இல்ல சார்.
1: ஞாபகம் இல்லைன்னு சொல்லாதீங்க, எனக்கு நல்லா ஞாபகம் இருக்கு. ஏன்னா இப்போ 10 நாள் ஆயிருந்தா இங்கே பரவாயில்ல, ஞாபகம் இல்லைன்னு சொல்லலாம். நீங்க நேத்து தானே பேசுறீங்க, அதுவும் இரவு இசை இனிமேல தான் பேசுனீங்க, என்கிட்ட தான் பேசுறீங்க.
2: சரிங்க சார், 4 நாளைக்கு முன்னாடி பேசியிருந்தேன், ஞாபகம் இருக்கு.
1: சரி, என்ன பாடல் வேணும் சொல்லுங்க, பாடல் கேட்போம். என்ன பாடல் வேணும்?
2: மலையோரம் வந்து காட்டு வழி போற காலை போடாதீங்க, அந்த பாட்டு பண்ணு சார்.
1: அப்படியா, பாடல் கேட்கலாமா?
2: ஆ, கேட்கலாம் சார், ரொம்ப நன்றிங்க சார்.
1: நன்றி நன்றி, நிகழ்ச்சியில்
2: பங்கேற்று. எத்தனை நாள் கழிச்சு சார் ஃபோன் பண்ணோம்?
1: ஒரு 3 நாள் கழிச்சு பேசுனீங்கன்னா புது புது நேயர்களுக்கும் கொஞ்சம் வழி கிடைக்கும், அவங்களும் டயல் பண்ணிட்டே இருப்பாங்க. நீங்க டக்கு டக்குன்னு

0: லைனை பிடிச்சி வந்துட்டீங்கன்னா
1: ஆ
0: அப்புறம் புது
1: சரிங்க சார்.
0: நேயர்களுக்கு எங்கள் நாங்கள் லைனே கிடைக்கல லைனே கிடைக்கல அவங்க வந்து கடிதங்கள் எழுதிட்டே இருக்கிறாங்க இல்லையா.
1: ஆமாம் சார், ஆமாம்
0: இந்த மாதிரி
1: சார்.
0: நீங்கள் இந்த சும்மா நம்ம பேசுகிறோம் நம்ம குரல் வருது நம்மளுடைய பேர் வருது அப்படின்னு நீங்கள்
1: ஆமாம்.
0: பேசுகிறீங்க, உங்களுக்கு உண்டான பாடலும் தொடர்ச்சியாக வருது.
1: ஆ
0: இப்போ நான் பாருங்கள் உங்களுக்கு வந்து கட் பண்ணாமல் லைனும் கொடுத்து பாட்டையும் நம்ம வந்து ஒரு நேற்றும் போட்டோம் இன்றைக்கும் போட்டுடுறோம். ஆனால் புது நேயர்கள் என்ன
1: சரி
0: நினைப்பாங்க அதுதான், வேறு எதுவும் கிடையாது.
1: சரிங்க சார், ரொம்ப நன்றி சார். இனிமேல்
0: அவங்களுக்கு
1: மூணு நாள்
0: வருத்தம்,
1: கழிச்சு
0: அவங்களுக்கும்
1: பண்ணுறேன்
0: வருத்தமாக இருக்குல்ல நமக்கு லைன் கிடைக்க மாட்டேங்குது
1: சார். ஆமாம் சார், ஆமாம் சார்.
0: அப்படின்னு. அதுக்காக தான், வேறு எதுவும் இல்லை.
1: ஆ சார், ரொம்ப நன்றி சார்.
0: ரொம்ப நன்றி. பாடல் கேட்கலாமா?
1: ஆ கேட்கலாம் சார்.
0: நன்றி.

0: இரவு சினிமை கேட்டு நெஞ்சிருக்கும் நேரம் 8:42 நிகழ்ச்சியில் நம்மோடு இணையும் அடுத்த நேயர் வணக்கம்.
1: வணக்கம் வணக்கம்யா தம்பி, வணக்கம்யா. கரூர் மாவட்டம் காவல்காரம்பட்டியிலிருந்து தங்கராஜ் பெரியக்கா பேசுறியா?
0: தங்கராஸ் ஐயா, என்ன பாடல் வேணும்?
1: எனக்குயா சிறில் சின்னமலையில இருந்துயா, பாச கருவி பிள்ளையே எம்மே வச்ச மல்லிகையா, அந்த பாட்டு போடுமே.
2: அப்படியே வணக்குது பாட்டு.
1: நன்றி நன்றியா நன்றியா நன்றியா.

0: 8:48 நேர்கள் கேட்டிருக்கும் திருச்சிராப்பள்ளி வானொலி அலைவரிசைகளில் என்றும் பசுமையான நினைவுகளை சுமந்து வரும் 80-90களின் பாடல்களை நேர்விருப்ப பாடலாக கேட்டு ரசிச்சிருக்கோம். நிகழ்ச்சியில் நம்முடைய நேயம் அடுத்த நேயர், வணக்கம்.
1: வணக்கம் மேடம்.
0: வணக்கம், யார் இங்கிருந்து?
1: திருச்சிராப்பள்ளி மாவட்டம் துறையூர் வட்டம் மங்கப்பட்டியில இருந்து செல்லதிர பேசுறேங்க மேடம்.
0: சொல்லுங்க ஐயா, என்ன விருப்ப பாடல் கொடுக்கலாம்?
1: படம் 2:1 மேடம். பாடல் சங்கீத பூமலைங்கிற பாடல்.
0: புளிய விட்டுலாமா?
1: நன்றி மேடம்.
0: நன்றி.

0: திருச்சிராப்பள்ளி வானொலி அலைவரிசைகளை கேட்டு இணைந்திருக்கிறோம். இது இரவு இசை இனிமை நிகழ்ச்சியில் நம்மோடு இணையும் நிறைவு நேயறிவர். வணக்கம்.
1: குட் மார்னிங் சார்.
0: குட் மார்னிங்.
1: ஹலோ,
0: வணக்கம். யார் எங்க இருந்து?
1: கும்பகோணத்துல சார்.
0: கும்பகோணத்துல இருந்து
1: கோபால்.
0: கோபால் ஐயா, எப்படி இருக்கீங்க? என்ன பாடல் வேணும்?
1: நல்லா இருக்கு சார். இது எனக்கு வந்து மாநகரில் இருந்து வண்டி யாரும் கொண்டு வருமா?
0: அப்படியா?
1: அப்பாஸ் கான்.
0: ரைட்டு. அதாவது பாடல்கள் வந்து மாறி மாறி தான் வரும், ஒரே பாடல்கள் திரும்ப வராது இல்லையா?
1: சரிங்க,
0: பாடல் கேட்கலாமா?
1: ஆ, கேட்கலாம் சார். ரொம்ப தேங்க்ஸ் சார்.
0: ஆ, வண்டிக்காரர் வராரு.
1: ஆ, சரிங்க சார், சரிங்க சார், சரிங்க சார்.

0: நிறைவேறுகிறது இன்றைய இரவு இசை இனிமை. இன்னைக்கு நிகழ்ச்சியில் பங்கேற்ற நேயர்களுக்கும் பங்கேற்க முயற்சித்த நேயர்களுக்கும் கேட்டு ரசித்த அனைத்து அன்புள்ளங்களுக்கும் நன்றி. இன்னைக்கு நிகழ்ச்சியில் எனக்கு விருப்பமான பாடலை கேட்டு ரசிக்க முடியலன்னு வருத்தமே படாதீங்க. நாளை இரவு 8 மணிக்கு உங்களுக்கு விருப்பமான 80 தொண்டர்களின் பாடல்களை கேட்டு ரசிக்கலாம். நேர்களே, உங்களுக்கு விருப்பமான காவிய பாடல்களை வாட்ஸ்அப் வழியாக கேட்டு ரசிக்கலாம். இன்றிரவு 10 மணிக்கு ஞாபகம் வரதே நிகழ்ச்சியில் வாட்ஸ்அப் வழியாக உங்களுக்கு விருப்பமான பாடலை தெரிவிக்க 9385461.
1: இதுவரை உங்களோடு ஐ.எம். அப்பாஸ் கானுடன்
0: நான் உங்கள் பிரியமுள்ள பிரியா வைரமணி. நன்றி நேர்களே,
1: வணக்கம்.
0: இன்னும் சில நொடிகளில் நியூஸ் அட் 9.
2: குட் ஈவினிங், திஸ் இஸ் ஆகாஷ்வாணி அண்ட் ஐ.எம். அனுஜா குமார் வித் நியூஸ் அட் 9. The headlines. Prime Minister Narendra Modi addresses Indonesian Parliament, says India stands for freedom of navigation in the Indo-Pacific and follows the path of development, not expansionism. Road Transport and Highways Minister Nitin Gadkari asserts ethanol blending program is scientifically proven and delivered significant economic and environmental benefits. Home Minister Amit Shah launches mission to plant 70 lakh saplings in Delhi, over 6,000 hectares of Green Ridge area to be developed into forest land. 3 persons killed and 6 go missing after landslide hits Wayanad tunnel construction site in Kerala. IMD forecasts heavy rain in several parts of North and South India over next 4 days. And in men's cricket, India to take on hosts England in the third T20 international of the 5-match series in Nottingham tonight. And now the news in detail. Prime Minister Narendra Modi today called for a stronger India-Indonesia strategic partnership, saying it will contribute not only to the prosperity of the two nations, but also to the regional and global peace and stability. Addressing the Indonesian Parliament in Jakarta, Mr. Modi said, India follows the path of development, not expansionism.
3: Bharat vistarvad nahi, vikasvad ki niti par chalta hai, aur isliye हम भारत में कहते हैं सबका साथ सबका विकास. आज मैं यही मंत्र यही भावना लेकर इंडोनेशिया के आप सभी सांसद सदस्यों के बीच आया. भारत और इंडोनेशिया

0: திரைகானம் கேட்டீர்கள். ஆகாஷ்வாணி சென்னை வானொலி நிலையம். இனி கேட்கலாம் அறிவியல் நேரம்.
1: ஆகாஷ்வாணி திருச்சிராப்பள்ளி வானொலி நிலையம். நேரம் 9:30. திருச்சிராப்பள்ளி வானொலியில் இப்போது கேட்கலாம் இனிய ராகம்.

நேரம் 9:40 நிமிடம் கேட்டு இணைந்திருக்கிறோம். இது திருச்சிராப்பள்ளி வானொலியில் இனிய ராகம். ஒலித்தந்த பாடல் நினைத்தேன் வந்தாய் படத்திலிருந்து சித்ராவின் குரலில் ஒலித்தது. இனிவரும் பாடல் கோவில் படத்திலிருந்து கார்த்திக் மகத்தி குழுவினர் பாடியிருப்பது.

நேரம் 9:45 கேட்டு இணைந்திருக்கிறோம். இது இனியராகவும் வழங்கிக் கொண்டிருப்பது திருச்சிராப்பள்ளி வானொலி. இனிவரும் பாடல் எஸ்பி பாலசுப்ரமணியம் சுவர்ணலதா குழுவினர் பாடியிருப்பது பாண்டித்துறை படத்திலிருந்து.

இனிய ராகம் கேட்டு இணைந்திருக்கிறோம். நேரம் 9:50. திருச்சிராப்பள்ளி வானொலியை வழங்கிக் கொண்டிருப்பது இது திரையிசை பாடல்கள். நேருக்கு நேர் படத்திலிருந்து ஆஷா போன்ஸ்லே ஹரிஹரன் பாடியிருக்கும் பாடல் இது.

0: நிறைவுற்றது இனிய ராகம். நேரம் 10 மணி. நேயர்கள் இனி கேட்கலாம்
1: ஆகாஷவாணி திருச்சிராப்பள்ளி வானொலி நிலையம். நேயர்கள் கேட்க இருப்பது அரங்கிசை. இன்றைய நிகழ்ச்சியில் எஸ்வி பார்த்தசாரதி அவர்களின் பாட்டு கேட்கலாம். டிவி ராமானுஜாச்சார்லு அவர்கள் வயலின், சேலம் கே ஸ்ரீனிவாசன் அவர்கள் மிருதங்கம், கோயம்புத்தூர் வி மோகன்ராம் அவர்கள் கட்டம். தொடக்கமாக தோடி ராகவர்ணம் ஆதிதாளம்.

இனி அனுதினமுனு என தொடங்கும் ராமநாதபுரம் ஸ்ரீனிவாச ஐயங்கார் சாகித்யம் பேகடா ராகம் ரூபக தாளம்.

ஆகாஷவாணி திருச்சிராப்பள்ளி வானொலி நிலையம் அரங்கிசை நிகழ்ச்சியில் எஸ் வி பார்த்தசாரதி அவர்களின் பாட்டு கேட்டுக்கொண்டிருக்கிறோம். டி வி ராமானுஜாச்சார்லு அவர்கள் வயலின், சேலம் கே ஸ்ரீனிவாசன் அவர்கள் மிருதங்கம், கோயம்புத்தூர் வி மோகன்ராம் அவர்கள் கட்டம். நிகழ்ச்சி தொடர்கிறது. நிகழ்ச்சியின் நிறைவாக மதிம் தேஹி எனத் தொடங்கும் வானமாமலை ஜி ஆர் சுவாமிகள் இயற்றியது, ராகம் கல்யாணி ஆதிதாளம்.

அரங்கிசையில் இதுவரை எஸ் வி பார்த்தசாரதி அவர்களின் பாட்டு கேட்டோம். டி வி ராமானுஜாச்சார்லு அவர்கள் வயலின், சேலம் கே ஸ்ரீனிவாசன் அவர்கள் மிருதங்கம், கோயம்புத்தூர் வி மோகன்ராம் அவர்கள் கடம். இத்துடன் இன்றைய அரங்கிசை நிகழ்ச்சி நிறைவு பெறுகிறது. நேர்களை உங்களின் நினைவிற்கு நாளையிரவு 10 மணிக்கு அரங்கிசையில் ஓ எஸ் தியாகராஜன் அவர்களின் பாட்டு கேட்கலாம். எம் ஆர் கோபிநாத் அவர்கள் வயலின், காரைக்குடி ஆர் மணி அவர்கள் மிருதங்கம், என் கோவிந்தராஜன் அவர்கள் கட்டம். அரங்கிசை ஓ எஸ் தியாகராஜன் அவர்களின் பாட்டு நாளையிரவு 10 மணிக்கு ஒலிக்கும். ஆகாஷவாணி திருச்சிராப்பள்ளி வானொலி நிலையம், நேரம் 11 மணி. இத்துடன் இன்றைய நிகழ்ச்சிகள் யாவும் இனிதே நிறைவு பெறுகின்றன. மீண்டும் இது அடுத்த ஒலிபரப்பு இதே அலைவரிசையில் மீட்டர் 320.5, 936 கிலோஹெர்ட்ஸ் அலைவரிசையில் நாளை அதிகாலை மணி 5:45 நிகழ்ச்சிகள் ஆரம்பமாகும். அதுவரை வணக்கம் கூறி விடை பெறுகிறோம் நேர்களே. ஜெய் ஹிந்த்.